எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட

0: சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இருமினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்று நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்பொழுது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம்.

பல நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்ல அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நாம நினைக்கின்றோம். அதனாலதான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்கின்றார், வந்தவர் எல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணில இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்ப அவ்வளவு அழகா அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதா ஈஸியா மறந்துடுறோம். ஆனா இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்கிறாங்க, உலகை பார்க்கும் போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்ப எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்ல பிறப்பில இருந்து நாம விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம எந்த மாதிரி ஒழுக்கத்தை எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதுல நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேர்ல வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்ப நம்ம பாவம் பண்றதும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது, நம்ம பண்ற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது. முடிவுல பார்க்கும் போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நம்ம சொல்றோம் இந்த பிறவியில நிறைய தீமை செய்கின்றான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரு என்று கேட்கும் போது, அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி எச்சம் அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார், இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய சரியான அறிவு உடையவர்கள். ஏன்னு சொன்னா நாம வந்து உலக விஷயங்கள்ல அதிகமா மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி பொறாமை பதவி ஆசை, அடுத்தவங்களை வீத்துட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு ஒழுக்கத்தை விட்டு அற வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது, எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையிலே செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்க்கலாம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமா, நிச்சயமா வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியா வாழறோமா, இல்ல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள்ல மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிட்டிருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது? வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லல. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களா நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பா சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில எம்ஓபி சமுதாய வானொலி ஸ்டுடியோல இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறது நான் அருணா. என் கூட பிரம்மா குமாரிகள் அமைப்பில் இருந்த சகோதரி ஜெயா இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நேத்துக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் சகோதரி ஜெயா அவங்க கிட்ட. அந்த பதில நான் இப்போ அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அந்த பதிலோட இந்த நிகழ்ச்சியை தொடக்கலாம். வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம். ஓம் சாந்தி. ஆக்சுவலாக நாம் வந்து பல விஷயங்களை வந்து கற்றுக்கிறோம், நம்முடைய மனதில் பகிர்ந்து கொள்கிறோம், பதித்து கொள்கிறோம், அதுக்கப்புறமா நாம் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம படித்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், கேட்டு சில விஷயங்களை கற்றுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதையெல்லாம் நாம் அந்த மாதிரி கற்றுக்கொள்கிறோமோ அதை வந்து நாம் நம்முடைய செயலாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ நாம் ஒரு செயலாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை திரும்ப திரும்ப நாம் செய்யும் பொழுது தான் அது நம்முடைய ஒரு ஹேபிட்டாக ஆயிடுது, ஒரு பழக்க வழக்கமாக ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, நிறைய ஒரு சில தேவையே இல்லாத வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொன்னீங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா உறவுகள்லேயும் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நாம் ஏன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் அடிக்ட் ஆகிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. பல சமயங்களில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்டிகுலர் வார்த்தை, இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளை கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய இன்டென்ஷன் இல்லை, நாம் வந்து நம்முடைய உணர்வு வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்கள அப்படி திட்டணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் அது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தையாக நாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து சத்தம் போடுறோம், திட்டுறோம், ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அந்த வார்த்தையை மற்றவர்கள் நம்மோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அது நாம் கேட்கணும். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை வந்து மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதே வார்த்தையை மற்றவர்கள் தன்னோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமாக கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை தனக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால தான் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே வந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை வந்து இது கடினமான வார்த்தைகள் அப்படின்னு நாம் தான் வந்து வச்சுட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து நாம வந்து பல விஷயங்களை கேட்குறோம், மற்றவங்க வந்து பேசுகிறாங்க, அதை நம்ம கேட்குறோம். ஸோ கேட்குற விஷயங்களை நமக்குள்ளே வந்து நாம் பதித்து கொள்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்முடைய காது அப்படின்றது வந்து ஒரு அங்கம், மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அங்கமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய கேட்கும் சக்தி என்பது இங்கே வேலை செய்யுது. இப்போ நான் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது, அந்த வார்த்தை புண்படுத்தக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வார்த்தையை நான் மற்றவங்க மேலே யூஸ் பண்ணவும் மாட்டேன். இப்போ நான் கேட்கும்போது நான் எப்படி உணர்கிறேனோ, அந்த உணர்வினுடைய அடிப்படையில் அந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே எப்படி பதிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அவங்கள அவமரியாதைப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவர்களை வேதனைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ என்னுடைய கேட்கும் சக்தியை நான் இதுக்காக உபயோகப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்கள் இப்போ வந்து யாராவது கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே மற்றவங்க வந்து கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் உடனே என்ன எடுத்துக்குவேன்னா, என்ன வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசிட்டாங்க அப்படின்றத நான் எடுத்துப்பேன். இப்போது அதே வார்த்தையை இல்லை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு நல்ல மூடில் பேசுனாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். இப்போ நானும் நல்ல மூடில் இல்லை, என்கிட்ட பேசுறவரும் ஒரு நல்ல மூடில் இல்லை, அவர் சத்தம் போ

0: பண்றாரு அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன்னா, உடனே அவர் வந்து என்ன அவமரியாதைப்படுத்திட்டாங்க, என்ன மரியாதை இல்லாம பேசிட்டாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அதை என்னுடைய மனசுக்குள்ள நான் வச்சுக்குவேன். ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, எனக்கு ஒரு நேரம் வரும்போது இந்த வார்த்தையை திரும்பவும் அவருக்கு யூஸ் பண்றதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை அவர் எனக்கு மேலதிகாரியாகவோ இல்லை என்னை விட பெரியவங்களாகவோ இருந்தானா நேரடியாக அவங்க கிட்ட யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், வெளியில் போய் வேற யார்கிட்டையாவது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், கேட்கக்கூடிய சக்தியை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்குள்ள அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், பல முறை சொல்கிறேன். அதுக்கப்புறமா மற்றவர்கள்கிட்ட அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், இன்னும் பல முறை. ஸோ அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க அதே வார்த்தையை நான் 100 முறை எனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறேன், 1000 முறை நான் சொல்லிக்கொள்கிறேன். 1 முறை 2 முறை 100 முறை 1000 முறை இல்லை, பல சமயங்களில் நான் வாழ்நாள் முழுவதும் கூட அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டு வச்சுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உபயோகப்படுத்த ஆரம்பிப்பேன். ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி நான் வந்து கோபமாக பேசவே மாட்டேன், இந்த மாதிரி நான் தகாத வார்த்தைகளை என்னுடைய வாயிலேருந்து வரவே வராது, ஆனால் இப்போ எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல அதை கேட்குறாங்க, அதை வந்து மனம் என்பது புண்படுகிறது. ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தைக்கு புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த வார்த்தையை எனக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை புண்படுத்த வேண்டும், மற்றவர்களை வந்து நான் கஷ்டப்படுத்தணும், இல்லை மற்றவர்களுக்கு இதே மாதிரி வழியை கொடுக்கணும் அப்படின்னா உடனே அந்த வார்த்தையை அவங்க மேலே போகும். இப்போ எனக்கு வந்து அந்த வார்த்தை புண்படுத்தவே இல்லை. ஒரு சில சமயம் சின்ன குழந்தைங்க வந்து அது என் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் எங்கேருந்தோ கேட்டுட்டு வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சொல்கிறது யார், நம்முடைய குழந்தை. நமக்கு நல்லா தெரியும் அதுக்கான மீனிங் அந்த குழந்தைக்கு தெரியாது, அதற்கான அர்த்தம் அந்த குழந்தைக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த குழந்தை என்னை புண்படுத்துவதற்காக சொல்லலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வார்த்தை நம்முடைய மனசில் நிற்காது. ஸோ நம்முடைய மனதில் எந்த வார்த்தை என்பது நிற்கிறதோ, நம்முடைய மனதிற்கு நாம் மறுபடியும் எதை இந்த வார்த்தை கடுமையான வார்த்தைன்னு சொல்லி கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் மற்றவர்களுக்கு வழியை கொடுப்பதற்காக, மற்றவர்களை புண்படுத்துவதற்காக கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ அகெயின் நாம் வந்து நம்முடைய மனதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, வார்த்தைகளுக்கு என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வெறும் வார்த்தைகள் தான். அதை நான் வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, அதை நான் ஏன் வந்து மிகவும் மதிப்பு இருக்கக்கூடிய என்னுடைய மனதில் நான் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து குப்பை தொட்டியை வந்து காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டிடுறோம். ஸோ அதை 2 நாள் வச்சுருந்தா என்ன ஆகும், நிச்சயமாக வந்து ஸ்மெல் வந்துடும், அதுக்கப்புறமா நோய்கள் பரவும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை, வலி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய மனசில் வந்து போட்டு பதிச்சு வச்சுக்கிட்டு, அதை ரொம்ப நாளாக வச்சுட்டு, அதை பற்றி பேசிட்டு, அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வலியோடு வெளியே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வரும். ஸோ இதை நாம் வந்து சாதாரணமாக கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. நான் வந்து மீன் பண்ணலை, நான் வந்து சொல்லணும்னு நினைக்கலை, குழந்தைங்க தானே, க்ளோஸாக இருக்கிறவங்க தானே, அவங்க தானே, நல்லதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல், எந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை நோகடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுமோ, அதை ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அந்த வார்த்தையை நம்முடைய அகராதியிலேருந்து நாம் நீக்கிடணும். அகெயின் அந்த வார்த்தையை நம்மீது வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த கவனமும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு எந்த அர்த்தத்தையும் நாம் கொடுக்க வேண்டாம். அது குப்பை தொட்டியில போட வேண்டிய விஷயம் நம்முடைய மனதில் எடுத்து வைத்துக்கொள்ள கூடாது.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். பட் அதாவது வந்து ஒரு சில கருவி இருக்கும், அது தேவையில்லாத விஷயத்தை அப்படியே டெலீட் பண்ணிடும். அதை டெலீட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி வரவே வராது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருவி, அந்த கருவிங்கிறது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசை அதை ஸ்கேன் பண்ணி தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுட்டு தேவையில்லாததை நான் டெலீட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்மளுடைய மனசை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக மனம் ஒரு பூந்தோட்டம், அதில் நிச்சயமாக நல்ல பூக்கள் எப்பயுமே மனம் வீசிகிட்டு இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷத்துக்கு கொடுக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கி இந்த எபிசோடில் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம காது மூலமாக கேட்டு அது மூலம் நம்மளையும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் நம்ம எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கேட்டோம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு பிரச்சனையை நம்ம பற்றி அலசி அதற்கான தீர்வுகளை சகோதரி ஜெயா அவங்க கிட்டேருந்து கேட்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போது உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது அருணா. வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியிலேருந்து பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களுடன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் கிட்டே சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கை உங்கள்

0: புள்ளி எட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா, we'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். It's MOP 107.8. It's enriching.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 FM. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுத்தம் சோறு போட்டு கொண்டிருப்பதை துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில மனித கழிவை அகற்றும் மக்கள் அவர்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவது நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா. நம்ம 21st செஞ்சுரியில நம்ம சாப்பிடுற உணவு கூட ஒரு போன் பண்ணா டோர் ஸ்டெப்ல வரும். நம்ம சாப்பிடுற பிளேட்ஸ கூட வாஷ் பண்ண ஆட்டோமேட்டிக் யூட்டன்சில்ஸ் கிளீனர் இருக்கு. போடுற ட்ரெஸ் வாஷ் பண்ண வாஷிங் மிஷின் இருக்கு. ஆனா இன்னும் மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த கொடுமையான விஷயமும் இந்த 21st செஞ்சுரியில தான் இருக்கு. 1000 வருஷம் காலம் முன்னாடி இருந்த மொஹஞ்சடாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்ல கூட ஒரு ஒரு வீட்டுல இண்டிவிஜுவல் டாய்லெட் சிஸ்டம், அந்த டாய்லெட் வேஸ்ட் அகற்ற ஒரு பெர்ஃபெக்ட் டிரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. ஆனா நம்ம சென்னையில இன்னும் நிறைய சிட்டிஸ்ல டிரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல. இன்னும் இந்த சாக்கடை பாதைகள் அடைப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம ஊர்ல இந்த அடைப்பு அகற்றத்துக்கு மனிதர்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி உங்க வீட்டுல ஒரு சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த அடைப்பை எடுக்க வர துப்புரவு தொழிலாளி கிட்ட நீங்க மக்கள் எப்படி நடந்து கொள்றீங்க? இதை பற்றி சிலர் மக்களிடம் கேட்கலாம் வாங்க.
1: இப்ப உங்க வீட்டுல வந்து சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவோம். அப்படி சரி பண்ண முடியலன்னா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவோம்.
3: அப்பா டிரைனேஜ் கிளீன் பண்றவங்கள கூப்பிட்டு டிரைனேஜ் கிளீன் பண்ண சொல்லுவோம்.
2: ஆளை கூப்பிட்டு வேலை வாங்குவோம்.
1: சரி, இப்ப வெளியில வந்து இந்த சாக்கடை கிளீன் பண்றதுக்கு வராங்கல்ல உங்க வீட்டுக்கு, அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட நீங்க கேட்ட பைசா கொடுக்குறீங்களா இல்ல பேரன் பைசா?
2: அவங்க கேட்பாங்க அதிகமா காசு, நாங்க அது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி தான் கொடுப்போம்.
1: ஆனா அவங்க கேட்ட பைசாலாம் நீங்க குடுக்கறது கிடையாது?
2: ஆமா, ஒரு ஒருத்தர் பணம் ஏழையா இருந்தா கொஞ்சம் பார்த்து கேட்போம் கிடையாது. எல்லார்ட்டையும் சதாசரமா கேட்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? வேற பைசா தான் கொடுக்க முடியும்.
3: கேக்குற பைசா கொடுப்போம்.
1: அவங்க வேற எதுவுமே அவங்களும் வந்துட்டு அதை விட அதிகமா அவங்க கிட்ட கேட்பாங்களா?
3: இல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டோம். கேட்பாங்க, கேட்டாலும் நம்ம நம்ம வீடு கிளீன் பண்றதுனால நம்ம என்ன கேக்குறோம், கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால குடுப்போம்.
2: பேரெல்லாம் பேச மாட்டோம். அவங்க சரி, நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறாங்க, அதனால அவங்க கேக்குற பைசா கொடுப்போம்.
1: சரி, அவங்க வந்துட்டு இப்ப வந்து கிளீன் பண்ணும்போது குடிச்சுதான் வந்து கிளீன் பண்ணுவாங்க பாதி பேர். அதை பத்தி நான் என்ன நினைக்கிறீங்க? அதை குடிக்காதே வந்து கிளீன் பண்றாங்களா?
2: பெரும்பாலும் சேக்காடை கிளீன் பண்றவங்க வரவங்க குடிச்சிட்டும் வருவாங்க, குளிக்காதும் வருவாங்க. அது சொல்ல முடியாது, அந்த நாத்தம் பொறுக்க முடியாது. குடிச்சிட்டு தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க.
3: குடிச்சிட்டு வந்துதான் வேலை செய்வாங்க. அப்ப ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கிறதுனால போல இருக்கு, அவங்க குடிச்சிட்டு தான் வருவாங்க.
1: சில பேர் வீட்டுல வந்து விட மாட்டேன்றாங்க.

0: ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல, குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால நாங்க அவங்களுக்கே சொல்வோம், குடிச்சிட்டு எல்லாம் வந்து கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டினா விட்டுட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, நமக்கு தான் ப்ராப்ளம். குடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம்.
1: அதமாரி உள்ள அளவு சேர்க்க மாட்டோம் நாங்க. இது ஆபத்தான வேலை தானே, அவங்க இறங்கி வேலை செய்யறது. அவங்க குடிச்சிட்டு வந்து வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்க உயிருக்கே ஆபத்து தானே. அது அவங்க சுத்தம் பண்றாங்கன்னு தெரியல, இல்ல போதையில உள்ள கிடக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தூக்கவே இன்னும் ரெண்டு நாள் வேணும் அப்புறம்.
2: ஆனா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல வந்து சொல்றாங்க, குடிச்சிட்டு வந்தா உள்ள விட மாட்டோம், குடிக்காத வந்தாதான் விடுவோம். நீங்க எப்படி?
3: அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அந்த நாத்தம் பொறுத்து செய்யணும்ல. நம்ம குளி அவங்க குடிச்சாதான் அந்த வாசனை தெரியாது அவங்களுக்கு. குடிக்காத வந்து அவங்க கிளீன் பண்ணா அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கே மனசாச்சும் இல்லை. அவங்க எப்படி செய்வாங்க அந்த இடத்த? பயங்கரமாக ஒரு நாத்தடிக்கிற சேகல நம்மளே இப்போ ஒரு கை இது பண்ணால் மூக்கில் துணியை கட்டிக்கின்னு இது எல்லாம் பண்ணிக்கின்னு தான் இப்போ இது பண்ணுறோம். அந்தமாரி அவங்க எதுவுமே கரெக்டாக வந்து கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடிச்சிட்டு வந்து கிளீன் பண்ணால் தான் கிளீனாக பண்ண முடியும். கிளீனாக பண்ணிட்டு போவாங்க, இந்த அசிங்கெல்லாம் பார்க்காத நல்லா கிளீன் பண்ணிட்டு போவாங்க.
2: புது
0: மிஷின் எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிருக்கேன் நானு.
2: அதாவது இப்போ ஆனா அந்த ஆக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
0: இல்ல எனக்கு தெரியாது. நான் இந்த டிவில எல்லாம் பாக்கும்போது ஒரு ஒருத்தர் பேசுறாங்கல்ல, அதை வச்சு இப்ப எல்லாம் மிஷின் எல்லாம் ஃபாரின் மாதிரி இப்ப மிஷின் எல்லாம் வந்திருக்காம கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு
2: கேட்டேன்.
0: இல்ல அதெல்லாம் வேற கிளாஸ் தான் கொடுப்போம். நாங்க யூஸ் பண்ற கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டா அதே டம்ளர்ல தானே கேட்பாங்க. அதனால பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்ததுன்னா யூஸ் அண்ட் த்ரோ இருக்குல்ல, அதை கொடுப்போம்.
2: அவங்க ஏதாவது உங்ககிட்ட முக சொல்லியது அந்த மாதிரி இன்னைக்கு நடந்திருக்காங்களா?
0: இல்ல இது வரைக்கும் நம்ம எங்க வீட்டுல அது மாதிரி வந்தது இல்ல. வந்தா நான் இது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன்.
3: ஆமா கொடுப்போம். அது தண்ணி கேட்டா குடுக்காத எப்படி இருக்க முடியும்? கொடுத்துதான்
2: உங்க பாத்திரத்துல குடுக்குறீங்களா இல்லன்னா?
3: அவங்களுக்கு எங்க பாத்திரத்திலேயே கொடுப்போம், அவங்க குடிச்சு முடிஞ்ச பேருக்கு அதை சோப்பு போட்டு கழுவி வச்சுப்போம்.
4: டெய்லி நம்ம நடந்து வர வழியில ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டிருந்தா அதுல வர துர்நாற்றத்தை கூட நம்மளால கொஞ்ச நேரம் கூட பொறுத்துக்க முடியாது. ஆனா இந்த சாக்கடை குயில இறங்கி நம்மளோட சுத்ததுக்காக வேலை செய்யற இந்த துப்புரவு தொழிலாளர்களோட இந்த உன்னதமான தொழிலில் அவர்களோட கஷ்டங்கள் வாழ்க்கை முறைகள் பத்தி சில துப்புரவு தொழிலாளர்கள் கிட்ட கேட்கலாம்.
5: அதெல்லாம் இல்ல மேடம், அப்பா அம்மா சின்ன வயசுல காலமாயிட்டாங்க, அதனால இந்த வேலைக்கு அப்படியே வந்துட்டோம். வேற
2: ஒண்ணு
5: இல்ல இல்ல இல்ல, அவங்க எல்லாம் விவசாயம்.
6: படிப்பு 9 வருஷம் படிச்சிருக்கேன், கம்பெனில வேலை செய்யினேன், கம்பெனி லாக் அவுட் பண்ணிட்டான், அதனால சும்மா வீட்டுல இருந்தேன். சரி தற்காலிகமா இந்த வேலையாவது செய்யலான்றதுக்காக இங்க வந்து ரோட போயிருக்கிறேன்.
5: இல்ல படிக்கல,
2: படிக்கல.
5: ஆமா
6: அம்மா நம்ம படிக்கல, அதனால உனக்கு இந்த வேலை போ, நாங்க படிக்கணும், இந்த வேலை எல்லாம் வேணாம்
2: சொல்றேன்.
6: ஆமா இந்த
2: வேலை
6: வேற எது?
7: அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக போறோம். இத போயிட்டு பசங்க தெரிஞ்சிட்டா பசங்க சொல்லாதுங்க வெளியில, நம்ம அம்மா டாய்லெட் பண்றாங்கன்னு வெளியில சொல்லாதுங்க. சப்போஸ் தெரிஞ்சிட்டா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சொல்லி என் வீட்டு பசங்க கூட வந்து அழுதுருக்காங்க. நாங்களும் சரி பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லைம்மா, கேவலமே இல்லை. நம்ம வந்து தொழில் செய்கிறோம், திருடலை பொய் சொல்ல, அது நம்மளுடைய தொழில் செய்கிறோம். அதெல்லாம் நீ எதுவும் கேர் பண்ணாம நீ படிக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் படிக்க வச்சிருக்கோம். இப்போ ரொம்ப பசங்க ஒரு பையன் படி.
2: இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க நினைக்கிறீங்க?
5: மக்கள் எல்லாம் என்ன பாக்குறாங்க? மக்கள் எல்லாம் வெறுப்பு தான், அடுப்பு. அவங்க வேலை முடியணும், அவங்க வேலை முடியணும், அவங்க வேலை முடிஞ்சா நல்லா செய்வாங்க, அவங்க வேலை முடியல வெறுப்பா பேசுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
2: இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடைப்புன்னு உங்களை யாராச்சும் வீட்டுல போன் பண்றாங்கன்னு?
5: ஆமா மேடம்.
2: நீங்க போய் வேலை பண்றதுக்கு போறீங்க, அப்ப வந்துட்டு அவங்க வந்து உங்ககிட்ட பேரம் பேசுறாங்களா இல்ல நீங்க கேட்டதை கொடுத்துடுறாங்களா?
5: இல்ல மேடம், அது வந்து நாங்களா கேக்குறது இல்ல, நான் அவங்களா ஏதோ இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க மேடம்.
2: கொடுத்துறாங்க?
5: ஆமா, இஷ்டப்பட்டு கொடுக்குறதான்.
2: தண்ணி ஏதாவது கேட்டா?
5: தண்ணி எதுவும் கேட்டா கொடுக்க
8: மாட்டாங்க
5: மேடம். சில வீட்டுல குடுக்குறாங்க, சில வீட்டுல கொடுக்க மாட்டாங்க.
2: கொடுக்க
5: மாட்டாங்க.
1: பாத்ரூம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க.
6: அவங்க திருப்தி அம்பாலது. நம்ம வேலை செய்யறது சில பேரு நல்லா செய்யறாங்கன்னு, சில பேரு சரியா செய்யலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொறுத்து இந்த வேலை செய்யணும். அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்ல, அவங்க வேலை முடியணும். அதை நம்ம எப்படி முடியுமோ அவங்களுக்கு தேவையில்லது, முடிச்சிடுவோம் அந்த வேலையை. அதனால அவங்க கேட்க மாட்டாங்க எதுவும். ஆமா,
9: வேலை பேசுறாங்க.
2: என்ன சொல்லுவாங்க?
9: வீட்டுல இருந்து வேலை செய்யறோம், அதான் காசு வந்து நீங்க அதுல வாங்கும்போது இதே நாங்க தரணும். குப்பை பார்த்து வந்து கேவலமா சொல்றாங்க, நல்ல குப்பை வாடுறாங்க இது போய் இதுல என்ன இது பண்றாங்க, நல்லா வாடுறாங்களே அசிங்கலாதுன்றாங்க. நம்ம அசிங்கம் நம்ம வயிற்றுக்காரன்னு சொல்லி நம்ம வந்து போறோம், கஷ்டப்படுறோம். அது அவங்க தப்பான சம்பவம் பொறுப்பு சொல்ல முடியும்.
2: அதாவது நீங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீடு சுத்தமா இருக்கணும்னு வேலை செஞ்சா கூட
9: வேலை செஞ்சு. ஆமா, தப்பானே பேசுறாங்க,
1: பேரம் பேசுறாங்க.
2: என்னன்னு சொல்லுவாங்க?
1: கம்மியா நான் கேக்குற ரேட்டுக்கு அவங்க ஒத்து போக மாட்டேன்றாங்க.
5: இறங்காத மாதிரி பரவாயில்ல மேடம் கொஞ்சம் இறங்கக்கூடாது நல்லது அந்த இறங்குதான் கேஸ் அடிச்சு ஆளுங்க காலம் ஆயிடுறாங்க.
2: சரி, உங்களுக்கு ஏதாவது அசோசியேஷன் சங்கம் அதெல்லாம் இருக்கா?
5: சங்கம் இருந்தது, அது இப்ப தெரியல மேடம், அது இருக்குதா இல்லையா தெரியல.
1: தெரியாது.
2: சரி, அதாவது இன்னொன்னு வந்து எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது மாதிரி இறங்கும் போது இந்த கிளவுஸ் மாஸ்க் அதெல்லாம் போடணும், அதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட?
5: இருக்கு மேடம், இருக்கு இருக்கு.
2: அதெல்லாம் போட்டுட்டுதான்
5: நீங்க இறங்க? இருக்கு இருக்கு. இறங்குறது இல்ல மேடம், சுத்தமா இறங்குறது கிடையாது. 6-10 வருஷம் அது இறங்கி இறங்குறதா கிடையாது. அதுக்கு முன்னே டெய்லி இறங்கணும், காலையில இறங்கணும், சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும், இறங்கி கஷ்டப்படணும். அது ரொம்ப கஷ்டம்தான். இப்ப பரவாயில்ல, இப்ப இறங்குறதே கிடையாது, இறங்குறதே கிடையாது.
6: அது துணி மட்டும் தான் கட்டுவோம். அவங்க கூப்பிடுற டைமுக்கு நம்ம எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அர்ஜென்டா நம்ம எதனா ஒரு வேலை செய்திருப்போம், அந்நேரத்துக்கு வந்து அடைப்பு எடுக்குவாங்க. அதனால அந்த டைமுக்குலாம் எடுத்துனா ஒரு துணிக்கு அந்த மாதிரி கட்டிங்கன்னா அடைப்பெல்லாம் எடுக்கும். இல்ல இருக்கிற டைம்ல மாஸ்க் போடுவோம், நீங்க சொல்ற மாதிரி இல்லாத பட்சத்துக்கு. இப்ப திடுக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட சொல்ல நம்ம போய் அதை போய் எடுத்துன்னு வர முடியும். இல்ல ஆக்சுவலா அதை போட்டுதான் செய்வோம், அந்த டைமுக்கு கிடைக்காததுக்கு துணி கட்டும்.
1: எதுவுமே போட்டுக்கிறது இல்ல, அப்படியே செய்ய
6: வேண்டியதான். கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அந்த வயலை இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க,
2: அதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க வந்து?
6: அதெல்லாம் போட்டாக்க அந்த வெயில்ல எங்களுக்கு இந்த வேர்வையில வாட்டப்படாது, நாங்க கைக்கு வச்சு தான் செய்வோம். அதை நாங்க அறிய மாட்டோம், சரியா கட்டிங்களா மூச்சு வராது, அதனால அதை சரியா யூஸ் பண்ணதில்ல. ஆனா முக்கியமான ஒரு துர்நாற்றம் வர இடத்துல அதை யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணிட்டேன்.
2: சரி, இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இறங்கி பண்றீங்க, வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வருதா?
6: அதெல்லாம் எதுவும்
2: தெரியாது.
5: அடப்பு போன ஒரு ஆர்வம், அடப்பு போன ஒரு ஆர்வத்துல அது இறங்கி செய்யறோங்கிறான், அது கேஸ் திறங்கும் போதே கேஸ் அடிச்சு சாப்பிடுறோங்கிறான். அதான் மேடம், அது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது ஆளுங்கூட நேரம் தான். அது
6: நடத்துறது அவர் தான்.
8: ஓகே, உங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படினா?
6: ஆமா.
8: எவ்வளவு பேர் இருக்கீங்க உங்க நிர்வாகத்துல?
6: மொத்தம் 92 பேர் இருக்கோம்.
8: 92 பேர் இருக்கீங்க.
10: தெரியாது, நான் சிஏ தான் ஃபோன் பண்ணி சொல்றோம்.
8: எனக்கு
10: பொறுத்தவரைக்கும் கிடையாது.

0: ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
1: இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன்ல, நிக்க மாட்டியா? காதலே விழாம ஓட்ட வேண்டியது.
2: ஏமா, நீ என்னையாமா கூப்பிட்ட, ஆட்டோவதானமா கூப்பிட்ட?
1: ஐயோ அங்கிள், நீங்க வேற படுத்தாதீங்க, காலேஜுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வண்டி எடுங்க.
2: இப்ப அங்கிள்னு கூப்பிட்டது அப்பவே கூப்பிட்டுருந்தேன்னா நின்றுருப்பேன்ல. டாக்டர் டாக்டர் சார்ன்றீங்க, டீச்சர் அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஆனா எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை மட்டும் ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிடுறீங்களேமா, இது என்னமா நியாயம்?
3: உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமம். மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு சாக்கடை குழிக்குள்ள இருந்து முழுங்கி எழும் போது அவங்க உடம்பு முழுவதும் கழிவு படிந்திருக்கும். துர்நாற்றமே ஆளை கொல்லும் அளவு இருக்கும். பச்சை தண்ணியை குடித்தால் கூட கசப்பாய்தான் இருக்கும். இது மட்டும்தான் கண்ணுக்கு மேலோட்டமா நம்மளுக்கு தெரிகிற விஷயங்கள். ஆனா இதை தவிர அவங்களுக்கு வர பல கொடூரமான வியாதிகளை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: I'm Dr. Dharani Krishnan, Consultant Dietitian, Chennai.
5: அதாவது இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்துட்டு இந்த ட்ரைனேஜ் குள்ள இறங்கி, அதாவது மனித கழிவை மனிதனை அகற்றும் தொழிலாளர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல வந்துட்டு இப்ப இந்த மாதிரி இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
4: இப்போ பேசிக்கா ட்ரைனேஜ் தான் இஸ் ஆக்சுவலி த வேர்ஸ்ட் திங் வி கேன் திங்க் அபவுட். ஏன்னா வியாதியே அது வழியா தான் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைஜீன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் கை அலம்புறது இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை அலம்புறது இஸ் பிகாஸ் மோஷன் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து படக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டில் தான் வி ஆர் அப்சல்யூட்லி கிளீன் கிளென்லினஸ் இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. பட் இப்போ வந்து இப்போ ரோட்ல இருக்கிற ஒரு இது கரும்புச்சார் குடிச்சா கூட அந்த ஹேண்ட்லருக்கு கை தெரியாதுல, அதனால ஜாண்டிஸ் வரும். அதே மாதிரி டைஃபாய்டு. ஸோ ஜாண்டிஸ் அண்ட் டைஃபாய்டு ஆர் டூ டிசீசஸ் எதனால வருது? இந்த வாட்டர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். அதாவது எங்கேயோ ட்ரைனேஜும் நம்ம சாப்பாட்டு உணவு வர இதுவும் கலக்கறதே வரக்கூடிய வியாதிகள். ஸோ இவங்க ஆன்டி டைஃபாய்டு அண்ட் ஆன்டி ஜாண்டு ஷார்ட்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க வந்து அந்த ட்ரைனேஜ்குள்ளேயே இறங்குறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அவங்களுக்கு உடம்புல எந்த கட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கட் இருந்தால் அந்த அது வழியாக டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் இவங்களுக்கு லிங்க் வருது ஃபார் ட்ரைனேஜ் டு பிளட். இது வர்ஸ்ட்டு, பிகாஸ் செப்டிசீமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தால் கூட ஒரு ஸ்மாலு பேண்டேஜ் போட்டு அந்த கட்டை மூடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆஃப்டர் இது பண்ணின அப்புறம் நல்ல பாத், ஒரு ஹாட் வாட்டர் பாத் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதை தவிர வந்து நல்ல டெட்டால் மாதிரி ஆர் சம் ஏன்னா ஆன்டிசெப்டிக் ஆஸ் வி கால் அந்த டெட்டால். ஓகே, எனி ஆன்டிசெப்டிக் யூ மஸ்ட் யூஸ். ஏன்னா ஆன்டிசெப்டிக் போட்டால் அவங்க குளிக்கணும், அதை ஆர் ரெகுலர் சோப் போட்டுட்டு அது மேலே தே ஹாவ் டு யூஸ் அன் ஆன்டிசெப்டிக் ஆஸ் கிளீன் ஆஸ் தே யூஸ் இன் அன் ஐசி. அப்போ தான் அவங்க உடம்பு திருப்பி கிளீன் ஆகும். ஸோ வெதர் ஹேர் எல்லா பார்ட்டும், ஈவன் யூனோ ஹேர் அண்டர் ஆர்ம்ஸ் வாட் எவர் இட் இஸ், எவ்ரி பார்ட் தே ஷுட் கிளீன் ப்ராப்பர்லி வித் திஸ் ஆன்டிசெப்டிக். தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் தென் இவங்க வந்து பிகாஸ் தே ஹேண்டில் திஸ் தி ட்ரிங்க் அ லாட் ஆஃப் லிக்கர் சாப்பிடுவாங்க, சாராயம் குடிப்பாங்க, அதனால அவங்க லிவரே வந்து ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். இப்போ லிவர் எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட MD மாதிரி. ஹார்ட்டுங்கிறது பம்பிங் மிஷின் தான், கிட்னிங்கிறது ஃபில்டரிங் ஏஜென்ட் தான், ஆனால் லிவர் தான் MD ஆஃப் த கம்பெனி. டிசிஷன் மேக்கர் பாடியில் எங்கே குளுக்கோஸ் போனால் எல்லாமே லிவர்.

0: ரெகுலர் இந்த மாதிரி இன்டேக் ஆஃப் ஆல்கோஹால் டெய்லி இது பண்ணுறாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு தே வில் டெஃபினெட்லி ஆல்கோஹால் எடுப்பாங்க. அதை அவங்களுக்கு வந்து கான்செப்டை அட்லீஸ்ட் குறைவாக எடுக்கிறதுக்கு நம்ம வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். நியூட்ரிஷன் வரலும் பார்த்தா அவங்களுக்கு கிளென்லினஸ் சொல்லி தரலாம். நம்மளுக்கு வந்து புரத சத்து உள்ள உணவுன்னு எடுத்தாலே வந்து வந்து சைவ முறையில் பருப்பு வகைகள், தயிர், பால், இதுதான் சைவ முறையில். அசைவ முறையில் பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ் அண்ட் எக் அவங்க எடுக்கலாம் தாராளம். ஸோ இதெல்லாம் வந்து கிரேவி ஃபார்மில் எடுத்தால் பெட்டர் அவங்களுக்கு. ஏன்னா அதில் இருக்கிற விட்டமின்லாம் இப்போ ஃப்ரை பண்ணோன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்லாம் வந்து இதாகிடுது, கெட்டு போய்ட்டு. ஸோ பெட்டர் வந்து அவங்க கிரேவி கிரேவி ஃபார்மில் எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு இதுக்கு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணுறத விட மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணுறதை நம்ம வந்து என்கரேஜ் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா இது ஆக்சுவலி இஸ் வெரி சேட், த ஹோல் திங் இஸ் என்ன பண்ணணும். பட் சர்டன் பிளேசஸில் இல்லாததுனால இவங்க பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கிளென்லினஸ், புரத சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கட்டாயம். அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய சாராயம் குடிக்கிறதுனால லிவர்ல சிரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அசிடிட்டி பார்க்கலாம், ஏன்னா அல்சர் வரக்கூடிய. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் குடிச்சிட்டு சாப்பிடாத இருந்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஏன்னா லிக்கரே வந்து இப்போ சாராயமே உங்களுக்கு ஹை ஆசிடிக், அதுக்கும் மேலே நம்ம பட்னி கம்மணும்னா வயிற்றுல புண்ணு வரக்கூடிய, வயிறு மாத்திரம் இல்லை வாயிலேருந்து பெருக்கொடல் வரலாம், ஃபுல் ஜிஐ ட்ராக்டுன்னு சொல்கிறோம், ஸ்டார்டிங் மவுத்லேருந்து கடைசி கோலான் வரலாம், அதாவது பெரிய குடல், அது வரலும் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இதுக்கு வந்து அல்சர் வராத இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ரெகுலர் டெஸ்ட் இருக்குது, அது பார்க்கலாம். பட் பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைஃபாய்டு அண்ட் ஜாண்டிஸ் இருக்கான்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கு ஆன்டி ஷாட் வருஷா வருஷம், இட்ஸ் அ இயர்லி திங். அதனால் வருஷா வருஷம் ஆன்டி டைஃபாய்டு அண்ட் ஆன்டி ஜாண்டிஸ் ஷாட்ஸ் டெஃபினட்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு. பில்ஸ்ன்னு வரதே நிறைய, இப்போ புரத சத்து உள்ள உணவு கூட பில்ஸ் ஃபார்மில் வருது, அதுவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி விட்டமின்ஸ், லாட் ஆஃப் பி விட்டமின் அண்ட் சி விட்டமின், இது ரெண்டும் கொடுத்தா எதிர்ப்பு சக்தி தானாக வந்துடும். பட் இது கூட டெஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் ஒருவேளை குறைவாக இருந்தால் அயன் டேப்லெட் கொடுக்கலாம்.
1: மேம் அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது டைனிஸ்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் ஆஃப்டர் கிளீனிங், அவங்க சப்போஸ் மேபி ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளணும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை பற்றி கொண்டுறீங்களா?
0: இப்போ இறங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்கேயுமே கட் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேண்டேஜ் போட்டுடணும். தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜ், ஸோ தட் அவங்களுக்கு அது. பட் ரொம்ப பெரிய இப்போ கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னா இறங்கவே கூடாது, ஏன்னா ஓப்பன் வூண்டும் இதுவும் சேரவே கூடாது, வெரி டேஞ்சரஸ். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அப்புறம் தான் கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி குடிக்கிறது கூட, ஒரு நம்ம சுத்தமாக கழிச்சமே அவசரத்தில் கை கழுவிட்டு அங்கே ஏதாவது ஒரு பார்ட்டில் கூட ஒரு பிளாக் ஸ்பாட் ஆர் எனி திங் கண்ணில் கூட தெரியாது, பட் அது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா அப்படி தான் இப்போது நம்ம சொல்கிறோம் வந்து யாருக்கா டைஃபாய்ட் ஜாண்டிஸ் ஒரு நல்ல வேலை பண்ணுற இடத்துல கூட வருதுன்னா இது இந்த மிக்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ அதனால அவங்க கையை ரொம்ப ரொம்ப சுத்த, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும், நெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் அழுக்காகும். இல்லை க்ளவ்ஸ் மாதிரி போட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.
1: டெய்லி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டு வி ஹேவ் டு, அதர் தென் யூசிங் தி யூஷுவல் சோப்ஸ் அண்ட் ஆல், டு வி ஹேவ் டு யூஸ் எனிதிங் எக்ஸ்ட்ரா?
0: இவங்க வந்து டெய்லி இல்லை ப்ராப்ளம் இல்லை, பட் இது பண்ணின அப்புறம் ஆன்டிசெப்டிக் பாத்து டெஃபினட்டாக கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் தே நீட் ஆல்மோஸ்ட் 200 ml ஆஃப் ஆன்டிசெப்டிக், அதை நல்லா அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை உடம்புற போர் பண்ணிக்கணும் அவங்க தலையிலேருந்து கால் வரணும், ஆல் பாடி பார்ட்ஸ். ஏன்னா அங்கே எங்கேருந்து வேணால் இட் கேன் கோ, லைக் சி அண்ட் ஐ ஆல்சோ, நம்ம வந்து டிப் ஆஃப் தி ஐலேருந்து உள்ளே போகலாம், இட்ஸ் அப்சார்பபிள், அதனால அந்த மாதிரி விஷயம் அது.
1: அப்பப்போ
0: தரணும்னா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வெளில வந்துடும், பட் வந்து இந்த பிளாக்

0: ட்ரைனேஜ்னு வரத்து அவங்க அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது பிட்வீன் டூ பிளாக்ஸ் தே வில் பி திஸ் அந்த டாக்ஸிக் ஃபியூம்ஸ் இருக்கும். அந்த ஃபியூம்ஸ் வந்தாலே இறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ட்ரைனேஜ் உள்ளே போகிறாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி தெர் இஸ் நத்திங். ஏன்னா அந்த ஏருக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஸோ இவங்க வழியாக தான் அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் போகும். அதனால அவங்களுக்கு ஏற்கனவே வீக் பாடி இருந்ததுன்னா சக்கம் பண்ணும் அவங்க ஃபீட்டல் கேன் பி ஃபிட். இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், ரொம்ப வந்து நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா இது வந்து நல்லதே இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங் அந்த மாதிரி பண்ணுறது நல்லதே கிடையாது. அதனால தான் இப்போது மெட்ரோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினுக்கு மாறிட்டாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இல்லை நிறைய என்ஜிஓஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே இந்தியா பூரா எனி ரிமோட் ஏரியாவில் கூட மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், தட் ஒருத்தர் ஒரு ஹியூமன் பீயிங்கோட எக்ஸ்கிரீட்டாவே இன்னொருத்தர் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படின்னு அவசியம் இல்லை, பட் த பாயிண்ட் இஸ் அவங்க இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறதுனால எது வேணா வரலாம். இது பண்றதுனால தான் இல்லை, அது மெயினாக ரிலேட்டட் டு எதிர்ப்பு சக்தி. எந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வருதும் இஸ் பிகாஸ் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுது. இது காரணம் அவங்க சாராயம் குடிச்சிட்டு சரியாக சாப்பிட மாட்டேங்கிற. இன்ஃபெக்ஷன் வரும் அதெல்லாம்.
1: ஒரு துப்புரவு தொழிலாளியோட ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சாவு குழிக்குள்ள இறங்குவதை விட 100 மடங்கு வேதனையானது இந்த மனித கழிவை அகற்றும் இந்த துப்புரவு தொழிலாளியின் வாழ்க்கை குழி. இந்த பாதாள குழி பல துப்புரவு தொழிலாளர்கள் உயிர்களை புதைத்திருப்பதுதான் உண்மை. இப்போ நம்ம துப்புரவு தொழிலாளர்களோட கஷ்டங்கள் வேதனைகள் பத்தி கேட்டோம். கேக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த சாக்கடை குயில இறங்கி வேலை செய்யற துப்புரவு தொழிலாளர்களோட மனதைரியத்தை கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா பேசிக்கிட்டு
2: இருக்கேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: மனிதனே மனித கழிவை அகற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் என்னத்தான் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாலும் இன்னும் மனிதர்கள் இறங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இறங்குறவங்களுக்கு உயிர் போகும் நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. இப்படி நம்மளோட சுத்தத்துக்காக உயிர் கொடுக்கும் இந்த மக்களுக்கான சட்டங்கள், நஷ்ட ஈடு, மெடிக்கல் கிளைம், இன்சூரன்ஸ், இதை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட இருக்காங்க அட்வொகேட் தரணிதரன் சார்.
3: பேர் தரணிதரன். நான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பற்றி என்கிட்ட வந்து கேட்கணும் வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். மனித கழிவை மனிதனே அழுறாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கொடுமையான செயல். அப்படி வந்து அப்படி அந்த அள்ளி போடக்கூடிய அந்த தொழிலாளியினுடைய தொழிலாளி வந்து சமுதாயம் வந்து ஒரு கேவலமாக தான் பார்க்குறாங்க. அவனோட சமுதாயத்தில் வந்து அவனுக்கு வந்து ஒரு அவனுக்கு ஒரு கண்ணியம் கிடையாது. ஆனால் ஒரு கீழ்த்தரமான கடைசி தர மகனாக குடிமகனாக தான் அவனை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய சமாச்சாரம். ஏன்னா அவன் வந்து நம்ம மனிதர் மற்றவர்களுடைய அசுத்தம் கழிவு இதெல்லாம் வந்து நீக்கி அந்த இடத்த சுகாதாரமானதாகவும் தூய்மையானதாகவும் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எல்லாருக்குமே வந்து சுகாதாரம் கிடைக்குது. அப்படி செய்தும் அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனால அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள், பிரச்சனைகள், அது போல சமுதாயத்தில் அவங்க சந்திக்கும் போது மன ரீதியான பல பிரச்சனைகள், ஏன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாக தான் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய வந்து அவங்களுடைய நலனை பாதுகாக்கணும், அவங்களுடைய மரியாதை சமுதாயத்தில் அவங்களுடைய மரியாதையும் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு அரசாங்கம் யோசிக்கும் போது, இந்த தொழிலையே அவர்கள் செய்யக்கூடாது, யாருமே இந்த தொழிலை செய்யக்கூடாது, இதை வந்து மனிதர்களை மனிதருடைய கழிவை மனிதனை அகற்றக்கூடாது, அப்படி இருக்கிற நிலைமையை மாற்றி இது வந்து இந்தியாவில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்துதான் இந்த 1993 சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லெட்ரின்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இதையும் ரெண்டையுமே தடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை நியமித்து அந்த மனித கழிவை அள்ளுறது, அது மாதிரி ட்ரை லெட்ரின்ஸ் வாட்டரை யூஸ் பண்ணாமல் ட்ரை லெட்ரின்ஸ் வச்சுட்டு கட்டி அதை பயன்படுத்துறது, இது ரெண்டையுமே தடுத்தாலே இது நின்று போயிடும் அப்படிங்கிறனால தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரை லெட்ரின்ஸ் கட்டினாலோ இல்லை ட்ரை லெட்ரின்ஸ் கட்டி ட்ரை லெட்ரின்ஸை வந்து மனிதனே வச்சு அள்ளினாலோ தண்டனைக்குரிய குற்றமாக இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அதே மீறி பெரிய குற்றமாக செய்பவர்களுக்கு ஜெயில் தண்டனை விதிப்பதற்கு இதில் வழிமுறைகள் உள்ளன. இந்த மாதிரி கேசஸ் சாதாரணமாக வந்து ரிப்போர்ட் ஆகிறது இல்லைங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த அந்த அந்த வேலைக்கு அவரை வைக்கிறவங்களோ இல்லை அந்த வேலையை போய் செய்கிறவங்களோ இதை போய் வந்து ஒரு ஒரு புகாராக சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் வந்து அந்த வேலையை முடிச்சிடுறாரு, அவருக்குரிய ஊதியத்தை எதையோ வாங்கிட்டு போயிடுறாரு, அவருடைய நிலைமை பொருளாதார நிலைமையினால் அவர் ஏதோ ஒரு வேலை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அந்த அந்த ஒரு வேலைக்காக அவரை வைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க தேவைப்படுது, இதை வந்து அவருடைய இதை இடத்த வந்து சுத்தம் பண்ணி ஆகணுன்றதுனால வைக்கிறாங்க. இந்த வேலை சுமூகமாக முடிந்து விட்டால் இந்த ரெண்டு தரப்புமே போய் அதை வந்து புகார் அளிக்கிறதில்லை. இதை யார் இப்போ புகாராக அளிக்கக்கூடிய நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து இந்த மானிட்டரிங் கமிட்டி இல்லைன்னா வந்து இந்த என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் பார்த்து தான் இது மாதிரி பண்ணுறாங்க, இந்த இடத்துல நடக்குது இப்படி நடக்குதுன்னு புகார் போகுது. அது வந்து குறிப்பிட்டு புகார் போகிறதில்ல, இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி இந்த கமிஷன்களுக்கு அவங்க புகார் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்த்து இது மாதிரி நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் குறிப்பிட்டு இந்த நபர் செய்தார் அந்த நபர் செய்தாருன்னு வரதில்லை. ஒரு வேலை அந்த அந்த அந்த மாதிரி அந்த வேலையை செய்யும் போது ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்து அவருடைக்கு வந்து உடலில் ஒரு விபத்து நடந்து உடல் உபாதையோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து குறிப்பிட்டு அந்த சம்பவங்கள் வந்து என்ன சொல்றது போலீஸ்க்கோ இல்லை அதிகாரிகளுக்கோ தெரிவிக்கப்பட்டு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது வந்து பொதுவாக பார்க்கும்போது மற்ற நேரத்தில் சாதாரணமாக இது வந்து கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயும் வந்து ஒரு புகாராக போவதில்லை.
1: சார், அதாவது ஃபஸ்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல இது மாதிரி லைக் இன்னும் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரிலாம் நம்ம டெவலப் ஆகணும்னா லைக் ஒரு டோட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படியெல்லாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது உள்ளே வந்து விஷயம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன் நம்மளால வந்துட்டு லைக் ஒரு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட வாங்க முடியாத ஒரு இது? கண்டிப்பா முடியும்.
3: இப்போ வந்து பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் வந்து நகராட்சிகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, பெரும்பாலும் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற விஷவாயு தாக்கி பலி அப்படிங்கறதெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர்கள் வீட்டுல வந்து இந்த மாதிரி இந்த தப்பி டேங்க் அதை இதை வச்சு இல்லாட்டி ஒரு பழைய கிணறு தூர்வாரம் இப்படி வந்து கூப்பிடும் போது வெளியாட்கள் வந்து கூப்பிட்டுட்டு வராங்க, அவங்க வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்றது இல்ல. இதுக்கு வந்து என்ன, இந்த சட்டம் வந்து வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த விஷவாயு தாக்குறது, செப்டி டேங்க் கிளீன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து சட்டம் இன்னும் மாற்றி அமைத்து ப்ரைவேட்ல அவங்க கூப்பிட்டாலும் அது வந்து இதை செக் பண்ணுறதுக்கு மெஷின்கள், அது வந்து விஷவாயு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய மெஷின்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவங்களை இறக்கணுங்கிற மாதிரி சட்டங்களை மாற்றணும். இப்போ அந்த மாதிரி ப்ரைவேட்டாக நபர்கள் கூப்பிட்டு தனிப்பட்ட வீட்லேயோ தனிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு செய்யும்போது இதெல்லாம் பண்ணணுங்கிறது தெரியல, இப்போ சட்டத்தில் இல்லை. இப்போ அவங்களும் வந்து இது வந்து ஸ்கேவஞ்சிங்காக கூப்பிடுறது கிடையாது அவங்க, இது வந்து ஈவன் இந்த பழைய கிணத்துல இறங்கி தூர் வாரத்துக்காக இறங்கினாலும் அவங்க வந்து விஷவாயு தாக்கி இறந்துருக்காங்க நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால் இதை பற்றி இன்னும் விவரமாக வந்து அரசாங்கமும் இந்த என்ஜிஓக்களும் வந்து சீராக ஆராய்ந்து இதுக்கான சட்டங்களை ஏற்றலாம், ஏற்றி இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும். முதல் முதல் வந்து 2001 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து காந்தியடிகள் இந்த பிரச்சனையை எழுப்புறார், அதாவது மனிதர்கள் வந்து மனிதனுடைய மலத்தை மனிதனை அள்ளக்கூடிய அவலம் இருக்குது, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று 1901 காங்கிரஸ் மாநாட்டில் அவர் இந்த பிரச்சனையை எழுப்பி இதுக்கு வந்து வழி காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கரும் இந்த பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு இதை வந்து இதை தவிர்க்கணும், இது வந்து மனிதனுடைய அந்த கண்ணியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய மனிதனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது, அவனுக்கு வந்து அவமானமான ஒரு இதுவாக இருக்குது, அதனால் இதை கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு சாத்வீகமாக போகிற ஒரு காந்தி சாத்வீக முறையிலே வந்து இந்த மேலாதிக்க வர்க்கத்தினர் வந்து இவங்களை வந்து அவங்க மனசை மாற்றி இந்த மாதிரிலாம் நம்ம வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு அவங்க மாட்டிக்கணும், அந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்த செய்யணும் செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அம்பேத்கர் வந்து இதுக்கு மாறுதலாக மாறுபட்டு போய் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது காந்தியடிகள் சொல்கிறது, இது வந்து அவங்களா மனசு மாறி இந்த மாதிரி ஒரு நிலைமை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து இந்த செயல்களால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் கொடி தூக்கி போராட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசி அதை வந்து மக்களை வந்து இதுலேருந்து விடுவிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சுதந்திரம் கிடைத்த பிறகு, இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்க செய்த செயல், ஆனால் அதன் பிறகும் சுதந்திரம் பெற்ற பிறகும் நம்ம வந்து இவ்வளோ ஆண்டுகளாக நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் கிடையாது. முதன் முதலாக 1993 தான் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட அவர்கள் பேசி 90 ஆண்டுகள் கழித்த பிறகு தான் முதல் முதலாக இந்த மனித கழிவை மனிதனே அள்ளும் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 1993 சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு என்ன கேட்டிங்கன்னா, அந்த சட்டத்தில் வந்து அந்த இதை வந்து மனித கழிவு மனிதனே அள்ளுறது மட்டுமே, அந்த மனித கழிவு அள்ளுறது மட்டுமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது வரையறையாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு நிறைய கமிஷன்கள்லாம் அமைச்சு இது அது மட்டுமே போதாது, மற்ற அபாயகரமான செயல்களை வந்து இறங்கி அதை செய்து சுத்தப்படுத்துகிற வேலையாட்களும் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இதன் கீழே வரணும், அந்த அந்த மாதிரி அந்த சட்டத்தின் கீழே அவங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தில் வந்து மீறியவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. இது வந்து அதான் அது இது வந்து ஒரு தண்டனை சட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய சீர்திருத்த சட்டமாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரி ஆக்ட் 1993 அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரி. இது வந்து அந்த மனித கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கமிஷன் அமைத்து அந்த கமிஷன் செயல்படுறதுக்கான ஒரு சட்டத்தையும் ஏற்றி 1993 இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சுகாதாரம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த இவங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, அவங்க வேலை செய்யலாம் எல்லாருடைய சுகாதாரம் பாதிக்கப்படும், ஆனால் அவங்க வேலை செய்யட்டும், ஆனால் அதில் உள்ள இறங்கி முழுதாக அவங்களுடைய சுகாதாரத்தை கெடுத்துட்டு வேலை செய்யக்கூடாது. இயந்திரம் மூலமாக அதை இயந்திரத்தை இவங்க வந்து இயக்கி இவங்க வந்து இவங்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படாத வகையில் அந்த செயலை செய்யலாம். அதாவது சுகாதாரம்ங்கிறது வந்து ஒரு இந்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது. இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடியதுங்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது நம்ம 6 மாநிலம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த யூனிஃபார்ம் அந்த சட்டத்தை வந்து 6 மாநிலம் மட்டும்தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த இந்த சுகாதாரம்ங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால 6 மாநிலங்கள்னு அடாப்ட் பண்ணாங்க. அதன் பிறகு போக போக கொஞ்சம் காலம் கழித்து தான் என்ன பண்ணாங்க, ஒரு 19 மாநிலம் அடாப்ட் பண்ணாங்க. எல்லா முதல் தடவையே வந்து எல்லா யூனியன் டெரிட்டரியும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 19 மாநிலம் அடாப்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 6 மாநிலம் மட்டும் அடாப்ட் பண்ணாத இருந்தாங்க. அதுவும் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் சொன்னாங்க, ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இது வந்து மேனேஜர் கேண்டிடேட் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி எல்லா மாநிலங்களும் இது இந்த சட்டத்தை ஏற்றாகணும், அந்த சட்டத்தின்படி அவங்க நடக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு. அதே போல் நீங்கள் கேட்டீங்க அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் மற்றபடி வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் கேட்டீங்க, இந்த இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நேஷனல் சஃபாரி கரம்சாரி ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் சஃபாய் கரம்சாரி ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டலாக வந்து ஒரு 30 கோடி ரூபாயை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்த பிறகு அது வந்து எல்லாருக்கும் அந்த ஃபைனான்ஸ் அதாவது அந்த ஃபைனான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய ஒர்க்கு இதெல்லாம் வந்து முன்னேற்றணும் அவங்க அந்த மாதிரி வந்து அந்த இழிந்த வேலையை செய்யாமல் அதே சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த இழிநிலை அடையாமல் செய்யணும் வேற மாதிரி அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள முன்னேற்றம் வந்ததுக்காக.

0: தான் இந்த கார்பரேஷன் அமைச்சு அவங்களுக்கு ஃபைனான்சியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து அவங்களே வந்து மெஷின்ஸ் வாங்கி அதை பயன்படுத்தி பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஹட்கோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹட்கோ மூலமாகவும் அவங்களுக்கு, ஏன்னா வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி லெட்டின்லாம் கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹட்கோ மூலமாகவும் கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த லெட்டின் அவங்க கட்டி அதை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த பராமரிக்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யலாம். இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறிட்டாங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இந்த கார்பரேஷன் மூலமாக. இந்த கார்பரேஷன் வந்து இப்போ வந்து சமீபத்தில் அந்த 30 கோடியில் ஆரம்பித்த அந்த கார்பரேஷன் இப்போ வந்து ஒரு 230 கோடி லெவலுக்கு கார்பரேஷன் வளர்ந்துருக்கு, அதனுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனாலும் அந்த வளர்ச்சிக்கு தக்க அளவில் இந்த இவங்களுடைய அவலநிலை, அந்த மனிதனை கழிவு மனிதனை அல்லும் வேலையாட்கள் அந்த ஆட்கள் இருக்க அவங்களுடைய அவலநிலையும் அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்தாருடைய அவலநிலையும் மேம்பட்டிருக்குதா அப்படிங்கிறது ஒரு
1: சார். அதாவது முதல்ல இந்த சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை செய்யறாங்கல்ல, அந்த இதுவே வந்து 1993 பேண்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் வந்து பல நகரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது அம்பத்தூர் எஸ்டேட், பூந்தமல்லி, இந்த மாதிரி கார்பரேஷன் லிமிட் குள்ள வராத நிறைய இதுல வந்துட்டு இன்னும் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நீங்க சொல்றீங்க?
0: இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வியிலே வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த கார்பரேஷன் லிமிட்டில் வராத இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்கிறீங்க. ஈவன் இந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே கூட நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நிறைய பஸ்ஸில் போகும்போது இல்லை டூ வீலரில் போகும்போது பார்க்கலாம், அந்த மேன்ஹோலுக்குள்ளே ஒரு நபரோ ரெண்டு நபரோ இறங்கி அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்குது. அதுவே வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தான் இல்லைங்களா. அதனால் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அபாலிஷ் பண்ணு சொல்லி ஆக்ட் 1993 கொண்டு வந்தாலும் அதை வந்து லிட்ரலாக 100% அபாலிஷ் பண்ணலை. அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கான அந்த ஆபத்தை நீக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அது பண்ணிட்டு இந்த இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இந்த இதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சுத்தமாக. அதாவது அபாலிஷ் மீன்ஸ் சட்டம் இருக்குது, இருந்தாலும் வந்து இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தடுத்து நிறுத்தணும், இதுக்கு வந்து மானிட்டரிங் கமிட்டி போடணும், இதில் வந்து மானிட்டரிங் கமிட்டியில் வாட்ச் பண்ணி அதுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போட்டு இது மாதிரி நடைபெறாமல் நீங்கள் தடுக்கணுன்றதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, ஜட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இது வந்து நடந்துட்டுருக்கு, சில இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அதை இன்னும் தடுக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து இந்த என்ஜிஓஸ் அப்புறம் வந்து குழுக்கள் இதெல்லாம் அமைச்சு இதை வந்து மேற்பார்வை பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்குது.
1: இறங்கி வேலை செய்யும் போது விபத்து அப்படி ஆயிடுச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் அதாவது அதை பற்றி
0: இது மாதிரி ஆபத்தான வேலைகள் எந்த இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு இல்லாமல் எந்த ஆபத்தான வேலைகளை இது பண்ணாலும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் நார்மலாக உண்டு. உதாரணமாக அந்த கட்டிட தொழிலாளின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு அந்த முறைசாரா வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஆபத்தான வேலைகளை செய்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து நிகழ்ந்து அவங்களுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டாலோ இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டாலோ வந்து அரசாங்கமே மாநில அரசாங்கம் அதை வந்து அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க, அவங்க வந்து இழப்பீடு கொடுக்குறாங்க. இது வந்து இன்சூரன்ஸே இல்லைனாலும் மாநில அரசாங்கமும் இந்த மத்திய அரசாங்கமும் அது வந்து அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க. இப்போ கூடுதலாக வந்து இன்சூரன்ஸுங்கிறது அந்த நபர் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனத்தின் மூலமாக பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா வேலையாட்களுக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கீம் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு கவர் ஆகும். ஆனால் இந்த ஏற்கனவே இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக இதை தடுத்திருக்கிறதுனால இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணுறவங்களுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்சூரன்ஸோ இல்லை வந்து சிறப்பான ஒரு அதிகமானப்படியான தொகையோ எதுவும் வந்து அந்த காரணம் காட்டி வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வழங்கப்படக்கூடாது.
1: ஓகே, அதாவது இது வந்துட்டு லீகலாக இல்லை, அதனால அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது.
0: இல்லை இன்சூரன்ஸ் கொடு, இன்சூரன்ஸ் உண்டு. லீகலாக இல்லைன்னா சாதாரண மனிதனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் உண்டோ அது எல்லாம் உண்டு, இதான் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து அவர் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணுறாருங்கிறதுனால அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. சாதாரணமாக நீங்கள் என்ன இன்சூரன்ஸ்
1: பண்ணுங்க, ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ரிஸ்கியான ஜாப்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு.
0: இன்சூரன்ஸ் இருக்கு.
1: ஓகே சார். அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு பற்றி சொல்லுங்க.
0: அதான் நீங்கள் வந்து வந்து இப்போ வந்து என்ன எந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபரும் அவங்க வந்து வேலை நேரத்தில் ஒரு விபத்தோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டால் அதுக்கு வந்து இந்த தொழிலாளர் சட்டப்படியே அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையெல்லாம் வழங்கணும்னு சொல்லி சட்டங்கள் இருக்குது. அதே சட்டங்கள் இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் இது நம்ம வந்து இனிமேல் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்கவும் கூடாது. அப்படி பிரித்து அது மாதிரி இருந்ததுன்னா அது இல்லீகல். அப்புறம் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அவர் பண்ணி அதில் அவர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுருந்தால் அவரை வந்து யார் வேலைக்கு அமர்த்தினாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அபராதம் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த 1993 ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்துல வழிவகை இருக்கு. அது வந்து ஒரு ஒரு வந்து அபராதம் இருக்கக்கூடிய சட்டம் மட்டும் இல்ல, அது வந்து சமுதாயத்துல ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இதைதான் வந்து 2010 நம்மளுடைய நேஷனல் அட்வைசரி கமிஷன் ஒன்று இருக்கு, கமிட்டி, நேஷனல் அட்வைசரி கமிட்டியில் சோனியா காந்தி தலைமை ஏற்று நடத்தும்போது இந்த இந்தியாவில் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த 11வது 5வது ஆண்டு திட்டத்தில் நிறைய இதுக்காக பணம் ஒதுக்கீடு செய்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணுங்கிறதுக்காக அந்த பழைய அந்த லெட்டின் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரை லெட்டின் சிஸ்டம் அதெல்லாம் மாற்றி புதுதாக வந்து ஈவன் கிராமப்புறத்துங்களை கூட இந்த லோ காஸ்ட்டில் வந்து லெட்டின் அமைச்சு கொடுக்கறது இது மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு அது வந்து செயல்படுத்தி கொண்டு வராங்க. இதனால் வந்து இது இதை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஆகலாம் போல இருக்குது. அதனால் வந்து இதை முழுமையாக இதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மிஷின் மட்டுமே இந்த வேலைகளை பண்ணிட முடியாது. இது வந்து பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ண வேண்டிய வேலை. அது மிஷினை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணணும்னா என்டையர் இந்த டைனிங் சிஸ்டமே மாற்றணும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் புது சிஸ்டமாக நீங்கள் அண்டர் கிரவுண்ட்லேயே புதுசாக லே பண்ணிங்கன்னா தான் மெக்கானிக்கலாக அதை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே அதை பழைய சிஸ்டத்தில் போட்டதுனால இந்த இருக்கிற என்ன அவைலபிள் மிஷின்ஸை வச்சு பண்ண முடியுமோ அது பண்ணுறாங்க. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அந்த இதுலேருந்து ஓஎஸ்லாம் போட்டு அதுலேருந்து வந்து ட்ராக் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து அந்த மிஷின் கொண்டு போக முடியாத இடத்துல வந்து இவங்க வந்து ஆட்கள் இறங்கி செய்கிறாங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அதையும் தடுக்கணும். அதையும் வந்து அவங்களை இறங்க முடியாமல் இறங்காமல் பார்க்கறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க இறங்கி பண்ண மிஷினும் பண்ண முடியாது, ஒரு நபரும் இறங்கி பண்ண முடியாதுன்னும் போது என்ன அந்த இடத்துல சுகாதார கேடு ஏற்படும் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகிட்டு வெளியிலலாம் போகும். இவங்க போய் தான் அந்த வந்து அடைப்பு வந்து அகற்றணும். இவங்க மிஷின் அகற்ற முடியலைன்னா அவங்க வந்து இறங்கி தான் பண்ணுறாங்க. சட்டம் இருந்தாலும் எல்லா விதத்தையுமே அந்த சட்டம் போட்டு எல்லாத்தையுமே தடுத்துட முடியாது. சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது இன்னும் அதாவது இப்போ 90% வந்து மக்கள் இறங்கி பண்ணலை அப்படிங்கிற நிலை வந்து கொண்டு வந்திருந்தால் மீதி இருக்கிற 10% வந்து இன்னும் காலகட்டம் கொஞ்சம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குறைச்சிடலாம். ஆனால் முன்னாடி ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கும்போது இப்போ ரொம்ப முன்னேற்றமான நிலைமைன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து இந்த சென்னை மாநகரம் இல்லாமல் மற்ற மாநகரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற மாநிலங்களிலேயோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த ட்ரை லெட்டின் ஸ்கீம் அதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து குறைந்த காலம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை, இப்போ யாருமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவிங் அங்கெல்லாம் அதை எடுத்துட்டாங்க. இந்த எப்படி வந்து ஹியூமன் ரைட்ஸ்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் சொன்னதுனால அந்த இதுவே கிடையாது. இல்லாட்டி நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த ஆம்பூர் வாணியம்பாடி அது மாதிரி ஊர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதுக்காக வந்து இந்த வீடே வந்து ரோஸ் இருக்கும், அதனுடைய லெட்டையும் அந்த இதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு ரோ இருக்கும், அவங்க பின்னாடி வச்சுருப்பாங்க. இன்பிட்டியும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேன் மாதிரி இவங்களுடைய இந்த ஸ்கேவஞ்சஸோட புழக்கத்துக்காக விட்டு வச்சுருப்பாங்க ஒரு 5-6 அடி அகலத்தில். ஸோ இது மாதிரி ஒரு டவுன் பிளானிங்கே அது மாதிரிலாம் இருந்திருக்கு.
1: அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டாகவே இருந்திருக்கு அந்த மாதிரி.
0: அது வந்து அந்த முனிசிபாலிட்டியே அது மாதிரி வச்சு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு நான் நேரடியாக பார்த்தது கேட்டிங்கன்னா 1977, 1978, 1979 அந்த பீரியடில் வந்து இந்த வாணியம்பாடி ஆம்பூர் இந்த ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு இருந்த பெரிய மாணவனாக இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு வச்சு நான் பார்க்குற முதல் அனுபவம். அதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ அதெல்லாம் கூட அங்கெல்லாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் முழுதாக வந்து இது வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னமும் எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லா மாநிலங்களும் நடந்துகிட்ருக்குது. இது வந்து இந்த ஹரியானா மாநிலத்தில் மட்டும் நாங்கள் ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கரெக்டு அப்படின்றது தெரியுது. எங்கள் மாநிலத்தில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய இதில் வந்து இந்த மனித கழிவு அகற்றுறது மட்டுமே நம்ம வந்து இவங்க அந்த சட்டத்தில் 1993 சட்டத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே தவறு அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கு முன்னாடி வந்த கமிஷன்களை சுட்டி காட்டிருக்காங்க. அவங்க டெஃபினிஷன்லேயே இந்த மனித கழிவுகளை மனிதனை அள்ளுறது மட்டும்தான் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனி ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் டீல் பண்ணாலே அதுவே வந்து ஸ்கேவெஞ்சிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் நம்ம வந்து டீல் பண்ணுறாங்க, அதாவது எடுக்கிறது சுத்தம் பண்ணுறது அப்படி. இந்த மனித கழிவை தவிர்த்து நிறைய பொருள்கள் நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து அதில் கொண்டு வரணும். இப்போ கேபேஜ் கிளீன் பண்ணுறது, இப்போ வந்து செப்டி டேங்க் தவிர்த்து ஈவன் வாட்டரில் வந்து வாட்டர் இந்த சேஃப் இந்த டேங்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கீழே அண்டர்க்ரௌண்ட் அந்த அந்த டேங்க் கிளீன் பண்ணி, இதெல்லாமே வந்து அத்தாரிட்டிஸ் ஒர்க் தான். ஸோ இதெல்லாமே கூட அதில் கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து. அந்த இந்தியன் ரயில்வேஸ்லையும் இப்போ தான் வந்து புதுசாக ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாடர்ன் லெட்டின்ஸு, அது வந்து வெளியில் வெளியில் வராங்க, வேறு ஸ்டேஷனில் போயிட்டு அதை பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி மெஷினை வச்சு எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்லேயே அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணுறதும் வந்து அந்த ரயில்வே ஸ்டாஃப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்கேவஞ்சிங் வந்து இருக்குது.
2: இவ்வளோ நேரம் ஒரு துப்புரவு தொழிலாளரோட சட்ட உரிமைகளை பற்றி அட்வொகேட் தரணிதரன் சார் நம்மளுக்கு சொன்னாங்க. இனிமையாவது நம்ம ஒரு துப்புரவு தொழிலாளர்களை மனிதர்களாக மதிப்போம். அடுத்தது நம்ம கூட மனித உரிமையாளர் டாக்டர் எஸ் ஸ்ரீதர் இருக்காரு. இவர் துப்புரவு தொழிலாளரை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் எஸ் ஸ்ரீதர். நான் மருத்துவனாகவும் மனித உரிமைகள் ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறேன். மனிதர்களே வந்து மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வது வந்து மிகவும் இழிவானது மட்டுமல்ல, மிகவும் வந்து கண்டனத்திற்குரிய, நாம் எல்லாம் அவமானப்பட வேண்டிய ஒரு அவலமான ஒரு செயலாகும். இதை வந்து இன்னும் வந்து நமது சமுதாயத்தில் வந்து நாம் அனுமதித்திருப்பது வந்து வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை. இத வந்து மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் போராடி வருகிறார்கள். வழக்கு மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் வந்து இதற்கு எதிராக, மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வதற்கு எதிராக சட்டங்கள் இயற்றி இருக்கிறது. இருந்தாலும் அந்த சட்டங்கள் போதுமானதாக இல்லை. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகத்தில வந்து திராவிடர்கள் வந்து நவீன கழிவறைகள், நவீன சுகாதார அமைப்புகளை கொண்டு வாழ்ந்திருந்ததாக அகழ்வாய்வு சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த வாழ்க்கை முறையை இந்தியர்கள் திராவிடர்கள் மறந்து போய் ஜாதிக்கு ஜாதி அமைப்புக்கு அடிமையான பிறகு அவர்களை வந்து மிக இழிவான வேலைகளில் திணித்து ஒடுக்கிய நிலைமை நமது நாட்டில இன்னும் தொடர்கிறது. சோ அதனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால், மனிதர்களே வந்து மலம் கையால் மலம் அள்ளும் இந்த இழிவான ஒரு வேலையை, மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் இந்த மிக மோசமான இழிவான மனித தன்மையற்ற ஒரு பணியை வந்து செய்வதற்கு ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளைச் சேர்ந்த மக்கள் மட்டும் வற்புறுத்தப்படுகிறார்கள். இந்த இழிவான பணி அவர்கள் மேல் திணிக்கப்படுதோ. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருந்தது, பிச்சை எடுத்துட்டு இருந்தா அவங்களை இப்ப கூட கூட்டுட்டு போய் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லைன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் தெரியாது. அவங்க கூட்டு போய் அங்க அவங்கள வந்து தங்க வச்சு அவங்களுக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுக்கு வேற ஸ்கில்ஸ் இந்த மாதிரி தையல் தொழில் இல்ல வந்து தீப்பெட்டி செய்யும் தொழில் இல்ல வேற ஏதாவது ஸ்கில்ஸ் கத்து கொடுத்து அவங்கள வந்து சமுதாயத்துல வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு வருமானம் ஈட்டும்படியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு திறமையை ஆற்றலை பயிற்சியை அளித்து அவர்களை வந்து அனுப்புகிறார்கள். இப்ப பிச்சைக்காரர்களுக்கே மறுவாழ்வு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து அறியாமையால் கையாலாகத்தனத்தால் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக மறுவாழ்வு அளிக்க வேண்டிய சமூகத்தின் கடமையும் கூட. இந்த டிரைனேஜ் ஒர்க் செய்யறதுக்கு மிஷின்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வெளிநாடுகள்ல வந்திருக்கு. இந்த டிரைனேஜ் வேலை, ஹியூமன் டிரைனேஜ் அண்ட் சுவேஜ் டிஸ்போசல், கார்பேஜ் டிஸ்போசல், சுவேஜ் டிஸ்போசல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கழிவை வந்து அகற்றும் பணியை செய்வதற்கு நவீன இயந்திரங்கள் வந்திருக்கின்றன வேலை நாடுகளில். There are latest machines and technology available. அதை அந்த மிஷின்ஸை வாங்கி அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் இல்லையா. இது மிக மோசமான ஒரு வேலை. நீங்க இந்த உங்க வீட்டுல எல்லாம் நல்ல பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்க வந்து உங்கள் மலத்தை நீங்களே கையால தொடுவீங்களா? நம்ம வீட்டுல யாராவது தொடுவோமா? எல்லாம் வந்து நம்ம கழிவறையில் நாம வந்து சிறுநீர் போனாலும் மலம் கழித்தாலும் நாம வந்து அந்த டாய்லெட்டை ஃபிளஷ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு கையை சோப் போட்டு கழுவிட்டு வந்துதான் நாம சாப்பிடுறோம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது மனித கழிவுகளில் இல்லாத கிருமிகள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா. டைபாய்டு, காலரா, ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் இப்படி பல நோய்கள் வந்து மனித கழிவு மூலமா பரவும். இந்த சாக்கடையில வந்து சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழில், கழிவுகளை மனித கழிவுகளை அகற்றும் இழிவான வேலை, மலத்தை கையாளும் வேலை, இதெல்லாம் வந்து மனிதர்களே செய்தால் இந்த மனித கழிவுகளில் இருக்கும் கிருமிகள் வியாதிகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்துவிடும். ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் நம்ம ஊர்ல டாய்லெட்டுங்கிற ஒரு விஷயமே வந்து, அதுக்கு முன்னாடி டாய்லெட் கிடையாது. நவீன கழிவு வசதிகள் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் ஏற்பட்டன. எப்படி ஆங்கிலேயர் வந்த பிறகு நவீன கழிவு வசதிகளை நாம் பின்பற்றினோமோ அது போல இன்னும் நமது கழிவு அமைப்பை டிரைனேஜ் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சூவேஜ் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இதை வந்து இன்னும் நவீனப்படுத்த வேண்டும். நவீனப்படுத்தி இந்த மாதிரி மனிதர்களே மலம் அள்ளும் தொழிலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மனிதர்களே கையால் மலம் அள்ளும் வேலையை, மனிதர்களே மனித கழிவை அகற்றும் இந்த இழிவான ஒரு நிலைமையை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னும் தீவிரமான சட்டங்கள் வேண்டும். அந்த சட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டும். இந்த பணியில் ஈடுபடும் மக்களுக்கு மற்ற துறைகளில் மற்ற தொழில்களில் பயிற்சி அளிக்க வேண்டும், கல்வி அளிக்க வேண்டும், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும். இதற்கு வந்து ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி அதற்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும். சமூகமும் தன் பணிக்கு தன் கடமைக்கு சமூகமும் பங்காற்ற வேண்டும்.
2: இவ்வளவு நேரம் ஒரு துப்புரவு தொழிலாளரோட மனித உரிமைகளை பத்தி டாக்டர் ஸ்ரீதர் நம்ம கிட்ட பேசினாரு. இனிமையாவது நம்ம மனித உரிமைகளை மதித்து நவீன கருவிகளை பயன்படுத்தணும். இந்த காலத்துல நம்ம வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு நம்ம ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கும் போது ஒரு பொது பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: உன் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அமுல் ராணி. நீங்க என்ன பண்றீங்க? பெருக்கிற வேலை செய்யறேன், டாய்லெட் கிளீன் பண்ணுவேன். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்குதா? இல்ல உங்களை மனிதாபிமானத்தோட நடத்துறாங்களா? இல்ல உங்க மனசு புண்படும்படி ஏதாவது அவமானங்களை அவமானம்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திச்சிருக்கீங்களா?
5: சந்திச்சிருக்கோம். நாங்க வந்து இந்த மாதிரி டாய்லெட் கிளீன் பண்ணும்போது தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு மாதிரி நினைப்பாங்க. அவங்களுடைய பாத்திரத்துல தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறதுக்கே ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது குழால இருக்குமா? பாட்டில் இருந்தால் பிடிச்சி சாப்பிடு, வாட்டர் கேன் என்ன இருந்தால் பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்.
4: ஒரு வேலை செய்கிறீங்க நீங்கள் சமுதாயத்தில், ஒரு டாய்லெட் கிளீனிங் வேலை செய்கிறீங்க, அது ஒரு வேலை தான். அது வந்து எந்த வேலையிலையும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஏன் காந்திஜியே வந்து ஒரு ஆசிரமம், அந்த அவருடைய சதுர்மதி ஆசிரமத்தில் பொதுமக்கள் வரும்போது முதல்ல போய் வந்து அவர் கிளீன் பண்ணுறது வந்து டாய்லெட்டை தான் கிளீன் பண்ணுறார். அப்படி இருக்கிற உதாரணமாக இருக்கிற நம்ம காந்திஜி வாழ்ந்த இந்த மண்ணில் இன்னமும் உங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் வேலையில் தான் இப்படி இருக்குது. சரி, நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் மக்களோட உங்கள் சமுதாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மனக்கசப்புகளை கொடுக்குறாங்க? எப்படி உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க இந்த வேலையை பார்த்து?
5: கக்கூஸ் கழுவுறாங்க அப்படின்னு தான் ஒரு மாதிரியாக கவனமாக பேசுகிறாங்க. நாங்கள் என்ன வசதியாக இருக்கோம், எல்லாம் இருக்குது எங்களுக்கு, அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க பசங்க என்ன வசதி பணம், ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் கூட போட்டுன்னு போக முடியாது. என்ன கக்கூஸ் கழுவுற பொண்ணு எப்படி போட்டுன்னு போகுது ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படின்னு வரும். மொத்தமாக தான் வீட்டாண்ட இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி. அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணி மாட்டோம். நம்ம தொழில், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும், அதுங்க நாளைக்கு நம்மள மாதிரி கூடாது, அதுங்க என்ன மாதிரி ஒரு ஆபீசரா ஒரு இருக்கணும். நம்ம நாங்கள் மனசுல நினைச்சு நாங்கள் செய்யறோம். இதுவும் நமக்கு ஒரு தொழில் தாங்க.
4: இவ்வளவு நேரம் நம்ம வந்து அமுல் ராணி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியில கூட நம்ம வந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நம்ம வந்து கழிவு அகற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் பத்தியும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம கூட இப்போ பப்ளிக் டாய்லெட்டையும் கிளீன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அமுல் ராணி. இன்னைக்கு இப்போ வந்து இவங்க வந்து ஒரு நிறுவனத்தோட ஒரு சேர்ந்து ஒரு அலுவலகங்கள்ல டாய்லெட் கிளீன் பண்ற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவங்களோட பிரச்சனைகள் பத்தி சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்க கூட இப்போ நம்ம கூட இன்னொரு ஒரு தொழிலாளர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம். நம்ம
6: என் பேர் புஷ்பா.
4: நீங்க என்ன பண்றீங்கம்மா?
6: பெருக்க வேலை செய்யறேன்.
4: உங்க வயசு என்ன?
6: உங்க வயசு 28.
4: எத்தனை வருஷமா நீங்க இந்த துப்புரவு பள்ளி வேலை செய்யறீங்க?
6: நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன்.
4: இதுதான் முதல் வேலை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? வந்து ஏன் எதனால வந்து

0: இந்த வேலையை எடுத்தீங்க நீங்க, அதாவது வந்து பெருக்கிற வேலையோ இல்ல வந்து இந்த டாய்லெட் கிளீன் பண்றது, அதாவது வந்து கழிவறை சுத்தம் படுத்துற இந்த வேலையை நீங்க எதுக்காக எடுத்தீங்க?
1: சுத்தம் பண்றது எல்லாருக்கும் சுத்தமா இருக்கணும்னு தான் இந்த வேலைக்கு வரும். இப்போ பசங்களோட காலேஜ் உள்ள இருக்குதுங்க, பசங்க வந்து டாய்லெட் பண்றப்போ அங்கங்க இதுலாம் போட்டுருதுங்க, அதெல்லாம் நம்ம சுத்தமானா பசங்களுக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்புன்றதுக்கோசம் இந்த வேலைக்கு நாங்கள் வரோம்.
0: உங்களுக்கு இது தெரிஞ்ச வேலை, இது வேற ஒரு வேலைன்னு தெரியல, அதனால இது வந்திருக்கீங்க?
1: ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் தான் ஹவுஸ் கீப்பிங்னா என்னன்னு தெரியாது, இந்த வேலைக்கு வந்தப்போ எனக்கு தெரியும் இந்த வேலை.
0: சரி, ஓகே. நீங்க இந்த வேலை வரலாம், இந்த மாதிரி கழிவறை சுத்தம் படுத்தணும் பெருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு கடுமையான வேலை தான். இன்னொன்னு, அதுக்கு ஒன்றும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல சமுதாயத்துல. வீட்டு வேலை செய்யறவங்க வந்து கூட வந்து என்ன பண்ணுவாங்க, கழிவறை வேலைக்குன்னா இல்ல நான் வரல அப்படின்ட்டுவாங்க. பட் நீங்க இந்த மாதிரி வேலை வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனே, செய்யலாம்னு முடிவு பண்ண உடனே, உங்க குடும்பத்தினர் குறிப்பா உங்க கணவர் உங்க குழந்தைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதாவது உங்க குழந்தைகளுடைய எப்படி உங்களை ஆதரிச்சாங்களா இல்ல வேண்டான்னு சொன்னாங்களா?
1: வேலைக்கு வரப்போ இந்த வேலைக்கு போறியான்னு கேட்டாரு எங்க ஹஸ்பண்ட். ஆனா வந்து எல்லாமே ஒரு வேலை தானே, இது மட்டும் கேவலமா நினைக்காத, இதுவும் ஒரு வேலை தானே. பசங்களுக்கோசம் நம்ம சுத்தம் பண்றது, நம்ம பசங்க வெளியில போனா கூட எப்படி இருக்குதுங்க, அதே மாதிரிதான் நம்ம பசங்களா நினைச்சு நம்ம சுத்தம் பண்றதுக்கோசம் இந்த வேலைக்கு போறேன். நீ வந்து கேட்காத, இந்த வேலைக்கு போறத கேவலமா நினைக்காதன்னு சொல்லியிருக்க.
0: சரி, உங்க கணவர் வந்து, அதாவது வந்து உங்க வீடுன்னா நீங்க செய்ய மாட்டோமா, அப்ப பொது இடத்தையும் நம்ம இடமா நினைச்சு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப உயர்ந்த மனப்பான்மை தான் அவங்களுக்கும் உங்க கணவருக்கும். கற்புஸ்கவரம் பிள்ளைங்க படிக்கணும், நம்ம இந்த வேலை செய்யறோம், நம்ம பிள்ளைங்களாவது நாலேஜுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக போறோம். இத போயிட்டு பசங்க தெரிஞ்சிட்டா, பசங்க சொல்லாதுங்க வெளியில, நம்ம அம்மா டாய்லெட் பண்றாங்கன்னு வெளியில சொல்லாதுங்க. சப்போஸ் தெரிஞ்சிட்டா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சொல்லி என் வீட்டு பசங்க கூட வந்து அழுதுருக்காங்க. நாங்களும் சரி பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்லம்மா, கேவலமே இல்ல, நம்ம வந்து தொழில் செய்யறோம், திருடல போய் சொல்ல, அது நம்மளுடைய தொழில் செய்யறோம், அதெல்லாம் நீ எதுவும் கேர் பண்ணாம நீ படிக்கிறதுதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் படிக்க வச்சிருக்கோம். பசங்க ஒரு பையன் படிக்கிறான். நம்ம தமிழ் கலாச்சார பண்பாடு படி வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிறது வந்து அலோடு கிடையாது. ஆனா இப்ப டாக்டர்ஸ் வந்து செருப்பு போட்டுக்கணும்னு தான் சொல்றாங்க, அட்லீஸ்ட் சாக்ஸ் ஆவது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு பொது இடத்துல டாய்லெட்டுக்கு போகும்போது செருப்பு இல்லாம நம்ம போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து சுத்தப்படுத்தும் வரும்போது ஏன் வந்து அந்த செருப்பை வந்து அவங்க அணியறதுக்கு வந்து தடை சொல்றாங்க? நீங்க அங்க இல்லைங்க, நாங்கள் செருப்பு போனா எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், இல்லை எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா அது எப்படி, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய இது எப்படி இருக்கும்?
2: அது அலோடு இல்லைனால அதெல்லாம் போட்டு போகக்கூடாதுமா, செப்பல் வெளியில விட்டுட்டு வா, ஏன்னா எங்க வெளியில எல்லாம் நடந்துட்டு வர, அது எடுத்துட்டு உள்ள வர, அது வெளியில தான் விட்டணும் அப்படின்னா செய்ய, இல்லைன்னா நாங்கள் வேற ஆள் பாத்துக்கிறோம் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிடுவோம். செப்பலே போடக்கூடாது, உள்ளவே அரை காலையே தாண்டக்கூடாது. செப்பல் செப்பல் இல்லாம, மாஸ்க் இல்லாம, க்ளோவ்ஸ் இல்லாம, ஒரு
0: தொடப்பாங்க
2: அவங்க யூஸ் பண்றாங்க தான். இது ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, வாடகை இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க, அதை கூட பண்ணிருக்கோம் பெருங்க வேலை பண்ணு, ரொம்ப இதா இருக்கும். அது நாங்க போயிட்டு பண்ணிட்டு ஆசிட்டு அது அது ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் கொடுப்பாங்க, மாஸ்க் இல்லாமே அதை செஞ்சுட்டு வருவோம் நாங்கள். இது வந்து வரவங்க வந்து நம்ம செய்யலனா கூட மற்றவங்க செய்கிறாங்களேன்ற ஒரு மனசில் ஒரு மனசாக இருக்கும். அவங்களாம் நம்ம மனிதன் தானே, நம்மள மாதிரி மனுஷன் தானே அப்படின்ற யோசிக்கணும். அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அது நம்ம போயிட்டு வரோம், அது அவங்க க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு இதுவாக போகிறோம், அவங்களே க்ளீன் பண்ணலாம் நம்ம அங்கே போக முடியுமான்றது அவங்க யோசிக்கணும். யோசிச்சு அங்கே இருக்கிற மாதிரி க்ளீனாக எங்கங்கே டஸ்ட்பின் டஸ்ட்பினில் போடணும், ஒரு ஃபேடு டஸ்ட்பினில் போடணும், அது மாதிரி போட
0: மாட்டாங்க.
2: ஆ, ஃபேடு வந்து டஸ்ட்பின் இருக்கு சைடில், டஸ்ட்பினில் போடணும், போட மாட்டாங்க சைடில், ஜன்னலில், விண்டோவில் அப்படி வச்சுட்டு சுத்தம் பண்ணுறாங்க.
0: ஒரு உங்கள் வேலையை வந்து இழிவுபடுத்தும் போதும் உங்களுக்கு நிறையா மன கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வேலை தான் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது, உங்கள் குடும்பத்தையோ உங்களையோ பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும், இல்ல இதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் பென்ஷன் இருக்கும், விடுப்புன்னு இருக்கும், லீவுன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி பெருக்குறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அவங்க உடல் பலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறத வாழ்க்கையில எப்பயுமே ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு அரசாங்கமோ இல்ல உங்க யூனியனோ இல்ல உங்க நிறுவனமோ டாய்லெட் கிளீன் பண்ற இவங்களுக்கு ஏதாவது வந்து சலுகைகள் இருக்கா? உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
2: இதெல்லாம் தெரியாது.
0: உங்களுக்கு எதுவும்
2: தெரியாது? வேலை செய்யறோம், காசு கொடுக்குறாங்க, வரும், அது மட்டும் தான் தெரியாது, வேற எதுவும் தெரியாது.
0: எவ்வளவுதான் நவீன கருவிகள் இருந்தா கூட அந்த நவீன கருவிகளை வந்து குடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. நம்ம செய்யும் போது நம்ம கருவிகளையோ இல்ல நவீன மாதிரி இந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்றோம். ஆனா ஒரு வெளியில இருந்து ஹையர் பண்ணி அந்த வேலையை செய்யும் போதும் அவங்களை கையால செய்ய வைக்கிறதும் துணியை வச்சு செய்ய வைக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம அமுல் ராணி மூலமா நம்ம தெரிஞ்சிட்டோம். சோ நம்ம டாய்லெட்டை நம்ம கிளீன் பண்றதுக்கே நம்ம வந்து முடியாம இன்னொருத்தர செய்ய வைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறது, அவங்க மனிதர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எந்த வேலைக்கு வேணா போலாம், அதுல ஏற்றம் இறக்கம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கூடிய சீக்கிரம் மனிதர்களே இந்த கழிவு அகற்றிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து நிச்சயமா நம்ம நம்ம நம்ம இடத்துல வந்து மாறணும், மறையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுவா இருக்கு. இந்த நிகழ்ச்சி அமுல் ராணி கிட்டே இருந்தும் புஷ்பா கிட்ட இருந்தும் நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெண்களை நம்ம வைக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னா, ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும் போதும் நம்ம வீட்டுல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறத தான் இவங்க ரெண்டு பேருமே முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சானிடரி நாப்கின்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் போதும் அதுக்கு இருக்கிற டஸ்ட்பின்ல நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடுறோம், ஆனா அதை யாரோ ஒருத்தவங்க கிளீன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து மனசுல வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்கன்னு நம்புறோம்.
3: காசு கொடுத்தா இந்த உலகத்துல என்ன வேணா வாங்கிடலாம், ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியாத ஒரு பொருள் உயிர். ஆனா இந்த உயிருக்கான உத்தரவாதம் எப்பவுமே இந்த துப்புரவு தொழிலாளர்களோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறிதான். சுயநிலமின்றி நம்மளோட சுத்தத்துக்காக ஒருத்தர் வேலை செய்யும் போது ஒரு மரணம் ஏற்பட்டா உண்மையிலே அது வேதனையான விஷயம்தான். இப்படி ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு, இப்ப நம்ம அவரோட குடும்பத்தினரை சந்திக்கலாம் வாங்க.
4: இழப்பு பெரிய இழப்பு குடும்பத்துக்கு, கண்டிப்பா சொல்லுவாங்க பெரிய இழப்பு. அப்பா ஒரு அம்மா கிடையாது, அவங்களோட குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, பெரிய இழப்பு. இதுக்கப்புறம் அவங்க பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம், அந்த குழந்தைய காப்பாற்ற ஆள் இருக்கா? கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க பெரிய ஒரு இதுதான், இதெல்லாம் பெரியதுலாம் இதெல்லாம் பண்ணிடலாம். தூக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க, எல்லாம் பண்ணிதான் இருக்கு. இனிமாதிரி இன்னொரு அடங்கக்கூடாது, நல்ல மனுஷன்.
5: யாருக்கிட்டயும் அவர் பேச மாட்டாரு, வெளியில வர மாட்டாரு, இருக்கிற இடமே தெரியாது. அவரு வேலைக்கு போவாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு தான் இருந்தாரு. மத்தபடி யாருக்கிட்டயும் என்னன்னு பேசுவார், அவர் பசங்க அவ்வளவு தான். அவருடைய வேலைக்கு போறதும் வீட்டுல இருக்கிறதுமா தான் இருப்பாரு. மத்தபடி யாருக்கிட்டயும் பேச்சுக்குமே ரொம்ப பேச மாட்டாரு அவரு. அதான், ஆனா ரொம்ப நல்ல ஒரு எந்த பழக்கமும் கிடையாது, யாருக்கிட்டயும் பேச மாட்டாரு. மொத்தத்துல வீட்டுள்ளே இருப்பாரு, வேலை உண்டு, வீடு உண்டு, அப்படிதான் இருப்பாரு. எங்களுக்கே தெரியாது அவர் இறந்தது. எல்லாம் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு, உள்ள இறங்கி அப்படின்னு அறவுரா உள்ள விழுந்து கண்டாருன்னு சொல்லுவதா அன்னைக்கு நாங்க போனோம் அவரை பத்தி. மத்தபடி அவருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலையில இறங்க போவதான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அந்த குடி பழக்கம் எந்த பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. இங்க சொல்லியிருந்தாங்களே, அவர் குடிச்சிட்டு உள்ள விழுந்துட்டாரு, அதெல்லாம் சும்மா போய் அந்த இதுவெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. குடி பழக்கம்லாம் எந்த பழக்கமும் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு. நான் சின்னதுல இருந்தே பாத்திருக்கேன் அவரை, யாருக்கிட்டே ரொம்ப பேச மாட்டார், என்ன என்ன மரியாதையா பேசிட்டு போவாரு, அவ்வளவுதான். இது வந்து முத உள்ள இறங்கி வார விடுத்து தப்பாச்சுமா? இது ஏன் இறங்க விடணும் நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் முத இறங்க விடக்கூடாதுமா போன்ல? அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஆகி எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு. எங்களை பொறுத்தவரைக்கும் சஸ்பெண்ட்ல இறங்க விடுறது தப்பு, இறங்க விடக்கூடாது. அதுக்கு என்ன, இப்பதான் மிஷின்லாம் நிறைய வந்துச்சுலமா, மிஷின் மூலியமா கிளீன் பண்ணலாம். எதுக்கு ஒரு ஆளோட உயிருக்கு போயிட்டு இது பண்ணணும்? அதுல இறங்க விடுச்சா முத தப்பு, எங்களை பொறுத்தவரைக்கும் இறங்க விடக்கூடாது, அவ்வளவுதான்.
6: சட்டமே வந்து இருக்குன்னு சொல்றாங்கம்மா.
5: மாட்டேன்றாங்களே அப்ப கூட எவ்வளோ பேர் அந்த மாதிரி யார் வச்சு இறந்துட்டாங்கன்றாங்கோ எவ்வளோ பார்த்துன்னு நம்ம இன்னும் ஆனால் அந்த சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்களே பயம் அவங்களுக்கு இருக்கணுமா மனசில் அவங்க கேட்கணும் எங்களை ஏன் இறங்க விட்டீங்கன்னு அவங்க தான் வாய் திறந்து கேட்கணும் சட்டம் போட்டாச்சு மிஷின் மூலியமா இருங்க எங்களையே இறங்க விடுறீங்கன்னு அவங்க கேட்கணும் இதை பார்த்து ஒரு பாடமாக இருக்கணும் இனியே இறங்கக்கூடாதுன்ட்டுன்னு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும் அதுதான்
6: அவர் பேர் வந்து ஜனார்த்தனன் வயசு வந்து அவர் 47 வயசு இருக்கும் அவர்கள் அவர் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு 15 வருஷம் அவர் ஒர்க் பண்ணியாங்க அவர் அவர் வந்து அவருக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது குடி பழக்கம் கிடையாது எந்த பழக்கமும் அவர் கிடையாது அவர் முதல்ல வந்து உள்ளே டைனேஜ் இறக்க சொன்னது தப்பு அவங்க முதல்ல செக் பண்ணி தான் உள்ளே இறக்க சொல்லணும் அவரை கொஞ்சம் கம்மியாக போதும் கம்மியாக இருக்கு அவரை முதல்ல இறக்க விட்டாங்க இறக்க விட்டு பார்த்தா அவர் இறந்துட்டார் உள்ளே போகிறதா காலம் காலம் திருப்பி இறங்கி பார்த்துருக்காங்க இறந்துடாங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் இறக்க சொல்லலை அவர் குறிச்சுட்டா உள்ளே இறங்க சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்கிறார் அந்த ஐஸ் ஒத்தை போக சொல்லியிருக்கார் அவர் அதனால் அவர் இறந்து போட இருக்குன்னு தெரியல
3: என்னதான் நம்ம 21st செஞ்சுரியில விண்கலம் அமைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த கொடுமையான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நிலைமைய மாற்றது நம்ம கையில தான் இருக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி கிட்ட அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவா பிறக்கணும்னு கேட்டபோது நான் ஒரு துப்புரவு தொழிலாளரா தான் பிறக்கணும்னு சொன்னாரு அவ்வளவு உன்னதமான தொழில் இந்த துப்புரவு தொழில் மனிதர்களை அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து மதிப்பிடாமல் மனிதர்களை மனிதனாகவே மதிப்பிட வேண்டும் மனிதர்களை மதிப்போம் மனிதாபிமானம் காப்போம் மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா விடைபெறுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8 FM

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். It's MOP 107.8. It's enriching.

0: வண்டி ஓரங்கட்டுப்பா, வர்றது ராங் ரூட்ல வர, அதுவும் வேகமா வர, காதுல ஹெட்செட் வேற, ஹெட்செட் முதல்ல கழட்டு, லைசன்ஸ் தான் இருக்கா?
1: ஆ இருக்கு சார்.
0: டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீ ராங் ரூட்ல வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், ஐடியன் சார், நம்ம போய் ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்றது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போ நீ வேணா.
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போட்டு தான் சார் 100 ரூபாய் காசு இருக்கு, வேறு காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்ல வந்திருக்கியாப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இந்த
2: சென்னை, யூ டியூன் இன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM, ஆர் எஃப்எம், ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட், அண்ட் யூ ஆர் நவ் லிசனிங் டு ஆர் ஜே பிரியங்கா அண்ட் ஆர் ஜே பிரியல். ஜஸ்ட் அ மொமெண்ட் பேக் வி சா அ ஸ்மால் எனாக்மெண்ட் ஆன் த டிராபிக் சினாரியோ அட் பிரசன்ட். இன் ஆர் கண்ட்ரி தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் டூ வி ஃபாலோ இவன் ஒன் அமாங் தெம்? த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டிராபிக். வை ஷுட் வி ஃபாலோ டிராபிக் ரூல்ஸ்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively. Using headphones while driving is dangerous.
4: வாகனம் ஓட்டும் போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOP CRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the act played previously for an instance. What could be the conclusion of it? There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
5: என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா? போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
6: ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
5: நீங்க இருக்க ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க?
6: ரெகுலேட் பண்ண எப்படி
5: மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க?
6: நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்கு.
5: டிராஃபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா?
7: சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்லை, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல.
5: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
7: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்.

0: ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், பண்ற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில போறதுக்கு அந்த மாதிரி விஷயத்த, ஹெல்மெட் போடாமல் போறதுக்கு, இதை பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்கள பிடிக்கிறாங்க.
2: ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க, ஜென்ரலாகவே நல்லா இருக்கா இல்லை?
1: ரொம்ப வருஷம் கிடையாது, ரொம்ப வருஷம் கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது ஓகே.
2: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
3: டிராஃபிக் ரூல்ஸ் சம்டைம்ஸ்.
2: எத்தனை வாட்டி மீறி இருக்கீங்க?
3: எத்தனை வாட்டினா இன்னும் ஐடியா, மெனி டைம்ஸ்.
2: அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்போ இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
3: இல்லை, அந்த மாதிரி டைமில் பிடிச்சதில்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான் முடிப்பேன்.
2: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வான் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க?
3: இல்லை, வான் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது. சி, தெர் இஸ் மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும். சரி, அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து 1000 கொடு, 2000 கொடு, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பராக அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
2: உங்களோட ஏரியாவில் டிராஃபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா?
3: இல்லை, இப்போ டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
2: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
4: எஸ், மீறி இருக்கேன்.
2: நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பாக
0: நினைக்கிறீங்களா? அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஏரியா எந்த ஏரியா?
5: ட்ரிப்ளிகன்ல
0: டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராஃபிக் போலீஸ் இல்லை
5: கண்டிப்பாக நான் பேசுறது தான், நான் சொல்ல இருக்கிறது தான்.
0: வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
5: எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிருப்போம். அதாவது சிக்னல் போடும்போது கார் எல்லாம் வரலன்னா போடுறோம், அந்த மாதிரி மைனர் ரூல்ஸ் மட்டும்.
0: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஒரு வாட்டி வான் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
5: அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அங்கே எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ் கன்ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் மீறு டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுனா வார்னிங் ஆட வரும்.
0: அடியாரில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கு?
5: அடையாறுல டிராஃபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது. நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது. அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். டிராஃபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் நிற்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும்.
0: ஸோ உங்கள் ஏரியாவில் சூப்பராக இருக்கு.
5: மற்ற ஏரியா பற்றி தெரியாது. நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி தெரியல.
6: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 நாள் தான் கத்துக்கிறாங்க. 15 நாள் கத்துக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 நாள் போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்றீங்களா?
7: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 15 நாள் போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கட்ட போறாங்க. இப்ப வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு. அதனால போதும். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக 15 டேஸ் போதும்.
6: போய் சேருவீங்க
7: இருக்கும்போது வேற ஏதாவது இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எங்க இருந்து கண்ட்ரோல் ரூமோ இல்ல வேற ஏதாவது ஆபீசர்ஸ்க்கோ மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சான் தகவல் சொல்றாங்க, இல்ல பப்ளிக் நீங்க ஆக்சுவல் பப்ளிக் நீங்களே வந்து சொன்னா கூட இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு உடனே வந்து ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், தகவல் சொல்லலாம். உடனே இவர் நேரடியாக பக்கத்துல இருந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவரு போய் பாக்குற மாதிரி இருந்தா உடனே போயிடலாம், இல்ல ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும் டூ வீலர்ல ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார் ஒரு சரி பாயிண்ட் பீஸ் இருக்காரு அப்படின்றது அவர்கிட்ட சொல்றாருன்னா அது நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா.
8: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க, பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு புடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க, இது நல்ல விஷயம் தானா? பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
7: கண்டிப்பா பிடிங்க, சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
8: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
9: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் கத்துக்க முடியாது, புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது, வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு மேலே ஆகும், பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டலாம், இல்லைன்னா தைரியம் ஓட்ட முடியாது.
8: ஓகே,
9: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்குரிய பீரியடே கிடையாது.
8: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்லை இருக்கிற வரைக்கும் இது போதும் அப்படின்றீங்களா?
9: இங்கே படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வாக இருந்தால் போதும், ஃபைன் போட்டால் மட்டும் போதாது அவங்கள திருத்திட முடியாது, அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட
8: நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் கரெக்டா வந்து பசங்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி லைசன்ஸ் கேக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க,
10: The public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario in our country. Each one thinks that the traffic scenario in their respective residential area is regulated better than the other. So therefore, we can't say which area is more traffic free than the other. The traffic police officer's point of view in general is that 15 days is not at all enough for learning driving. A minimum of 30 days at least is required. They feel that the traffic rules framed are sufficient, as even with the traffic rules which are so minimum, people don't follow them. They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve-teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass. Drivers younger than 18 are prohibited from using a mobile telephone while driving except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
11: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
12: ஹலோ சென்னை, திஸ் இஸ் உங்க ஆர்ஜே ரோஸ் மர்லின் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில டிராபிக் மற்றும் டிராபிக் ரூல்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம சென்னையில சொல்லவே வேணாம். சோ இந்த டிராபிக்கை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இத பத்தி டீடைலா பேச ஃபியூ கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரோ듀ஸ் தெம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி சொல்றதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க இதை பத்தி டீடைலா பேச தௌசண்ட் லைட்ஸ்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
13: ஹாய்.
12: காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்ல வீட்டுக்கு போகும் போது மட்டும்தான் நம்ம டிராபிக் பாக்குறோம். ஆனா நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையா கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்க வந்திருக்காங்க. ஹலோ சார்.
14: ஹலோ.
12: அண்ட் இவங்களோட சேர்ந்து டூ லிசனர்ஸ் இங்க வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
15: Hi.
16: Hi.
12: Last 10 years a number of accidents வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது எதனால நினைக்கிறீங்க?
16: ஓகே, 10 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாகனங்கள் கிடையாது. ஆனா இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு.
12: கண்டிப்பா.
16: அது மட்டும் இல்லாம 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபாஸ்ட் லைஃப் கிடையாது. இப்போ ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஆயிடுச்சு. சோ இதனால தான் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு நான்
12: நினைக்கிறேன். ஓகே. கிரேட்.
16: முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ரோட்ல ஒரு 10 கார் போனா பெரிய விஷயம். இப்போ ஒரு 100 கார் போகுது 10 கார் போகிற இடத்துல. 10 கார் போற இடத்துல 100 கார் போச்சுனா டிராபிக் அதிகமாக தானே இருக்கும்.
12: கண்டிப்பா.
16: சரியா? சோ மக்கள் இப்ப வந்து வேகமான வாழ்க்கைக்கா ஓடிட்டு இருக்காங்க. அதனால டிராபிக் அதிகமாக நான் நினைக்கிறேன்.
12: சோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
16: ஆமா, டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அதிகமாக அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்காங்க. அந்த காலத்துல நடந்து போனா போதும், இப்ப நடந்து போனா முடியவே முடியாது. சோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற
12: பசங்க
17: எல்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க. டிராபிக்ல ரேஸ் ஓட்டுறது,
12: டிராபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க.
17: ஆமா, டிராபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாம இருக்காங்க. அதாவது நார்மலா
12: ஓட்டம்
17: பண்ணப்போ அந்த கேர்ள்ஸ், அந்த வயசானவங்க, அவங்க எல்லாம் கீழே விழுந்துறாங்க. அது இல்லாம இப்ப இந்த இப்ப என்ன பண்றாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருது. நான் வின் பண்றேன், நீ வின் பண்றேன், இல்ல அவன் வின் பண்றப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்ப என்ன பண்றான், போறவன அப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளுறது, இல்ல அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ல வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்க இப்போ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே பொறுமை கிடையாது. அவங்க சிக்னல் ரெட் போட்டிருந்தாலும் போறானுங்க, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது இல்லாம இந்த போலீஸ்காரங்க இப்ப வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரீட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க சந்துக்குள்ள பூந்து போயிடுறது. இப்ப அந்த மாதிரி நடக்குது.
12: சோ டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலா போறான், அப்படி போறான் அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க. அந்த ரேஸ் ஓட்டுற பக்கத்துல இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
17: அது போறப்போ அவங்க இப்படி இவங்க நேரா போறது
12: கிடையாது. யா யா, ஐ அண்டர்ஸ்டுட், ஐ
17: அண்டர்ஸ்டுட். கீழ விழுந்துறாங்க.
12: யா, ஓகே. சோ ஃபைனலா நீங்க சொல்லுங்க, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
13: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்க எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபிலிட்டி இருக்கும்போது இங்கே ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர இன்னைக்கு வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பாத்தீங்கன்னா ஓட்டுறது இல்லை. ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்து அனுப்புறது வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறது இல்லை முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸ்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆள்லாம் என்ன பண்றாங்கன்னா அதிகமா என்ன பண்றது, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறைய அப்படின்றதுல வந்து ரெஸ்டே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமா தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்டே எல்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்க வந்து ரொம்ப கண் முடிச்சு நைட் ஃபுல்லா இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட் எல்லாம் ஓட்டுறதால பாத்தீங்கன்னா ரெஸ்டே எல்லாம் ஓட்டுறது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது. சைன் போர்ட்லாம் இருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டாக சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினானா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ சென்டர் மீடியம் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட் வர வண்டியை வந்து விடாம ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஆக்சிடென்ட் பண்றாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸை மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடன் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய ரைஸ் ஆகிட்டு இருக்கேன். மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து எதுவுமே கன்சிடர் பண்றதில்ல. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுறத கேட்டுருக்க எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் போட் இது. கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பிட்டோம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்ல அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும் சார், தப்பு இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்ல முடியும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்
0: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரின்னு நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்க. மகா,
16: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கல, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும், பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தின க்வெஸ்சன்ஸ் தான் இருந்தது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, உங்க காலத்துல நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்க வந்து இப்போ ஒரு டிரைவரா இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்க எடுத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு என்ன இருக்கும் ஏஜ், வயசு என்ன இருக்கும்
14: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
0: இப்ப என்ன வயசு உங்களுக்கு?
14: தனக்கு பாத்தீங்களா 35 வயசு.
0: சோ நீங்க அந்த காலத்திலே வந்து நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்ப வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? ஓகே. சோ இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமா கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்க?
14: இல்ல, அவசியம் இல்ல, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்ல.
0: 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன் நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
17: அவசியம் தான். ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
17: ஏன்னா அவசியம் தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தா தான் லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக. ஏன்னா சிலர் வந்து 8th standard, சிலர் வந்து சும்மா ஏமாத்துவாங்கல்ல. சோ அதனால அந்த எக்ஸாம் அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: ஐ திங்க் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சார் நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல இந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, சோ அது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
13: ஆர்டிஓ இப்போ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா 8 போடாம லைசன்ஸ் தர மாட்டாங்கல்ல. சோ அது வந்து பிராக்டிகல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
0: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, அது எப்படி சார்?
13: 8 போடாம லைசன்ஸ் வாங்குறாங்க, நீங்க நிறைய ஏழரை சந்திக்கிறாங்கல்ல?
0: எஸ் ஆஃப் கோர்ஸ்.
13: ஓ, ப்ராப்பரா 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா ப்ராப்பர் லைசன்ஸ். பாத்தீங்கன்னா அந்த அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன். அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றதா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதுல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்ல வர சொல்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அது தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் கார்பரேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அது வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
0: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருக்காங்களா?
16: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அது போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். சோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சுதான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சோ இதுதான்
0: ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா?
16: சொல்லி கொடுக்கறத விஷயம் எல்லாமே சொல்லி கொடுத்தாதான் வரும், குழந்தைலன்னு சொல்லி கொடுத்தாதான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? சோ ஸ்கூல்ல இருந்தே ஒரு லெசனாவே வச்சு இதை சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியா இருக்கும். சாங்ஸா லெசனா வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கதை சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சோ கதை மூலமா இதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
0: ஓகே மகா, கிரேட். சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி தந்தாங்களா?
14: டிராபிக் எல்லாம் அப்ப அவ்வளவு கிடையாதுமா.

0: இல்லை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்காங்களா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் சொல்லி
0: கொடுக்கல. சரி, இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
1: அது நல்லா இருக்கும். இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
0: அதை சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணிருக்கீங்களா? உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
2: தேர்ட் சேனல் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே,
2: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்னா நிக்கணும், எல்லோனா டயர் ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீனா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம அதுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோட கிராஸ் பண்றதுக்கு இருக்கும்.
0: ஓகே, ஃபைனலா எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படிதானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா இதை உங்ககிட்ட கேட்கணும், நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல வந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? அண்ட் இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: நீங்க சொல்றத பார்த்தா நீங்க ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டீங்க போல இருக்க. எல்லா ஸ்கூல்லுமே வந்து கத்துக்கொடுக்க ஸ்கூலே கிடையாது. ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீமரி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து, ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் பேசிக் திங், ரோட்ல நடந்து ரோட கிராஸ் பண்ணாம இவங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஸோ டிராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங், ரைட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லுமே எல்லாருக்கும் இதை பத்தி பேசிக் எல்லாம் கத்து தராங்க. ஆனா இது மாதிரி ஸ்கூல்ல நீங்க சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமா கத்து கொடுக்கும் போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ற யோசிக்கல. செகண்ட் சொல்லுவாங்க, ஸோ நம்ம கத்துக்கிற ஒரு விஷயமே வந்து அட்லீஸ்ட் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப், அதனால வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. படிக்கிறத கரெக்டாக லைஃப்ல அப்ளை பண்ணா எவ்ரிதிங் வில் பீ ஃபைன்.
0: நார்மலாவே நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ், அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்களை விட்டுடுறாங்க, பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிக்க வச்சிருக்காங்க. அது உண்மையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க?
4: இல்ல, அது உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாபேட் சைட்ல. ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனாரு. சரி, கார் எனக்கு அடி வாங்கிட்ட கூடாது, இந்த பக்கத்துல கேப் இருந்துச்சு, நவுந்து வந்த நவுந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
0: நிக்கிறேன்.
4: அப்படி ஒரு சிச்சுவேஷன்.
0: ஓகே,
4: சரி பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தா நெக்ஸ்ட் சைட்ல காப் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பிடிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்ல. ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓனம் கட்டினாரு, அவர் சொன்னாரு ஆட்டோக்காரன் தூரத்துல இருந்து அவர் பாத்துருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு, பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க, அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he's really a great person. Nalla experienced traffic cop and thank to him. Naumela bayandirtha pone. Of course thappa emaadhu illa. Ena enakku vandu punishment la punch padravangala car la enakku or bayam. Yen thappu kedaiyadhu. So rendane auto car mel dhaan thappu. That's okay, avaru poitaaru. Neenga bayapadama ootunga. No problem. All the best nu sonnaaru. He is such a nice cop. Naumela enakku traffic police pathi or bayam dhaan irundhathu. Achcho license vaangirvaangala. Ena appadi dhaan velila kaatha project panna padrathu appadi dhaan namakkella. சோ நான் போனேன், அன்னையிலேருந்து என்னோட என்ன மாறுச்சு, ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னையிலேருந்து என்ன மாறுச்சு, சோ தே ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
0: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து டிராபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனா ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்களதான் நிக்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
1: எனக்கு ஒண்ணும் அந்த மாதிரி நடக்கவே இல்லை.
0: வருத்தமா சொல்றீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களா?
1: சந்தோஷமா தான் சொல்றேன்.
0: தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
2: நான் எப்படி சொல்றது,
0: பயங்கர கடுப்பா சொல்றீங்க? யா ஓகே,
2: இல்ல ஏன்னா நான் பார்த்தேன், என் கண்முன்னாடி நடந்தது இது. நாங்க பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க. பொண்ணுங்கலாம் ட்ரிபிள்ஸ். ஏன் இந்த இங்க வெளியில ஆமா இந்த கேம்பஸ் நிறைய வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்கலாம் ட்ரிபிள்ஸ் போவாங்க ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது எங்க அதாவது நார்மலா போனாலே புடிச்சாடாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம் அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க.
0: ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு சார்.
2: அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பசங்க எல்லாம் போறோம் அப்படின்னா விட்டுருவாங்க. அதாவது பசங்க எல்லாம் போனா புடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தா விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது பக்கா, எல்லாமே லைசன்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டா தான் வச்சிருவேன். ஆனா எங்களை வளைச்சு பிடிச்சி எங்களை ஒன் ஹவர் பிடிச்சி நிக்க வச்சு யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வண்டியில வந்து பின்னாடி ஒரு பிள்ளை இருந்தோடனே விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்ப பொண்ணுங்க பின்னாடி இருந்தா விடுறது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்ல பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
3: மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூ வீலர் இப்போ அவர் டூ வீலர் வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தது காணாம போயிடுச்சு ஒரு ஒன் இயர் முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூ வீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு லேடிஸ் வந்து போறாங்க வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தர் இறக்கி வீட்டு போனாங்க. இதே பாய்ஸ் எல்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சு பஸ் பிடிச்சு போகணும்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு அர்ஜென்ட் போறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா இவங்க போயிட்டு கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களுக்கு சின்ன எக்ஸம்ஷன் அவ்வளோதான். எக்ஸம்ஷன்ன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இவ்வளோ போவாதீங்க நினச்சி சொல்லிதான் போகும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்க இறங்கினா போகணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்னைக்கு என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி இல்லாம பண்ண கேட்க மாட்டீங்களா?
0: ஓகே சார், நைட் டைமா இருக்கும் போது இப்படி பண்றது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாம பொண்ணுகளை விட்டுடுறது இந்த மாதிரி
3: மார்னிங் டைம்ல பாருங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி லைக் மகா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாருனாலும் லைசன்ஸ் இல்ல லைசன்ஸ் இல்லாம் சரி லைசன்ஸ் இல்லன்ற போது ஜென்ரலா வெஹிக்கிள் செக் எல்லாரும் வெஹிக்கிள் செக் பண்றோம். லைக் லேடிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுல எவ்ரிபடி ஆர் ஸ்டாப்பிங் அண்ட் வி ஆர் டூயிங் ப்ராப்பர் செக் ஃபார் எவ்ரிவன். ஜென்ரல் பயஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது.
4: இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த டிராபிக் காப் என்கிட்ட லைசன்ஸ் கேட்டாரு. லைசன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தப்பு தெரிஞ்சிட்டு அவர் லைசன்ஸ் கேட்டாரு. அவரோட டியூட்டி அந்த இடத்துல அவர் செஞ்சாரு. பட் ஹி டிட்ன்ட் பனிஷ் மீ பிகாஸ் ஹி நோ தட் ஐ டிட்ன்ட் கமிட் எனி மிஸ்டேக்.
0: ஓகே, நீங்க எந்த தப்பும் பண்ணல
4: அப்படிங்கறது. வேற வழி இல்லாம நான் அந்த ஆட்டோகார டேக் இல்லன்னா என் வண்டியை சத்தியமா அவர் இடிச்சிருப்பாரு. ஃப்ரண்ட்ல ஃபுல்லா இடிச்சிருப்பாரு. அந்த ஆட்டோகார ஓவர்டேக் பண்ணது அந்த விதம்.
0: ஓகே,
4: சோ அதனால லைசன்ஸ் காட்ட சொன்னாரு. நீ உண்மையிலே வந்து உனக்கு வந்து ஏஜ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இல்ல சும்மா எடுத்து வண்டி ஓட்டுற. எல்லாருமே சின்ன பசங்களை இப்ப கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைசன்ஸ் கேட்டாரு. லைசன்ஸ் காமிச்ச உடனே பயப்படாம ஓட்டுங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரு.
0: ஓகே, பொதுமக்கள் வண்டி ஓட்டும் போது நார்மலா பண்ணக்கூடிய தப்புக்கள் எல்லாம் என்னென்ன?
4: நார்மலா வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ற தப்பு செல்போன் யூஸ் பண்றது.
0: ஓகே,
4: அதுலயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் தொடலாம். இப்ப டச் ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன்ல ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: கண்டிப்பா
4: சரிங்களா. அது மட்டும் இல்லாம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவன கஷ்டம். ஆமா, நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் ஏ பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ஜென்ரல் பப்ளிக் பண்றது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி கிராஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, நாங்க வண்டியை வந்து ஜஸ்ட் கிளட்ச் கொடுத்து நாங்க வண்டி நவுத்துவோம். அப்ப திருப்பி ரெண்டு பேரும் ஓடி வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம எப்படி ஒண்டி ஓட்டுது பார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்டா ஓடி வரது அவங்க தப்பு. அட்லீஸ்ட் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செட் கண்டிப்பா போகலாம். ஓடி வந்துட்டு நம்மள திட்டுவாங்க.
0: எஸ் நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எவ்ரி 20 minutes நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
4: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
0: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர்
4: காரணம். இதெல்லாம் அந்த கிளட்ச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போட கிராஸ் பண்ணிடுங்க, இல்லனா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது. உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல
0: கண்டிப்பா.
4: ஓகேவா?
0: சோ ரோட் கிராஸ் பண்ணும்போது பாத்து கிராஸ் பண்ணோம், சிக்னல் போட்ட பிறகு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்க சொல்ல வரீங்க. சோ இதனால வந்து இதுதான் மேஜரா அவங்க பண்ணக்கூடிய
4: மேஜர். அதே மாதிரி இந்த செல்போன் யூஸ் பண்றது நான் சொன்னது, பேசிட்டே போறது. இப்ப செல்போன் கையில எடுத்து பேசாம கார்ல ஃபெசிலிட்டி இருக்கு, அப்படி பேசுறது தான் தப்பு, என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ மகா இவ்ளோ சொல்றீங்க நீங்க எப்படி செல்போன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால்
4: இல்ல? நான் செல்ல சைலண்ட்ல போட்டுறேன், என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
0: வாவ் செம்ம.
4: என்ன எமர்ஜென்சி ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உயிரோட இருந்தா தான் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண
0: முடியும். கண்டிப்பா
4: கண்டிப்பா. ப்ராப்ளத்தை சால்வ் ஆக அட்லீஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு ஏன் உயிர் முக்கியம், அதனால செல்லு சைலண்ட் தான் இருக்கும்.
0: கிரேட் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
1: அவங்க அவசரமா இருக்க எங்கன்னா ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
0: ஓகே.
1: நம்ம வண்டி உசாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
0: வேற என்னென்ன தப்புக்கள் நினைக்கிறீங்க?
1: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் அது, நம்ம மேல தப்பு கிடையாது. நம்ம நின்னுறோம்.
0: எனக்கு
2: தீபாவளிக்கு என் பேரு பேப்பர் கூட வந்திருந்தது, ஸ்கார்பியோ காரு. அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு
0: ஆவரேஜ் பேப்பர்ல வந்திருந்தது.
2: லாஸ்ட் இயர் தீபாவளி பேப்பர் கூட.
0: உங்களோட டீடைல்ஸ் என்ன? டீடைல்ஸ்
2: ஆக்சிடென்ட் ஆனது எங்களுக்கு.
0: ஓகே.
2: உயிர் தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்னாச்சு, நாங்க ரெண்டு பேரும் கார்ல, நான் தான் ஓட்டினேன்.
0: ஓகே.
2: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம், 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப வரும்போது அது, அதாவது வேளச்சேரி ஹைவேல, வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா அந்த கார்ல ரோட இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது, யாருமே இல்ல. சரி நானே சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வேகமா போனேன். வேகமா போகும்போது அந்த இந்த ஒருத்தர் எதிர்த்து ரோட கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணிட்டு என் காரை பாக்குறாரு, நான் ஹாங் பண்றேன். அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஹாங் பண்றேன்னு தெரியும். ஆனா திடீர்னு உள்ளே வந்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி அவர் இடிச்சிட போறமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து, கார் வந்து 3 தடவை பெல்ட் அடிச்சு வந்தது.
0: ஐயோ.
2: அதே மாதிரி அதுவும் பண்றாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க, அவங்க இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரில இடிச்சு நான் கீழே.
0: சோ இதெல்லாமே தப்பு அவங்க மேலன்னு சொல்றீங்களா இல்ல உங்க மேலயும் இருக்கு?
2: அதாவது தப்பு என் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன். மத்தபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, லெப்ட்லயும் பார்க்க முடியல, ரைட்லயும் பார்க்க மாட்டாங்க. அதாவது மெயின் ரோட்ல போறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீட ஆவரேஜா மெயின்டைன் பண்ணி போறோம். அந்த சின்ன சந்தில இருந்து வருவாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த இதுல வரவே கூடாது, வந்தாலும் அது ஒட்டி பொறுமையா தான் வரும். அவங்க வரவங்க அப்படி போறது ஒரு மாதிரி வேகமா சரன் கிராஸ் ஆகுறது. அப்ப நம்ம போறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போறோம், நம்ம ஒரு 80லயோ இல்ல ஒரு 70 ஒரு 60ல போனாலும் சரி. 60ல போறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க, இப்ப வர வண்டியில எல்லாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுவுது. அவங்களுக்கு தெரியாது எப்படி இப்போ 60ல போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும், பிரேக் சடனாக பிடிப்பாங்க, கிட்டா கீழே விழுவுறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோன் பேஸ்ட்டு போகிறது, ஃபோன் பேஸ்ட்டே இப்படியே அப்படி ஃபோன் பேசுகிறாங்க, பேஸ்ட்டு பின்னாடி வருவான். இவன் 40 தான் போடுவான், ஃபோன் பேஸ்ட்டு நான் 40 தான் போவான், பின்னாடி வருவான். என்னன்னா அவன் 60ல வருவான், அவன் ஹாங் பண்ணுவான், அதனால பண்ணுறது இல்லை, கீழே விழுவுறாங்க. அந்த மாதிரி நடக்குது.
0: ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்தை விளைவிக்கும்.
2: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான். அவங்க இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி, அவங்க விருப்பத்துக்கு அப்படியே
0: பொதுமக்களால்
2: தான், அவங்க இந்த குழந்தைங்களை விடுறது.
0: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
2: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன், ஏன் நான் பண்றேன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய்
0: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுனால நீங்களும்
2: நான் தப்பு பண்றதுனால நான் அவங்க தப்பு பண்றேன்னா எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்,
0: நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
3: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், டூ வீலர்ல ஹெல்மெட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார். So the basic mistakes everybody is, most of the people are doing. Everybody is wrong there. Most of the people nowadays awareness create பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. பட் ஆனா most of the people இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், ஸ்டாப் லைன்ல யாரும் ஸ்டாப் லைன் நிக்கிறது இல்லை. ஸ்டாப் லைன் நிக்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனா அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நிக்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனோம், மாறி ஸ்டாப் லைனுக்கு ரெண்டு மூணு வண்டி ஃப்ரெண்ட்லியா கம்ப்ளீட் வந்தது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துருக்காங்க. சிக்னல் வயலேஷன், லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி எந்த லைட் போட்டாலும் நிக்கிறது இல்லை, அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லோரும் அதை கவனிக்கிறதுல அவங்க. ஸோ
0: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்.
3: செஞ்சாலும் அதை கரெக்டா சொல்றாரு.
0: ஆமா,
3: ஸோ அது மாதிரி யாரும் பாக்குறது இல்லை. ரெண்டு அந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் டிரைவ் அப்படின்னு சொல்றோம். ஆனா வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு டிரைவர் வச்சு ஓட்டு போகலாம் காரவங்க, பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போறதுனால மிஸ்டேக் ஆகுது. என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டா ரோட பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும் உங்கள மாதிரி காலேஜ் எம்ஓபி ஏஷன் காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துன்னு விட்டுறாங்க. ஸோ அது கேண்ட தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்றாங்க, யாராவது இங்கிலீஷ் பேசுனா பார்த்து திரும்பிடுறாங்க உடனே.
0: ஆமா கண்டிப்பா.
3: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன், வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சைலண்டில் போட்டு போறாங்க நீ. ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சைலண்டில் போயிட்டு போயிட்டாரு. அவர் இங்கேருந்து தாமரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாமரம் போகணும். அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லை சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, தாமரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு. உடனே பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் பா தாமரம் நீ இப்போ தெரியாத ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவேன். இப்போ ரன்ஸில் திரும்பி போய்ட்டு வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை, கால் எதாவது வந்துட்டுனா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்து பேசினாலும் போதும். வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்க வந்து ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காம இருந்தா பிரச்சனை கிடையாது.
0: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
3: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் ஓரம் நிறுத்தி நின்று பேசலாம். பட் அதுக்காக
0: இப்ப நடக்க கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராபிக் போலீஸ் வந்து பப்ளிக்க பிளேம் பண்றாங்க, அண்ட் பப்ளிக் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்ல ஏதாவது மேஜரா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான் இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ மக்கள் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்ணிட்டோம், அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை அதனாலதான் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்றதும் அவங்க இவங்களை பிளேம் பண்றதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
4: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராஃபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கும் போது நீங்கள் என்னோட அண்ணன் கற்றுக் கொடுக்குறான் அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க நீயே இருக்கீங்க அவங்களுக்கு தெரியலாம், பட் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராபிக் காப் வந்து கத்த தான் கத்துவாங்க பப்ளிக் மேல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்கா ஒரு ரோட்ல இருந்து பார்த்தோம்னா என்னைக்கா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் பாக்குறோம், அவங்க டே டு டே லைஃப் பாக்குறாங்க. சோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோரா தெரியும். அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மளை திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம சேஃபா இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராபிக் காப்பும் சொல்றாங்க. தயவுசு சேஃபா வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
0: ஓகே,
4: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப், அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, வண்டியில ஒரு கீறல் படக்கூடாது வண்டி ஓட்டீங்கன்னா நீங்க சேஃப், அந்த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
0: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
5: நம்ம வந்து போலீஸ வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பா பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான்.
2: அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பா போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம மக்கள் ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட் நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பா போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனா வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், என்னோட லைஃப்ல நடந்ததுதான், நான் தான் பண்ணாத சரியா. நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
0: தெரியுது ஆரம்பத்திலேயே நான் நினைச்சேன்,
2: நான் சொல்றேன் நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க, சரி நான் அவங்கள்ட்ட நான் போகணும் அவங்க கிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்ப லைசன்ஸ் இல்ல, நான் அவங்க கிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோனையும் அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன். அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க
0: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு.
2: நான் சொல்றேன் அப்ப வந்து மத்தவங்க
3: பாக்குறாங்க,
2: மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை புடிச்சு கொடுக்கணும், இல்ல என்னை பிடிக்கணும், இல்ல அவனை புடிச்சு பனிஷ் பண்ணணும், அவங்களை யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ பிளேம் பண்ண முடியாது, அப்போ தப்பு பண்ணது நான். அது பொதுமக்கள் பார்த்து ரசிகர் என்ன செய்யறாங்க,
0: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
2: விட்டுட்டாங்கன்னு இல்ல அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. சோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க, அப்ப என்னை புடிச்சுதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங், அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் அப்ப அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்ல கண்டிப்பா. அப்ப நம்ம போலீஸ வந்து பிளேம் பண்ண முடியாது
0: சார். இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழ், இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
3: தவறுகள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இருக்கிற தவறுகள் இருக்குது. இந்த போலீஸ் மேலே தவறு சொல்கிற சில நேரத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக் இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பண்ணும்போது பின்னாடி ஆள் அடிச்சிருவார், உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வரல, அதுதான் போலீஸ் அதை சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ரேஸ் டிரைவிங் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம போலீஸ் வந்து இருக்கும்போது அவங்க ஜிக்ஜாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிற மாதிரி ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். பிடிக்கும் போது அவங்க அதில் கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதெல்லாம் கீழே விழுந்தாங்க சொல்லிட்டு சொல்றாங்க, தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால கீழே விழுந்து அடிபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தவிர, அந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனால்தான் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போனானா, இல்லை வந்து வேற ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
0: போயிருக்கானு
3: தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்தவங்க வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
2: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கீழே வந்துடும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்டக்கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போய் ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
0: என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாத்திக்க டிராபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ஆகணும் இல்லையா.
3: இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்ணுறதுதான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட் டிராஃபிக் ரெகுலேஷன், இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைபிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குது தான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை, லைக் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐடியில் போயிருக்காரு, 100 போ ட்ரை பண்ணாரு, இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு, அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே ஸ்பீட் மேலே ஓட்ட கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறதா ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இஃப் யூ ஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இது மாதிரி இவரு மேலே மிஸ்டேக்னா சொல்ல முடியும், இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது இல்லாமல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஜஸ்ட் நோ எக்ஸ்ப்ளனேஷன், அதான் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ்.
0: நம்ம எப்பவுமே கான்ஷியஸாக
3: கான்ஷியஸாக இருந்தே கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்காது.
0: ஏன் இப்ப பாத்தீங்கன்னா மூவிஸும் சரி இல்ல சோப் ஆப்ராஸ் இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ சரி ஹீரோ ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக வண்டியில போகும்போது ரயில்வே கேட்டா போட்டிருந்தாலும் சரி அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் தான் காட்டுவாரு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, பிளீஸ் சொல்லுங்க.
1: அது தவறுதானே மேடம் செய்யறது.
0: சோ அந்த மாதிரி ஹீரோ எல்லாம் பார்த்து நம்ம இளைஞர்கள் கெட்டு போறாங்க
1: அப்படின்னு.
0: ஓகே மகா, நீங்க சொல்லுங்க மகா.
4: ஆமா கண்டிப்பா கெட்டு போறாங்க. தவிர அதுல மக்கள் பாக்காத ஒரு விஷயம் என்னடான்னா, மூவிஸ் அந்த மாதிரி விஷயத்துல ட்ரெயின் எல்லாம் ஸ்லோவா தான் வரும். மக்கள் ஜென்ரலா பண்ற ஒரு தப்பு என்னன்னா, எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க ஸ்பீடா கைட் பண்ண முடியாது. இந்த ஸ்பீட் தான் வண்டி வருதுன்னு ஃப்ரண்ட்ல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாது. சைட்ல இருந்து பார்த்தா வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு தெரியும். ஆனா அது தெரியாம என்ன பண்றாங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயினை ஓவர்டேக் பண்றது, கார் வேகமா இருந்தது ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்றது, பைக் வச்சு கிராஸ் பண்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க.
0: நான் சொல்லல சார், புள்ளத்த ஆரம்பத்துல இருந்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ.
4: இல்ல அது சினிமால ரொம்ப ஸ்லோ வரும், நிறுத்துன்னு சொல்லி இங்க டைரக்டர் மைக்ல சொல்லிட்டாருன்னா நிறுத்திடுவாரு. ஆனா உண்மையில ரியல் லைஃப்ல ட்ரெயின் நிக்குமா? நிக்காது. ஜென்ரலா வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 இல்ல 200 மீட்டர் தாண்டிதான் போய் நிக்கும். ஓகேங்களா? சடனா நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. சோ அத மக்கள் புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரி ஸ்டன்ட் வேலை தயவு செய்து பண்ணாதீங்க. சினிமால பண்ணும்போது ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல அதுக்கு ஏத்த மாதிரியான ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவு அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. சினிமால பாக்குறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறோம் நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க.
0: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
2: என்ன சொல்ல
0: வரேன்,
2: இப்ப வந்து அதாவது எப்படி சொல்றது, நாங்களாம் நான் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸ் ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாம பண்ணா எனக்கு சொல்லி தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்க பண்றப்பயும் சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
0: விழுந்துருவாங்க.
2: இல்ல ஸ்டாப் இடி சொல்லிட்டு முன்னாடி விழுந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோடனே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. வராங்க வண்டி வீலை தூக்குறாங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கெட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
0: 200 ஒரு கெத்து கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.
2: ஆமா கண்டிப்பா ஆபத்தானது.
0: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலன்டட் பர்சன்.
2: நானும் அதே மாதிரி தான்
0: இங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
2: நானும் ஒரு ஆர்வக்குள்ள தான், நானும் இதே மாதிரி ஸ்டன்ட், நானும் ஸ்டன்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொன்னா ரோட்ல பண்ணிருந்தேன். எனக்கு இங்க கால் லிக்க மாட்டார்.
0: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
2: இல்ல ரோட்ல பண்ணிதான் எனக்கு கால் லிக்க மாட்டார் ஆயிடுச்சு கால். அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும்னு இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே தான் விழுவோம், வரதான் செய்வோம், மண்ணுக்கு தான் செய்வோம்.
0: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே தமிழரசன் சார், சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா சொல்யூஷனும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு போறதுதான் தவிர, ஏன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டுறோம், நிறைய இதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்ற தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியா சிட்டியில ஒதுக்குப்புறத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரேசிங் பிளாட்ஃபார்ம் வச்சு அங்க வந்து அவங்க பிராக்டிஸ் ஸ்டன்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்க மக்கள் போற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டன்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளவு பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்கலாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனா இது வந்து படத்தை பார்த்து இதுல வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்துல வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ற மாதிரி இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு ரீ ஷார்ட் அப்படின்னு எடுக்கலாம். ஒருத்த வந்து கீழே விழுந்த மாதிரி காமிக்கனா திருப்பி ரீ ஷார்ட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டி பண்ணுவாங்க. பட் இங்க வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒண்ணு எதுவும் ஓட்டிக்குமா? சோ அது கிடையாது. சோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்துதான் பண்றாங்கல்ல. பட் ஜென்ரலா தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளவுதான். இது வந்து அது காட்டாம இருக்கணும் மைண்ட் இல்லாம ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம இருக்குல்ல. இன்னொருத்தர் போய் சேர்ந்துறோம் வீட்டுல, நம்ம வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்பா, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புள்ள குட்டி, நம்ம மீன்ஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க ஒய்ஃப், வெயிட் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட், வெயிட் பண்ணிருக்காங்க. நினைச்சாலே போதும் சென்சிபிளா ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போய் கண்டு.
0: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறது வந்து இப்ப அதிகமாவே ஆயிடுச்சு சார். இப்ப நம்ம அத ஸ்டாப் பண்ணனும் அப்படினா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு?
3: ஃபேக் லைசன்ஸ் அப்படினு சொல்ற நீங்க வச்சிருக்க ஃபேக் லைசன்ஸா? தெரியும் உங்களுக்கு வந்து போலீஸ் லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் எ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது, சி வென் சம்திங் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட், அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும் சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யுர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ். இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேன் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கோம். வென்எவர் இட்ஸ் கெட்டிங் ஃபேக் லைசன்ஸ் செக், வெஹிக்கல் செக் போது வீ ஆர் டேக்கிங் ப்ராப்பர் ஆக்ஷன், நெசசரி ஆக்ஷன்ஸ்.
0: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார்.
3: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது, ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ஃபால் ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ், என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ரைடர் ரைடர் டிராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கல் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாதிரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் திங். மாதிரி ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் இங்கே வந்து நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே ஒரு கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமையாக ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணு. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜெஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பியும் சரி நாங்கள் வந்து இவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவன் தேர் ரெடி டு பே த ஃபைன். ஸோ பே பண்ண என்ன ஃபைன் பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயத்து சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் அந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். So people should be very sensitive about this.
0: Sir, இவ்வளவு நேரம் வந்து டிராபிக் பத்தி நிறைய டீடைலா வந்து உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, and உங்களோட பிஸி டைம்லயோ உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி.
0: மக்கள் சார்பா நீங்க மூணு பேர் இங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா தமிழரசன் and சந்திரன் சார். Thank you. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
6: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
7: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
6: रिश्वत लेना जुर्म है पर रिश्वत देना भी जुर्म है. प्रोड्यूस्ड एंड ब्रॉट यू बाय MOPCRS 107.8 FM. Is if we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOPCRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.

0: என்னங்க அது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
2: இப்போ இந்த மருந்து பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
0: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க,
3: நுகர்வோர் கவனிக்க.
2: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்,
3: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1-800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1-800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும்

0: வரும். அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரும். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா நம்ம தெரு நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள் மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
2: மருத்துவத்தையும் மானுடத்தையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு மருத்துவரின் மகிமையை பத்தி சொல்ல ஒரு நாள் போதாது. ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அதை நோய் நொடி இல்லாம பேணி பாதுகாப்பது. அந்த வரிசையில 38 வருஷம் மருத்துவரா, அதிலும் குறிப்பா உயிரை உலகத்திற்கு கொண்டு வரும் கைனகாலஜிஸ்ட், சோனாலஜிஸ்ட், மேலும் கேன்சர்ன்ற கொடிய நோயை எதிர்த்து போராடும் பேஷண்ட்ஸ்க்கு உறுதுணையாகவும் விளங்கும் ஒன் ஆஃப் த லீடிங் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங் ஸ்பெஷலிஸ்டுமான டாக்டர் ரேவதி அனந்தை இந்நேர்காணலுக்கு வரவேற்கிறோம்.
3: மருத்துவம் மற்றும் அது சார்ந்த பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கதான் இந்த சிறப்பு நேர்காணல். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. எங்களுடைய முதல் கேள்வியே, நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, அப்நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, இதை பத்தி தெளிவா சொல்லுங்க மேம். அண்ட் மாதவிடாய ஒவ்வொரு வயதினரும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே வர சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு அல்டர்னேட்டிவா மென்ஸ்ட்ரல் கப் டாம்பான்ஸ்னு நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஆஸ் எ கைனகாலஜிஸ்டா லாங் ரன்க்கு நீங்க எதை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
4: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எது சரி எது விபரீதம்னு தெரியறதுக்கு முதல்ல சரியான மாதவிடாய் பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாதம் ஒரு முட்டை இந்த சினைப்பையிலேருந்து நமக்கு வெளியாகிறது. இந்த முட்டைக்கு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் எங்கேனாக்கா நம்ம மூளை. நம்ம மூளையில் ரெண்டு வித ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்டில் வருது, FSH LHன்னு சொல்கிறோம். ஒரு பெண் குழந்தை பூ பெய்தவுடன் இந்த நம்ம வந்து மெனார்கின்னு சொல்கிறோம். அந்த மென்சுரேஷன் முதல்ல பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே சரியாக, அதாவது மாதம் ஒரு முறை 3 நாட்களுக்கு உதிரப்போக்குடன் அதிக வலி இல்லாமல் எந்தவித மன உடம்பு பாதிப்பும் இல்லாமல் சரியாக இருக்கும். இது 80% அமையறது. ஆனால் 20% குழந்தைகளுக்கு ரெண்டு விதமாக அது இருக்கலாம். ஒன்று தள்ளி தள்ளி வந்து திடீர்னு எடக்கூடிண்டு சோர்வோட இருக்கலாம். இல்லை அடிக்கடி வந்து நிற்காம உதிரப்போக்கு இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் மெட்ரோபாத்தியா ஹெமராஜிக்கான்னு சொல்லுவோம். அதனால் பூப்படைஞ்ச குழந்தைகள்லேருந்து இந்த மென்ஸ்ட்ரல் அப்னார்மாலிட்டி வரலாம். நடுவயது, அதாவது நீங்கள் நன்றாக பூ பழுது ஒரு 10 வருஷம் எல்லாம் சரியாக இருக்குது, திடீர்னு ஒருத்தருக்கு மாதவிடாய் வித்தியாசப்படலாம். அது எப்படி இருக்கலாம்னா இதே மாதிரி தான், தள்ளி தள்ளி வரலாம், இல்லை அடிக்கடி வரலாம், அளவு குறையலாம், உதிரப்போக்கின் அளவு அதிகமாகலாம், வலியுடன் இருக்கலாம், சில பேருக்கு வாந்தி வயிற்று வலி தலை சுற்றல் என்று அவங்களுடைய தினசரி கடமைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்கலாம். இது ஒரு முறை நடுத்தர வயது எல்லா மகளிருக்கும் வரக்கூடியது. 45 வயது நெருங்கும்போது மாதவிடாய் நிற்கிற சமயம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மாறுதல் ஏற்படலாம். இந்த மாறுதல்ங்கிறது பியூபர்ட்டிலையும் இருக்கலாம், மேரேஜ் ஆனப்புறம் மிடில் ஏஜ்லேயும் இருக்கலாம், மெனோபாஸ் கிட்ட வரும்போதும் வரலாம். இந்த மெனோபாஸ் கிட்ட வரும்போது எப்படி வரும்போது அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்க சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும். ஏன் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோன்னு தோணும். நமக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்குது? உடம்பு சூடு வரலாம், படபடப்பு ஏற்படலாம், பால்பிட்டேஷன் சொல்லுவோம், திடீர்னு தொப்பமாக வேர்த்து கொட்டுவாங்க, ஹாட் ஸ்வெட்ஸ் அண்ட் கோல்ட் சில்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி வரும்போது அவங்கள பார்க்குறதுக்கே சில பேருக்கு இந்த மெனோபாசல் சிம்டம்ஸோடு அவஸ்தப்படும் போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது ஒரு சாதாரண டிரான்சிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் அவங்கள பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி ஏற்படுறதுங்கிறது புரியும். அதற்கெல்லாம் தீர்வும் இருக்குது. கடைசியாக வர மாதவிடாய் கோளாறு என்னன்னா, நின்று போச்சுன்னு நினைக்கிறாங்க. 50-52 வயசில் ஒரு பெண் இனிமேல் நமக்கு வராது, நாம் இனிமேல் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் நடுத்தர வயதில் எல்லா பொறுப்பும் இருக்குது. அவங்க வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய சுமை அப்போது அதிகமாக இருக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க அவங்களுக்கு திடீர்னு உதரப்போக்கு வருது. இங்கே தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது கேன்சரின் சிக்னலாக இருக்கலாம். மாதவிடாய் நின்ற ஒரு மாதருக்கு உதரப்போக்கு திடீர்னு காரணம் இல்லாமல் ஏற்பட்டால் அது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இதை எதுக்கு சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டிலே ஒரு வயசானவங்க இருப்பாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை புடவையில் ஏதாவது கொஞ்சம் கரை இருக்கும். நீங்கள் இளைஞர்கள்லாம் அதை ஒரு பெருசாக நினைக்காம உடனே டாக்டர்கிட்ட அவங்க போகணுன்னு அவங்கள தைரியப்படுத்தி அவங்க கூச்சத்தை நீங்கள் சரி பண்ணணும். இது மாதவிடாய்க்கு ஏற்படக்கூடியதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன். மாதவிடாயின் போது எப்படி உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ யோசிக்கிற இல்லையா, ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி. இன்னைக்கு பல குழந்தைகள் தானே கேள்வி கேட்டு அல்லது அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைகள் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறாங்க வயசுக்கு வந்துட்டோன்னு. அப்போது அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்கிறது, நீ வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா உள்ள பஞ்ச தள்ளிடு, அப்போ வெளியில் வராது தீட்டு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிறது. அதை கேட்டு ஒரு குழந்தை தான் பூ பெய்தின உடனேயும் எங்கெங்கெல்லாம் பஞ்சு இருக்கோ அதெல்லாம் போட்டு உள்ளே அடைச்சி விட்டுறது. இது உண்மையாக நடந்த கதை. திடீர்னு அவங்க வீட்டில் ஒரே நாத்தம் அடிக்கிறது. 5-6 நாள் ஆகியும் அந்த குழந்தை இந்த பஞ்சை வெளியில் எடுக்காமல் உதிரப்போக்கு வந்தால் அதனால் வந்து தப்புன்னு பயந்த அந்த குழந்தை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்காமல் இருந்து ரொம்ப நாறுதேன்னு அவங்க ஒரு மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் ஒரு 12 பஞ்சு உருண்டையே உள்ளேருந்து எடுக்கிறாங்க. இது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம், நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த குழந்தைய. இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துடுத்துங்கிறோம், குழந்தைகள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறா, செல் யூஸ் பண்ணுறாங்கிறா, இதில் நல்லதும் வருது கெடுதலான விஷயங்களும் வருது. ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம அது எந்த ஆரோக்கியம்னா இந்த உதிரப்போக்கு ஆரோக்கியம். அந்த இடத்த சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். டெட்டால் போன்ற சொல்யூஷனை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. கிளென்லினஸ்ன்னு பார்த்து நிறைய பேர் அந்த பிறப்பு உறுப்பிலலாம் டெட்டாலை டைல்யூட் கூட பண்ணாமல் ஊற்றிடுவாங்க சில பேர், ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினச்சி. அப்போ என்ன ஆகும், அங்கே ஆரோக்கியமான கிருமிகளும் அதில் இறந்து விடும். கிளீன் சானிட்டரி நாப்கின்ஸ். இன்றைக்கு உங்களுடைய சிலபஸில் 10வதுலேருந்தே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பள்ளிகளில் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பூ பெய்துற வயசில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் சொல்லி கொடுக்காத கூட அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிகள்லேயே மருத்துவர்கள் வராங்க, அவங்க பேசும்போதும் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க பெண்ணுடைய ஒரு ஆரோக்கியத்தை பற்றி. கிளீன் சானிட்டரி நாப்கின்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிக உதரப்போக்கு இருந்தால் 6 மணி நேரத்துக்கோ 5 மணி நேரத்துக்கோ தடவை கட்டாயம் மாற்றணும். ஒரு ஒரு முறையும் சிறுநீர் கழிக்கும்போது சுத்தம் பண்ணிக்கணும், மாத்தணும். இது வளரும் குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பு ஆகும். ஏன்னா இன்னைக்கு அப்படி அதிக உதரப்போக்கு போகிறவங்களுக்கு வேறு வேறு சைஸில் கூட கிடைக்கிறது. அதனால் முக்கியமாக சொல்கிற காரணம், இந்த டாம்போன்ஸ், வெஜைனல் கப்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க, இது எல்லாம் எங்கன்னா, முதல்ல டாம்போன்ஸ் வெளிநாட்டில் தான் ரொம்ப பிராபல்யமாக இருந்தது. அங்கே கூட டாம்போன்ஸ், ஃபர்காட்டன் டாம்போன்ஸ்னு, இந்த பஞ்சகதை சொன்ன மாதிரி ஃபர்காட்டன் டாம்போன் இருக்கும். இட் கேன் லீட் டு செப்டிக் ஷாக். ஷாக்குனா உடம்புல எல்லா வைட்டல் சைன்ஸும் குறையிறது, செப்டிக் ஷாக் வரும். அதனால் டாம்போன் யூஸ் பண்ணாலும் மறக்காமல் அதை எடுத்து போடணும், அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த வெஜைனல் கப்பு. வெஜைனல் கப் திருமணம் ஆகாதவர்கள் டாம்போன்ஸும் வெஜைனல் கப்பும் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா அந்த வாய் ஹைமன் ஓப்பனால் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம செல்ஃபாகவே அதை விரிவடைய செய்து அதுக்குள்ளே அதை நொடுத்தி அதுக்குள்ளே வர இன்ஃபெக்ஷன்கள் ஏராளம். அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு வாட்டி நுழைச்சிட்டா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை திருமணமானவர்கள் மருத்துவ ஆலோசனையுடன் உபயோகிப்பது நல்லது. அந்த காலத்தில் சுத்தமான துணியை கூட பஞ்சு நடுப்புற வச்சு ஒரு டெட்டால் போட்டு கழுவி வெயிலில் உணர்த்துவாங்க. அந்த மாதிரி கிளீன் கிளாத் யூஸ் பண்ணாலும் தப்பில்லை, பேடாக காட்டன் வச்சு. டாம்போனும் வெஜைனல் கப்ஸும் இன்றைய சமுதாயத்தில் நிறைய வேலைக்கு போகிற திருமணமாகாத பெண்கள் உபயோகிக்கிறாங்க. அதில் நிறைய பக்க விளைவுகள் வருது, அரிப்பு, இன்ஃபெக்ஷன். நாளைக்கு நமக்கு தெரியாது, டியூபல் பிளாக் கூட வரலாம் அசெண்டிங் இன்ஃபெக்ஷனில். ஏன்னா நம்ம யூட்ரஸ்க்கு ரெண்டு ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது. யூட்ரஸ் வாயை நம்ம அடைக்கிறோம், அந்த இடத்த பிளாக் பண்ணுறோம், வெளியில் ஃப்ளோ வராமல் இருக்க. எங்கே பிளட் இருந்தாலும் அங்கே செப்சிஸ். அதனால பிளட்டை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண
5: பெண்கள் பலரும் PCOD மற்றும் PCOS பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ முக்கியமா PCOD அண்ட் PCOS இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். அண்ட் ஆல்சோ இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லுங்க. தைராய்டு மற்றும் PCOD-னால ஒரு பெண்ணோட ஃபர்டிலிட்டி ரேட் அஃபெக்ட் ஆகுமா? கன்சீவ் ஆன பிறகுதான் கைனுக்கு பாக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நம்ம சமூகத்துல மக்கள் நம்பிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா மேம்?
4: அருமையான கேள்விகள். இன்றைய சூழ்நிலையில் அம்மாக்கள் கிளினிக்கு வந்து என்னுடைய பெண்ணிற்கு PCOD நினைக்கிறேன், PCO நினைக்கிறேன் அப்படின்னு சில சமயம் குழந்தைகளே என்னை கேட்கறது கூகுளில் பார்த்துட்டு. நான் இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க ஆசைப்படுறேன். நமக்கு சினை முட்டை இருக்குல்ல, ஓவரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதில் மாதம் ஒரு சினை முட்டை நல்ல வளர்ச்சியுடன் வந்து அது கருவு இல்லாமல் இருந்தால் மாதவிடாயாக மாறுகிறது. அதாவது கருப்பை வழியாக, இந்த டியூப் வழியாக இந்த சினை முட்டை போய் கருப்பைக்குள் வரும்போது ஒரு ஆண் விந்துவோடு சேர்ந்தால் அது கருவாக ஆகிறது. விந்து இல்லாத போது அந்த ஹார்மோன்கள் லெவலும் குறைந்து நமக்கு மாத சுழற்சியாகி ஏற்படுகிறது. இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு. நம்ம மூளை இருக்கு இல்லையா, அதில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தான் நாங்கள் ரிங் மாஸ்டர் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் தலைவர். அங்கே முன்பக்கத்தில் பின்பக்கம் ஆன்டீரியர் லோபு போஸ்டீரியர் லோபுன்னு இருக்கும். இந்த முன்பக்கம் இருக்கிற இடத்துல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன்கிற ரெண்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஃபாலிக்கல்னால் ஒன்றும் இல்லை, இந்த முட்டை வளர்ச்சிக்கு முதல்ல வேண்டிய ஹார்மோன். லூட்டினைசிங் ஹார்மோன்னா மேற்கொண்டு அதை வளர்ச்சி அடைய வேண்டிய ஹார்மோன். இது ரெண்டும் ஒரு கரெக்ட் பேலன்ஸில் வரணும். முதல் ஹாஃப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஹையாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிளில் எல்ஹெச் ஓவர் டேக் பண்ணும், அப்புறம் இந்த எல்ஹெச் பேலன்ஸ் கரெக்டாக அனுப்புகிறோம், மென்ஸ்ட்ரேஷன் வருது. அப்போ எப்படி வருதுனாக்க, இந்த ஓவரியில் கேப்சூல்லேருந்து அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்கிறோம் அந்த முட்டை, அது ரிலீஸ் ஆனால் தான் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக அந்த முட்டை கருப்பைக்கு வருதுன்னு சொன்னேன். இதற்கு தைராய்டு, நம்ம கழுத்தில் ஒரு கிளாண்ட் இருக்குது, தைராய்டும் நம்ம பிட்யூட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த தைராய்டு கிளாண்டும் கரெக்டாக ஹார்மோன் அளவை சுரக்கணும். இது எல்லாம் அக்யூரேட், உங்களை பிரகாரம் பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருந்தால், இந்த கோஆர்டினேஷனுங்கிறது ரிங் மாஸ்டர் பிட்யூட்ரி, செயல்படுத்த வேண்டிய இடம் ஓவரி, இயக்கும் இடம் நம்முடைய உடல். இதோடைய பாதிப்பு நம்ம உடலுக்கு வருது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் சரியா இல்லாத போதுதான் பிசிஓஎஸ்னு சொல்கிறோம். என்னன்னா, பிங்கிறது பாலி மெனின்னு அர்த்தம், ஓவரி, ஓவரிக்குள்ள சிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டின்னா என்ன, கேவிட்டி ஃபில்டு ஃப்ளூயிட். நீங்கள் ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, ஒரு ரப்பர் பேக்கில் தண்ணி ஊற்றி வச்சா அது ஒரு சிஸ்ட், அந்த மாதிரி நீர்க்கட்டி. இந்த மாதிரி நீர்க்கட்டிகளாக ஓவரிக்குள்ளே இருக்குமே தவிர ஓவரியிலேருந்து கரெக்ட் ஆயிடுச்சு வெளியில் வராது. இது மட்டும் இல்லை, இதனால் சிண்ட்ரோம்ங்கிறோம். சிண்ட்ரோம்னா என்னன்னாக்க, இதோட சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் மாதிரி. எப்படி ஆறுதுனாக்க, உடல் வெயிட்டு கூடும், முகத்தில் பருக்கள் வரலாம், ஆண்களின் அமைப்பு போல் மீசை, கையில் முடி, வேண்டாத இடத்தில் மார்பிடத்தில் இடுக்கில் முடி, வயிற்றில் முடி, இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் என்னத்தினாலனா, இந்த ஆண்ட்ரோஸ்ட்ரியோன்கிற ஹார்மோன், இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப இருக்கும்போது டெஸ்டோஸ்ட்ரோன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த ஆண் இது ஏற்படுற மாதிரி எல்லாம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, எடை கூடும். இந்த எல்ஹெச் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இன்சுலின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், டயபெட்டிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், இந்த இன்சுலின் லெவலும் பேலன்ஸ் போயிடும். அவங்களுக்கு எடை அதிகம், இரத்த கொழுப்பு வரலாம், முடி வளர்ச்சி, நான் சொன்னேன் பார்க்கவே சோர்ந்தா அவங்களுக்கு, அவங்க ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், அவங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும். என்னடா இது, இதோடைய பாதிப்புனால கடைசியில் என்ன வருதுன்னா, தீட்டே சில பேருக்கு வராமல் இருக்கலாம். ஏதோ ரெண்டு மூணு மாதவிடாய் வயதுக்கு வந்த உடனே வந்திருக்கலாம், அப்புறம் பார்த்தா திடீர்னு வெயிட்டு போட்டுருவாங்க. முதல்ல நல்ல ஐட்டாலே பொண்ணு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, அப்புறம் ஏன் இப்படி குண்டாரா அப்படின்னு நினைப்பாங்க, அப்புறம் ஐயோப்பா படிச்சுட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நினைக்கிறது தான் இந்த பிசிஓடி சிண்ட்ரோமா ஆயிப்போச்சு. இதுக்கு யார் காரணம்னா, நமது வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் வந்து இவ்வளவு வசதிகள் கிடையாது, அதனால் ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா சின்ன வயதுலேருந்தே வீட்டு வேலையெல்லாம் பழக்கி குழந்தை குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு மேக்சிமம் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்கலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் கல்வி, வேலை வாய்ப்பு, பெண் திறமை எல்லாம் நமக்கு முன்னுக்கு வரதை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நம் உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு கவனம் வேண்டும். உணவு முறை, வாழ்க்கை முறை. நாம் இப்போ துடப்பம் வச்சு பழுக்கலை, வேக்யூம் கிளீனர்னா உடற்பயிற்சியாவது செய்யணும். டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வந்ததுன்னா எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுறேன்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது சமைக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது, அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நம்மளே அதை பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ஸ். லைஃப்பில் எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கொஞ்சம் இடம் ஜாஸ்தியானாலோ, மாதவிடாய் கொஞ்சம் சரியாக வரலன்னா, நாம் இப்போ கூகுள் மாஸ்டர் ஒருத்தர் எல்லாம் சொல்கிறார்ல, அதனால் நமக்கு இது இல்லாமல் இருக்கணும். வந்துருச்சான்னு பெருமையாக எனக்கு வந்து இப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்ட் பார்க்கும்போது இதுக்கு என்ன டயக்னோசிஸ்ன்னு கேட்பாங்க, இப்போது எனக்கு பிசிஓடி நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. உங்களை திருத்தறத்துக்கு ஆரம்பத்திலேயே வாழ்க்கை முறையே மாற்றிக்கோங்க. உடற்பயிற்சி, மன வளர்ச்சி, மன டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ எல்லோரும் யோகாவை பற்றி சொல்கிறோம். கீரை, பச்சை காய்கறிகள், எண்ணெய் கொழுப்பு சத்து உணவை தவிர்த்தல், இதெல்லாம் பண்ணினோன்னா இந்த பிசிஓடிங்கிறது பெருமளவில் இல்லாமல் போய். இந்த பிசிஓடியில் சொன்னேனே இது ஒரு காரணம், இதை வச்சு அப்படியே அவங்களுக்கு திருமணமாக ஆகிடுறது. அவங்க வந்து அதை பற்றி சட்டம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகி ஒரு 3-4 ஆண்டுகளாகி அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ தான் அவங்க முதல்ல மருத்துவரை பார்ப்பாங்க. இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, மாதவிடாய் மாறுதல் ஏற்பட்டால் நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணுங்கிற சொல்கிற மாதிரி, அதிக எடையோ அல்லது நான் சொன்ன இந்த மாறுதல்களை தான் தென்பட்டாலும் ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா இதுக்கு தவிர்க்கக்கூடிய முதல் முறை நம்ம ஸ்டார்ச்சை குறைக்கிறது. அரிசி முதலியத்தை குறைச்சி தானிய வகைகள் புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஹெல்த்தி டயட் அட்வைஸ் பண்ணுறோம். இதை பண்ணியும் சில பேருக்கு ஆன்டி டயபெட்டிக் டேப்லெட் கொடுக்குறபடி இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் பிசிஓடின்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறது இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியறது. இதற்கு தான் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறோம், ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, மருந்துகளுக்கும் அது சொன்னதை கேட்காம சில பிசிஓடிஸ் உண்டு. அப்படி இருந்தால் லேப்ரோஸ்கோப் மூலயமா ட்ரில்லிங்னு அந்த ஓவரியில் ஓட்ட போடுவோம், அந்த அதாவது அடித்து திருத்து, சொல்லி திருத்தியாச்சு, சொல்லி திருத்ததை அடித்து திருத்து, அந்த மாதிரி அந்த ஓட்டைகள் போட்ட உடனே இந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டர் ட்ரெயின் ஆகி அடித்ததை அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சைக்கிள்லாம் சரியாக வரும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணதுனாலே டயட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், ஸோ தி ப்ராப்ளம் கெட் சால்வ். நீ அடுத்தது என்ன கேட்ட, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்க்கணுமான்னு. அந்த காலத்தில் கேட்டேன்னா அவசியம் இல்லைன்னு பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க பல்ஸ் ரேட்டு பார்த்து கூட சொல்லுவாங்க, உங்கள் முகம் பாந்தி எடுக்கிறத பார்த்து விசேஷமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு கால போக்கில் திருமணம் ஆகிற வயதே ஏறி போச்சு, வி ஷுட் பி ஹாப்பி அபவுட். ஆனால் இந்த வயது அதிகரிக்கும் போது நம்முடைய இந்த வாழ்க்கை முறையினால நமக்கு பல இன்னல்களும் வருது. இப்போ நம்ம வேணும்னா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், போஸ்ட்போன் ப்ரெக்னன்சி, பிளானிங் ப்ரெக்னன்சி, இது ரெண்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்டை பார்த்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கவுன்சிலிங் அந்த ஆணுக்கே ஒரு கோளாறு இருக்கலாம், பெண்ணுக்கு ஹிடன் டயபிட்டிஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங், அவங்களுக்கு என்ன இருக்குது ஹிஸ்ட்ரி கேட்கணும், அவசியமான பரிசோதனைகளை பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய இம்யூனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீசல்ஸ் வேக்சின் கொடுக்காம சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா குழந்தை பாதிப்பு போகிறது. அப்படி அவங்களுக்கு மீசல்ஸ் வேக்சின் போடாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதே மாதிரி ரத்த சோகை, திடீர்னு பார்த்தா சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஒரு டிக் 100% கொடுக்கறதுக்கு இன்றைக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட் தேவை. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய எண்ணிக்கை இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வருது. நீங்கள் கேட்டிங்களே, இந்த வாழ்க்கை முறையினால தான் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஜாஸ்தி ஆகிருக்கு, நம்மளுடைய தேவை டிமாண்ட் அப்போ ஆயிருக்கு. இதுக்கு வயது வாழ்க்கை முறை நாம் சில சமயம் வேண்டாம் என்று பண்ணிக்கொள்ள, அடிக்கடி எம்டிபி பிரெக்னன்சி அபார்ஷன் தானே பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை, அதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணலாம் டெர்மினேஷன், ப்ராப்பர் கான்ட்ராசெப்ஷன், இதுக்கெல்லாம் தான் பிரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ப்ரீ நேட்டல் கவுன்சிலிங்.
6: அடுத்ததாக மிஸ்கேரேஜ் தவிர்ப்பு முறைகள் என்ன என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க மேம். அண்ட் பிரெக்னெண்டாக இருக்கிற உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரியான டயட் பிளான் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அண்ட் அதை எந்த அடிப்படையில் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்ட்டு சொல்லுங்க மேம். நார்மல் டெலிவரி அண்ட் சி செக்ஷன் இது ரெண்டும் இன்னும் சொசைட்டில ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா தான் இருக்கு. ஒரு சில குடும்பங்கள் நார்மல் டெலிவரி தான் வேணும்னு, இன்னொரு சில குடும்பங்கள் சிசேரியன் தான் வேணும்னு இன்னும் இருந்துட்டே தான் இருக்காங்க. சோ இத பத்தி உங்க பார்வை என்ன மேம்? அண்ட் எப்ப நார்மல் டெலிவரி அண்ட் எப்ப சி செக்ஷன் நீங்க முடிவெடுப்பீங்க? இப்ப ரீசெண்டா சொசைட்டில வி பேக் சொல்லப்படுற வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன் ட்ரெண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன மேம்?
4: கரு ஆரோக்கியமாக இருக்கிறதாங்கிறதுக்கு தான் முதல்ல பீரியட்ஸ் மிஸ் பண்ணவுடையும் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அவங்கவுங்களே ஹோம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 2 கோடி அதில் அழகாக வந்துருச்சுன்னா அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்போட அந்த கார்டையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த யூரினை பேஷண்ட்டை கொடுக்க சொல்லி நாங்கள் ஒரு ஸ்ட்ரிப்போ போட்டு பார்ப்போம். இந்த மாறுதலுக்கோசரம் சொல்லலை, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல 2 கோடி வரதில்லை. அதனால தான் 1 கோடி கம்மியாக, 2 கோடும் ஒரே நேரத்தில் இல்லாமல் 1 கோடி சந்தேகமாகவோ அல்லது சரியாவோ வரலைனாக்க அந்த கோடு வரதே நம்மளுடைய ஹார்மோன் லெவல் காமிக்கிறது தான். பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுதான் அக்யூரேட் டு கன்ஃபர்ம் அ ப்ரெக்னன்சி. இப்போது 25 வயசில் ஒரு அம்மா கருவுட்ருக்காங்கன்னா அது ஒரு ஐடியல் ஏஜ். இன்றைய காலகட்டத்தில் 30 வயதுக்கு முன்னாடி 25-30 குள்ளையாவது முதல் குழந்தைய அவங்க ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி ஆகிடும். அதாவது டயபெட்டிஸ், பிபி, ஒபீசிட்டி, தைராய்டு, இந்த மாதிரி நமக்கு மெடிக்கல் டிசார்டர்ஸ் வந்துடுறது. ஏஜிங் ஆஃப் தி எக்கும் இருக்குது, ஒரு நல்ல எக்காக இருக்கிறது யூத்தில் தான். அதனால தான் 30 வயசுக்கு மேலே வரும்போது எல்டர்லி ப்ரைமின்னு சொல்கிறோம். 35 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகும்போது ஹை ரிஸ்க் எல்டர்லி ப்ரைமின்னே ஆகிடுறது. ஸோ இதுதான் எந்த ஏஜில் இவங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அபார்ஷன் ரேட். ஒரு அபார்ஷனுங்கிறது கருச்சிதைவு தன்னால் ஏற்படுறது. இதுக்கு ஆரம்பத்தில் 12 வாரத்துக்குள்ள அர்லி ப்ரெக்னன்சியில் வர அபார்ஷன்ஸை பற்றி தான் இப்போ முக்கியமாக பேச போகிறோம். இதற்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா தெரியாது, சில பேருக்கு ரிப்பீட்டடாக அபார்ஷன்ஸ் ஆகும், அது அவங்க ஹார்மோனல் லெவல்ஸ் சிலது இருக்குது அதனாலையும் ஏற்படலாம். அல்லது ஜெனிட்டிக் ப்ராப்ளம், குரோமோசோமல் அப்னார்மாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலையும் ஏற்படலாம். 3வது காரணம் அவங்க கர்ப்பப்பையோட பலவீனம். கர்ப்பப்பையோட வாய் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்ப்பப்பை வாய் தான் இப்படி இருக்குது, சாதாரண சுகாதாரமான கர்ப்பப்பை வாய். இந்த வாய் மூடி இருக்கும் ப்ரெக்னன்சியில், ஆனால் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாய் திறந்தே இருக்கிறதுனால 6வது வாரமோ 7வது வாரமாகவோ திடீர்னு அவங்களுக்கு ஒரு வலி வந்து இந்த கரு வழியில் வந்துடும். இந்த சர்விக்ஸ், இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், யூ ஆர் காம்பிட்டன்ட்டுங்கிறோம். இதுக்கு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸும் அப்படி இருக்கும்போது அதுக்கு சில சிகிச்சை முறை இருக்குது. ஹார்மோனல் லெவல்ஸ்னால ஆச்சுனாலும் அதுக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஃபீவர் வருது ஒருத்தருக்கு ப்ரெக்னன்சியில், அதனால தான் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறோம். இந்த ஃபீவர்னாலே அபார்ஷன் வந்துள்ள சிஸ்டமிக் டிசீசஸ் காசிங் அபார்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேக்சினேஷன் பண்ணாட்டாக்க மீசல்ஸ் வேக்சின், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம். இன்னைக்கு அல்ட்ராசவுண்டுங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னாக்க கொஞ்சமாக ஸ்பாட்டிங்னு சொல்கிறோம், திடீர்னு கரு கலையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டுப்பட்டு இருந்துக்குனாக்க அவங்களுக்கு ஸ்கேன் மூலயமா கரு நன்றாக இருக்கிறதா, ஹார்ட் பீட் தெரியறதான்னு பார்ப்போம், வயபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இது சரியாக வளருமா, இந்த கரு இஸ் இட் கோயிங் டு டேக் அன் அப்வர்ட் ஸ்டெப் ஆர் கம் அவுட் அப்படிங்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட், ஹார்மோனல் லெவல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான், அதனால தான் ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம கம்ப்ளீட் செக்கப் பண்ணும்போது ஸ்கேனு அப்புறம் தான் பண்ணுறோம், 7 வாரத்துக்கு அப்புறம் தான். சிம்டம்ஸ் இல்லாதப்போ அனாவசியமாக 7 வாரத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் நார்மலாக இருந்தால். ஆனால் ஒரு சிலருக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த ஹெச்சிஜி லெவல் லோவாகவே இருக்கும், வேக் அப்டாமினல் பெயின் இல்லை அடிவயிறு ஒரு மாதிரி ஹிம்சியாக இருந்துகிட்டே இருக்கும், அப்போ நிச்சயம் உங்கள் டாக்டர் ஸ்கேன் சொன்னாங்கன்னா ஐயோ 7 வாரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த ப்ரெக்னென்சி கரு பைக்குள்ளே இல்லாமல் டியூபில் வரலாம், இட்ஸ் கால் டியூபல் ப்ரெக்னென்சி. டியூபல் ப்ரெக்னென்சியில் கரு வளர முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அதால் வளர முடியாது, அது ஒயர் மாதிரி இருக்குது டியூப். இந்த டியூப்குள்ளே இருக்கும்போது ஹார்மோனல் லெவலும் மென்ஸ்ட்ரேஷனும் வராது, அடிவயிறு வலிக்கலாம், 1 or 2 drops வரும், மயக்கம் வரலாம், அடிவயிறு வர வலிக்கலாம். அப்போது நாங்கள் இந்த வெஜைனல் அல்ட்ராசவுண்டு மூலியமாக டியூபல் ப்ரெக்னென்சியை டாப்ளருங்கிற ஹெல்ப்போட கண்டுபிடிச்சு இந்த டியூப் வெடிக்காமல் ஆரம்பத்திலேயே சிகிச்சை கொடுக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி டியூபல் ப்ரெக்னென்சி நடக்க வேண்டாம், ஆனால் இந்த டியூபல் ப்ரெக்னென்சிக்கோசரம் ஏர்லி ஸ்கேன் சொல்லுவோம். சில சமயம் மல்டிபிள் ப்ரெக்னென்சி, ரெட்டை குழந்தை, 3 குழந்தை, இனி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஸ்டிமுலேட் பண்ணுறோம், அப்போது 1 முட்டைக்கு பதிலாக 2 முட்டை அந்த மாதிரி வரும்போது, இல்லை இயற்கையாகவே அவங்க ட்வின் ப்ரெக்னென்சி வரலாம். அதுக்கெல்லாமும் ஏர்லியாக பார்க்கறது ஸ்கேன் அவசியம். இந்த மாதிரி நல்ல டெஸ்ட்டுகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு தடுப்பூசிகளையும் போட்டு ஒரு அம்மா 9வது மாதம் வரும்போது அடுத்த கேள்வி, எனக்கு வெஜைனல் டெலிவரியா சிசேரியன் செக்ஷனா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டிங்களே சொல்லிடுவாங்க, 9வது மாதம் முடிஞ்சப்புறம் இந்த தொப்புள் கீழ் நோக்கி இருந்ததுன்னா தலை உள்ளே போயிடுச்சு, இனிமேல் எப்போ வேணாலுக்கு வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி முறையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது, பாட்டியோட அட்வைசஸ் எல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக். அடிக்கடி எழுந்தெழுந்து பாத்ரூம் போனால் அவள் இன்னும் 10 நாளில் பெற்றுடுவா அப்படிம்பாங்க, ஏன்னா தலை உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம கருப்பைக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிற பை இருக்கு, பின்னாடி மலைப்பை இருக்கு. ஸோ அந்த இதோடைய எஃபெக்ட் அங்கே அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, மோஷன் போகணும் போல் இருக்கிறது எல்லாம். அதனால் ஒரு ஒரு பாட்டி சொல்கிறதையும் கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நீங்கள் லேபர்னா என்னன்னு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அந்த நாலேஜை கெயின் பண்ணிடலாம், லேபரை ஒரு வெல்கமாக பண்ணுவேன். ஏன்னா டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு 3 பிரிவு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் கொஞ்சம் குறி மாதிரி பட்டுட்டு கொஞ்சம் அவ்வளோ பொறுக்கிறபடியாக தான் இருக்கும் வலி, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலியை அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அது சில மணி நேரங்கள் போகும்போது அந்த இடைவெளி, வலியின் இடைவெளி குறைய குறைய குறைய அவங்களுக்கு ஸ்வெட்டிங் கொடுக்கலாம், அடிக்கடி யூரின் போகலாம். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் 1/2 மணி நேரம் ஆனோடையும் வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அந்த கஞ்சி மாதிரி கீழே கசிவு கூட ஏற்படலாம், ரத்தம் கலந்து ஒரு ஷோன்னு சொல்லுவோம், ஷோ ஆஃப் ப்ரெக்னென்ட், டோன்ட் ஷோ ஆஃப்ங்கிறோம் இல்லையா, ப்ரெக்னென்சி ஷோஸ் இட் செல்ஃப். இந்த யூட்ரஸ் வாய் மூடி இருக்கு இல்லையா, இந்த யூட்ரஸ் வாய் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக மூடி இருக்கு, ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி நல்லா திறக்கிறது. இந்த கருப்பை வாய் மூடி இருக்கு, இது டெலிவரியும் போது விரிவடையும். கருப்பை வாய் மூடி இருக்கு, குழந்தை இறங்கும் போது இது விரிவடையும். ஸோ இந்த குழந்தை வெளியில் வரும்போது ஃபுல் டைலட்டேஷன் போ, அதுக்கு முன்னாடி இந்த மெம்பரேன் ஒன்று இருக்கு, அது ரப்சர் ஆச்சுன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ஃப்ளூயிட் இருக்கே அது வெளியில் வரும். சாதாரணமாக இந்த தலை நல்லா கீழே இறங்கிடுச்சுனாக்க ஃபுல் டைலட்டேஷனில் மெம்பரேனும் ரப்சர் ஆகி குழந்தைய ஒரு ஆப்டிஷனாக அழகாக டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த அதற்கு வேண்டியது சரியான முறையில் பேஷண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி போஸ்ட் நேட்டல் அண்ட் ப்ரீ நேட்டல் எக்ஸசைஸ்னு ட்ரைனிங் கொடுக்குறோம். யோகாசனம், டீப் ப்ரீதிங் இதெல்லாமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பெயின் டாலரன்ஸே இல்லைனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. பேஷண்ட் கோஆப்ரேஷன். சில பேர் வந்து எனக்கு எப்போ வலியே தெரியாமல் ஆனால் நான் வெஜைனல் டெலிவரி, எனக்கு மயக்க டாக்டர் கூப்பிட்டு எபிடூரல் அனஸ்தீசியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை. வெளிநாடுகள்லாம் அந்த டாலரன்ஸ் கம்மி, ரொட்டீனாக இருந்தாலும் எபிடியூரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஃபீட்டல் வெல்பீங் எப்படி பார்க்கணும்? ஃபீட்டல் வெல்பீங், மதர்ஸ் வெல்பீங், பல்ஸ் ரேட்டை பார்ப்போம், பிபியை பார்ப்போம், இல்லை ஃபீட்டல் பிபி, ஃபீட்டல் வெல்பீங், ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாங்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு அலுமினியம் குழா வச்சு ஃபீட்டஸ்கோப்புன்னு கேட்போம். பாட்டிமா, நான் கூட அந்த ஃபீட்டஸ்கோப் ரொம்ப ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபீட்டல் மானிட்டர்னு வந்திருக்கு. ஸோ அது ரேடியோவில் வர மாதிரி ஹார்ட் பீட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த வால்யூம் எங்கே கீழே இறங்கியிருக்கா அப்படிங்கிறது, இந்த பீட்டும் கீழே இறங்க எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெலிவரியாக இருந்ததுனாக்கா இந்த காலத்தில் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு, மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு இருக்குது. அந்த கிராஃப் பெல்ட் அதை அட்டாச் பண்ணிவிடுவாங்க, அதில் கிராஃபிக் ரீடிங்ஸ் வரும். வெளிநாட்டிலலாம் ரொட்டீனாகவே நார்மல் டெலிவரிக்கு அதை அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ நர்ஸ் அந்த ஸ்டேஷனில் அந்த கிராஃபை பார்த்துக்கிட்டு இருப்பாளே தவிர நமக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியறதா, இந்த பேபி இஸ் ப்ரோக்ரஸிங் வெல் ஸோ யூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ டெலிவரி நார்மல் டெலிவரி. இப்போ அந்த நார்மல் டெலிவரியிலே சில சுமையை அசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவுட்லெட் ஃபோர்செப்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் வெஜைனல் டெலிவரி தான். வேக்யூம் ஃபோர்செப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வெஜைனல் டெலிவரி. இதெல்லாம் அசிஸ்டட் வெஜைனல் டெலிவரி. இது ஒரு ஆப்ரேஷன் இல்லை, அசிஸ்ட் பண்ண. ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் தலை நின்றுடுச்சுனாக்கா அதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் நிறைய நேரம் இருக்கும்னு. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் தான் டெலிவரி ஆஃப்டர் ஃபுல் டைலட்டேஷன். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், இந்த குழந்தை வரது போகிறது பின்னாடி இருக்கிற நஞ்சு வரணும். குழந்தையோட நஞ்சு அட்டாச் ஆயிருக்கும். அந்த நஞ்சு தான் குழந்தைக்கு ஆக்சிஜனோ அந்த உணவோ கொடுக்கறது. தாய்கிட்டேந்து போகிற கூட அம்பலைக்கல் காட்னு சொல்லுவோம், நஞ்சு. இந்த நஞ்சு வரணும், அதுக்கு திருப்பி பெயின் வரும், ஆஃப்டர் பெயின் ஸ்மெல். அந்த குழந்தைய எடுத்த கையோட குழந்தைய டாக்டர் வந்து பார்த்துக்குவாங்க. ஓரளவு நாங்கள் ஆப்ஸ்டீஷியன்ஸ் ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த குழந்தை டாக்டர்கிட்ட கொடுத்துருவோம். குழந்தை உடனே அழறதா, பிங்காக இருக்கா, நல்லா ஆக்ஷன் பண்ணுறதா, இதெல்லாம் பார்க்குறது. அவங்க மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை வேணுனாலும் அவசர சிகிச்சைக்கு தயாராக வச்சுப்பாங்க. இதுதான் வெஜைனல் டெலிவரி. இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் நஞ்சு வரணும். அந்த நஞ்சு வராட்டா ரொம்ப டேஞ்சர். அந்த நஞ்சு கரெக்டாக இதில் எடுத்துட்டு உதிரப்போக்கு ஜாஸ்தி இல்லாமல் யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும். அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா கர்ப்பப்பை, அது திருப்பி இந்த சைஸ்க்கு வந்துடும். அவ்வளோ பெரிய 3 kg குழந்தைய தூக்கின பை இவ்வளோக்கு வந்துடுது. ஸோ அது நல்லா கிரிக்கெட் பால்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பால் எப்படி ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வயிற்றை தொட்டு பார்ப்போம். இதெல்லாம் சரியா ஆனால் தான் எங்களுக்கு அடுத்த மூச்சு வரும். இதில் 2 உயிர், நம்மளுடைய ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தையும் மதரும் நல்லா ஆகும்போது இட் இஸ் எ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது சிசேரியன். சிசேரியன் யாருமே வேணும்ட்டு பண்ணுறது, மெடிக்கலாக நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது சிசேரியனுக்கு. மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் இண்டிகேஷன். மெட்டர்னலில் ஒரு அம்மாவுக்கு 39 வயசு, இல்லை கல்யாண கர்ப்பமாயிருக்காங்க, அவங்க இடுப்பெல்லாம் நல்லா முத்தி போயிருக்கு, குழந்தை தலையும் இறங்கலைன்னா அந்த டாக்டர் வந்து, அம்மா உனக்கு தலை இறங்கலை, உனக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு, இப்போ ஐ வில் ட்ரை நார்மல் டெலிவரின்னு சொல்ல முடியாது. இந்த டாக்டர் நோஸ்ங்கிற நம்பிக்கை பேஷண்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப குட்டையாக இருந்தாலும் அதே ப்ராப்ளம், அந்த இடுப்பு குறுகி இருந்ததுன்னா குழந்தை வெளியில் வர கஷ்டப்படும். குறுக்க இருக்கலாம், பொசிஷன் சரியா இல்லாததுனால இருக்கலாம், நஞ்சு முன்னாடி இருக்கலாம். சாதாரணமாக நஞ்சு பின்னாடி இருக்கும், தலை முன்னாடி இருக்கும். ஸோ எதுக்கு தான் சிசேரியன் பண்ணுறதுங்கிறது, தேர் ஆர் சம் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ், அப்போ நாங்கள் சிசேரியன் பண்ணுவோம். அன்கண்ட்ரோல்டு பிபி, சம்டைம்ஸ் ப்ரிமெச்சுராகவே சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கலாம் டு சேவ் த லைஃப் ஆஃப் தி மதர். இன்றைக்கி நியோநேட்டாலஜி யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துருச்சு, அதனால்

0: அம்மாவின் உயிரை காப்பாற்றுறதுக்கும் குழந்தையின் நலத்துக்கோசரம் சில சமயம் 32 வாரத்தில் கூட சிசேரியன் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இந்த சிசேரியன் முதல் வாட்டி ஆனால் அடுத்த வாட்டியும் சிசேரியனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிகேஷன். போன வாட்டி 38 வயசுலனாக்கா அவன் 40 வயசுல இல்லை 35 வயசுல கர்ப்பமான போ சிசேரியன் பண்ணியிருக்கனா, 37 வயசில் அவளுக்கு நான் வெஜைனல் டெலிவரி சொல்ல மாட்டேன். ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட். அதே போன வாட்டி வந்து ஒரு மெம்பரைன் முன்னாடி பனிக்கூடம் உடைஞ்சிடுச்சு, அதனால் எமர்ஜென்சி சிசேரியன். இந்த வாட்டி பனிக்கூடம் உடையாமல் அழகாக குழந்தை கீழே இறங்கியிருக்குன்னா, ஐ டெஃபினெட்லி கிவ் ஹர் அ ட்ரையல் வெஜைனல். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஷன் ஆஃப் த பேபி இன்சைட் தி பெல்விஸ் அண்ட் ஹவு தி மதர் அண்ட் தி பேபி பிஹேவ் டியூரிங் லேபர். ஸோ இது ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸோடைய கோஆப்ரேஷனும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் தே டிமாண்ட் ஃபார் சிசேரியன் பிகாஸ் தி ஆர் அன்ஏபிள் டு டாலரேட் த பெயின். இது எல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய ஒரு டாலரன்ஸ் கம்மியானதுனால தானே தவிர டாக்டரோட இன்டாலரன்ஸ்னால.
1: மற்றும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நாள் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு நியூ மாம்க்கு வீட்டு சூழல் எவ்வளவு முக்கியம் அண்ட் அது எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க மேம்? பிரெக்னன்சி டைம்ல ஹெல்த்தியான வெயிட் கெயின் எவ்வளவு இருக்கணும் அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல வெயிட்டை குறைக்க எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
0: தாய்மை அதன் பெருமை. தாயாயிட்டோங்கும் போது ஒரு பெண்மணிக்கு ஏற்படுற பெருமை வேற எப்பவுமே கிடையாது. பெண்களுக்கு உரிய பெருமையே தாய்மை தான். அந்த தாய்மை பேர் 9 மாதம் சுமந்து இந்த குழந்தைய பிரசவம் சுகப்பிரசவம்ங்கிறது, அது வெஜைனல் டெலிவரியோ ஒரு சிசேரியனோ, அது முடிஞ்ச இந்த குழந்தையோட அழுகுறலை கேட்கும்போது பேரானந்தம் ஒரு தாய்க்கு ஏற்படுறது. அதற்கு எதையுமே ஒப்பிட முடியாது. சிசேரியனாக இருந்தால் கூட இந்த காலத்தில் ஸ்பைனல் அனஸ்தீசியால் தான் பண்ணுறோம்னாலும் இந்த குழந்தை அழுகுறில் இந்த தாய் கேட்க முடியும். அவங்களுக்கு உன் குழந்தை நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லி முகத்தை தொடச்சி கூட காமிப்போம் அந்த அறுவை சிகிச்சை முடிகிற சமயத்தில். அந்த மகிழ்ச்சியினால தான் அந்த தாய்மை வந்து பொங்கிறதுங்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாய்ப்பால் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாகவும் தாய்மையின் பெருமையாகவும் இருந்தது. நடுவு காலங்களில் நம்ம கலாச்சாரத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் இது அழகை கெடுக்கிறது என்று ஒரு கன்க்ளூஷனில் ப்ராப்பராக பிரஸ்ட் ஃபீடிங்கை ப்ரமோட் பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்ட் கேன்சருக்கு கூட பாதுகாப்பு ப்ரமோட் பிரஸ்ட் ஃபீடிங். பால் கொடுக்கணும், தாய்மையே அனுபவிங்கள். தாய்ப்பாலே முதன்மையான பொருள், முதன்மையான உணவு குழந்தைக்கு. த கோல்டன் அவர்னு சொல்கிறோமே அது ரொம்ப முக்கியம். அந்த கோல்டன் அவரில் அவங்க பால் கொடுக்கணும்னா ப்ரெக்னன்சிலேயே அவங்கள ட்ரெயின் பண்ணி இனிஷியேட் பண்ணணும். மார் காம்புகளை பார்த்துக்கிறது, அதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிராக் நிப்பிள்னுப்போம், நிப்பிள் உள்ளே அழுத்திருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் பால் உடனே வராது. தொட்ட உடனேமே டெலிவரி பெயின் போகாதுன்னு நீங்கள் அந்த மாறு அமுக்குனீங்கன்னா உடனே அந்த அம்மா கத்துவா. அதே அவளை நல்லபடியாக தயார் பண்ணி இப்படித்தாம்மா உனக்கிட்ட பிரசவம் ஆனவுடனே பாலை கொடுக்கணும், குழந்தை மேலே முற்றத்துக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லினாக்க அவளுடைய மோட்டிவேஷன் பெட்டராக இருக்கும். ஷீ ஷுட் நாட் டேக் எனி திங் பை சர்ப்ரைஸ் ஷாக் அண்ட் பெயின். ஷீ ஷுட் என்ஜாய் பிரஸ்ட் ஃபீட். ஸோ அதுக்கு தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த கோல்டன் அவர்னு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல வர ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் இருக்கே அது 5-10 cc ஆர் மேக்ஸிமம் 20 cc சில பேருக்கு, அதை கொலாஸ்ட்ரம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சீமப்பால்னு தமிழில் சொல்லுவாங்க. பசுமாட்டோடைய சீமப்பால் கூட ரொம்ப டெலிவரி ஆனோன்னு ஒஸ்தின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டி கொடுக்குற. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீமப்பாலில் தான் நம்மளுடைய அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. இன்றைக்கி கோவிட்லையும் பயப்படுறோம், நமக்கு ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திங்கிறோம். இந்த எதிர்ப்பு சக்தி வரணும்னால், அந்த இம்யூனோ குளோபுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா, கோல்டன் அவரில் பிரெஸ்ட் ஃபீடிங், அந்த ஃபியூ ட்ராப்ஸ் உங்களுக்கு தோணும், அது என்ன ஒரு சொட்டு மில்க்கு, அதில் ஒன்றும் இல்லை, கரைச்சி கொடுத்தா ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சில துளிகள் நாளைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவோ பாதுகாப்பு கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளவோ சொத்து சேர்ப்பீங்க குழந்தைக்கு, ஆனால் ஹெல்த்துங்கிற சொத்துக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட்டு கொலஸ்ட்ரால். அதனால தான் அதை கோல்டன் அவர் சொல்கிறேன். அப்போ வந்து சிசேரியனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா கோக்ஸ் பண்ணணும். மதர் நர்ஸ் மட்டும் இல்லை, அவளே மோட்டிவேட் ஆகிருக்கணும். குடும்ப சூழ்நிலையும் பாட்டியோ ஒரு அம்மாவோ, இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது எல்லா வேலையும் பகிர்ந்துப்பாங்க. முதியவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரைகள் செய்வாங்க. அவ்வளோ நிறைய பாட்டிமாரெலாம் ரொம்ப அசட்டு. அந்த அசட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா பால் வரும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ, பாட்டு பாட்டின்றே பண்ணு. இதெல்லாம் வந்து பாட்டிகள் சொல்கிறது. சில வித ஆகாரங்களில் நாட்டு வைத்தியம் மாதிரி அவங்க சிலதெல்லாம் லேகியம்லாம் கூட பண்ணி வைப்பாங்க பால் வரத்துக்கு. ஆயுர்வேதத்தில் கூட நிறைய அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் பாலை கொடுக்கணும்னு நினச்சா தான் இந்த பிரெயின், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைப்போதலாமஸ், அது பெரிய ஆள். அங்கே நீ மைண்டில் செட் ஆனால் தான் இங்கே வரும். அங்கே மைண்டு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக இருந்து குழந்தைய வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு இந்த பிரெஸ்ட் கிட்ட சுத்தமாக தொடச்சுட்டும் இந்த காம்பை வந்து இந்த குழந்தை வாயில் விடுறது ரூட்டிங். குழந்தைக்கு ரூட் சொல்லி கொடுக்குறோம், ரூட் அண்ட் சக்லிங் ரிஃப்ளெக்ஸ். அப்போ தான் அது குழந்தை கவிக்கும் அந்த காம்பை மார்க்காம்பு. தென் இட் லேர்ன் டு சக். முதல்ல இதெல்லாம் குழந்தைக்கு முடியாது, இவனுக்கு முடியாது, குழந்தை அழும். ஆனால் இதுக்கெல்லாம் பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன், நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணலை. இட் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் த சைல்டு டு கெட் இட்ஸ் ஃபீட். அது நினைவு, இதுதான் கோல்டன் அவர்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆகாரங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்சியில் இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு இது பிடிக்குதா அது பிடிக்குதான்னு போட்டு வெயிட்டை ஏற்றிடுறோம். ஆவரேஜாக ஒரு 10 kg சேரினா போதும், சில பேருக்கு 20 kg கூட ஏறிடுறது. அப்போ அது இறக்கணுமே, அது இறக்கிறதும் கிராஜுவலாக பண்ணணும். அதுக்கோசரம் அவங்கள வந்து நாளைக்கே நீ போன கல்யாணம் போது இருந்த மாதிரி ஆகு அப்படின்லாம், ஏன்னா ரொம்ப பேர் ஏற்கனவே அவங்களே வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னுடைய அப்பியரன்ஸே மாறி போயிடுச்சேன், நாளைக்கு ஆஃபீஸ் போனால் நான் இப்படி இருப்பேனே அப்படின்லாம் நினைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். ஸோ அந்த எந்த வெயிட் ஏறக்கூடிய ஆகாரங்கள் இருக்கோ, நம்ம நான் ப்ரெக்னென்ட்டில் நமக்கு நல்லபடியாக சர்வேவாக 1500 to 1700 கேலரிஸ் போகும். ப்ரெக்னன்சியில் 2000 calories to 2200, லாக்டேஷனில் 2500 calories மினிமம் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பட் மில்க், அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் மில்க், ப்ரோட்டீன், க்ரீன் வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்து, கீரை வகைகள், இரும்பு சத்து மாத்திரையும் கொடுக்குறோம், கால்சியம் மாத்திரையும் கொடுக்குறோம். இது எல்லாம் ரொம்ப கரெக்டான அளவில் கொடுத்தா தான். சில பேர் வந்து தண்ணி குடித்தா சீழ் பிடிக்கும், அதெல்லாம் தப்பு. வாட்டர் நிறைய குடிக்கலன்னு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம். அதனால் வாட்டர், ஃப்ளூயிட்ஸ், இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ இல்லை கொழுப்பு ஆகாரங்களோ இதெல்லாம் தான். அந்த காலத்தில் பாட்டிமாலாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு மாந்தம் வந்துடும் அங்கே, புரியுதுங்களா? அதனால் வந்து டயட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒரு விசிட்டும் ப்ரெக்னென்ட் உமன் வரும்போது இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பேசினாக்கா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சாலட்ஸ், சூ வெஜிடபிள் சூப்ஸ், நான்வெஜ்லேயும் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் இல்லாமல் சூப் வெரைட்டிஸ் விச் வில் கன்சியூம் லெஸ் ஆயில் அண்ட் கிவ் மோர் ப்ரோட்டீன், அந்த மாதிரி சாப்பிட்டு. போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரீநேட்டல்லையே சொன்னேன் இல்லையா, டெலிவரி ஆகிறதுக்கு இப்போல்லாம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு. அதே மாதிரி போஸ்ட்நேட்டலும் டு ரீஷேப் யுவர் செல்ஃப், டு ரீகெயின் யுவர் ஹெல்த் யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ். ஸோ இதில் கிராஜுவலாக வரும். எடுத்த உடனே இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடுங்கிறதே சிக்ஸ் வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. த டே யூ டெலிவர் ஃப்ரம் தேட் டே யூ கேல்குலேட் சிக்ஸ் வீக்ஸ் இஸ் த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அந்த பீரியடில் யூட்ரஸும் அப்போ தான் பழைய சைஸ்க்கு வந்துடும், 7.5 சென்டிமீட்டர்ஸ். இட் டேக் சிக்ஸ் வீக்ஸ். ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆகும்போது டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம்னா வீ கெயின் அவர் யூஷுவல் எனர்ஜி லெவல். பிரஸ் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட் ஃபீடிங். கூடுமான வரைக்கும் சப்ஸ்டியூஷன் ஃபீட்ஸ், அன்லெஸ் மதர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வேர் ஷி இஸ் நாட் ஃபார் ஷி ஹஸ் காட் ஏதோ இன்ஃபெக்ஷன், அதனால் அவங்க வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களை தவிர, த பர்த் ரைட் ஆஃப் த பேபி இஸ் டு கெட் இட்ஸ் பிரஸ் ஃபீட். எவ்வளவு நாள் ஃபீட் பண்ணலாம்? மினிமம் 1 இயர், 1 to 1.5 இயர்ஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வேக வச்ச கறிகாத நெசுக்கி கொஞ்சம் கொடுக்குறோம், தானிய கஞ்சியெல்லாம் கொடுக்குறோம் 9 மந்த்ஸ்லாம். பட் யூ கேன் கண்டினியூ டு கிவ் த பிரஸ்ட் ஃபீடிங் அஸ் லாங் அஸ் யூ கெட் குட் பிரஸ்ட் மில்க். இப்போல்லாம் பிரஸ்ட் பேங்கே வந்திருக்கு, அந்த மில்கை ஸ்டோர் பண்ணுறாங்க ஆஃபீஸஸில். அப்போ வந்து நான் ஆஃபீஸ் போனோம் அதனால் நான் பண்ணலை அந்த மாதிரிலாம் சொல்கிறனால இல்லை. யூ கேன் யூஸ் த ரெஃப்ரிஜரேட்டட் பிரஸ்ட் மில்க் ஃபார் த பேபி. தாய்ப்பால், சீமைப்பால், தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷத்தோடு குழந்தைய கடல் பண்ணிட்டு சொன்னோன்னு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, குழந்தையும் ஆசையாக குடிக்கும். நான் பண்ணினது போருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2 பிரஸ்ட்லையும் மாற்றி மாற்றி மினிமம் 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணும். உட்கார்ந்த பொசிஷன்லையும் பண்ணலாம், படுத்த பொசிஷன்லையும். ஆனால் முக்கியமானது ஃபீடு பண்ணப்புறம் பொறையேறாமல் குழந்தைய தோளில் போட்டு போட்டு ஏப்பம் விடுறது, பர்ஃபிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த குழந்தை ஏப்பம் விட்ட பிறகு தான் படுக்க வைக்கணும். ஏன்னா இந்த குழந்தையுடைய சுவாச குழாய்க்கும் ஜீரண குழாய்க்கும் நடுப்புற இருக்கிற வால்வு ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. இந்த சைல்ட் கேன் ஆஸ்பிரேட், அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாமல் சில சமயம் குழந்தை இறந்து கூட போயிருக்கு ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அதனால் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் ஆர்ட். எல்லாத்துக்கும் அதுக்கு வேண்டிய பயிற்சியை பண்ணிக்கணும். பாட்டிங்களை கேளுங்க, யுவர் கிராண்ட் மதர்ஸ் அண்ட் யுவர் மதர் இஸ் யுவர் அசட், யுவர் மதர் இல்லா எவ்ரிபடி இஸ் அன் அசட். இஃப் நாம் பேசுறதுல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வில் ஸ்டார்ட் ஃப்ளோ. பூண்டு, சுரைக்காய், அதே மாதிரி சில மிளகு அதெல்லாம் போட்டு ஒரு லேகிய மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேலக்டோ கோக்ஸ்னு சொல்லுவோம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னி அளவில் ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸும் இருக்குது, ஹை ப்ரோட்டீன் மில்க் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது மைண்டை சந்தோஷம். நீ சொன்னியே இந்த டிப்ரெஷன் ஏன் வருது தெரியுமா? அந்த காலத்தில் தாய்மையை மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தாய்மையை மட்டும் நினைக்கல. ப்ரெக்னென்ட் ஆனோடனே எனக்கு எவ்வளவு லீவு, எவ்வளவு லாஸ் ஆஃப் பே, எவ்வளோ எக்ஸ்டெண்டட் லீவ், இதிலெல்லாம் யோஜனை போகும்போது தாய்மையுடைய பால் அளவு குறையும். மூட் ஸ்விங்ஸ் அப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்திலே தனி கொடுத்தனம் பண்ணுறவங்களா இருந்தால் ஹஸ்பண்டுக்கும் லிமிட்டட் லீவ் தான். அதே ஒரு குடும்ப சூழ்நிலை இன்றைக்கி நிறைய இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ எல்லாம் பேபி சிட்டர், பிளே ஸ்கூலு, பிளே ஏரியான்னு விடுறோம். நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்ந்து வாழ்ந்ததுனால ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருடைக்கு நன்மை பாய்த்து, அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை,

0: வேண்டியது நம்மளுடைய கடமை. தாய்மைங்கிறது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கிற ஒரு ரைட், அதை என்ஜாய் பண்ணும். ஃபேமிலியில் கோஆப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும், அதுக்கு நாம்ளும் அதை மாதிரி நடந்துக்கணும். வி ஹெல்ப் எவ்ரிபடி, வி கெட் ஹெல்ப். ஒரு நட்பு மனப்பான்மை இருந்ததுனாக்க நம்மால் எதையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் இல்லை, ஞானப்பால் மாதிரி அந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சியும் உங்கள் கையில் தான். டு நாட் திங்க் ப்ரெக்னன்சி இஸ் அன் இவெண்ட், இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடாது. நான் தாய் ஆயிட்டேன், இந்த தாய் அடுத்த தாயையோ அல்லது ஒரு தந்தையோ நல்லபடியாக வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்ததுன்னா குடும்ப சூழ்நிலை சில சமயம் நமக்கு எக்கனாமிக்ஸ், எல்லாரும் இஎம்ஐயில் வீடு வாங்கிடுறாங்க, டென்ஷன், வேலை போய்டுறது, இல்லை லாக்டவுன்னால் எத்தனையோ மனப்பாதிப்பு எத்தனையோ பேர் சமீபமாக ஏற்பட்டிருக்கு, இதுவும் கடந்து போகும். அந்த காலத்தில் பெரியம்மா வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி இந்த கோவிடும் கடந்து போகும், நாம் வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமே தவிர அதை வச்சு நமக்கு நாமே சைக்கோ மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டோம்னாக்க முடியாது, அது தீராத வினையாய். நீங்கள் ப்ரெக்னன்சி, லாக்டேஷன், கோயிங் த்ரூ மதர்ஹுட் அண்ட் கோயிங் த்ரூ மெனோபாஸ் ஷுட் பி எ ஸ்மூத் ஜேர்னி. விஞ்ஞான ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான பாதை. இந்த பாதையில் பெண் குழந்தை, பூ பெய்திய பெண், மனமான பெண், மகப்பேறு முடிந்த பெண், அவளும் பாட்டியாகிறாள், பொண்ணு பாட்டியும் ஆகிறாள். இந்த அனுபவத்தை நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். இதை ஒரு ப்ராசஸாக நினச்சிங்கனாக்க ஐடி ஃபீல்டு மாதிரி இது ஒரு ப்ராசஸ் இல்லை, திஸ் இஸ் ஆன் இவெண்ட் இன் யுவர் லைஃப். அப்படி நினச்சிங்கனாக்க சிறு சிறு துன்பங்கள் உங்கள் மனசை பாதிக்காது, அதையும் நீங்கள் நல்லா அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி இப்போ எஜுகேஷனில் இப்போ ஹை லெவல் வரை பெரிய பெரிய உயர்ந்த பதவிகள் வகிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமைங்கிற ஒரு நகையை எடுத்துட்டோம்னாக்க அட்ஜஸ்ட்மெண்ட் இன் லைஃப் கோஸ் அ லாங் வே டு லீட் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப்.
1: சர்விகல் கேன்சர் மற்றும் பிரஸ்ட் கேன்சர் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் மற்றும் வராம எப்படி தடுக்கலாம்னு பகிர்ந்துக்கோங்க மேம். அண்ட் இது ரெண்டு கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னென்ன மேம்? அது மட்டும் இல்லாம எத்தனையோ துறைகள் மருத்துவத்துல இருந்தும் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங்ல ஸ்பெஷலைசேஷன் பண்றதுக்கான காரணம் மற்றும் தூண்டுதல் என்ன மேம்?
0: தாய்மையிலிருந்து அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு சாதாரண குழந்தை இருக்கு, நல்ல குழந்தை, அது சொன்ன பேச்சு கேட்டுண்டு இருக்கு, படிப்பு எல்லா விஷயத்துலையும். அடுத்தது ஒரு குழந்தை பிடிவாதமாக இருக்கு, இன்னொரு குழந்தை அயோக்கியனாக இருக்கு, கட்டு கடங்காமல் ரவுடி, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவுக்கு பிகம்ஸ் அ கிரிமினல். இப்போ நார்மலாக இருக்கிற செல், நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்குது, அதை ஒரு நார்மல் குழந்தைக்கு கம்பேர் பண்ணலாம். நம்ம உடம்பில் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை கிருமியின் தாக்குதலாலேயோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், செல்லில் ஒரு வித்தியாசம் ஏற்படுறது, அதை புற்றுநோயின் முன்னோடி நிலை. அதுதான் இந்த பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் இட் கேன் பி கரெக்டட். புற்றுநோயின் முன்னோடியான நிலை ஒழுக்கமற்று, தானும் கெட்டு பிரத்தியாரம் கெடுக்கிறான்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய இதையும் இழந்து வேற இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோய். ஒரு இடத்துல தோன்றது, அங்கேருந்து அது வேற இடத்துக்கு போடுது, இதுதான் புற்றுநோய். பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக வரக்கூடிய முக்கிய புற்றுநோய் கருப்பை வாய் சர்விக்ஸ், இந்த பிரசவான இடம் சொல்கிறேன் இல்லையா, இந்த கருப்பை வாய் 7.5 சென்டிமீட்டர் நீளம் தான் நம்ம கருப்பை, 5 சென்டிமீட்டர் ஒரு பேரிக்கா வடிவம் கொண்டது, இதை கட் பண்ண

0: மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்விக்ஸில் புற்றுநோய் வருதுங்கிறது ரொம்ப காமன். ஆனால் இன்று மார்பக புற்றுநோயும் அதிகரித்து வருகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் வர காரணம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாக ஒரு மீடியாவுக்கு சொல்லும்போது அந்த காலத்தில் சிறு வயதில் திருமணம், அடிக்கடி மகப்பேறு பெறுதல், சுகாதாரமற்ற நிலையில் கருக்கலைத்தல், ஆண் பிற பெண்களுடன் உறவு கொண்டு வந்து பிறகு உடல் உறவு கொள்ளுதல் மனைவிடம், பால் புற்று பாலிலே நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு சொல்லுவோம். இப்போ சொல்கிறோம் வைரஸ். இதுக்கு காரணம் வைரஸ். முன்னாடி ஹெர்பி சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு சொல்கிறோம், இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் தாக்குதல்ங்கிறது இப்போவும் டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இந்த சர்விக்ஸ் ஃபுல் மெச்சூரிட்டி இல்லாதப்போ ஒரு ஆண் உறவு கொண்டது, அந்த மெச்சூர் செல் இல்லாததுனால அந்த செல்க்கு கொஞ்சம் இன்ஜரி ஏற்படலாம். ஸோ பி சே மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இப்போ கலாச்சாரம் மாறிட்டுருக்கு. இனி ஸ்மோக்கிங் விமனும் இருக்காங்க. இப்போ ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். மீந்தி ஆண் மட்டும் ஸ்மோக்கிங் இல்லை, இப்போ பெண்களும் ஸ்மோக்கிங் இருக்கு. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ், இது முதல்ல எப்படி காமிக்கணும்னா, என்னவோ ஒரு டிஸ்சார்ஜ் கசிவு, சாதாரணமாக இல்லாத ஒரு கசிவு போக்கு, இதோட திடீர்னு உதரம் கலந்த கசிவு வரலாம். ஆண் பெண் உறவு கொள்ளும் பெண்ணு கையோட கசிவு, இரத்த கசிவு ஏற்படலாம். மாதவிடாய் நின்ற மாதருக்கு திடீர்னு கசிவு ஏற்படலாம், இரத்த கசிவோ இல்லை துர்நாற்றத்தோடு இருக்கிற கசிவு. இதுதான் கருப்பை புற்றுநோயின் அறிகுறிகள். வெளிநாட்டிலலாம் இந்த அறிகுறிகளுக்கு ஒரு தவிர்ப்பு முறை பேப் டெஸ்ட், ஆரம்பத்திலே நான் சொன்னதில்லை இந்த பிடிவாத குழந்தை, அந்த மாதிரி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க கட்டாயமாக ஒரு பரிசோதனை இன்றும் இருக்கிறது வெளிநாட்டில். நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்தாலும் சிஸ்டமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கேன்சர், எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆல் மேரிடு விமன் ஆர் ஆல் விமன் ஹூ ஆர் செக்ஷுவலி எக்ஸ்போஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் பண்ணினா கூட விமன் ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் ஸ்க்ரீனிங். இந்த பீக் ஏஜ் அதுக்கு வந்து 35-38 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும், தட்ஸ் 45 இஸ் த பீக் ஏஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் நான் சொன்னேன் ஏற்கனவே, யாருக்கு வேணும் அந்த கேன்சர். இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு பேப் டெஸ்ட்டுங்கிற எளிய முறையில் இந்த செல்ஸ் கசிவு எடுத்து டெஸ்ட் பண்ணாலே இது நார்மலாக, இது கெடுதலாக இருக்கா இல்லை கேன்சராக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நாம இதுக்கு ஒத்துழைக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இப்போ நம்ம நாட்டிலையும் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்டில் பூத கண்ணாடி மாதிரி மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு, அதுக்கு மேக்னாவிஷன் சொல்லுவோம், லைட் சோர்ஸ் வச்சு கருப்பை வாயை வெறுமையாவது பார்க்கறது, அது ஏதாவது புண்ணுன்னு தெரியறதா. அப்புறம் அது மேலே ஒரு திரவம் அசட்டிக் ஆசிட்னு போட்டு வெள்ளையாயிடுச்சுன்னா அந்த இடம், அந்த இடத்துல பயோப்சி எடுக்கணும், ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா பேப்ஸ்மியர் வந்து பெரிய அளவில் பண்ண முடியாதப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணு. வெளிநாடுகளில் இந்த மாதிரி அப்னார்மல் பேப்ஸ்மியர்னு வந்ததுன்னா கால்போஸ்கோப்னு ஒரு நூதன கருவியை வச்சு, இப்போ நீங்கள் லேப்ரோஸ்கோப்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்டாஸ்கோப் தொண்டைக்குள்ளே விடுறாங்க அல்சர் இருக்கார், அந்த மாதிரி இந்த கால்போஸ்கோப் கருவி மூலிமா கர்ப்பப்பை வாயை பார்க்க முடியும். அதில் வந்து சிறப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா முன்னிலை நிலையை கண்டுபிடிக்கலாம். பூத்து போன காலிஃப்ளவர் மாதிரி க்ரோத்துன்னு சொல்லுவோம், அப்புறம் யாருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் அட்வான்ஸ்டு கேசஸ் பார்த்தா நிஜமாகவே காலிஃப்ளவர் மாதிரி பூத்து தான் இருக்கும். அந்த கேன்சர் அவ்வளோ ஸ்டேஜுக்கு விடக்கூடாது. அப்படியே கேன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட வேண்டாம், அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகள் இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், யுவர் ஃபியர் ஷுட் நாட் பி ஃபியர் ஆஃப் கேன்சர் பட் ஃபியர் ஆஃப் டிலே. நாள் கடத்தாதுங்க. சோஷியல் ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இந்த கருப்பை வாய்ப்புண்ணை பற்றியோ கேன்சரை பற்றியோ மீடியாஸ் பண்ணினாக்க யாருக்காவது அவங்களுக்கு இருந்தால் அவங்க அட்லீஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வரும். இதை தவிர ஜென்ரலாகவே கேன்சருக்குன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, காஷன்னு ஒரு வேர்டை வச்சு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது என்னென்னா பவல் ஹேபிட்ஸ், திடீர்னு மலச்சிக்கல் அல்லது மாற்றி மாற்றி கருப்பாக ஸ்டூல் போகிறது, பேதி மாதிரி ஆகுது, திடீர்னு அதில் மாற்றம் ஏற்பட்டால் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அந்த குடலில். விழுங்குவதில் சிரமம், நல்லா நேற்று வச்சு ப்ரோக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பாடு உள்ளே போகாது, அப்படி இருந்தால் ஜிஐ பைப்போடைய கேன்சராக. வாய்ஸ் மாறலாம் திடீர்னு, ஸ்மோக்கர்ஸ் எஸ்பெஷலி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னு சொல்லுவோம், அது பண்ணினா தட் குட் பி த்ரோட் கேன்சர் ஆர் லங் கேன்சர். நாகிங் காஃப், இன்சசன்ட் நாகிங் காஃப் தட் கேன் ஆல்சோ பி லங் கேன்சர். உங்களுக்கு ஏற்கனவே சர்வைக்கல் கேன்சர் சிம்டம் சொல்லிட்டேன். அடுத்த முக்கியமானது மார்பக போல். விமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் இப்போ அதுவே லீடிங் கேன்சராக ஆகிட்டு, என்னாக்க இப்போ ஓரளவு சர்வைக்கல் ஏஜ் ஆஃப் மேரேஜ், நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நல்லா டெலிவரி கண்டக்டிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பிஎஸ்சிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால் கிளீனினஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால சர்வைக்கல் கேன்சர் ஓரளவு குறைஞ்சிக்கிட்டு வருது, பட் பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தியாயிருக்கு. பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வருது அப்படின்னாக்க இது ஒரு பாரம்பரிய நோயாக இருக்கு. பிரஸ்ட் வரைக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்போம், அது குழந்தை பேர இல்லாதவங்க, கல்யாணம் பண்ணிக்காதவங்க, தாய்ப்பால் கொடுக்காதவங்க, அதை தவிர கொஞ்சம் கொழுப்பு சத்து நிறையா சாப்பிட்றவங்க, ஒபீசிட்டி டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் உண்டு. லம்ப்ஸ், அதாவது நம்ம குளிக்கும்போது சோப் போட்டு நம்மளுடைய மார்பகத்தை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், அதில் திடீர்னு தோல் மேலே மாற்றமோ மார்காம்பில் மாற்றமோ அல்லது கட்டி மாறி தென்பட்டாலோ அல்லது அக்கிளில் நெறிக்கட்டி வந்தாலோ மார்பகத்தை அளவு திடீர்னு மாறினாலோ இல்லை இரத்த கசிவாய் காம்பில் வரலாம், அப்படி இருந்தால் இது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மருத்துவ பரிசோதனை வேண்டும். புத்துநோய் பார்த்து நம்ம பாம்பு புத்துன்னு நினைக்க வேண்டாம். வெளிநாடுகளில் நான் இங்கே பேப் டெஸ்ட் சொன்ன மாதிரி பிரஸ்ட்டுக்கு பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் இளம் பெண்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்னா மாதவிடாய் முடிந்து ஒரு வாரம் கழித்து குளிக்கும்போது நம்ம மார்பகத்தையே நாலு பிரிவாக பிரிச்சுக்கணும் மனசில், மேல்பாகம் உள்பாகம், கீழ்பாகம் உள்பாகம், வெளிபாகம் கீழ்பாகம், வெளிப்பாகம் மேல்பாகம், இப்படி நிப்பிளை சுற்றி நாலாக பிரிச்சுக்கிட்டோன்னா ஃபோர் கட்ஸ், அதுக்கப்புறம் அக்கிள். இதை நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்க. எதனால் பிரஸ்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மகளிரே தானே வர்றாங்க, இந்த கட்டின்னு கையில் தென்படுறது, இந்த கசிவுங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியல, அதை நம்ம விவரிக்கணும். இந்த பிரஸ்ட் லம்ப்பு ஒன்று இருந்ததுன்னா வர்றாங்க, எல்லாம் இளம் பால் கொடுக்கும்போது கட்டி வந்தால் அது கேன்சரில், பால் கட்டி ஒழுங்காக ஃபீட் பண்ணதுனால வரும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபைப்ரோ அடினோமா, ஃபைப்ரோ அடினோசஸ் அப்படின்னு சாதாரண கட்டிகள் வரலாம், அது எல்லாமே கேன்சர் இல்லை. அதனால் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்று சுய பரிசோதனை டீனேஜ்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். 35 வயசுலேருந்து ஆண்டிற்கு ஒரு முறை எப்படி நீங்கள் வந்து ஒரு சைல்டு பர்த்துக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம், அந்த மாதிரி இதில் தேர்ச்சி பெற்ற மகளிர் பரிசோதனை மையத்துக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதில் சந்தேகத்தின் பேரில் மேற்கொண்டு எதாவது டெஸ்ட் பண்ண சொன்னேன், அதை பண்ணிக்கணும். பிரெஸ்ட் வரைக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த நீர்க்கட்டியெல்லாம் அல்ட்ராசவுண்டிலே கண்டுபிடிச்சிடலாம். பிரெஸ்டில் சாதாரண கட்டிகள்லாம் மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த மேமோகிராம் டெஸ்ட்டை நாங்கள் அந்த கை பரிசோதனையில் சந்தேகமாக இருந்தால் தான் 35 வயசுலக்குமே பண்ணுவோம், இல்லைன்னா 40 வயசுக்கு மேலே. அதில் கட்டி மேமோகிராம் எடுத்தோன்னா அதில் சில மாறுதல்கள் எங்களுக்கு அந்த ஃபீல்டில் தெரியும். அந்த மேமோகிராம் கைடடு பயாப்சியில் அது பரிசோதனையில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் டயக்னோசிஸ். பிரெஸ்ட் கேன்சர்னால் அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பரிசோதனை டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் பண்ணி சிகிச்சைகளும் இன்றைக்கு விஞ்ஞான முறையில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எல்லாரும் நம்ம ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம்னு தன்னைத்தானே அறிவை மேம்படுத்திக்கணும். தன்னை உணர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் இசிஜி எடுக்கிறாங்க, பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, ஆனால் இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு விமன் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் இதை ஒரு பரிசோதனைகள் கேன்சருடைய அறிகுறி இதை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, வருமும் காப்போம் நினைக்கிறேன். இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அதனால் குழந்தை பேர் பார்த்தாலும் நானும் நிறையா குழந்தை பேரை பார்த்துருக்கேன். இதில் எனக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கிறதுனால்தான் இந்த புற்றுநோய் பற்றி பிரத்யேகமாக பேசியிருக்கேன். ஆண்டுக்கு ஒரு முறை 35 வயது, 30 வயசில் அவங்க சைல்டு பேரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னாக்க, அதுவும் ஸ்டெர்லைஸும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வேண்டான்னு. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் முகத்தையே பார்க்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. அன்லெஸ் தே ஹேவ் ப்ராப்ளம் தட் ஷுட் நாட். ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பரிசோதனை மேற்கொண்டு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அந்த பாண்டேஜ், நீங்கள் சொன்னீங்களே ஒரு குழந்தை பிரசவம் ஆகும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே பேஷண்ட் இந்த கேர் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பாட்டி ஆகும்போது இன்னும் சந்தோஷம் வரும்.
1: நம்ம போற டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடலாம், ஆனா ஒரு தாயையும் சேயையும் இந்த உலகத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வர கைனகாலஜிஸ்ட நம்ம வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டோம். சோ அப்படி பிரசவ நேரத்துல ஒரு தாயை கம்ஃபர்டபுளா வச்சுக்க அஸ் எ கைனகாலஜிஸ்டா நீங்க என்ன மேம் பண்ணுவீங்க? பிரிவென்டிவ் ஆன்காலஜியில ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கிற நீங்க உங்களோட கெரியர்ல ஹைலைட் ப்ராஜெக்ட்னு நீங்க எதை மேம் சொல்வீங்க? அண்ட் ஆல்சோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அண்ட் உங்க கரியர்லயும் சரி ஒரு மென்டரா உறுதுணையா எப்பவுமே இருந்த மறைந்த டாக்டர் சாந்தா அவங்க கூட உங்களுடைய பாண்ட் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க மேம். உமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல நீங்க 7 வருஷம் PhD கைடா இருந்திருக்கீங்க, அதுல உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேம்.
0: தாய்மை அதன் என்ன சொல்கிறது, அதோடைய ஒரு புரிப்பு உண்மையாக அந்த புரிப்புக்கு எதையும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை பிரசவம் ஆன உடனேயும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மருத்துவரை பார்த்து கால் வணங்குவாங்க. அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட். தாயும் சேயும் நலமாக இருக்காங்க, பெத்து பொழைச்சுட்டா, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு. இந்த ஆனந்தத்தை அவங்களோட பகிர்ந்துக்கும் போது எங்களுடைய மனசில் ஒரு இருந்த அழுத்தம், மன அழுத்தம், ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெண் வலி எடுத்து வந்தாச்சுன்னா அவளுக்கு 24 மணி நேரம் கூட பிரசவ வலி இருக்கலாம். அந்த காலத்தில் பொய் வலின்னு சொல்லுவோம், அப்புறம் திருப்பி கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆகலாம், அதுக்கப்புறம் பிரசவ ஆகலாம், ப்ரொலாங்டு லேபர், இதெல்லாம் நிறைய சந்திக்கிறோம். இதனால் எங்கள் மனசில் இந்த குழந்தைய அம்மாவும் நல்லபடியாக இருக்கணும் திக்கு திக்குன்னு இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய திக்கு திக்க அந்த அம்மாவோட பேசுறதுலையே பாதி குறைஞ்சிடும். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம், பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன படிச்ச, அவளுக்கு பிடித்தமான கேள்விகள் என்ன கேட்டீங்கன்னா, நான் 38 வருஷம் ஏவி மருத்துவமனை, என்னுடைய சொந்த மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டை கூட நான் விட்டுட்டு போனதில்லை. லேபர் பெயின்ஸ்னு வந்தால் அங்கே ராத்திரி தங்கி பிரசவம் ஆற வரைக்கும் இருக்கிறது தான் என்னால் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொண்டு. என்ன வைக்கிறது, மகேசன் அருள்ங்கிறோம், மழை பெய்யறதும் வலி எடுக்கிறதும் மகேசன் கையில்ங்கிறோம், பெத்து பொழைச்சாங்கிறோம், அதில் ஆண்டவன் அருளால் எங்களுக்கு ஒரு சிறு பங்கு கொடுத்துருக்கு. இந்த சிறு பங்கை நாங்கள் பெருமிதமாக எடுத்துக்கக்கூடாது, ஆண்டவன் கொடுத்த வரமாக எடுத்துக்கணும். ஒரு காலத்தில் நம்ம பாட்டிகள் கூட வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டிகளுக்கு இருந்த வசதிகள் மிகவும் குறைவு, ஆனால் அவங்க உடம்புல அறிவும் தெம்பும் இருந்த அளவு நம்மிடம் இன்று இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு சமயம் நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழையும் போது திடீர்னு ஒருத்தர் என் மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து விட்டது, ஆனால் நடக்க முடியவில்லை, தயவுசெய்து வர்றீங்களா அப்படின்னார். இதுதான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். நான் என் நர்ஸை அழைச்சி கொண்டு அவசரமாக ஓடினேன். எங்கள் தெருக்கோடியிலே இருந்தது அந்த வீடு, பார்த்தா வாசல் வரைக்கும் வந்துட்டா பிரசவம் ஆகிடுத்து பாதி. அப்போது முதல்ல அனுபவம் எனக்கு ஒரு கிராமத்தில் பிரசவம் பார்க்குற மாதிரி. குழந்தைய டெலிவர் பண்ணி அங்கேருந்து அவளை ஒரு காரில் போட்டு காடர் கிளாம்ப் பண்ணி நஞ்சை வந்து இந்த ஆஃப்டர் பர்த்னு சொல்கிறோமே அதை இங்கே ஆஸ்பத்திரியில் பண்ணி எடுத்து அவளை சுகப்பிரசவமாக முடித்தோம். இதில் எங்களுடைய பார்ட் என்ன, ஒன்றும் இல்லை, அவளுக்கு தானே வலி அடிச்சிருச்சு, குழந்தை வந்துருச்சு வெளியில், இதுதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி இயற்கையே நாம் செயற்கையாக நினச்சி பண்ணுறதுனால தான் மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு குறையிறது. அதனால் தாய்மையே ஒரு ரைட்டாக எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற உங்கள் ஆப்ஸ்டெட்டிஷனையும் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. இஃப் நாட் ஆஸ் காட், ட்ரீட் தெம் ஆஸ் யுவர் மதர் ஆர் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாலெஜபிள். அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கங்கிற பூரண நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா அது எங்களுக்கும் ஒரு பெருமிதமாக இருக்கும். அடுத்தது, இந்த பிரசவம் பார்க்குற டாக்டர் ஏன் வருமுன் காப்போங்கிற ஒரு நிலைக்கு மாறிக்கிட்டாங்க அப்படின்னாக்க, மாறலை, இரண்டும் என் இரண்டு கைகளாகத்தான் நான் நினைத்தேன். எனக்கு எப்போவுமே யாருமே செய்யாத ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு. அப்போவே நிறைய இந்த குழந்தையின்மை கிளினிக்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தது, ஆனால் எனக்கு மட்டும் கேன்சருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து நான் 84 எம்டி முடித்து 79 எம்டி முடித்த பிறகு இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கிறத நானாகவே ஒரு கிரியேஷன் பண்ணிட்டு, நான் நம்ம இளமையான டாக்டர் இல்லையா, நிறைய பேஷண்ட் வரமாட்டாங்க, அப்போது வந்து நமக்கு ஏதாவது நம்ம இன்னொருத்தர் செய்யாத செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலில் கால்போஸ்கோப்பில் ஒரு ட்ரைனிங் எடுத்து பாம்பேக்கு போயிட்டு வந்து அதை பற்றி நான் ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து ராமகிருஷ்ணா மட்டுக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருந்த விசாலாட்சி தோட்டத்துக்கெல்லாம் சீட்டை அனுப்பிச்சு நீங்கள்லாம் புத்துநோய் டெஸ்ட்டுக்கு வாங்க அந்த மாதிரியே ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆசை இளமை ஒரு முறை டாக்டர் சாந்தா அம்மையாரை 86th வருடம் அவங்கள பத்மபூஷனுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க எங்கள் விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷன். அப்போ அவங்களுடைய பேச்சில் சொற்பொழிவில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு ப்ரைவேட் டாக்டர், ஒரு 32 இளமை திமிர், அவங்க கேள்வி ஏதாவது கேட்கலாம்னு அவங்க உரை முடித்த பிறகு அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டோமா, எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் ப்ரைவேட் டாக்டர்ஸ்க்கு கிடையாதுங்கிறாங்க, நாங்களாக போனோன்னா ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஏதோ பண்ணுறோங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ண முடியும், எனக்கு இப்போ மனசில் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு. அவங்க ஆங்கிலத்தில் யூ கேன் கம் டு கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னாங்க. ஒரு வாரத்தில் அவங்கள போய் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன். அவங்களுக்கு நான் டிஜிஓவான் தெரியாது, எம்டியாக தெரியாது, பெத்தாலஜியாக தெரியாது. ஷாக் அடித்த மாதிரி, ரேவதி யூ கேன் லேர்ன் வாட் யூ வாண்ட் அப்படின்னாங்க. பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த செல்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கறது, இந்த சர்வைக்கல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்கள்ட்ட விடை பெற்றேன். இந்த ட்ரைனிங்னால் என்ன ஆச்சு, என்னால் சைட்டாலஜியும் பண்ண முடிஞ்சது, கால்போஸ்கோப்பியும் பண்ண முடிஞ்சது. அதாவது சைட்டாலஜிங்கிறது பேப் டெஸ்ட். இந்த பேப் டெஸ்ட் வந்து இட் லொக்கேட்ஸ் தி கிரைம், பட் கால்போஸ்கோப் லொக்கேட்ஸ் தி கல்பரிட். எங்கே அப்னாமாலிட்டின்னு நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை வச்சு நான் வந்து நிறைய பேப்பர்ஸ், சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்போ ஒரு 4 வருடம் ஆச்சு. என்னை பற்றி டாக்டர் சாந்தா மேடத்துக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அவள் எப்போ பாரு டாக்டர் சாந்தா சாந்தான்னு சொல்கிறா, அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன், அந்த நாலேஜில் தான் இப்படி என்னால் பண்ண முடியறது சொல்கிறான்னு சொன்னப்போ, விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் எங்கன்னு அப்ரோச் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நீ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கை உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடத்த முடியுமா, நடத்தி தரேன் அப்படின்னு. நாங்கள் டாக்டர் சாந்தாவை இன்வைட் பண்ணியிருக்கோம் கெஸ்டாக, சீஃப் கெஸ்டாக. நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவங்க வருவாங்களான்னு ஒரு பயத்தோட, அந்த வருஷம் மறக்க முடியாத ஆண்டு. அவங்க வந்து எளிமையாக விளக்கேற்றி என்னுடைய ஒர்க் ஷாப்பில் லெக்சர் கொடுத்து, நான் பண்ணியிருக்கிற எக்ஸிபிட்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்கிற மாதிரி அவங்க என்னை அன்பாக பார்த்து ஒரு வார்த்தை போகும்போது சொன்னாங்க, நீ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வா, என்னை வந்து பார், ஐசிஎம்ஆரில் ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை நீ தான் எடுத்து பண்ணணும்னாங்க. நான் ஒரு வாரம் கழித்து அவங்கள போய் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை பார்க்கும்போது, அதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை, இட் வாஸ் த ஃபஸ்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இன் இந்தியா. என்னன்னா, ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், சிவிலியர், நாட் ஈவன் ட்ரெயின்டு நர்ஸ், ஆக்சிலரி நர்சஸ் மிட்வைஃப்னு இருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை அனுப்பிச்சு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது போனால் அவங்க திடீர்னு ப்ராஜெக்டை கையில் கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணணும், இதுக்கு ஒரு 4 வாரத்துக்கு உனக்கு டைம் கொடுக்குற ப்ரிப்பரேஷனுக்கு, நீ வந்து தமிழில் புக் எழுதணும், தமிழில் தான் பேசணும், கிளாஸ் எடுக்கணும், 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில், அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க, நீ அதுக்கப்புறம் 1-6 மந்த்ஸ் கழித்து வில்லேஜுக்கு ஒரு ஜீப்பில் போகணும், அவங்க பார்க்குற கேசஸ் கரெக்டானு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் இந்தியா கேன்சருக்கு நம்ம தான் பெரிய டார்ச்சுங்கிற மாதிரி மனசில் ஒரு சந்தோஷம், அதுக்கு சொல்கிறேன் ஒரு வெறி. தமிழே எனக்கு அவ்வளவாவது எழுதி பழக்கம் இல்லை. அப்போது நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதினேன், அதையெல்லாம் மேடம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கேமரா எடுத்துன்னு போய் விசாலாட்சி தோட்டத்தை ஃபோட்டோ எடுத்தேன், சீன்ஸை. அந்த ஃபோட்டோ பின்னாடியே கேப்ஷன்ஸ் தமிழில் எழுதி, ஏன்னா இன்றைக்கி வேணால் வீடியோ இதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஃபோட்டோ ஃபோல்டர்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஃபோட்டோ ஃபோல்டர்லேயே முன்னாடி படம் இருக்கும், பின்னாடியே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நர்சஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அவங்க கிட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன ஒரு தாயாக தான் அவங்கள நான் பார்க்குறேனே தவிர, அவங்க பண்ணின சேவையை எல்லாரையும் என்ன வேணால் சொல்லலாம், மகத்தான வார்த்தைகள் அது. ஆனால் என் வரைக்கும் மேடம் வாஸ் மை காட் மதர். ஒரு ஒரு ஸ்டேஜிலையும் சுப்பு ஆறுமுகம் சேர வச்சு ஒரு வில்லுப்பாட்டு பண்ணோம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சாந்தா இருவரும் அந்த வில்லுப்பாட்டை என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு ஒரு விஷயத்துல என்னை என்கரேஜ் பண்ணும்போது தான் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்தது. மேடம்க்கு அப்போது என்ன அந்த முத்துலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆங்காலஜி சயின்சஸ் அப்போ தான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கிளினிக்கல் சைடுக்கு பிஹெச்டிக்கு ரெக்கக்னிஷன் வந்திருந்தது. ஸோ மேடம்கிட்ட கேட்டு அவங்க பிளெஸ்ஸிங்கோட ஐ பிகேம் ஹர் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அண்ட் மை தீசிஸ் வாஸ் ஆன் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த கால்பஸ்கோப்பியும் நான் வில்லேஜுக்கே எடுத்துகிட்டு போனேன். டாக்டர் இல்லாத இடத்திலேன்னு அந்த நர்சஸ்களுடைய ஒரு பணி, அவளே டார்ச்சை வச்சு பார்த்து ஒரு பெரிய படிவம் ஃபார்ம் தமிழில் கொடுத்துருந்தோம், அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. நான் மாதம் வாரம் ஒரு வாட்டி போகும்போது அவங்க போன வாரம் பார்த்த கேஸில் எது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த கேசஸ் எடுத்து வைப்பாங்க. இந்த பிஹெச்சியில் நான் அவங்கள ரீ எக்ஸாமின் பண்ணி அப்படி பார்த்ததில் 32 கேன்சர் கேசஸை ஜீப்பில் நாங்கள் அழைச்சின்னு வந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி பண்ணிடுவோம். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணலை, நர்சஸ் ட்ரெயின் ஆகி நாங்கள் அந்த டயக்னோஸை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அழைச்சின்னு வந்து சிகிச்சை கொடுத்து அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இந்த ப்ராஜெக்ட் ஏரியாங்கிறது மரக்காணம், கிளியானூர், சாரம் இதெல்லாம் இந்த ஆர்காட் புள்ளி திண்டிவன ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு இதை மிமிக் பண்ணி. ஆனால் எங்கள் மேடம் முதல் டாக்டர் சாந்தா பண்ணின முதல் ப்ராஜெக்ட்னால்தான் காஞ்சி WHOக்கு பண்ணினாங்க, அதனால் காஞ்சிபுரத்தில் கேன்சர் இன்ஸ்டியூட் உற்பத்தியாச்சு. அவங்களுடைய ஒரு அன்பும் ஊக்கமும், தினமே அவங்கள நினைக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு தாய் செய் பந்தம் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்னை அவங்க தொடர்ந்து வர சொன்னாங்க. என் குடும்ப சூழ்நிலையினால் என்னால் என் உடம்பும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஐ குட் நாட் கண்டினியூ தேர். பட் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நீ ஒரு பிஹெச்டி கைடானும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, மேடம் டெய்லியெலாம் என்னால் ட்ராவல்லாம் பண்ண, த ஸ்டூடெண்ட் வில் கம் டு யூ, டோன்ட் வரி, யூ கோ, அப்படி யூ அக்செப்ட் அப்படின்னாங்க. இந்த உமையாள் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்கிறது எப்படி இருந்ததுன்னா பிளெயினில் போகிற மாதிரி இருக்கு. ஜீப்பில் போனேன் இல்லையா, ஜீப்பில் போகும்போது ஸ்டெப்பர் வேணும்னு தெரியாது, குதிச்சு போனேன். ஏழ்மையை பார்த்தேன், ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. எப்படி பேஷண்ட் வராலும் என்ன பண்ண முடியுமோ, அந்த பெண்கள் அந்த செவிலியர்கள் எளிய செவிலியர்களுடைய ஒரு உன்னதமான சேவை. அவங்கெல்லாம் என்னோட ஒரு தாய் செய் மாதிரி பழகின. அந்த 100 நர்ஸுகளும் இன்றைக்கும் என்னைக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேடம் கேன்சர் சுட்டுக்கு ஒரு பேஷண்ட்டை அனுப்பணும், உங்களை வந்து அப்படியே பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு அந்த ICMR ப்ராஜெக்டில். படிப்பு வித்தியாசம், வயசு வித்தியாசம், கிராமம்னா என்ன, சிட்டினா என்னங்கிறத ஒரு பெரிய அனுபவ பாதை. இன்ஃபேக்ட் எங்கள் அது அப்போ நிறைய ஆன்மீக அனுபவமும் எனக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சது சிறு துளில் பெருவெள்ளம். புத்துநோய்ங்கிறது பெரிய புத்துன்னு நினைக்கிறோம், ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம ஏதாவது பண்ணினாக்க இந்தியாவில் இது ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செவிலியர் தொழில், செவிலியருக்கு கொடுத்த ட்ரெய்னிங், தமிழ் எளிய முறை, இதை தான் நான் சொன்னேன், ஜக்கா வண்டியோ ஜீப்போ வச்சுக்கலாம். நான் இதே ட்ரெய்னிங்கை பிஹெச்டி கைடாக, முதல் பிஹெச்டி கைடாக அவங்க காலேஜுக்கு போனேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு. நான் பண்ண பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி நர்சிங். வெரி ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் காலேஜ் அண்ட் த ட்ரஸ்டீஸ், அவளுடைய ஒரு கமிட்மெண்ட், அந்த டீச்சர்ஸ், பிரின்சிபல், எவ்ரி ஒன், லைப்ரரி ஃபெசிலிட்டி, தி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் ஆன வில்லேஜஸ் அவள் அடாப்ட் பண்ணியிருந்தான். ஸோ அந்த வில்லேஜில் அவள் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா அந்த பேஷண்ட் அட்ரஸ்லேருந்து எல்லாம் கோடட். தே ஹாவ் அ கிளினிக் விச் இஸ் ரன்னிங் இன் வெரி குட் கண்டிஷன், இன்க்ளூடிங் கேன்சர் ஸ்க்ரீனிங் எல்லாம் இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுத்து. ஐ டிட் கைடன்ஸ் ஃபார் 7 PhD ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தெம் டிட் ஆல் த சர்வைக்கல் கேன்சர். அவங்க எல்லாருமே லேப்டாப் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃப் ஷூட் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி லெவல் மாறுறது. ஆர்டினரி டார்ச் என்ன, தமிழில் பண்ணி என்ன, இந்த கிராமத்தில் நடந்ததே அதே இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மோர் ஆர்கனைஸ்ட் மேனர் அந்த இன்டர்நேஷ்னல் கிளைம்ன்றபடி ஒரு தீசிஸ் சர்வைக்கல் கேன்சரில் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ஒரு கைடாக இருந்து அந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது ஒரு ஒரு முறை யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் மை ஹம்பிள் ஆஃபரிங்ஸ் இஸ் டு லேட் Doyen Dr. V. Shanta. Bondage has been for more than 30 years. It has been a silent bondage, but a very firm bondage. Indha mari or bondage over a youngster ku kadacha, community cancer screening, community welfare, social communication for health will grow up. Lastly, I would like to thank MOP Vaishnav College for giving me this excellent opportunity to open my heart in the 7th decade. Maybe if I was younger, I could have contributed more. But nevertheless, it is all few drops of water which are going to add to the ocean. I thank your principal, your lecturers, your department and lovely students who have come to make me feel younger by at least 25 years. Thank you.
1: மக்கள் பணியே மகேசன் பணின்னு சொல்ற மாதிரி கடந்த 38 வருஷம் மருத்துவ வாழ்க்கையை நம்மளோட பகிர்ந்துகிட்ட டாக்டர் ரேவதி ஆனந்த் அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்டுட்டு இருந்த நேயர்கள் ஆகிய நீங்களும் கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய சேவையை கேட்டு இன்ஸ்பயரும் மோட்டிவேட்டும் ஆயிருப்பீங்கன்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியை நேர்த்திகரமா கையாள்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னும், அது மட்டும் இல்லாம கேன்சர் அப்படின்ற கூடிய நோயை எதிர்த்து போராடணும்னா அதற்கான முதல் படியை அதை கூடிய சீக்கிரத்துல டயக்னோஸ் பண்றதுதான்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா மற்றும் ஆர்ஜே அமிர்தா. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio.
2: Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீ கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
0: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
3: வணக்கம் மேம்.
0: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
3: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டா ஆதவன் படத்துல மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமா எதுக்காக இங்க பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்த பத்தி நான் ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றேன். ஏன்னா பப்ளிக்ல நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்றாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டா பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹாபிட். அது ஒரு நல்ல ஹாபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆஜி ஐஸ்வர்யா பேசுறேன். நேர்களே, இன்னைக்கு நம்ம தகவல் நேரம் நிகழ்ச்சியில உங்களுக்கு புதிய புதிய தகவல்களை உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன். நேர்களே, நம்ம விதவிதமான பட்டாம்பூச்சிகளை நம்ம பார்த்துருப்போம், நிறைய கலர்ஸ் பார்த்துருப்போம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ரசிப்பாங்க. ஆனால் அந்த பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம் எவ்வளோ நாள் தெரியுமாங்க? குறைந்தது 15 முதல் 20 நாட்கள் தாங்க அந்த பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல 0 இருக்கும்ல, அது வந்து ஒரு ஆங்கில சொல்லுங்க. அதே வந்து நம்ம சமஸ்கிருதத்துல வந்து 0-வை வந்து 0-னு சொல்றாங்க. அதே வந்து நம்ம தமிழ் சொல்ல வந்து அதோட பேர் பார்த்தோம்னா பாழ் என்பது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எப்பவுமே நம்ம தூக்கத்துல வந்து குரட்டை விடுவோம், எல்லாருமே குரட்டை விடும். அதை போலவே மனிதனை போலவே குரட்டையிடும் விலங்குகளும் இருக்கு. அதை பார்த்தோம்னா நம்ம குரட்டையிடும் விலங்குகள் எது எதுன்னு பார்த்தோம்னா குதிரை, நாய், பூனை, டால்பின் தான் வந்து எப்பவுமே குரட்டை விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா நம்மள எப்பவுமே கொசு ரொம்ப கடிக்கும், எங்க பார்த்தாலும் கொசு அதிகமா இருக்கும். ஆனா இந்த நம்மளை கடிக்கிற கொசு எது தெரியுமாங்க? பெண் கொசு தான் எப்பவுமே நம்மளை கடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம யானைகள்லாம் நிறைய எல்லா கோவில்கள்லயும் பாத்திருப்போம், ஃபாரஸ்ட்ல பாத்திருப்போம், அதுக்கப்புறம் ஜூல எல்லாம் யானைகள் பாத்திருப்போம். இந்த யானை வந்து ஒரு குட்டி போடுவதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமாங்க நேர்களே? அதாவது அது குட்டி போடுவதற்கு 22 மாதங்கள் ஆகுமா நேர்களே? பாத்தீங்களா, அவ்வளவு நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நாட்டிய கலைகள், நாட்டிய கலைகள்னு பார்த்தோம்னா பரதநாட்டியம், இதெல்லாம் வந்து கலைகளை வந்து நூலோட பேர் என்ன தெரியுமா நேயர்களே? நாட்டிய சாஸ்திரம். அதாவது நாட்டிய கலைகளை வந்து விவரிக்கும் புகழ்பெற்ற நூல் வந்து பார்த்தோம்னா நாட்டிய சாஸ்திரம் தாங்க. அப்புறம் அந்த ஆமணக்கு விதைகள்ல வந்து கிடைக்கப்படுவதுதான் வந்து விளக்கெண்ணெய். அதுக்கப்புறம் அந்த கணிதத்துல வந்து நம்ம பயன்படும், அதாவது கழித்தல், அதாவது சப்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அதை வந்து யார் தெரியுமாங்க கண்டுபிடித்தா? லியோனார்ட் டோவால் என்ற ஒருவர் தான் கண்டுபிடிச்சாராம். பாத்தீங்களா நேர்களே, இவ்வளவு நம்மளுக்கு தெரியாத தகவல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இப்போ ஒரு விளக்கேத்தினா ஒரு லைட் எப்படி பிரகாசமா எரியும், அதே ஒரு 6 மின்மினி பூச்சிகள் சேர்ந்தா ஒரு விளக்கோட ஒளி ரொம்பவே பிரகாசமா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் குருவிகள் தான் வந்து ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய பறவை இனம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குதிரை சவாரி, எல்லாரும் நம்ம போவோம் பீச்ல எல்லாம் வந்து குதிரை எல்லாம் வந்ததுன்னா எல்லாரும் போறதுக்கு ரொம்பவே ஆசைப்படும். இந்த குதிரை சவாரியை வந்து ஒரு கலையாகவே முதல் முதல்ல வளர்த்தவர் யார் தெரியுமாங்க? இந்த அரபு நாட்டினவர்கள் தான் வந்து இந்த குதிரை சவாரியை முதல் முதலா வளர்த்தாங்க அவங்கதான். அப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப பொய் சொல்லுவோம் அடிக்கடி, எது எதுக்கெடுத்தாலும் நம்ம இப்போ 10 நிமிஷத்துல வரோம்னா ஆனா பார்த்தா அது 1.5 மணி நேரம் ஆகும், ஆனா நான் இங்க மயிலாப்பூர்ல இருக்கேன், நம்ம டிநார்ல இருந்துட்டே நம்ம மயிலாப்பூர்ல இருக்கோம், அது மாதிரி நிறைய பொய் சொல்லுவோம். சோ இந்த பொய் சொல்லும் கண்டுபிடி அதாவது கருவியை வந்து யார் கண்டுபிடிச்சானா? ஜான் லார்சன் என்பவர் தான். இதுக்கு வந்து பேர் என்ன சூட்டினான்னா லைட் டிடெக்டர்னு ஒரு பேரை வந்து அவரே சூட்டியிருக்காரு நேர்களே. அப்புறம் இந்த கூடு கட்டாத பறவைகள், நிறைய பறவைகள் வந்து எப்பவுமே கூடு கட்டும், ஆனா வந்து கூடே கட்டாத பறவைகள் பார்த்தோம்னா அது வந்து இங்கிலாந்து நாட்டுல இந்த கடற்கரையோரமா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இதோட பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா குள்ளி மோட் என்பதா இதோட பெயர்கள் ஆகும். அதுக்கப்புறம் உலகிலேயே ரொம்ப மிகப்பெரிய அதிக வெள்ளம் வந்து பாயும் ஆறுன்னு பார்த்தோம்னா எது தெரியுமா நேயர்களே? அமேசான் ஆறு தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய அதிக வெள்ளம் பாயும் ஆறு ஆகும். அப்புறம் உலகிலேயே வந்து அதிக அளவு கடற்கரை பரப்பு வந்து கொண்ட நாடு வந்து எதுன்னு பார்த்தோம் தெரியுமா? கனடா தான் நேயர்களே. கடற்கரை அளவு ரொம்பவே ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் பறக்க முடியாத பறவை வகையை சார்ந்தது வந்து எதுன்னு பார்த்தோம்னா நெருப்பு கோழி. அதுக்கப்புறம் விலங்கிலேயே மிகவும் வேகம் ஓடமாகக்கூடிய மிருகங்கள் எதுன்னு தெரியுமா நேயர்களே? அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வேற எதுவும் இல்ல, நம் சிறுத்தை தான் வந்து ரொம்பவே வேகமா ஓடக்கூடிய விலங்கு ஆகும். என்ன நேயர்களே, இதெல்லாம் வந்து ரொம்பவே புதிய தகவல்களா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டு இருக்க மாட்டோம். சில பேர் வந்து இந்த மாதிரி தகவல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீண்டும் வந்து உங்களுக்கு புதிய தகவல்களோட அடுத்த தகவல் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க. தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த MOPCRS வழியான உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சாம்பியன், MOP வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாம CFL பல்ப்ஸ் யூஸ் பண்ணா எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்பெல்லாம் ஷாப்பிங் போறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போறோம் அப்படிங்கச்சு, நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: Success is not final, failure is not fatal, it is the courage to continue that counts. So Winston Churchill. And happy day to one and all present here. It gives me immense pleasure to extend you all a warm welcome on the inauguration function of Department Club Prakriti and Beyond Breads, an entrepreneurship initiative by the students of Food Science Department. When the college is celebrating its 25th year this year, we feel honored to have with us none other than Mrs. Sudha Vasudevan, Senior Scientist and Head Department of Food and Nutrition Dietetics, Madras Diabetic Research Foundation. Ma'am, you hardly need any introduction. You have

0: This is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையில். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தைய பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண் மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
3: You are listening to MOP Vaishnav

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் வில் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வாங்க அரசியத்தா, உள்ள வாங்க.
1: இந்த வரேமா.
0: எப்படி இருக்கீங்க அத்தா?
1: நல்லா இருக்கேமா, நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா?
0: நான் நல்லா இருக்கேன், பாப்பாவும் நல்லா இருக்கா.
1: சரிமா,
0: இந்தாங்க பாப்பாவை பிடிங்க.
1: செல்லம் தங்க குட்டி. ஏ, ஏமா பிள்ளைக்கு பால் பவுடர் குடுக்கற?
0: அதுவாக்க, வேலைக்கு போயிட்டு வரேன், அதனால என்னாலையும் ஒழுங்கா சாப்பிட முடியல, பாப்பாக்கு ஃபீட் பண்ண முடியல, அதான் இப்படி குடுக்கறேன்.
1: பாப்பாக்கு 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே ஏமா பிள்ளைக்கு தாய்ப்பாலை நிப்பாட்டுற. தாய்ப்பாலுன்றது ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அருணா, அதனால எவ்வளவு பயன்கள் இருக்குன்னு தெரியுமா?
0: அப்படியாத்த, எனக்கு தெரியாது, அதான் இப்படி குடுத்துட்டு இருக்கேன்.
1: இனிமேல் அப்படி பண்ணாத அருணா. தாய்ப்பால் குடிச்சாதான் குழந்தை ஹெல்த்தியா வளரும், போகவும் குழந்தைக்கு ஈஸியா ஜீரணமாகும், குழந்தைக்கு தேவையான எல்லா விட்டமின் சத்தும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதனால குழந்தை ஃபியூச்சர்ல டயாபெட்டிஸ், கேன்சர், அலர்ஜி மாதிரியான நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும். உன் குழந்தைக்கு நீ தாய்ப்பால் குடுக்கறனால அதோட ஐக்கியூ லெவல் கூட கூடும். குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் சிறந்த உணவு அருணா, அத குழந்தைக்கு கொடுத்து பழகு.
0: சரிங்கத்த, இவ்ளோ முக்கியம்னு எனக்கு தெரியாதத்த. இனிமேல் பாப்பாக்கு தாய்ப்பாலே எல்லா நேரமும் குடுக்கறேன்.
1: நேர்களே, இவங்க சொன்ன மாதிரி தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை விட சிறந்த உணவு வேற எதுவும் இல்லை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், எம்பி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் வாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: आप राय।
1: வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு வார்த்தை ஒரு நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஒரு நிமிடம்ல ரெண்டு எபிசோட் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வெற்றிகரமா மூணாவது எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட நாலு மாணவிகள் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம ஜாலியா விளையாட போறோம். சோ உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க.
2: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா.
3: வணக்கம், என் பேர் ஆஷா.
4: வணக்கம், என் பேர் நிவேதா.
5: வணக்கம், என் பேர் நிஷா.
1: இப்போ நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு அணியா பிரிஞ்சு உங்க அணிக்கு ஒரு ஒரு நேம் வச்சுக்கோங்க.
3: ஆஷா, நானும் தீக்ஷிதாவும் ஒரு அணியா பிரிய போறோம்.
1: உங்களோட அணியோ பேர் என்ன?
3: எங்க அணியோட பேர் வந்துட்டு சாபு 3.
1: வாவ், நல்லா இருக்கு.
4: நான் நிவேதா, அப்புறம் வந்து நிஷா. எங்களோட அணியோட பேர் வந்து ஃபன் பண்றோம்.
1: ஓகே, அப்ப இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது நம்மளோட நிகழ்ச்சி. இப்ப அடுத்ததா நம்மளோட நிகழ்ச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேரா டீம் இருக்கீங்க. உங்க டீம்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுக்கப்படும். இன்னொரு டீம்மேட் வந்து அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ வந்து இவங்க க்ளூ கொடுப்பாங்க. 5 க்ளூக்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு நிமிடத்துல வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். மொத்தமா 6 வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும், அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். திருப்பி ரிப்பீட் பண்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. உங்களோட ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து க்ளூ கொடுப்பாங்க, அந்த வார்த்தையை இன்னொரு பார்ட்னர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு நிமிடத்துல. மொத்தமா 5 க்ளூக்கள் மட்டுமே நீங்க கொடுக்க முடியும். சோ இப்போ உங்களுக்கு வந்து மொபைல் போன்ல நான் என்ன வார்த்தை அப்படின்றத காட்டிடுவேன். அதை நீங்க அவங்களை சொல்ல வச்சு நீங்க அவங்க கிட்ட அந்த பதிலை வாங்கணும். இதுதான் நம்மளோட கேம். ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வார்த்தையுமே வந்து இங்க தமிழ்ல மட்டும்தான் நீங்க சொல்லணும். ஆங்கில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் வேர்டா தான் அது வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்ததா இப்ப கேம்குள்ள போயிடலாம். ஓகே, எல்லாரும் ரெடியா?
6: ரெடி.
1: முதல்ல எந்த டீம் வந்து கண்டுபிடிக்க போறீங்க?
3: ஃபன் பண்ற டீமே கண்டுபிடிக்கட்டும்.
1: ஓகே, உங்க ஃபன் பண்ற டீம்ல இருந்தே யார் வந்து க்ளூ கொடுக்க போறீங்க?
5: நிஷா, நான் வந்து க்ளூ கொடுக்கிறேன். நிவேதா வந்து கண்டுபிடிப்பா.
1: ஓகே நிஷா, இங்க உங்களுக்கான வார்த்தை இதோ. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5: மெரினா, கடல்.
1: வாவ் நிவேதா, வெறும் 6 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ ஃபன் பண்ற டீமுக்கு வந்து 1 பாயிண்ட் போய் சேருது.
5: அணிகலன், நெசவு, அரிசி, புடவை, சட்டை.
1: உங்களுக்கான 5 க்ளூவுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு போய் சேராது. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தையல்காரன். ஸோ உங்களுக்கான மதிப்பெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அண்ட் ஃபன் பண்ணுற டீம் வந்து 1 மதிப்பெண்ல உங்களை விட முன்னாடி இருக்காங்க. இப்போ அடுத்த க்ளூ ஃபன் பண்ணுற டீம்லேருந்து நிஷா வாங்க. இதோ உங்களுக்கான வார்த்தை. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான், ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுங்க.
3: அணிவது.
1: இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. கமான் டீம்.
5: செருப்பு.
3: கையில்.
1: கமான் கமான் நிவேதா, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு.
5: கைக்குட்டை.
1: உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது, அதனால உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடையாது. சோ இதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா பை. சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு எந்த பாயிண்ட் வரல. சோ நீங்க 1 மதிப்பெண்ணோட இருக்கீங்க. சாபு 3 டீம் வந்து 0 மதிப்பெண்ணோட இருக்காங்க. இப்போ அடுத்ததா சாபு 3 டீம்ல இருந்து தீக்ஷிதா வாங்க. இதோ உங்களுக்கான வார்த்தை. சாபு 3 டீம், உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது.
5: வீட்டில். அறை. நாய். குறைக்கும். தூங்கும். கூண்டு. பால்.
1: இன்னும் உங்களுக்கு 1 க்ளூ தான் இருக்கு. 10 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. கமான் டீம், ஏதாச்சும் சொல்லுங்க.
5: குடிப்பது.
1: உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. இதுக்கு உங்களுக்கு எந்த பாயிண்ட்மே கிடையாது. டைம் ஓவர். சோ இதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனை. சோ நீங்க தொடர்ந்து 2 கேள்விகளுக்குமே வந்து பதில் தவறா சொன்னதுனால நீங்க 0 மதிப்பெண்ல இருக்கீங்க. ஃபன் பண்ற டீம் வந்து 1 மதிப்பெண்ல இருக்காங்க. இப்போ உங்களுக்கான 3வது க்ளூ இதோ. சோ இப்ப அடுத்ததா ஃபன் பண்றோம் டீம்ல இருந்து நிஷா வாங்க. இதோ உங்களுக்கான வார்த்தை. and your time starts now.
3: நேரம்
4: மணி
3: பார்ப்பது
4: கண்
3: வீட்டில்
4: கடிகாரம்
1: ரைட் ஆன்சர் நிவி, ரொம்பவே கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பெண் இதுக்காக கிடைக்குது. சோ நீங்க வந்து டோட்டலா 2 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. இப்ப அடுத்த கேள்வி. சோ இப்ப அடுத்ததா சாபுத்ரி டீம்ல இருந்து தீக்ஷிதா வாங்க, இதோ உங்களுக்கான வார்த்தை. சாபுத்ரி டீம், உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
3: நூல் கண்டு
5: தைப்பது
3: துணி
5: கூர்மை
3: ஊசி.
1: சரியான விடை ஆஷா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போய் சேருது. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் மதிப்பெண்ணே எடுத்திருக்கீங்க. சோ இப்போ சாபுத்ரி டீம் பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்ல இருக்காங்க, அண்ட் ஃபன் பண்றோம் டீம் பாத்தீங்கன்னா 2 மதிப்பெண்ல அவங்கள விட அதிகமான நிலையில இருக்காங்க. இப்போ வந்து நீங்க பார்ட்னரை ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ ஃபன் பண்றோம் டீம்ல இருந்து நிவி, இதோ உங்களுக்கான வார்த்தை. ஃபன் பண்றோம் டீம், உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது.
4: நெருப்பு
3: கடல்
4: சாப்பாடு
3: சாப்பிடுவது.
1: டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு.
4: சமையல்
3: சாம்பார்.
1: சீக்கிரமா நிவேதா, இன்னும் உங்களுக்கு வந்து 10 செகண்ட் தான் இருக்கு.
4: செய்வது
3: அடுப்பு.
1: வாவ், சரியான விடை நிஷா, உங்களுக்காக ஒரு பாயிண்ட் உங்களை தேடி வருது. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபன் பண்ற டீம் 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. இப்ப அடுத்ததான்

0: வாங்க, இதோ உங்களுக்கான வார்த்தை. ஃபன் பண்றோம் டீம், க்ளூ கொடுக்க ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
1: தொண்டை,
2: தண்ணீர்,
1: வருவது,
2: எச்சில்,
1: வேறு,
2: வாய்.
0: நேரம் 30 செகண்ட்க்கும் குறைவா இருக்கு. இன்னும் நீங்க ரெண்டு க்ளூ கொடுக்க முடியும்.
2: அச்சம்.
0: இன்னும் ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும். நல்லா யோசிச்சு கொடுங்க.
1: நக்கல்,
2: விக்கல்.
0: சரியான விடை நிஷா, வெரி குட். உங்களுக்கு இதோ ஒரு மதிப்பெண் சொன்னீங்க. டோட்டலா 4 மதிப்பெண் எடுத்து முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்ததா சாபுத்ரி டீம்ல இருந்து ஆஷா வாங்க. சாபுத்ரி டீம், நீங்க க்ளூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ உங்க நேரம் தொடங்குகிறது.
1: ஆடி, தள்ளுபடி,
2: வேறு,
1: ஆவணி.
0: வாவ், சரியான விடை தீட்சிதா. நீங்க 10 செகண்ட்க்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு மதிப்பெண். ஸோ நீங்க டோட்டலா 3 மதிப்பெண்ல எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்றோம் டீம் 4 மதிப்பெண்கள்லயும், சாபோத்ரி டீம் வந்து 3 மதிப்பெண்ல, அதாவது ஒரு மார்க் வித்தியாசத்துல இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் க்வெஸ்சன். இதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா இந்த மேட்ச் டிரா ஆகி டை பிரேக்கர் வச்சு வேற மாதிரி டிஃப்ரெண்டா போக போகுது. சோ உங்ககிட்ட தான் இருக்கு இந்த கேம் எப்படி போக போகுதுன்னு. சோ இப்ப அடுத்த வார்த்தை ஃபன் பண்றோம் டீம், நிவேதா வாங்க. இதோ உங்களுக்கான வார்த்தை. ஃபன் பண்றோம் டீம், உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: ஓட்டம்,
2: போட்டி,
1: ஓடுவது,
2: கால்,
1: விலங்கு,
2: சிங்கம்.
0: இன்னும் நீங்க 2 க்ளூ தான் கொடுக்க முடியும்.
1: வேறு
0: இன்னும் ஒண்ணு, ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏதாச்சும் சொல்லுங்க நிஷா.
2: புலி,
1: சவாரி.
0: சோ
2: வண்டி.
0: க்ளூ முடிஞ்சிருச்சு. அண்ட் அவங்க ஆன்சரும் வந்து சரியா சொல்லல. சோ உங்களுக்கு இதுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. நீங்க 4 மதிப்பெண்ல அப்படியே தான் இருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை தான். சோ இப்ப அடுத்ததா சாபுத்ரி டீம்ல இருந்து ஆஷா வாங்க. இதோ உங்களுக்கான வார்த்தை. சாபுத்ரி டீம், க்ளூ கொடுக்க தயாராயிக்கோங்க. இதோ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
2: எட்டுக்கால்
1: பூச்சி.
2: எது?
1: எட்டுக்கால் பூச்சி.
2: கட்டுவது.
0: இன்னும் 2 க்ளூ தான் நீங்க கொடுக்க முடியும். நல்லா யோசிச்சு கொடுங்க.
1: வலை.
2: யார்?
1: சிலந்தி.
0: சரியான விடை தீக்ஷிதா. உங்களுக்காக ஒரு மதிப்பெண். சோ இப்ப நம்ம டை பிரேக்கர் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு இந்த ஷோல. நீங்க வந்து 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க சாபுத்ரி டீம். அண்ட் ஆல்சோ ஃபன் பண்ற டீமும் 4 மதிப்பெண்ல இருக்கீங்க. ரெண்டு டீமுமே வந்து ஈக்குவலான மதிப்பெண்ல இருக்கிறதுனால இப்போ டை பிரேக்கர் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபன் பண்ற டீமுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படும். நீங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வார்த்தை அடுத்து கொடுக்கப்படும். எந்த டீம் வந்து பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் ஆப்வியஸ்லி வின்னர். சோ ஃபர்ஸ்ட் எந்த டீம்ல இருந்து வர போறீங்க?
1: நாங்க சாபுத்ரி டீம் ஃபர்ஸ்ட் போறோம்.
0: ஓகே தீக்ஷிதா, ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வார்த்தைக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு வாங்க.
1: இதோ ஆஷா வருவாங்க.
0: வாங்க ஆஷா, இதோ உங்களுக்கான வார்த்தை. சாபுத்ரி டீம், உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. க்ளூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: கடிதம்,
1: மடல்,
2: வேறு,
1: பத்திரம்,
2: போடுவது,
1: தபால்.
0: நீங்க இன்னும் 2 க்ளூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆஷா. நல்லா யோசிச்சு கொடுங்க.
2: முடி.
0: இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு.
1: தானம்.
0: இன்னும் ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும். கடைசி க்ளூ. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. டைம் அப் தீக்ஷிதா அண்ட் டீம். நீங்க வந்து டைம் முடிஞ்சிருச்சு, எந்த பதிலுமே சொல்லாததுனால அதே 4 மதிப்பெண்ல தான் இருக்கீங்க. இதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா தபால் தலை. சோ இப்ப அடுத்ததா ஃபன் பண்றோம் டீம்ல இருந்து யார் வர போறீங்க?
1: நிஷா.
0: வாங்க நிஷா, இதோ உங்களுக்கான வார்த்தை. ஃபன் பண்றோம் டீம், உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
1: தீபாவளி, பட்டாசு, முறுக்கு, அதிரசம், வேறு.
0: நீங்க இன்னும் 2 க்ளூ மட்டும் தான் கொடுக்க முடியும் நிஷா. நல்லா யோசிச்சு கொடுங்க.
1: வடை, மொத்தம், பலகாரம்.
0: சரியான விடை நிவேதா. சோ நீங்க மொத்தமா 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. சோ ஃபன் பண்றோம் டீம் வந்து 5 மதிப்பெண்கள்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்க தான் வெற்றி பெறறாங்க. சோ எல்லாரும் பலத்த கரகோஷங்களை கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஷோல ரொம்பவே நல்ல காம்படிஷன் கொடுத்தாங்க சாபுத்ரி டீம். சோ அவங்களுக்காகவும் எல்லாருமே கரகோஷங்களை கொடுத்தோம். நன்றி.

நன்றி. இதே போல வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்க ஆர்ஜே அபி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து டாப் ஆஃப் த சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: ஹலோ சென்னாய், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
6: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. இப்ப நம்ம கூட வடவகோபி அப்படின்ற ஒரு பெரிய ஆர்ஜே ஹோஸ்ட், ஸ்டாண்ட் அப் கொமீடியன், எல்லாமும் கலந்து ஒரு உருவமா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ
7: என் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எங்கே இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதுவும் நம்மளுடைய நாலேஜ் நம்ம லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்டோன்றது நம்மளோடு போகாமல் நான் மற்றவங்களுக்கும் பகிரணும்னு என்றைக்குமே விரும்புவேன். இது வந்து இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% என்னோடய நாலேஜ் அவங்களுக்கு போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.
6: ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருந்தது? ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
7: டேலண்ட் என்றைக்குமே எல்லாருக்குமே இருக்கும். மெயினாக நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஃபாரமில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன் ஆக்டர், சிங்கர், ஒரு காமெடியன், ஒரு ஆர்ஜே, இதெல்லாமே வந்து பப்ளிக் லைஃபோடு நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறதுக்காக நம்ம வர்றோம். அப்படின்ற போது முதல் பேசிக் நீங்கள் விட வேண்டிய ஒரு விஷயம்னா வெக்கம். அந்த இன்னபிஷனை நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு தகுதியானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ மெயினாக நான் அதை தான் ட்ரை பண்ணேன் இங்கே. ஏன்னா டேலண்ட் மட்டும் வச்சு இருந்துட்டு வெக்கம் இருந்து வச்சுக்கலாம், வெளியிலே வரமாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பூட்டு மாதிரி, அந்த பூட்டை கட்டுறதுக்கு நான் தான் ட்ரை பண்ணேன். அமேசிங் டேலண்ட்ஸ், அமேசிங் டேலண்ட்ஸ். அதை ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு ஆர்ஜே ரேடியோ மெட்டீரியலாக பார்க்கணும், வாய்ஸ் டெக்ஸ்சர் அண்ட் அப்புறம் வாய்ஸ் டெசிபிள், எந்த அளவுக்கு எனர்ஜி, எந்த விஷயத்தை எப்படி பகிர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணோம். அப்போது நீங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்திருக்காங்க, எவ்வளோ எனர்ஜி எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு எனர்ஜி. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன், ஆர் ஒரு சுனாமி சுச்சுவேஷன், ஆர் சம்படிஸ் மோர்னிங், சம்படிஸ் டெத் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம எனர்ஜி லெவல் வந்து மக்களோட மக்களாக கலந்து கொண்டு அது என்ன ஒரு எமோஷனில் இருக்கோ அதையே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு இங்கே ஆல்ரெடி பேசிக்ஸ் இருக்குது. அதை நம்ம லைட்டாக கொஞ்சம் ஷேப் பண்ணி அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நிச்சயமாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
6: RJing as a career எப்படி எடுக்க முடியும் ஸ்டூடண்ட்?
7: பிரில்லியன்ட். RJன்றது அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். When you live for your passion, you don't work, isn't it? You live for your passion. அதுல எவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறீங்க போறீங்க, ஒரு 9-to-5 ஜாப் இது கிடையாது. ஸோ அதனால திஸ் ஷுட் பி யுவர் பேஷன் ஃபஸ்ட், அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது பேஷனாக நீங்கள் அது இருக்கணும் அப்படின்றதுனா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளோ ஆகும். அண்ட் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஏஎம் இருக்கு, எஃப்எம்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆப் ரேடியோ கண்டபடி இருக்கு, நிறைய இன்டர்நெட் ரேடியோஸ் இருக்கு, அண்ட் தே ஆல்சோ பே யூ வெல். அண்ட் உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வர போய் சேருது. ஸோ அண்ட் இட்ஸ் எ கிரேட் ப்ரொஃபஷன்.
6: நன்றி சார், நீங்கள் ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட லிசனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட லைஃப்பில். ஸோ இந்த ஷோவை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இவரோட சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
8: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
9: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்குற காசு இப்பெல்லாம் டீக்கு கூட பத்த மாட்டேங்குதுங்க. இதுல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், லவருக்கு அடிக்கடி வாங்கி தர கிஃப்ட், இந்த மீட்டிங் டேட்டிங் எல்லாம் பத்தாதுன்னு சாட்டிங் பண்ண மொபைல் ரீசார்ஜ்க்கு வேற காசு தேவைப்படுதுங்க.
1: மச்சி ட்ரீட்ட மறந்துட்ட?
0: ஐயோ ஆமா, இப்ப எல்லாம் மொபைல கீழே போட்டா கூட ட்ரீட் கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பஸ் காசு எல்லாம் சேர்த்துட்டு வந்தா கல்ச்சுரல்ஸ்க்கு டான்ஸ் ட்ரூப் என்ட்ரி டிக்கெட்னு காசு புடுங்கிடுறாங்க. இருக்கிற மிச்ச மீதியம் வச்சு குட்டியா பட் கியூட்டா ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ கேட்டாதாங்க தெரியும். இப்படி ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு இப்பவே பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யூ. இந்த காசு பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்றோம், கேட்டுக்கோங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம் காசு பணம் துட்டு மணி மணி.
2: காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி.
0: நான் உங்க ஆர்ஜே ஏஜே. ப்ரோக்ராம் பேரை கேட்டது எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்க, ஆனா ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் சொல்ல போறோம். இன்னும் லேட் பண்ணாம மேட்டர் சொல்லிடுறேன். தி டாபிக் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டுடே இஸ் பார்ட் டைம் ஜாப் ஃபார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். டு லீட் தி செக்மெண்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம் வி ஹேவ் ஆர்ஜே நிவி வித் அஸ்.
1: யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பேச போறோம். நமக்கெல்லாம் யாரு வேலை தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை தர ஒருத்தரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். தமிழ் சரியா தெரியாத சில லிசனர்ஸ் இப்போ கால் பண்ணி இங்கிலீஷ்ல ப்ரொசீட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் அவர் ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட், நிவி வில் நவ் ப்ரொசீட் இன் இங்கிலீஷ்.
3: Thank you, Akshaya. I'm your RJ Nivi. I'll proceed on with this segment. Though part-time jobs today are a pretty old concept, many of the college students have taken up part-time jobs to earn a little more extra pocket money and to add value to their CV. To talk about latest part-time jobs, we have with us a part-time job employer and managing director of Implementing Dreams, Mr. Aaron Kevin. Hello, sir. Welcome to our show.
4: Sir, before we go on to talk to you about like an employer, can you share with us your experience during college days when you were juggling between your studies and your part-time jobs?
5: Of course. I just started my firm when I just finished my 12th standard. And since I had a passion of having a company for a long time, but I don't know for what reason I need to start my company. I have no idea because I was amateur and I just started my company and... It was a little difficult for me because meeting people, you know, all business people, they give us a different schedule where college time starts. So I had a boldness to go just meet the HOD, head of department, and told this is what my passion all about. So how can you help me in me fixing up, you know, you can fix me up and, you know, give me some space or permissions so that I can, you know, I can do my both. So this is what I had a struggle. Of course, everyone had a struggle when the college time, they won't give permission. But since my college HOD was a good person and my colleges were a little open-minded, so they gave me opportunities to go out and talk and do things.
4: Were your parents open to you taking up a part-time job?
5: Of course, no. Of course, no. They were like a little against the sense, you know, don't you like you'll become a money-minded person. They came up with a lot of things, you know, you can't cope up with studies and many things. So like, let me put myself further. I'll be very clean. I want to do my work and as well as my studies, but I make sure studies are not getting affected. So I was a little clear in my mind to convince them, saying what I wanted.
4: Sir, what gave you the idea to start your firm Implementing Dreams?
5: I was actually a little difficult for me to name what I wanted to name my company. I want to concentrate

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week class teacher போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the

0: house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So idhu vandu manasula vechi, if you just go out, it's very simple. And or love vechina, we'll definitely not spoil the earth.
1: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaathal scale kodu potu aada vacha.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க. வணக்கம் நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட இருப்பது காயத்ரி மற்றும்
3: பவித்ரா.
2: ஓகேங்க, இந்த நேரத்துல நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அவசியமான ஒன்று. பவி, இந்த காலகட்டத்துல அடிப்படை தேவைன்னு என்ன நினைக்கிறீங்க?
3: அடிப்படை தேவைனா வந்து உணவு, இருக்க இடம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, சாப்பாடு.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணுதான். ஆனா காற்று, தண்ணீர், இதுவும் ரொம்ப அடிப்படையான தேவைன்னு நான் நினைக்கிறேன். உயிரினம் வாழ்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று தண்ணீரும் காற்றும் தான். காற்று எல்லா இடத்துலயுமே இருக்குங்க.
3: ஆமா,
2: ஆனா தண்ணீர் எல்லா இடத்துலயும் இருக்கா? தண்ணீரோட ஸ்கேர்சிட்டிங்கிறது இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் தண்ணீரை எலிக்சர் ஆஃப் லைஃப் சொல்றோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா வந்து தண்ணியும் சரி காற்றும் சரி ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். சோ அது ரெண்டுத்துல ஏதாவது வந்து ஒரு கலப்படம், ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. அண்ட் காற்று கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஆனா தண்ணி வந்து இப்போ ரொம்ப நிறைய ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வாட்டர் எல்லாம், அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ட் பியூரிஃபை பண்ணி அந்த சால்ட் வாட்டர், அதாவது கடல் நீர் நிறைய அங்க இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணி அதை தான் வந்து மினரல் வாட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இந்தியா மாதிரி இருக்க ஒரு ஒரு பாப்புலேட்டட், ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அண்ட் அதுவும் சென்னை சிட்டிலாம் நம்ம வந்து கேட்கவே தேவையில்ல. அண்ட் அதுவும் கொஞ்சம் அப்படியே இந்த மழை காலம், இப்போ மழை வெள்ளம்லாம் வந்ததுனால கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் ஏப்ரல் மே அப்படின்னு பார்த்தா ரோடு ஃபுல்லா எல்லாம் குடம் வச்சுட்டு தண்ணிக்காக போவாங்க. ஸோ தண்ணி பற்றாக்குறை வந்து இந்தியாவில் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் வந்தது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான்.
2: ஆமா நேயர்களே, இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான அறிவியல் ஆராய்ச்சி அல்லது விண்வெளி ஆராய்ச்சியில பார்த்தாலும் முதன்மையா ஆய்வாளர்கள் கருதக்கூடிய விஷயம்னா தண்ணீர் தான். எந்த பிளானட்டுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சாலும் அங்க நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராசஸ் அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தாங்க. இன்றைய அன்றாட வாழ்க்கையில தண்ணீரின் உபய சக்தியை யாராலையும் மறுக்க முடியாது. தண்ணீர் நம்மளுக்கு முதன்மையா எந்த விதத்திலிருந்து கிடைக்குது? மழை நீர் தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
3: கண்டிப்பா வந்து மழை நீர், மழை அப்படி மழை பெய்யறது வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது இல்லாம இப்ப வந்து நிறைய குளோபல் வார்மிங், சோ டிராஸ்டிக்கா நம்மளோட வெதர்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால, சோ அப்பப்போ வர வேண்டிய டைம்ல வந்து மழையும் வர்றதில்ல, வெயிலும் கரெக்டான டைம்ல வர்றதில்லனாலதான் முக்கியமா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வந்து நிறைய வந்துருச்சு. அண்ட் அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ட் அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய ஏரிகள்லாம் இருக்கும். சோ மழை பெய்ஞ்சா கூட வந்து அது தண்ணி எல்லாம் ரொம்ப, சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கோடை காலத்துல எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப வந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அதுக்கு சரியா பராமரிக்கிறது இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய வீடுகள்லாம் வந்துச்சு. சோ அது ஜனங்களையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, நிறைய பாப்புலேஷன், நிறைய ஜனத்தொகை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அண்ட் எனிவேஸ் இதெல்லாம் வந்துருச்சு. சோ நம்ம அதை பத்தியே மறுபடியும் பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ மழை வரும்போது நம்ம வந்து இப்போ நிறைய ரெயின் ஹார்வெஸ்டிங் அந்த ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு. சோ எல்லா வீட்லயும் வந்து மழை நீர் எல்லாம் சேகரிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்தோம்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். சோ இதெல்லாம் பண்ணா கூட நம்மளால வந்து பெரிய அளவுல வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறைய வந்து தீர்க்க முடியாது. சோ அதுக்காக வந்து வேற ஏதாவது புது விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
2: ஆமா, பவி சொன்ன மாதிரி ரெயின் வாட்டர் தான் வந்துட்டு பிரைமரி சோர்ஸ்னு சொல்றோம். ரிவர், லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர் இது எல்லாமே செகண்டரி சோர்ஸ்ங்க. இப்ப செகண்டரி சோர்ஸ்ல புதுசா சேர்ந்திருக்கிறது சீ வாட்டர். சீ வாட்டர் எப்படி குடிக்க முடியும்? சால்ட் வாட்டர் இல்லையா அது?
3: அதுதான், அந்த சீ வாட்டர் வந்து நமக்கு வந்து முன்ன வந்து தண்ணி அப்பப்ப கொஞ்சம் தேவை அண்ட் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால சோ நம்ம மழையெல்லாம் எதிர்பார்த்திருப்போம். அண்ட் இந்த மாதிரி ஏரிகள்ல இருந்து எல்லாம் வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம். சோ நிலத்தடி நீர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் கல்ஃப் மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் முதலேயே சொன்ன மாதிரி சோ அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடல் நீரை வந்து குடிநீராக்கி அண்ட் அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. சோ இங்க நமக்கு எப்படி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அந்த மாதிரி தண்ணி வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் இப்ப வந்து நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தண்ணி பாட்டிலையும் நம்ம வந்து 12 ரூபாய் அண்ட் இந்த மாதிரி கேன் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கடல் நீரை குடிநீரா ஆக்கணும்னா கண்டிப்பா வந்து இவ்வளோ நிறைய பாப்புலேஷன் இருக்க இந்த கண்ட்ரில வந்து கண்டிப்பா அந்த தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் இருக்காது அண்ட் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை தேவையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தண்ணீர்.
2: கண்டிப்பாங்க, இந்த சீ வாட்டரை வந்து நம்ம வந்து குடிநீரா ஆக்கிறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் நம்மளுக்காக வழி காமிச்சிருக்காங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? டீசாலினேஷன் ப்ராசஸ்.
3: டீசாலினேஷன், இதை பத்தி நானும் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அதுவும் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எப்பவுமே வந்து இந்த சென்னை வந்து ஒரு நல்ல பிளேஸ் சொல்லலாம். அதுல இருந்தும் சென்னையில குறிப்பா வந்து எண்ணூர்ல இருக்க வந்து கடல்ல வந்து அண்ட் ஒரு மட்டத்துல பாத்தீங்கன்னா இதுக்கேத்த மாதிரி இந்த டீசாலினேஷன் பண்றதுக்காகவே வந்து கரெக்டான டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. சோ அந்த விஷயத்த வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நல்லா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம கடல் நீர் அப்படின்றது நம்மளோட பாப்புலேஷன் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு.
2: அடுக்குமாடி கட்டடங்கள் வேற நிரம்பிக்கிட்டே போரு.
3: அதே மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து அண்ட் பற்றாக்குறை வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. அண்ட் காயத்ரி, நீ வந்து நிறைய டீசாலினேஷன் பத்தி எல்லாம் சொன்ன. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கல்ஃப், அதுக்கப்புறம் எண்ணூர்ல வந்து இந்த டெம்பரேச்சர் ரிசர்ச் அதெல்லாம். அண்ட் நீ வந்து கொஞ்சம் நிறைய தெரியும் சொன்னதை. சோ இந்த டீசாலினேஷன் பத்தி எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னேன்னா அண்ட் எனக்கு மட்டும் இல்ல கேட்கிற லிசனர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவா புரியும். சோ அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் முடியறதுக்கு காரணம் வந்து எல்லா ஜனங்களும் தான். சோ அவங்களுக்கு வந்து அடிப்படையா என்ன டீசாலினேஷன்னா என்ன அப்படின்றத உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
2: டீசாலினேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப பேசிக் பிரின்சிபிள்ங்க. நம்ம ஆஸ்மாசிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்மாசிஸ்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறோம் இல்லையா, செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது டைரக்டா வந்துட்டு இலைக்கு போறது இல்ல, ரூட்ல இருந்து அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் பிரான்ச் போய் அதுக்கப்புறம் தான் இலைக்கு போகுது.
3: ஆமா.
2: சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆக்கிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். சால்ட் வாட்டருங்கிறது வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணி லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு தூய்மையான தண்ணியா மாத்துறோம்.
3: ஓகே.
2: நம்ம பேசிக்கா செடிக்கு தண்ணி ஊத்தும் போது லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து மேல ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. சோ இது தண்ணி ஊத்தும் போது அது நிலத்துல இருந்து ரூட்டுக்கு போய், ரூட்ல இருந்து ஸ்டெம்புக்கு போய், ஸ்டெம்ப்ல இருந்து லீஃப்க்கு போய் தான் நம்மளோட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதனால தாங்க நம்ம உயிர் வாழ்றோம், இல்லைன்னா ஆக்சிஜன் இருக்காது.
3: ஏதோ சின்ன வயசுல படிச்சதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு.
2: ஆமா, ஆஸ்மாசிஸ்ங்கிறது நம்ம 8th 9th சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சோ இது அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து அந்த பிரின்சிபல் இங்க சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்றோம். கடல் நீர்ல இருக்கிற உப்பு தன்மையை குறைக்கிறோம். கடல் நீர் தான் இல்ல, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. அதாவது தண்ணீரை வந்து நல்ல குடிநீர் தண்ணீரா ஆக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். இதுல கடல் நீர்ல தான் வந்து உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கு. சோ கடல் நீர்ல வந்து இதே ப்ராசஸ் அப்ளை பண்றோம். பட் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் மெம்பரேன் சொல்லுவாங்க. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பியூரிஃபை பண்றதுக்கு, டிரான்சிஷன் பண்றதுக்கு, அது மட்டும் தான் வேரி ஆகும். சோ அதனால நம்ம மேபி அந்த காஸ்ட் எல்லாமே கூட வித்தியாசம் ஆகணும். ஒவ்வொரு மெம்பரேனும் ஒவ்வொரு லைக் ஏன்னா ஹையர் த கான்சென்ட்ரேஷன் இட் கீப்ஸ் வேரியிங். சோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற சிம்பிள் ப்ராசஸ்னால சால்ட் வாட்டரை நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துறோம். இது எல்லா இடத்துலயுமே இப்ப அப்ளை ஆயிருக்கு. ராம்நாட்ல தான் ஃபர்ஸ்ட் 99ல வந்துட்டு இதை அப்ளை பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க.
3: ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த மெம்பரேன்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மாறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப வந்து நிலத்தடி நீர்லாம் கூட வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய கலப்படம்லாம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல உப்பு, அந்த உப்பு தண்ணிலாம் இருக்கு. சோ அப்புறம் சில இடத்துல எல்லாம் அந்த குளோரின்லாம் இருக்கு. சோ அதை சுத்தப்படுத்துறதுக்காக வந்து நிறைய வீடுகள்ல வந்து இப்போ இந்த மினரல் வாட்டர் வாங்கறதுக்கு பதில் அவங்களே அந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
2: அவங்க அவங்க வீட்டுல அவங்கவுங்களே பிளான்ட் வச்சிருக்காங்க.
3: அது அவங்கவுங்க பிளான்ட் வச்சிருக்காங்க. நான் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுல கேட்டதுக்கு அதோட காஸ்ட் வந்து லைக் 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு நாலு பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு பியூரிஃபை பண்றதுக்கே வந்து 15,000
2: கேட்டா
3: அப்ப வந்து ஊர் ஃபுல்லா வந்து நாட்டுக்கு ஃபுல்லா தண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொன்னா சோ அதோட அடிப்படையான எவ்வளவு செலவுகள் ஆகும் அண்ட் அத பத்தின வேற ஏதாவது விஷயங்கள்
2: கண்டிப்பாங்க. உங்களை இந்த டாபிக்ல வந்து நான் கண்டிப்பா ஹைலைட் பண்றேன். ஆனா பவி, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஃபீல்ட்லேருந்து இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ்
3: பண்ணிவிடுறேன்.
2: இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சென்டர் ஃபார் வாட்டர் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அம்புஜம், அம்புஜம் மேடம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம்.
3: ஓகே,
2: ஓவர் டு சுனிதா. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அம்புஜம் கிட்ட. மேடம், நீங்க எங்களுக்கு டிசாலினேஷன்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
4: வணக்கம்மா. டிசாலினேஷன் அப்படிங்கறது மோஸ்ட்லி ஜென்ரலா நம்ம வந்து கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறதுக்கு தான் அதை சொல்றோம். கடல் நீர் இல்ல, எந்த உப்பு கலந்த நீரையும் சுத்தமான குடிநீராக மாற்றுறதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படுது.
2: ஓகே, டெக்னாலஜினா இது எப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜிஸ் இதுல இன்வால்வ் ஆகுது, எப்படி டெக்னிக்கல் இதுன்னு?
4: அதுல வந்து பேசிக்கா டீசாலினேஷன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ங்கற ப்ராசஸ்ல தான் பண்றாங்க.
2: ஓகே,
4: அதுக்கு வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெம்பரேன். மெம்பரேன்ங்கறது ஆர்டிஃபிஷியலா பிரிப்பேர் பண்ற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதுதான் உலகத்துல ரொம்ப காமனா, வேறையும் டெக்னாலஜி இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இதுதான் கொஞ்சம் கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு இருக்கு.
2: வேற டெக்னாலஜினா எப்படி, அதாவது மெம்பரேன்ஸ்ன்றது வந்துட்டு சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கறத தவிர்த்து வேற டெக்னாலஜினா எல்லாமே அதுதானே?
4: இல்லங்க, வேற வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டரை இவாபரேட் பண்ணி அதை கூல் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சீ வாட்டரை சோலார் எனர்ஜி வச்சு ஹீட் பண்ணலாம். அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அந்த வேப்பர் வந்து யூஸ்வலா சால்ட் கீழே விட்டுட்டு மேல வந்து பியூர் வாட்டர் மட்டும்தான் கலெக்ட் ஆகும். அதை கூல் பண்ணியும் தண்ணி எடுத்துக்கலாம், பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
2: ஓகே, இப்போ மெம்பரேன்னா சும்மா ரஃபா அதோட விலை எந்த அளவுக்கு போகும் சொல்ல முடியுமா? காஸ்ட்
4: அந்த காஸ்ட் வந்து நிறைய manufacturers இருக்காங்க.
2: ஓகே,
4: அத வந்து அப்படி நம்ம வந்து மெம்பரேனோட காஸ்ட் சொல்ல முடியாது. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணினா ஒரு கிலோ லிட்டருக்கு எவ்வளவு காஸ்ட்னு வேணா சொல்லலாம். அப்படி சொல்லும் போது இப்ப வந்து சென்னையில எல்லாம் கிட்டத்தட்ட 50 ருபீஸ்க்கு 1000 ஒரு கிலோ லிட்டர் ஆஃப் வாட்டர் கேன் பி பியூரிஃபைடுங்கிற அளவுக்கு இருக்கு. சோ அப்படிதான் கம்பேர் பண்ண முடியும்.
2: இப்போ இந்த டீசாலினேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா மெம்பரேன் வச்சு, அது எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க முதல்ல?
4: அது வந்து ரொம்ப காமனா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணது வந்து ஸ்பெயின்ல.
2: ஸ்பெயினா?
4: ஆமா, ஸ்பெயின். அவங்க தான் இப்ப கூட டீசாலினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி. அவங்க ஊர்ல ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு பாசிலோனியா ஞாபகம் இருக்க, இந்த ஸ்பெயின்ல இது கூட நடந்ததே ஒலிம்பிக், அந்த சிட்டி கூட அதோட ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு டீசாலினேஷன் தான் மேஜர் சோர்ஸா வச்சிருக்காங்க.
2: இப்போ மெம்பரேன்ஸ் வந்து மோஸ்ட்லி யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதா சொல்றாங்க. வேற எந்தெந்த கண்ட்ரீஸ் மெம்பரேனோட இது பண்றாங்கன்னு தெரியுமா மேனுஃபேக்சரிங்ஸ்?
4: நிறைய, as I said, Spain is one of the leading country. So Spainல பண்றாங்க, ஆஸ்திரேலியா பண்றாங்க, யுஎஸ் பண்றாங்க. உலகத்துல நிறைய கண்ட்ரில இந்த டெக்னாலஜிக்கு வேண்டிய மெம்பரேன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க.
2: இந்தியாலயும்
4: they are trying to do at a research level. பெரிய லெவல்ல பண்ணல,
2: ஒரு சின்ன குரூப் ஆஃப் வில்லேஜஸ்க்கு அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, மெட்ராஸ்ல இது ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
4: அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஒரிஜினலா June 2008 முடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா as you see it is getting delayed. இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும்
2: மெட்ராஸ் சிட்டில. ஓகே மேம்,
4: சொல்லுங்க.
2: இந்த டீசாலினேஷன் அப்படிங்கறதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு?
4: டிஸ்அட்வான்டேஜ் மெயினா இது வந்து சீ வாட்டரை எடுத்து குடிநீர் பண்ணும் போது ஒரு 100 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணா 30 லிட்டர் தான் குடி தண்ணீர் கிடைக்கும். மூணுல 2 பங்கு வந்து வேஸ்டா தான், வேஸ்ட் வாட்டர் வரும். அந்த வாட்டரும் நிறைய சால்ட் கண்டென்ட் அதுல இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த தண்ணியை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோம்ங்கிறது ஒரு மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். அதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனா அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டா

0: முழு அளவுல நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட முடியுமா?
1: முழு அளவுல நம்மளால வந்துட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கா ஏதாவது வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடையோ 10 வருஷத்துக்கு ஒரு தடையோ நம்மள நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆயிரும் இல்லையா, தண்ணி மழை கிடைக்காத போது this will be one of the most important source of water for Chennai city. அது வந்து மறக்கவே முடியாது.
0: ஓகே,
1: இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் கேப் இல்லாட்டா நமக்கு ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ ஸ்டாண்ட் பை சிஸ்டம்.
0: இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தானா இந்த பிளான்டிங் அந்த சிஸ்டம் வந்து?
1: அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பைங்கும் போது அது வந்து இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். நம்மளோட மத்த சோர்சஸ் எல்லாமே அன்னைக்கு வறண்டு போச்சு வச்சுக்கோங்க, நம்மளோட ஹில்ஸ்ல தண்ணி இல்ல, கிருஷ்ணா வாட்டர்ல இருந்து தண்ணி வந்து சேரல, வீராணத்துல மழை பெய்யல அதனால அந்த தண்ணி வர முடியல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாப்புலேஷன் சஸ்டெயின் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்ட் பை சிஸ்டம் அன்னைக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.
0: ஓகே,
1: சோ அதனால இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு டெக்னாலஜி.
0: அப்புறம் வந்து சில தரப்பினர்கள் சொல்றாங்க 800ல பர்டிகுலர்லி 800ல இருக்க கடல்ல வந்துட்டு அதோட டெம்பரேச்சர் அதோட சால்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஐடியல் பிளேஸ் எதுனா 800 அப்படிங்கறாங்க. ஏன் அப்படி?
1: இது வந்து வீஞ்சூர்ல தானே இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி அந்த இடத்த சூட்டபிளான அதெல்லாம் முதலேயே ஸ்டடி பண்ணி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணி அந்த சீ வாட்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இத அவங்க அமைச்சிருக்காங்க.
0: கொண்டு வரலாம்
1: அது எல்லாம் தான் டிசைன்ல அவங்க மினிமைஸ் பண்ணிடுவாங்க, ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்பதான் அந்த காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இட் ஹஸ் பி க்ளோஸ் டு த காஸ்ட் அண்ட் இட் ஆல்சோ ஷுட் பி ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் டு த ட்ரீட்மெண்ட் பிளான்ட், க்ளோஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்படி எல்லாம் பார்த்து தான் அதை அமைச்சிருக்காங்க.
0: இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ்க்காக தனியா ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை பத்தி கத்துக்கிறதுக்குன்னு?
1: டீசாலினேஷன் பத்தி கத்துக்கணும்னா டீசாலினேஷன் பார்ட் ஆஃப் அது வந்து ஆக்சுவலா கெமிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் வரும். டிசிப்ளின் டெக்னாலஜி கம்ஸ் அண்டர் கெமிக்கல் இன்ஜினியரிங். சோ அங்க வந்து இதை ரொம்ப இன் டீடைல் சொல்லி தராங்க, அந்த மெம்பரின் டெக்னாலஜி, அதுல இருக்க ரியாக்ஷன்ஸ், அந்த அது அந்த எப்படி அந்த மெம்பரின்ஸ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கீழே வரும்.
0: நீங்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அந்த சிஸ்டம் தான் டீசாலினேஷனுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. இந்த இது ஆக்சுவலி இப்ப பல வீடுகள்லயே பண்ற ஒரு விஷயம் தானே, தண்ணிய வந்துட்டு சுத்திகரிச்சு யூஸ் பண்றது அப்படிங்கறது நிறைய வீட்லயே பொதுவா பண்றாங்க. ஹலோ,
1: தண்ணியை நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம வந்து அதுல இருக்க சால்ட் கண்டென்ட் குறைக்கிறதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி அதை பாயில் பண்ணி அதுல இருக்க பாக்டீரியல் இத பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் கொண்டு சுத்தமாக்கி வச்சுக்கிறோம்.
0: ஆமா,
1: தண்ணியில இருக்க சால்ட் ரிமூவ் பண்ணி அதை குடி தண்ணியா மாத்துற அளவுக்கு எந்த டெக்னாலஜி வீட்டுல கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டொமஸ்டிக் டெக்னாலஜி எதுவும் அந்த டெக்னாலஜி இல்ல.
0: ஓகே, இதுல வந்துட்டு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
1: இது வந்து கவர்மெண்டோடைய தொலைநோக்கு சிந்தனைன்னு தான் சொல்லணும். நம்ம சென்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாம் மழை வராதனால கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பண்ண, இது தொலைநோக்கு பார்வையில அவங்க பண்ண வந்து ஒரு நல்ல திட்டம் தான் சொல்லணும்.
0: ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு நல்ல திட்டம், இதுல வந்து பப்ளிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், அதாவது நாங்க பப்ளிக் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் ஹெல்ப் பண்ண?
1: நம்ம வந்து பொதுவா தண்ணிய குறைச்சு பயன்படுத்தி அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் வாட்டர் வந்து கார்டனுக்கோ கிச்சனுக்கோ கிச்சன் கார்டனுக்கோ யூஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய தண்ணி வெளியில இருந்து வர வேண்டிய தேவையை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சோ அப்படிதான் நம்ம கான்சியஸா தண்ணி தேவையை குறைச்சிக்கணுமே தவிர நம்ம வந்து டீசாலினேஷனுக்கு நேரடியா எதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காது.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த டீசாலினேஷன் பத்தி?
1: டீசாலினேஷன் பத்தி பொதுவா ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கு. பட் நம்ம இதை என்ன எடுத்துக்கணும்னா டீசாலினேஷன் நம்மளோட இன்னைக்கு சென்னையோடைய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இது தேவையான ஒரு டெக்னாலஜி. அதை வந்து அது நம்ம அந்த தண்ணி வரும்போது அதை கான்சியஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வேண்டியது.
0: ரொம்ப நன்றி மேடம்.

0: நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ அம்புஜா மேம் அண்ட் சுனிதா. அம்புஜா மேம் நம்மளுக்கு தியோரட்டிக்கலா ரொம்பவே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனா இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன்றைய காலகட்டத்துல சாத்தியமா?
2: அண்ட் கண்டிப்பா வந்து இது ஒரு சாத்தியமான விஷயம். அண்ட் மாஸ் லெவல்ல வந்து இந்த டீசாலினேஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல அண்ட் சிட்டில ஒரு லீடிங் கம்பெனில வந்து இது வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தியரிட்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணா கூட நம்ம பிராக்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு. அண்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த டீசாலினேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் பிராக்டிக்கலா ரொம்ப சக்சஸ் ஒரு லீடிங் கன்சர்ன்ல பண்ணிட்டு இருக்காங்க. டெம்ப்ளா சன்மார்க் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் தான் இப்ப நம்ம கூட பேச போறாரு, மிஸ்டர் ரவிக்குமார். சோ அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறாங்க. சோ டீசாலினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு லே மேன் கூப்பிட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு அவர் தெளிவா நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு. சோ

0: நம்ம இப்ப வந்து கடல் தண்ணீரை சுத்திகரிச்சு நார்மல் தண்ணீரா யூஸ் பண்றத பத்தி பேச போறோம். இதுல எப்படின்னா கடல் தண்ணீரை பம்ப் பண்ணியோ வேற விதமாவோ எட்டுனு வந்துட்டு எங்க நம்ம அதை வந்து சுத்திகரிக்கப்புறமோ சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான இடத்துல கொண்டு வந்துட்டு முதல்ல அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுல வந்து அதுல இருக்க சாலிட் அதாவது பார்ட்டிகிள்ஸ் மண்ணு இப்ப எல்லாம் இருக்கும் அதெல்லாம் செட்டில் பண்ணி வெளில எடுக்கும். அதை எடுத்த அப்புறம் அந்த தண்ணிய முள்ள அது ரொம்ப வேகமா இல்லாம முள்ள பாஸ் பண்ணி பிரஷர் ஸ்டாண்ட் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு அதுல பாஸ் பண்ணி இன்னொரு இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூவல் மீடியா ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு அதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அதுல இருக்கக்கூடிய ஆயில் கிரீஸ் ஓடர் அதாவது வாசனை கலர் இதெல்லாம் நம்ம அதுல எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த தண்ணிய மேல கொண்டு போயிட்டு ஃபில்டர் ஒண்ணு இருக்கு ஃபைன் ஃபில்டர் ஒண்ணு இருக்கு காட்ரிஜ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க அந்த காட்ரிஜ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ் உலோகத்தை மெட்டல் பார்ட் சொல்லும் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆல் தட் அதெல்லாம் அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ல வெளில போயிடும். வெளில போன அப்புறம் வரக்கூடிய தண்ணி வந்து ஏறக்குறைய ஒரு முதல்ல சீ வாட்டர் எடுத்துன்னு வந்தோம்னா கடல் தண்ணி எடுத்துன்னு வந்தோம்னா ஒரு 35,000 40,000 லெவல்ல சாலிட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் ஃபில்டர் பண்ண அப்புறம் கூட. பட் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ண அப்புறம் அதே 35,000 இருந்து இது 50 PPM வரைக்கும் வந்துடும். 50 PPM வந்த அப்புறம் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னாக்கா அதுல வந்துட்டு ஒரு சில தாது பொருட்கள் தேவைப்படுறது கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் நம்ம இதை எடுத்துடுறோம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல போட்டு அலாங் வித் அதர் இம்பியூரிட்டிஸ் மற்ற கெட்ட பொருட்களோடு சேர்த்து இதையும் எடுத்துடுறோம். அதனால குடிக்கிறதுக்கு லாய்க் இல்ல இந்த டைம்ல. அந்த தண்ணியில நம்ம நோன் குவான்டிட்டி அதாவது ஏற்கனவே நிர்மணிக்கப்பட்ட ஒரு லெவல்ல தாது பொருட்களை ஆட் பண்றோம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடுறோம். அதாவது உங்களுக்கு பாட்டில் டு வாட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது பாட்டில் வாட்டர்ல இந்த மினரல் வாட்டர் எல்லாம் இருக்கும் மினரல் இருக்கும் அதனால இந்த மினரல்ஸ் தாது பொருட்கள் எல்லாம் போட்ட அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதுதான் நாங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். தி ஹோல் ப்ராசஸ் வந்து டீசாலினேஷன் சொல்லுவாங்க.
1: ஓகே, இது வந்துட்டு உங்க ஃபேக்டரியில நீங்க இது பண்றதுக்கு காரணம் என்ன சார்? உங்க நார்மல் தண்ணி
0: ஃபேக்டரியில இதுக்கு பண்ண வேண்டிய காரணம் என்னன்னாக்கா நிலத்தண்ணீர் இருக்கு இல்லையா, நிலத்துல இருக்க தண்ணீரை வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் எங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிக்கோ இல்ல ப்ராசஸுக்கோ இந்த ஃபேக்டரி யூஸுக்கோ நாங்க அதை யூஸ் பண்ண கூடாது. நிலத்தண்ணீர் நாங்க எடுக்க மாட்டோம், ஏன்னாக்கா நிலத்தண்ணீர் எடுக்கிறதால நிலத்தோட நீர் வளம் கம்மி ஆயிருதுன்றதால அதை நாங்க பண்ண மாட்டோம். இப்ப நாங்க ஃபேக்டரி கட்டும் போது கூட நாங்க நிலத்தண்ணீரை எடுக்கவே இல்லை, வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து தான் நான் கட்டிடத்தை யூஸ் பண்ணமே தவிர கட்டிட டைம்ல கூட நாங்க நிலத்தண்ணீர் எடுக்கல. அந்த ஒரே காரணத்தால நாங்க சீ வாட்டர் எடுத்துன்னு வந்து கள்ள தண்ணீர் எடுத்துன்னு வந்து சுத்திகரிச்சு அதுல ஒரு பார்ட் வந்து எங்களோட ஃபேக்டரிக்கு யூஸ் பண்றோம் மேனுஃபேக்சரிங்க்கு, இன்னொரு ப்ராசஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றோம்.
1: ஓகே, இப்போ இந்த ஓவரால் இந்த டீசாலினேஷன் இதுக்காக நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, இதுக்காக நீங்க எவ்வளவு எஸ்டிமேட் அமௌண்ட் செலவு பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ரூபாய் வரைக்கும்?
0: இந்த டீசாலினேஷன் பிளான்ட் பத்திரம் சொன்ன பண்ணக்கா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஹோல் சிஸ்டம். எங்களுக்கு வந்து டீசாலினேஷன் பிளான்ட் அப்புறம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்புறம் ரிஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சுய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இட்ஸ் எ கிளஸ்டர் ஆஃப் பிளான்ட், நிறைய பிளான்ட் கம்பைன்ட் அதுல.
1: ஓகே,
0: எல்லாத்தையும் சேர்த்து நியர்லி 20 crore யூர்.
1: ஓ, சோ
0: அதுல எக்ஸ்பெண்டிச்சர் கேபிடல் இன்வெஸ்ட்மென்ட் ஏறக்குறைய 20 crore ஆயிருது எல்லாம் போடுறதுக்கு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் மட்டும்.
1: ஓகே சார், எல்லாருக்கும் இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கு, ஏன்னா கடல் நீரை என்னதான் சுத்திகரிச்சாலும் நம்மளோட நிலத்தடி நீரோட அளவுக்கு தூய்மையா இருக்காது, அந்த இது குவாலிட்டி டிஃபர் ஆகும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து அது யூஸ் பண்றாள், சோ நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி?
0: என்ன பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை நம்ம லேபரட்டரியில ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ கால்சியம் மெக்னீசியம் அது ஆசிட் இருக்கா ஆல்கலி இருக்கா அமிலத்தன்மை இருக்கா அதெல்லாம் பாக்குறோம் நம்ம வேரியஸ் பேராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்றோம். அதே பேராமீட்டருக்கு நம்ம இது டெஸ்ட் பண்ணோம், இது டெஸ்ட் பண்ணி ரெண்டும் மேட்சா தான் இருக்கு. ரெண்டு பேராமீட்டர், ட்ரிங்கிங் வாட்டருக்கு நிலத்தடியிலிருந்து வர நீரும் கடல் தண்ணி சுத்திகரிச்சு நீரும் ஒரே தன்மையில தான் இருக்கு. அதனால அது சாப்பிடுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நம்ம துபாய், ஷார்ஜா, எனி அதர் பிளேஸ், அங்க ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே டீசாலினேஷன் தான், வேற வழியே கிடையாது. அதுவே தேக்கனா சர்வைவ்
1: கரெக்ட்.
0: அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது.
1: ஓகே சார், நாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு டீசாலினேஷன் வந்து நீங்க நிறைய வேஸ்ட், டீசாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
0: கரெக்ட். டீசாலினேஷன் ஏன் என்ன, டீசாலினேஷன் ஒண்ணுக்கா அதுல வந்து சால்ட் மேக்ஸிமம் இருக்கும், ஏன்னா உப்பு தண்ணி இல்லையா.
1: ஆமா.
0: அண்ட் கடல்ல இருந்து எடுக்கிறதால கடலோட சேர்ந்த அந்த ஆல்கே, இது மண்ணு குப்பைகள் அண்ட் சம் மீனோட இந்த இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் வரும். பட் நம்ம இதுல வந்து பில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணும் போது இதெல்லாம் வெளியில போயிடுறது. வெளியில போனதெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி திரும்பி நாங்க கொண்டு கடல் உள்ளே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபின்னு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சி இருக்கு, அவங்க டிசைட் பண்ணி கொடுப்பாங்க இந்த தூரத்துல இந்த ஆழத்துல கொண்டு போய் இதை திரும்பி விடணும், அது பர்டிகுலர் விதத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு போய் திரும்பி பம்ப் பண்ணி கடல் உள்ள ஏறக்குறைய ஒரு மீட்டர், ஒரு கிலோமீட்டர் உள்ள போய் ஒரு 500 மீட்டர் ஆழத்துல போய் நம்ம
1: விட்டுருவோம்.
0: அவங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ணுவோம். அது டிசைன் அப்ரூவ்டு டிசைன் அது.
1: இல்லங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபிக்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் டீசாலினேஷன் ப்ராசஸ் நீங்க பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க?
0: தே ஆர் வெரி கோஆபரேட்டிவ்.
1: ஓ,
0: தே ஆர் வெரி கோஆபரேட்டிவ். அவங்க வந்து ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட பாடுன்னு சொல்லுமே.
1: ஓகே.
0: அந்த மாதிரி அவங்களுக்கு இது நேச்சுரல் திங், எல்லா உலகம் போல நடக்கிற விஷயம் தான் இது.
1: ஓகே.
0: இன்ஃபேக்ட் அமெரிக்கால வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் வரக்கூடிய இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு
1: போயிட்டு
0: ஹை பிரஷர் பம்ப் யூஸ் பண்ணி நிலத்துல போர் போட்டு நிலத்துல ஒரு ஓட்டை போட்டு ஏறக்குறைய 200 மீட்டர் 600 மீட்டர் ஆழத்துல கொண்டு போய் இந்த சாலிட விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க அமெரிக்கால.
1: இப்படி அப்படி பண்றதுனால என்ன லாபம் இருக்கு?
0: ஏன்னா அதுக்கு நிலத்து கீழே போயிட்டதால 600 மீட்டர் 700 மீட்டர் கீழே போயிருந்ததால அது திரும்பி அந்த கண்டாமினேஷன் மேல வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே வரும்போது கூட அது ஒவ்வொரு லேயரும் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி மேல வரும்போது நார்மலா வந்துடும் பாட்டு.
1: ஏன்னா
0: தெர் இஸ் கால்ட் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்.
1: ஓகே ஓகே.
0: நேச்சுரல் பேலன்ஸ்ல அது செட்டப் ஆயிடும்.
1: ஓகே ஓகே.
0: அதே மாதிரிதான் நம்ம இப்ப சீ வாட்டர் லெட்னு வர இது கொண்டு வந்து நம்ம திரும்பி சீல விடுறோம்.
1: ஓகே.
0: சீ இஸ் a mass water, it's a big water quantity, so it will get diluted and balanced.
1: ஓகே ஓகே.
0: அதனால ஒரு மீன் வளமோ கடல் வளமோ எதுவும் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்ல. அது சொன்ன விதத்துல சயின்டிபிக்கா பண்ணா ஒரு ப்ராப்ளம் இருக்காது.
1: ஓகே. இப்போ நீங்க யூஸ் பண்ண அந்த டீசாலினேஷன்காக யூஸ் பண்ற மெம்பிரேன்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணனும், நம்ம இந்தியால இல்ல அப்படினு சொல்றாங்க.
0: いや, நாங்க கொண்டுது இம்போர்ட் தான் பண்ணிருக்கோம்.
1: எந்த ஊர்ல இருந்து பண்ணீங்க சார்?
0: ஏனா இது இத்தாலில இருக்கு, ஜெர்மனில இருக்கு, அமெரிக்கால இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம்.
1: ஓகே. இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட்?
0: இது கமர்ஷியல் டிசிஷன் இல்லையா?
1: ஓகே. அல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னு கேக்க வந்தோம். உங்களோட
0: ஐ திங்க் எங்க இருந்து இட்ஸ் फ्रॉम ஜெர்மனி.
1: German.
0: I'm not very sure. I don't know the number. I didn't remember the
1: okay.
0: company name. I think it is German. Right.
1: Okay. உங்களுக்கு நீங்க இந்த process பண்ண போறீங்க அப்படினு சொல்லும்போது கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கோஆபரேஷன் இருந்தது சார்?
0: See, cooperation is very good. In fact, desalination எல்லாம் போடும்போது கவர்மெண்ட்ல there is a special permission the collector gives.
1: ஓஹோ.
0: கலெக்டர் கொடுக்கற பெர்மிஷன் பிரகாரம் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு கன்செஷன் உண்டு.
1: ஓகே ஓகே. ஓகே. உங்களுக்கு இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் பண்ண நீங்க வந்து இவ்வளவு வெற்றிகரமா பண்ணிருக்கீங்க, இனி மத்த ஃபேக்டரிஸ்க்கும் மத்த கம்பெனிஸ்க்கும் நீங்க அத பத்தி ஏதாவது சொல்றதுண்டா? அவங்கள பண்ணதுக்காக நீங்க ஊக்குவிக்கிறதுண்டா?
0: நாங்க சொல்றது எங்க கெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் கம்பெனியோட கார்ப்பரேட் ஃபிலாசபியே டு மெயின்டெய்ன் தி என்விரான்மென்ட் அண்ட் சஸ்டெயின் தி என்விரான்மென்ட் ஆல்வேஸ்.
1: ஓகே.
0: அதனால அதுக்கேத்த மாதிரி நாங்க எவ்வளவுனா செலவு பண்ணி இருப்போம். It is a part of our corporate culture.
1: Okay, okay.
0: அதனால ஐ கேனாட் ஃபோர்ஸ் திஸ் ஆன் எவரிபடி.
1: பட்
0: அதர் பீப்புள் வந்து இதை பார்த்து அவங்களும் புரிஞ்சிட்டு பண்ணணும். இட்ஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
1: ஓகே, கவர்மெண்ட் வந்து இப்போ சென்னையில் வந்துட்டு இந்த டீசாலினேஷன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா ஒரு இது வந்துட்டு இருக்கு. அதுலயும் அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த 800ல இருக்கிற கடல்ல இருந்து இது பண்றாங்க, வாட்டர்ஸ் இது பண்ணா ரொம்ப நல்ல டெம்பரேச்சர் இருக்கு, 800ல இருந்தா எடுக்க போறோம்லாம் சொல்றாங்க. அது என்ன வாட்டர் டெம்பரேச்சர், நீங்க எந்த பகுதியில இருந்து எடுக்கிறீங்க சார்?
0: நாங்க வந்து சென்னையில இருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ்ல இருக்கும், நியர்லி 200 கிலோமீட்டர்.
1: ஓகே,
0: கடலூர் எட்ல.
1: நீங்க கடலூர்ல இருந்து எடுக்கிறீங்க?
0: ஆமா.
1: இல்ல, அது வந்துட்டு ஏதோ டெம்பரேச்சர் வந்து கரெக்டா இருக்கு, ஏதோ அந்த தண்ணியோட டீப் என்னமோ கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கிரைட்டீரியான்னு சொல்ல முடியுமா சார்?
0: டெம்பரேச்சர் அவ்வளவு வேரி ஆகுது இல்லையா இங்க நான் பார்த்த வரைக்கும். ஐ டோன்ட் நோ, இப்போ 800ல ஷிப் டிராபிக் ஜாஸ்தியா இருக்கதால ஒரு வேற டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. எங்க சைடுல வந்து வி ஹேவ் வெரி க்ளோ நேரோ டெம்பரேச்சர் ரேஞ்ச்.
1: ஓகே,
0: ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 28 to 30, 32 அந்த மாதிரி தான் இருக்கும்.
1: ஓகே,
0: நாங்க அந்த மாதிரி பெரிய கிரைட்டீரியா எதுவும் பாக்க, ஏன்னாக்கா என் சிஸ்டம் இஸ் வெரி கிளீன்.
1: ஓகே சார், நீங்க
0: 800ல வந்து நிறைய ஷிப் டிராபிக் இருக்கதால ஒருவேளை டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: சார், இப்போ நீங்கெல்லாம் வந்துட்டு உங்க ஃபேக்டரிக்கு ஒரு சின்ன லெவல்ல பண்றீங்க, இதை வந்து ஒரு மாசா சிட்டி லெவல்ல ஸ்டேட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா?
0: எந்த ப்ராசஸ்லயுமே டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஒன்லி இஸ் இமேஜினரி ஃபங்க்ஷன்.
1: ஓகே,
0: ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்கு உண்டான ஹஸார்ட் ஆபரேஷன்ஸ் பிளஸ் மைனஸ் எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி பண்ணோம்னாக்கா everything will be perfect.
1: Okay.
0: வந்து without full involvement ஏதோ பண்ணனும்னு நினைச்சு பண்ணாக்கா it will be not fully correct.
1: Okay.
0: The engineering is the key. Design is the key basically.
1: ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க இல்லையா, நம்ம வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சென்னையில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பூர்வா இருக்கிற வந்துட்டு வாட்டர் ஸ்கேசிட்டி குறைஞ்சிரும்.
0: Yeah, in fact, almost all these coastal states, they should look into this possibility. ஏன்னா கடலோரமாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கடல் தண்ணியை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றது யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில இருக்கும் போது அத வந்து நல்லபடியா பார்த்து பராமரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ப்ராப்ளமா இல்லாம இருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும்னா டீசாலினேஷனும் ஒரு பகுதி தான் அதுல.
1: ஓகே,
0: இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து எல்லாருமே பண்ணணும்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ஓகே.
2: And Gayathri, desalination பத்தி நிறைய விஷயங்கள்லாம் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ட் எப்பவுமே வந்து நிறைய தண்ணி வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ இவர் வந்து இப்போ கடல் நீரை வந்து அவங்க வந்து இதுக்காக யூஸ் பண்றதுனால அண்ட் எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். சோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக வேண்டிய தண்ணி வந்து அவங்க கடல் நீர் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா வந்து டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஜனங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட கவர்மெண்ட் குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்படி நல்ல சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி. அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுக்காம எப்பவுமே வந்து கவர்மெண்ட் பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட்டும் சரி நேஷனல் லெவல்ல வந்து அந்த ஓஷனோகிராபி டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நல்ல சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா வந்து இதுக்காக வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு வேற சொன்னாரு. சோ பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ காயத்ரி சொல்லு, நீ என்ன நினைக்கிற அவர் பேசுனத பத்தி?
3: பிராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்த மாதிரி இருக்கு. அது ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல வந்து கவர்மெண்ட்டையும் என்ஜிஓவையும் இவ்வளவு வந்து அவர் வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அவர்கிட்ட இருந்து கேட்கும் போது ஒன்னும் சந்தோஷமா இருக்கு. பிரைவேட்ல மட்டும் இல்ல, இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதையும் வந்து கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, அது சின்ன சின்ன வீட்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் பண்றது வந்து கவர்மெண்ட்க்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சின்ன சின்ன லெவல்ல பண்ணா கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ஒரு நாள் ஹிட் ஆகும். சோ பிராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி, சோ சின்ன லெவல்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும்போது நமக்கு இன்னும் சந்தோஷம். சோ அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆச்சுன்னா அண்ட் கண்டிப்பா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டியே இருக்காது. அண்ட் அவர் ஒரு ஒரு வார்த்தையிலும் சொன்னாரு கவர்மெண்ட் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓகே. ஆனா அந்த கவர்மெண்ட்ல இருந்து யாரா ஒருத்தங்க ஒரு அபிஷியல் நம்ம கிட்ட பேசினா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
3: ஆமா பவி, கண்டிப்பா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல இருந்து ஒரு சீனியர் அபிஷியல் டீசாலினேஷன் ப்ராசஸ் பத்தி நம்மளுக்காக பேச போறாங்க. ஓவர் டு சுனிதா.
4: டீசாலினேஷன்ங்கிறது இஸ் அ ரிமூவல் ஆஃப் சால்ட்ஸ் ஃப்ரம் சலைன் வாட்டர். அதான் ஸோ அது வந்துட்டு நம்ம அது வந்து ஹையஸ்ட் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த அதே டெக்னிக்கை வந்து தான் நம்ம வந்து கடல் நீரை சுத்தப்படுத்தி குடிக்கிற தண்ணியாகிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே சேம் டெக்னிக். அந்த சால்ட் கண்டென்ட்டை பொறுத்து அந்த மெம்பரேன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்டிவ் மெம்பரேன் வந்து வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
5: ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இல்லையா, அது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
4: டீசாலினேஷன் டெக்னிக்கில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இட் இஸ் ரிவர்ஸ் டு ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஜென்ரலாக ஆஸ்மாசிஸ்ங்கிறது இது லோயர் டு ஹையர் ட்ராவலிங் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொன்னது. பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்ம இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறது வந்து சலைன் வாட்டர். சலைன் வாட்டர் வந்து இட் இஸ் ஹேவிங் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். அப்போ அது வந்துட்டு அந்த மெம்பரேன் வெளியே ட்ராவல் பண்ணி வெளியில் வரும்போது இட் அலோஸ் ஒன்லி வாட்டர், சால்ட்டை வந்து ரீடைன் பண்ணும். ஸோ அதான் ரிவர்ஸ் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க.
5: இந்த மெம்பரேன்ங்கிற அந்த இது வந்துட்டு எந்த ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க?
4: அதான் டிபெண்ட் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அந்த அதனால் நம்ம கரெக்டாக ரேட் சொல்ல முடியல. கடல் தண்ணிங்கும்போது த ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு வந்து அந்த செல் அந்த டிபெண்ட் அப்பான் த நீ அந்த மெம்பரேன் செலக்ஷனை பொறுத்து. ஈவன் இந்த இப்போ ஹவுஸ் ஹோல்டில் போடுறாங்க இல்லையா, வீட்டில் போடுறாங்க, அது ஆர்ஓ சிஸ்டம் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்ஓ சிஸ்டம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000-20,000 அதுக்குள்ளேயே முடிஞ்சு. ஸோ அது அது மட்டும் இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் சோ மெனி ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான வாட்டர் நமக்கு 10 liters பர் டே இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. பட் அந்த அந்த அவுட்புட்டை பொறுத்தும் நம்ம இது மாறும். காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் சோ மெனி ஃபேக்டர்ஸ்.
5: இப்போ தமிழ்நாட்டுக்கு வாட்டர் சப்ளை எஸ்பெஷலி சென்னைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து வருது?
4: தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் டீசாலினேஷன் பிளான்ட் வந்து 1999 ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கடல் நீரை வந்து சுத்தப்படுத்தி 3.8 MLD

0: அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டுருக்காங்க.
1: அவங்க வந்து ஆனால் கடல் நீர் தான் மொத்தமாக,
0: கடல் நீரை தான் சுத்தப்பட்டு கொடுக்குறாங்க.
1: இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, அதாவது கடல் நீரை சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்
0: இருக்கு? கடல் நீரை சுத்தப்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சோர்ஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் இப்போ ராம்நாடுலாம் பார்த்தா சீ வாட்டர் இன்ட்ரூஷன் சொல்லுவாங்க, கடல் தண்ணி வந்து ஊடுருவி வந்துடுறதுனால. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் சப்ளை பண்ணுறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் சப்ளை பண்ணுறது வந்து நமக்கு சோர்ஸ், மெயின் சோர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான். இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து சீ வாட்டர் இன்ட்ரூஷன்னால வந்து அந்த சோர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, நிறைய சால்ட்டி ஆகிடுது. இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே சோர்ஸே கிடைக்கலன்னா மக்களுக்கு நம்ம வந்து நல்ல தண்ணி கொடுக்க முடியாது. அந்த கேஸில் இந்த சால்ட்டு கடல் நீரையே வந்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு நல்ல தண்ணியாக வந்து கொடுக்குறாங்க.
1: இப்படி கடல் நீரை எடுத்து இது பண்ணுறதுனால நேச்சுரல், அதாவது நம்மளோட இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லையா?
0: இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது கொஸ்டினே இல்லை. அந்த மாதிரி கொஸ்டின் சான்ஸே இல்லைன்னு தான்.
1: நேச்சுரல் சோர்ஸ், அதாவது கிரவுண்ட் வாட்டர் குறையறதுனால தான் கடல் தண்ணி எடுக்கும். ஸோ அது வந்துட்டு குறையறதுக்கு காரணம் இந்த மாஸ், கிளைமேட்டு, இது பொல்யூஷன், அது இதுன்னா சொல்றாங்க. அதெல்லாம்
0: தானே சோர்ஸ்ல வந்து இருக்கும், பட் ஈல்டு கம்மியா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து பாப்புலேஷன் கம்மியா இருந்தது, சோர்ஸ் வந்து நிறைய இருந்தது. இப்ப நம்மளுடைய தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் வந்து நீட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆனால் அந்த சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் அந்த மழையெல்லாம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போலாம் வந்து சஃபிஷியண்ட்டாக ரெயின் இல்லை, ரெயின்ஃபால் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால அந்த இது வந்து குறைஞ்சிட்டே போகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வைக்கிறோம். அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஒரு நிமிஷம் நிற்கிறோம். அப்புறம் வந்து அதுதான் புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரம் பக்கம் ஏரி, அதுலேருந்து தண்ணி கிடைக்குது. கொஞ்சம் கிருஷ்ணா வாட்டரும் வருது நல்லா. அந்த எல்லாமே வச்சு நம்ம பியூர்லி ரெயின் வாட்டர் தான் நமக்கு சோர்ஸ் வந்து. ரெயின் வாட்டர் தான்
1: சென்னையோட இது வந்து மெயின் சோர்ஸ். ரெயின் வாட்டர்,
0: ரெயின் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர். மெம்பரேன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கு யூஸ் பண்ணுற மெம்பரேன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதனால் யூஎஸ்ஏ தான் வந்து மெயின் சப்ளையர் வந்து யூஎஸ்ஏல தான் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க பிரான்ச்சஸ் வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அதர் கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ்
1: நிறைய கண்ட்ரிஸ் சுற்றி இருக்கு அவங்களோட பிரான்ச்சஸ்.
0: சைனா, கொரியா, அது மாதிரி.
2: கவர்மெண்ட் அஃபிஷியல் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியரா கவர்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன, வாட்டர் சப்ளை பத்தி என்ன ஸ்டேட்டஸ்னு விலாவரியா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
3: கண்டிப்பா நிறைய சில டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், சோ அது
2: எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும்.
3: ஓகே, அண்ட் சரி, ஓகே, நிறைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் பேசினாங்க, சோ பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லாம் பேசினாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து டீசாலினேஷன் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், சோ ஜனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை பத்தி அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாமா?
4: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
4: சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சரியா தெரியலமான.
1: கவர்மெண்ட் வந்து இந்த பொங்கல்ல இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
4: மேபி இருக்கலாங்கிற ஒரு என்னோட ஒரு இது.
1: ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 99ல ஆரம்பிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் அதை பத்தி தெரியும்.
4: இல்லமா எனக்கு
5: கடல் நீர் இது பண்ற அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாம் இந்த ஈசிஆர் ரோட்ல தான் சம்திங் எங்கேயே ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராஜெக்ட். அப்படியே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு படத்துல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிஜமா நடக்கல. அது
1: சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அது 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு அவேர்
5: இல்ல? கண்டிப்பா தெரியாதுமா அதை பத்தி, ஏன்னா நியூஸ் இல்ல, நியூஸ் இல்லாதனால தெரியல.
1: டீசாலினேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
5: அது எனக்கு ஒன்றும் ஐடியா இல்ல.
1: கடல் நீரை குடிநீரா மாத்துறது அப்படின்னு
5: அது எப்படி பண்ண போறாங்க என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. எது வரைக்கும்
1: 10 வருஷத்துக்கு
5: முன்னாடி
1: ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல
3: தெரியும் கடல் நீரை குடிநீரை மாத்துறது. அண்ட் அதை பத்தி ஆனா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா எப்பனா பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இல்லாட்டினா டெலிவிஷன்ல வந்து அதை பத்தி ஒரு ஜெனரல் டாக் இருக்கும். அண்ட் அது இல்லாம இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஏப்ரல் மே வரப்போகுது. ஸோ கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து தண்ணி அப்படின்னா சென்னைக்கு வந்து வெளியே இருந்துதான் தண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அதுல வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப வந்து கண்டிப்பா டீசாலினேஷன் பத்தி திருப்பி ஒரு ஜெனரல் டாக் வரும். ஸோ அப்ப எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கடல் நீரை குடிநீரா மாத்துறோம்னா நமக்கு வந்து தண்ணி பஞ்சமே இருக்காது. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸோ அந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நல்ல பியூரான ஒரு வாட்டர், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தண்ணி யார் வந்து அந்த மாதிரி கொண்டு வராங்களோ அந்த ஸ்கீம் கொண்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்.
6: குடிநீராக நல்லதுதான், அவ்வளவுதான்.
1: இல்ல கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஜூன்குள்ள இதாயிடும் சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
6: கடல் நீர் குடிநீராக மக்கள் சேமிப்பு தானே, தண்ணிக்கு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கலாம், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதை
1: பத்தி உங்களுக்கு என்ன நினைவு?
6: நல்ல விஷயம் தான் எல்லாருக்கும்.
1: அது வந்து ஜூன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
6: கண்டிப்பா நல்லதான், அம்மா பிரச்சனை வராது இல்லைங்களா? குடிநீர் இருக்கலாம், பரவாயில்ல
1: சொல்றாங்க இல்லையா?
6: எனக்கு அதை பத்தி அவ்வளவு சொல்ல தெரியாது, நல்லதுதான்.
1: இல்ல கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஜூன்ல இருந்து கண்ணீர குடிநீர நம்ம சிட்டிக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க, அது பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அவேர்னஸ் இருக்கா?
6: ஐடியா இல்ல. கடல் நீர் குடிநீர் ஆக்கிறத பத்தி கேட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல திட்டம் தான். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல வரப்பிரசாதம் சென்னையை பொறுத்தவரணும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்டட் டு சென்னை, மற்றபடி ராமநாதபுரம் மாதிரி தண்ணி இல்லாத இடங்களில் கூட இந்த மாதிரி திட்டத்தை அமல்படுத்தினாக்கா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துல குடிநீர் பற்றாக்குறை இருக்கோ அந்தந்த இடத்துக்கு இதை சப்ளை பண்ணால், இங்கேருந்து நீராக்கி குடிநீராக்கி கடல் நீரை அந்த சப்ளை பண்ணால் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபார் கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடல் நீரை குடிநீராக்கி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கல்லாம். ஸோ அந்த மாதிரி திட்டம் இங்கே வந்து பண்ணால் நல்லது, அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே மக்களுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் அது வேஸ்ட்ங்க, அது அது மாதிரிலாம் பண்ணுறது வேஸ்ட். அது கடல் நீர் வந்து சீ வாட்டர் வந்து இயற்கையானது, அதில் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாத விஷயம். ஓகேவா? இது சாதாரண தண்ணியாக நல்ல தண்ணியாக கொடுக்க சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? அதுதான் வேணும். சாதாரண மெட்ரோ வாட்டர் ஒன்றும் அந்த மருந்து இல்லாமல் அதை ஒழுங்காக கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள், அதுவே போதும். அதை போயிட்டு இருக்கிற தண்ணியும் இது பண்ணிவிட்டு தேவையில்லாத இது பண்ணலாம் தேவையில்ல, அவ்வளோதான். தட்ஸ் ஒப்பீனியன்.
7: அதெல்லாம் அனுபவம் இல்லைம்மா, தெரியாது, அங்கே போய் சொல்லிட்டு அவருக்காது.
8: கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இதெல்லாம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கடல் நீரை குடிநீராகி அவங்களுக்கு தண்ணிக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் அம்பூரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தண்ணி நிறைய இருக்குது வந்து, ஆனால் வந்து யூஸ் நம்மளுடைய யூஸுக்கு சாதாரணக்காரனுடைய யூஸுக்கு அது கிடைக்கிறதில்லை. ஒரு குடி தண்ணின்றது வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம் வந்து சென்னை, சரிங்களா. குடித்தண்ணின்றது வந்து மனிதனுடைய அடிப்படை. குடித்தண்ணீர் அது அதை விட முக்கியமானது வந்து வீடு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணுக்கு நமக்கு உரிமை உண்டு.
3: அண்ட் இப்போ வந்து நம்ம டீசாலினேஷன் பத்தி இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்றாங்க. ஸோ வீட்டில எல்லாம் நிறைய பேர் பிளான் போட்டு மெம்பரேன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம கேட்ட பாதி பேருக்கு வந்து ரொம்ப சாதாரண அந்த நடுத்தர இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து டீசாலினேஷன்னா என்னன்னே தெரியாதுமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அதுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அத்திப்பூ மாதிரி எனக்கு தெரியும், ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்பவுமே கெட்ட விஷயம் தான் வந்து காத்துல அப்படியே ஃபாஸ்டா பரவிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமும் எல்லாருக்கும் கண்டிப்பா ரீச் ஆகி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம்.
2: கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை இன்ஸ்டால் பண்றது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
3: அண்ட் கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் இதுல வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபசர் மிஸ்ஸஸ் அம்புஜம் அவங்க பேசினப்ப என்ன சொன்னாங்க, இந்த டீசாலினேஷன்லாம் வந்து நல்ல விஷயம் தான், ஸோ நானும் வந்து நிறைய படிச்சிருக்கேன். அண்ட் அதுல வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டீசாலினேஷன் பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்துல ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி ஒரு க்வெஸ்சன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசின மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு, கண்டிப்பா வந்து இது வேஸ்ட் ஆகும், சோ இதை திருப்பியும் வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து ஏதோ 500 ஃபீட்ல வந்து டம்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அந்த தண்ணி மேல வராதா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லேயரா வரும்போது அந்த வாட்டர் வந்து திருப்பி வந்து பியூரிஃபை ஆகி வரும், சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் பண்ணும்போது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்லது கொண்டு வரணும்னு போது சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். சோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்ற ஒரு பேச்சே, ஆமா அந்த மாதிரி ஒரு வேர்டே வந்து டிக்ஷனரியில இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்து இந்தியாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்லலாம், வரும் நினைக்கலாம். நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தா இல்ல காயத்ரி, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுக்கறியா?
2: கண்டிப்பா பவி, உங்களுக்கு தண்ணி இல்லாமலாம், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டீசாலினேஷன் ப்ராசஸ் முடிச்சோடே தண்ணி உங்களுக்கு கொடுத்து
3: கண்டிப்பா அந்த தண்ணி சீக்கிரம் வந்து என்னோட தேர்ஸ்டிய வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த பத்தி கேட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி டீசாலினேஷன் சோ நிறைய விஷயங்கள்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8ல. கண்டிப்பா வந்து இந்த கடல் நீர் வந்து குடிநீரா மாத்தி எல்லாரோட தாகத்தையும் கண்டிப்பா தீக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்ப நம்ம கிளம்பலாமா காயத்ரி?
2: நிச்சயமா.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா
2: அண்ட் காயத்ரி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பால விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: புள்ளியெட்டு.
1: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
2: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
3: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
4: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
5: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
6: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
0: Presenting

0: வணக்கம் நேயர்களே, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே. ஆனா இந்த நாளிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள தள்ளப்படுறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிறது, ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல பொது இடங்கள். ஆனா இது எல்லாம் தாண்டி ஒரு சமமா இருக்கிற இடம்னா வொர்க் பிளேஸ் தான். ஆனா அங்கேயும் பெண்கள் இந்த மாதிரி தொல்லைக்கு ஆளாகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையோட எண்டா? தட்டி கேட்க முடியாதா? திருப்பியும் சமையல் அறையதானா? இன்னைக்கு MOBCRS 107.8 FM உங்களுக்காகவே ஹர் ஸ்டோரி என்ற நிகழ்ச்சி வழங்குறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ், அவதார் ஐவனோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. அவதார் ஐவன் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற ஒரு ஆர்கனைசேஷன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு உங்களுக்காகவே வேலை பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்.
2: ஹலோ மேம்.
3: ஹலோ மா.
2: இப்போ அவதார் ஐவனோட குறிக்கோள் என்ன?
3: அவதார் ஐவன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸ் வந்து 2005 ஆரம்பிச்சது. அப்ப நாங்க என்ன ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, யாரு வந்து எந்த பெண்கள் வந்து ஒரு குடும்ப காரணத்தினாலேயோ இல்ல குழந்தை பிறப்பு காரணத்தினாலேயோ வேலையில வந்து ஒரு பிரேக் ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கெரியரை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளா முன்னாடி இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 5-6 நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரேக் எடுத்த பெண்கள் மட்டும் இல்லாம யாரு தொடர்ந்து வேலையில இருக்காங்களோ, ஒரு ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்குமே அதிக அளவுல சப்போர்ட் அப்படிங்கறது தேவைப்படுதுங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவதார் ஐவின் அப்படிங்கிற இந்த ஒரு சேவை, இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிலையான கெரியரை, அதாவது சஸ்டைனபிள் கெரியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கூடியதுதான் எங்களுடைய குறிக்கோள்மா.
2: உங்களோட ஒபீனியன்ல பெண்கள் வேலை பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன?
3: இப்போ பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% இருக்கக்கூடிய பெண்கள்ல 26.5% பெண்கள் தான் வேலைக்கே போறாங்க. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ 70%+ பெண்கள் வந்து வேலைக்கு போறது இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கெரியர்ல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கிறது இல்ல. போனாலுமே கூட 30 உட்பட்ட கிட்டத்தட்ட 48% பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து நிறுத்திட்டு அவங்க வீட்டோட இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய நெட்வொர்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 36,000 பெண்கள் இருக்காங்க இந்த நெட்வொர்க்ல. சோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வியை நாங்களும் கேட்டோம், நீங்க ஏன் வந்து நிலையான ஒரு கெரியர்ல இருக்க மாட்டீங்க, ஏன் வேலையை விட்டுடுறீங்க, ஏன் நீங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கனாக்க, 3-4 விதமான பதில்கள் சொல்றாங்க. ஒண்ணு, இந்த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற அந்த வேலை செய்யக்கூடிய இடம் அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இல்லங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா அவளுக்கு பல விதமான சப்போர்ட் தேவை, அதாவது தன்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் தேவை, முக்கியமா கணவனுடைய ஒரு ஒத்துழைப்பு தேவை. அவ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல இருந்தான்னாக்கா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் அவளுக்கு தேவை. அது போல அந்த குடும்ப சப்போர்ட்ங்கிறது முக்கியமா தேவை. சோ அது இல்லாத பெண்கள் கண்டிப்பா வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியறது இல்ல, விட்டுறாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னுடைய படிப்பு படிச்சுட்டு, நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு மேல வரணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த குடும்ப பொறுப்புன்றது, அதாவது ஒரு தாயா ஆகக்கூடிய அந்த பொறுப்புன்றது வந்து அவங்களுக்கு நடுவுல வந்துடுறது. அப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டி சமூகமானது வந்து அந்த பொறுப்பையும் சேர்ந்து அதையும் கூட அவங்க வந்து அந்த வேலையும் நல்லபடியா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் தான் காரணம் ஒரு பெண் வந்து கண்டினியூஸா வேலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் மெயின் காரணம்.
2: இப்ப மேம், கார்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றது இல்ல, அதுல ஆண்களுக்கு பெண்களோட இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா?
3: நல்ல கேள்விமா இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் வேர்ல்டுன்னு நீங்க சொன்னீங்களே, அதுல வந்து ஆண்கள் தான் அதிகம், அதாவது கிட்டத்தட்ட 80% மேல ஆண்கள் தான் அந்த கார்பரேட் வேர்ல்டுல இருக்காங்க. அதனால அந்த உலகமே கிட்டத்தட்ட அவங்களால ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உலகம் ஆயிடுச்சு. சோ எதெல்லாம் வந்து ஆண்களுக்கு சுலபமா வரக்கூடிய ஒரு ஒரு குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான தேவைகளா இருக்கு. அதுல பல குணங்கள் பெண்கள் கிட்ட இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங், அக்ரஸிவ்னஸ், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நேச்சுரலா வரக்கூடிய சில குணங்கள், பெண்களுக்கு அது அவ்வளவு நேச்சுரலா வராது. அவங்க அதை பழகிக்கணும், அவங்க பழகிக்கிட்டாதான் அவங்களால வந்து அதை நல்ல விதத்துல செய்ய முடியும். அதனால பல விதமான வேலைகளே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஷாப் ஃபுளோர் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இது போல பல வேலைகள் வந்து ஆண்களால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளா இன்னைக்கு இருக்குது. சோ அதனால வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த நிலை இப்போ மாறிக்கிட்டு வருது. இப்ப ஒரு 3 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அதாவது ட்ரெடிஷனலா ஆண்களே செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட இப்ப வந்து பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு பெண் கேண்டிடேட்ஸ் கொடுங்க, எங்களுக்கு இதுக்கு பெண்களை நாங்க வந்து தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை கூட செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய அளவுல வருதா, நிறைய பெண்கள் அதனால வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சு உள்ள வராங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த நிலை மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணுமா.
2: ஆனா இப்ப பெண்களுக்கு வேலை செய்வது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
3: அகைன் ரொம்ப நல்ல கேள்விமா இது. பெண்கள் வந்து இப்ப நீங்க நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றது 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, பெண்களும் ஆண்களும் ஒரே நிலையில சமமா இருந்தவங்க தான். நீங்க எந்த ஒரு அதாவது நமக்கு வேதிக் ஏஜஸ்னு சொல்லுவாங்க, அந்த வேதிக் ஏஜஸ்ல இருந்து எடுத்து பெண்கள் எப்பயுமே வந்து ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைவா இருந்ததே இல்லை. எதெல்லாம் ஒரு ஆணால செய்ய முடியுமோ அது அத்தனையும் ஒரு பெண்ணால செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருந்தது நம்மளுடைய இந்த நாட்டுல, இந்த இந்திய நாட்டுல. அதே போல அவங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதெல்லாம் இன்னும் நல்லா வருமோ, எந்த மாதிரி வேலைகள், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களால ரொம்ப நல்ல விதமா செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பெண்களே செய்யட்டும், எதெல்லாம் ஆண்களால நல்லா செய்ய முடியுமோ அதெல்லாம் ஆண்கள் செய்யட்டும்ங்கிற அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்தது. போக போக என்னாச்சுனாக்க, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு கத்து கொடுத்தாக்க அவங்களாலயும் அது செய்ய முடியும், அதே போல ஆண்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க அவங்களாலயும் செய்ய முடியும் ஒரு எண்ணம் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 40-50 வருஷமா பெண்களுக்கு வந்து அந்த இகனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார சுதந்திரம், அதாவது நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கறத வச்சு நான் எந்த அளவுக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாச்சு. ஒரு சமீபத்துல கூட ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு பெண் சம்பாதிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% அவ சம்பாதிக்கிற அந்த பொருள், அந்த பணத்தினால தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விதமான பேருக்கும் அவ ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா அதே வந்து ஒரு ஆணுக்கு சொல்ல முடியாது நம்மளால. அதனால அந்த ஒரு பெண் வேலைக்கு போக போக, அந்த பெண் வந்து வேலை செய்ய, அந்த பெண் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன ஆக்சுவலா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நாடே சமூகமே வளர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வந்து நம்மள வந்து இந்தியாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு தான் நம்மள சொல்றாங்க. அதாவது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நாடுன்னு தான் நம்மள சொல்றாங்க. ஆனா இதே இங்கிலாந்தையோ இல்ல அமெரிக்காவையோ யூரோப்பையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்டு நேஷன் அப்படின்றாங்க. அதாவது வளர்ச்சி அடைந்து முடிந்த ஒரு நாடுன்னு சொல்றாங்க. அங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு நாட்டுல பெண்ணுக்கு உரிமைகள் ஆணுக்கு சமமாக இருக்குதோ, எந்த ஒரு நாட்டுல பெண்கள் வந்து அதிக அளவுல வேலை பாக்குறாங்களோ, எந்த அளவுல பெண்கள் வந்து சமமான பங்கு அவங்களுக்கு வந்து அந்த வேலை நிறுவனத்துல கூட இருக்குதோ, அந்த நாட்டை தான் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு ஆக்சுவலா சொல்றாங்க. சோ இந்த பல காரணங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம இந்தியாவிலயும் இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிக அளவுல அந்த வேலை செய்து அதுல அவங்க பங்கேற்கணும்ங்கிறது என்னோட பெரிய ஒரு விருப்பமா என்னோடது.
2: ஆனா இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனால், ஒரு பெண்ணால் நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: ஏமா முடியாது, கண்டிப்பா முடியும்மா. ஒரு பெண்ணால நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஆகவும் தன்னுடைய எல்லா கடமைகளையும் நல்ல சரிவர செய்து கொண்டும் நிச்சயமா ஒரு பெண்ணால இருக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆணையும் விட ஒரு பெண்ணால இந்த பல அவதாரங்களை நல்லபடியா அவங்க செய்ய முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதி காலத்திலேருந்தே அந்த நர்ச்சரிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால அவங்க வந்து எல்லாரையுமே, நம்ம ஒரு குடும்பம்னு இல்ல, எல்லா ஒரு இடத்துலயுமே வேலை செய்யும் இடத்துல கூட அந்த அரவணைத்து போய் அது போல ஒரு ஒரு லீடர்ஷிப்பை காமிக்கக்கூடிய குணம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில பெண்கள் நினைக்கலாம், ஐயோ நம்மளால வந்து வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடியலையேன்னு. நான் என்ன தெரியுமா அதுக்கு சொல்லுவேன், டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு மெயின். எந்த ஒரு பெண் சரிவர பிளான் பண்ணி தன்னுடைய நேரத்தை அழகாக ஒதுக்கி செய்யறாங்களோ அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுமா.
2: தேங்க்யூ மேம். ஏன்னா இப்போ ஒரு இளவயது பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: இளவயது பெண்களுக்கு நிறைய சொல்ல விரும்புறேன், ஆனா உங்களுடைய இந்த எம்ஓபி ரேடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை கண்டிப்பா படுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடவே விடாதீங்க. அதுக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க. பெண்கள் அப்படிங்கிற நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா தாய்மை. நம்மளாலதான் ஒரு தாய் ஆக முடியும். ஒரு ஒரு உயிரை வந்து படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட வந்து கடவுள் நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆனா அதே நேரத்துல அதை காரணம் காமிச்சு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை, உங்களுடைய டேலண்ட்ஸ, நீங்க செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்து பல பேர் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண முன்னுக்கு வராங்க. இப்ப எங்களுடைய நிறுவனமே எடுத்துக்கோங்க, அவதார் ஐவின். அவதார் ஐவினே வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்ல விதத்துல அவங்க வேலை வாய்ப்புல அவங்கள முன்னுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நாங்க இருக்கோம். சோ இது போல பல நிறுவனங்கள், பல விஷயங்கள்ல உங்களால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்களுடைய ஆசைகளை உயிரூட்டி எப்பவுமே நல்ல ஒரு விதத்துல வச்சுக்கோங்க. நல்ல கடுமையா உழைச்சு முன்னுக்கு வாங்க. நம்மளுடைய இந்தியாவில ஒரு 50-50% பெண்களுடைய ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்குங்க. இதுதான் நான் வந்து இளம் வயது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை. தேங்க்யூமா.
1: தேங்க்யூ மேம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா பெண்கள் வேலை பண்றது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களிடம் விடை பெறுவது ஸ்ரத்தா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி,

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. மச்சான் செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏய் மச்சான், ரெண்டு பிகர்டா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting her story. Presenting her story. Presenting.

0: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: May I come in, sir?
1: Yeah, Anu, what do you want?
0: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
1: யூ தி பார் அனு, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: So I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவனை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்னை அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh, அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானோ. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: என் வாழ்க்கை இதில் தான் இருக்கு சார். வேற ஏதாச்சும் வழி இருக்கா?
1: ஒரு வழி இருக்கு.
0: சார், சார், வாட் ஆர் யூ டூயிங் சார்? என்ன பண்றீங்க சார்? சீ,
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏ மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏ மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: வேலை எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ் பத்தி சுதா ராமலிங்கம் என்ற பிரபலமான ஒரு பேரோட விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஓட ஜூனியர் அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார் BA BL ஓட பேச போறோம். அவரோட பேசி வேலை பார்க்கும் இடத்துலேருந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம தீர்வு காணலாங்கிறது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ சார்.
1: ஹலோ.
0: சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்கிறது, அந்த மாதிரி தப்புகள் வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்க, எந்த ஒர்க் பிளேஸ் ஏரியால இருந்து உங்களுக்கு தெரியுது?
1: இந்த மாதிரி பெண்கள் மீது தவறான முறையில் நடந்துக்கிறது எல்லா இடத்திலும் நடக்கிறது. அது வந்து ஒர்க் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, எங்க பஸ் ஸ்டாண்டு ரோடு எங்க வேணுமோ நடக்கலாம். ஆனா வேலை பாக்குற இடத்துல ஏன் இதுனா, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற பொண்ணும் இதுல பாக்குற பொண்ணும் டெய்லி பார்க்க முடியாது. வேலை பாக்குற இடத்துல நீங்க அவங்கள திருப்பி திருப்பி பார்க்க போறீங்க, அண்ட் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சோ அவங்க திருப்பி திருப்பி இத தவறான முறையில் ஈடுபட முயற்சிக்கிறாங்க. இதுல மெயினா எங்க பாக்குறோம்னா, டாப்ல இருக்க ஐடி ஆபீஸ்ல இருந்து கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இது. ஆனா கீழே இருக்கிற இடத்துல நிறைய நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலைக்காரிகள், மற்றபடி அன்ஆர்கனைஸ்டான இதில் சேல்ஸ் கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் நடக்குது. ஏன்னா இவங்க தான் வல்னரபுளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் இது வந்து முக்காவாசி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்கில் இருக்கிற இல்லை அவங்களோட கொலீக்ஸாக இருக்க மாட்டான், அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களோட பாஸ் அந்த மாதிரி யாராவது தான் இருப்பாங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வேணும். தைரியம் என்பது அவங்களுக்கு ஒன்றும் அவங்கள அந்த ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்ற நம்பிக்கை. ஸோ அதை வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ணுறது. அது மோஸ்ட்டாக அது பவர் அசர்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸோட இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு விசாகா கேஸ்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது ராஜஸ்தானில். வேற அங்கே வந்து 4 முறையான இது கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு வேலை பார்க்குற இடத்த வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் இருக்குதுங்க, சில கைட்லைன்ஸும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றது, ரொம்ப நாள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி வெறும் பொண்ணை போய் தப்பான முறையில் தொடர்றது இல்லை அவளை வந்து பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணுற முயற்சிக்கிறது, இது மட்டும்தான் ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து அந்த கேஸ் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து மெயினாக நீங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இது பண்றது ஃபுல்லா அந்த சுப்பீரியர்ஸ் அண்ட் இது ஆர்கனைசர்ஸ் அண்ட் அவங்க அந்த மேசன்ஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்ரெஸலுக்கு ஒரு ஃபோரமே அவங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கு யாருக்கும் கிடையாது. அதுதான் மெயின் பிரச்சனை. விசாகா கைட்லைன்ஸ்ல அதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்டி செட்டப் பண்றது,
0: இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, விசாகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா அவ இமீடியட்டா என்ன பண்ணணும்?
1: அதான் நான் விசாகா இதில் சொல்ல சொன்னது என்னன்னா, விசாகா கைட்லைன்ஸ் படி எல்லா ஆர்கனைஸ் செக்டர் ஆபீசஸ்லயும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் விமென்ஸ் இதுக்குன்ட்டு. எப்படின்னா இந்த மாதிரி தவறான இது அங்க உள்ளாலே ஒரு கமிட்டி ஃபார் விமென்ஸ் டு ப்ரொடெக்ட் விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் எல்லா ஒர்க் பிளேசஸ்லயும் இருக்கணும். இது மோஸ்ட். ஆனா இதை ஃபாலோ பண்றது எல்லாமே ஐடி ஆபீசஸ், கவர்மெண்ட் செக்டர், இங்க இந்த மாதிரி இடத்த எல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இப்ப லோவர் லெவல்ல அது ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லயே நடுவில் இருக்காது டெஃபினட்டா. ஷாப்ஸ்ல வந்து சின்ன சின்ன கடைகள் 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க, அங்க வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி நீங்க வைக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ஸ், இப்போ ஷாப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதுக்கு நடு உள்ள ஒரு கமிட்டி கொண்டு வரணும் நீங்க. அந்த கமிட்டி வந்து வேற எக்ஸ்பர்ட் பேனல் மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த கமிட்டிக்கு நீங்க ரிட்ரெசல் கொடுக்கலாம். ஆனா வெரி ஆஃபன் அங்கேயே போக விமன் அந்த கமிட்டி வந்து நான் டிஸ்க்ளோஷர் பாலிசி இருக்கணும், அந்த அவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும், எல்லாம் இது பண்ணணும். இந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனா இந்த காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனா நிறைய சமயத்துல பெண்களுக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது அவங்க நினைக்க, அதனால ஹராஸ்மெண்ட் அவங்க வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப அவங்களை வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. அது தெரியுது நம்மளுக்கே. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. ஒரு சிம்பிள் கமிட்டி கிட்ட நீங்க போய் சொன்னா உங்களுக்கு உங்களை இது ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணு இருக்குன்றது ரொம்ப குறவான பெண்களுக்கு தெரியுது. அந்த கமிட்டியை பத்தி எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது பர்டிகுலரா இப்போ ஐடி ஆபீஸ்லயோ இதுலயோ எல்லாத்துலயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஆனா இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியறது. நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்றாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அதே மாதிரி. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசியா இருக்கட்டும், யூகோ பேங்கா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இந்தியன் ரயில்வேஸா இருக்கட்டும், ஒன்ஜிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தெரியுது. ஆனா லோவஸ்ட் லெவல்ல அது கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி, அவங்க எப்படி அதை ஆக்ஷன் எடுக்கலான்றது அவங்களுக்கு தான் அது மெயினா சொல்லி தரணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், வெண்டர்ஸ், இவங்க நடுவில் அது அந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் கொண்டு வரதுக்கு நம்ம இது எடுக்க இது நம்ம வந்து ஃபார்மலா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் தான் அது ஒன்றும் நடக்காதுதான் நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் போறது.
0: நீங்க வந்து மென்ஷன் பண்ணதுல என்னன்னா நிறைய விமென்க்கு வந்து பயம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு தடையா இருக்கு அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது. நீங்க உங்க ஃபேஸ் பண்ண கேசஸ்ல அந்த மாதிரி விமன் இருக்கா, அந்த மாதிரி விமன் இருக்காங்களா? ரொம்ப வல்னரபிள், ரொம்ப பயம்
1: முக்காவாசி. நான் வந்து சொல்றதுல 90% கேசஸ்ல பயம் தான் பிரச்சனையே. அந்த பயத்தை வச்சுதான் அந்த அந்த ஆம்பளை வந்து அதை திருப்பி திருப்பி பண்றான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு நாள்ல பண்றது இல்ல, திருப்பி திருப்பி பண்றது. இப்ப அதான் நான் சொன்னேன்ல, மோஸ்டா வந்து அவங்களோட இதுல இருக்கவன் பண்றது இல்ல, அவங்களுக்கு மேல இருக்கவன் தான் அதை பண்ணுவான். மேனேஜர் ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அங்க இருக்க பியூன் அவங்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ண மாட்டான், மேனேஜர் தான் பியூனை ஹராஸ் பண்ணுவான். சோ அந்த ஹையராக்கி இருக்கனால நிச்சயமா பயம் இருக்கு. அதனாலதான் அவங்கள வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பிரெடேட்டர்னு சொல்றோம். பிரெடேட்டர்ன்றது பிரெடேட்டர் வந்து அது வந்து பயத்துலதான் அவங்க எல்லாம் ஆபரேட், அவங்க அவங்களோட வேலையை நடக்கிறதே பயமாலதான். பயமாலதான் இந்த பொம்பளைங்களை இது பண்றாங்க, பயமாலதான் இந்த அமுங்கி அவங்களும் அது திருப்பி திருப்பி அந்த தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பயத்தெல்லாம் இது பண்ணி இது பண்றதுதான் கமிட்டி, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. இண்டிபெண்டன்ட் கமிட்டியை வந்து டாப்ல இருக்க அபிஷியல் இருந்து எல்லாரையுமே அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண பவர் இருக்கு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அது நிறைய பெண்களுக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தேன்னா அந்த கமிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இல்லை நிறைய இடத்துல, அதனால இது நடக்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா சொல்லணும்னா, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸஸ் நிறைய பேரை வந்து நிறைய இது பேர் அங்க அவங்களோட இது பைலட்ஸ் இவங்க எல்லாம் மட்டும் இல்லாம நிறைய ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ற நிறைய விஐபிஸ் எல்லாம் அவங்கள தவறா நடந்துக்க முயற்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனா இப்ப வந்து புதுசா வந்திருக்கு அது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இது போக அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் மேலயும் நிறைய இது நிறைய தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க தூக்குறவங்க, அங்க ஸ்வீப் பண்றவங்க எல்லாருமே, அவங்களுக்கும் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில வந்து எங்க சீனியர்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இமீடியட்டா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்லேயே அவங்க இமீடியட்டா ஒரு கமிஷன் போட்டு அவன் வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டான்னு ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா சஸ்பென்ஷன்ல போட்டுறாங்க. இது வந்து ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லயும் இருந்தாதான் இதை தவிர்க்க முடியும். இல்லை என்றால் இது வந்து நீதி நடந்துட்டே தான் இருக்கும். விசாகா கைட்லைன்ஸ்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு இதுலயும் ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். அதுல கம்பல்சரி ஒரு உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இல்ல லாயர் இருந்தே ஆகணும். நீங்களா இது பண்ண முடியாது இந்த கமிட்டியை. ஸோ இதை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுதான் மெயின். இது
0: இப்போ வந்து நீங்க இமீடியட் ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ லீகலா இதை ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி நீங்க எடுப்பீங்க இந்த கேஸை?
1: இமீடியட் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கமிட்டி போடுறது. இது வந்து ஒரு லீகல் ஸ்டெப்பும் தான். கமிட்டிஸ் இது ஸ்பெண்டிங் தான். அவங்களுக்கு சஸ்பெண்ட், நான் சொன்னதுல சஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களால. யாராவது நீங்க வந்து எந்த ஆம்பளை வந்து தப்பா நடந்துக்கிட்டானோ அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இது போக வந்து எஃப்ஐஆர் லாஜ் பண்ணலாம் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துகிட்டவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் ஆன்லைன்ல எஃப்ஐஆர் லாஜ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். ஆனா இந்த ஆன்லைன் எஃப்ஐஆர் லாஜ் பண்றது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கும் அவங்க பாதி பேருக்கு எழுதி படிக்க தெரியாது. எழுதி படிக்க தெரியாதவங்கலாம் ஆன்லைன் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்டர்நெட் லிட்ரஸின்றது 7% தான். 7% இன்டர்நெட் லிட்ரஸி வச்சு இது ஒரு இது கிடையாது. ஆனால் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பவுமே கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கலாம். அங்கே வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், அவங்க இண்டிபெண்டாக ஒரு ப்ரோப் போடலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றது செலக்டிவ் கேசஸ் தெஃப்ட் இந்த மாதிரி இதுக்கு தான் ஒரு போலீஸால சொல்ல முடியும். பெண்களின் இது பெண்களின் இந்த மாதிரி பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்றது அந்த இதுல இமீடியட்டா அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னா இதுதான் விசாகா. அண்ட் பிளஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து பிசிக்கல் டச்சுக்கு தான் இது பண்ணுதுன்ட்டு. தொட்டா மட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது விசாகா கைட்லைன்ஸ் படி ஒன்று வந்து அது வந்து தவறான முறையில் நீங்க பேசுறது, ஒரு பொம்பளை கிட்ட அசிங்கமா பேசி அதில் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து இது தவறான பிக்சர்ஸ் காமிக்கிறது இல்லை போனோகிராஃபி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போனோகிராஃபி காமிச்சா அவங்களோட இஷ்டம் இல்லாமல் அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா அதுவும் இது. மூணாவது அவங்க கிட்ட வந்து வேற ஏதோ இது பண்ணின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்றது. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து ஒரு லேடியை 1.5 இயர்ஸ் கிட்ட ஹராஸ் பண்ணிட்டான். எப்படின்னா அவன் வந்து அந்த லேடியோட இது பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு, வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கை எடுத்துட்டு அவங்க தவறான முறையில அங்கே தொடுவான். கொலுசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலை தொடுறது, சாரி நல்லா இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி இது. இது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அந்த லேடி வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அதை பண்ணனா அது நிச்சயமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஆனா இந்த லேடிக்கு 1.5 இயர்ஸ் அதை பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விடோ, அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த வேலை போச்சுன்னா அவங்க சில்ட்ரன் 2 பட்டினி கிடக்கணும்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் அதை தாங்கிட்டு கடைசியில வேற வழி இல்லாம எங்க கிட்ட வந்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண வச்சு அந்த இதுவே ஒரு அந்த கம்பெனி மேலேயே இது போட்டு அந்த கம்பெனியை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வச்சோம். அந்த ஆனா அதுல என்ன இது ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட இது ஹெச்ஆர் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாரு. ஆனா அந்த கம்பெனி கடைசியில அந்த ஹெச்ஆர் வந்து காரணம் இல்லாம தூக்கி விட்டுருது. இந்த இதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸும் இதுவா

நடக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். லீகல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இது மேக்ஸிமம் நடக்காது, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது இல்லை இம்ப்ராப்பராக சாக் பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ரைவேட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நிச்சயமாக டாப் மேனேஜ்மெண்ட்டு மேலே இருக்கிறவங்க சிஇஓலேருந்து எல்லாருமே இதுக்கு கோஆப்பரேட் பண்ணணும் எங்கள் கூட. அப்படி இல்லைன்னா நாங்கள் லீகல் ஆக்ஷனும் எடுக்கலாம், நிச்சயமாக அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம்.

0: நாங்க மட்டும் இது பண்ணா பத்தாது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேரண்டி பண்ணா நம்மளே ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம், ஆனா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கமிட்டிஸை இண்டிபெண்டா விட்டாதான் இதை தவிர்க்க முடியும்.
1: சில இடத்துல வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஜாதி மதம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா சில சில கோட்டாஸ்னு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி விமென், அது பெண்களுக்கு இடங்கள் இருக்கா வேலை இடத்துல ஒரு இடம் செப்பரேட்டா கோட்டா?

0: இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவல் சொசைட்டியா எல்லாரும் ஒன்றாக கம்பீட் பண்றதுக்காக பாக்குறோம். ஸோ எல்லாரும் அந்த இதுல இருக்கிறது பெட்டர். பட் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு ஒதுக்கீடு இருந்து ஆகணும். ஏன்னா அப்பதான் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க, என் கூட படிச்ச பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா, யாரோட வீட்லயும் அவங்க வேலை பார்க்க வேணாம்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வேலைக்கு போற இடத்துல இந்த நடந்துரும், அந்த தப்பு நடந்துரும், இது அதுன்ட்டு. ஆனா அது தவறு. வேலைக்கு எல்லா பொண்ணும் போகணும். ஒரு ஆணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ வேலை பார்க்கறதுக்கு, அவ்வளோ உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் படி, நம்ம சட்டத்துப்படி எந்த இதுலையும் சொல்லல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு. இல்லை எந்த மாதிரி வேலை, அதர் தேன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதர் நம்மளோட இராணுவத்தை தவிர வேற எல்லா இடத்திலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கலாம் அதுன்றது. ஆனால் நிறைய வேலைகள் இன்னை வரைக்கும் ஆம்பளைங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைகளுக்கு பெண்கள் போகும்போது பிரச்சனை வருதுன்னு கூறுறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் இருக்கிற வேலையிடம், இப்போ இது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான ஹராஸ்மெண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க வந்து 85% கிட்ட லேடிஸ் தான், விமன் தான் இருக்காங்க. ஆனா சுப்பீரியர்ஸ் எல்லாம் மென்னா இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த விமனுக்கு வந்து அந்த சுப்பீரியர்ஸை ஹேண்டில் பண்ற அவங்க வந்து இந்த மாதிரி தவறா நடந்துகிட்டாங்கன்னா எப்படி அதை இது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இட ஒதுக்கீடு இருக்கிறது நல்லதுதான். நான் என்னைக்கும் அது நான் என்னைக்குமே அது வந்து இது பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷமா பெண்களை அடைத்து வச்சு கிச்சனுக்குள் வேலை, கிச்சனுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்ய வச்சாங்க. நம்ம இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியா இருந்து போச்சு. முக்கா இந்தியன் சொசைட்டில முக்காவாசி உலகமே அந்த மாதிரி தான். பட் இப்போ வந்து அவங்க எல்லாரும் வெளியே வராங்க, எல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோட்டா கொடுக்கறதும் நல்லது தான். பிரைவேட் இடம் நிறைய இடத்துல எங்கேயும் கிடையாது இது ஒதுக்கீடு, ஆனால் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது இது கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக வேலை செய்ய வச்சா இந்த மாதிரி பிரச்சனை குறையும்னு சொல்றாங்க. ஆனால் அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு கேஸ்ல நாங்க வந்து இதை ஆர்கியூ பண்ணோம். நாங்க வந்து பெண்கள் கிட்ட ஆண்கள் தபாரா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேஸ் போட்டதுக்கு ஃபேக்டரியில, அந்த ஃபேக்டரியில பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியா வேலை பார்க்க வச்சாங்க. ஆனா நாங்க சொன்னோம், அது வந்து நாங்க கேட்ட இது அது கிடையாது. அந்த ஆண்கள் மீது அவங்க தவறா நடந்துகிட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒன்னு நடந்துக்காம பாத்துக்கிறது, தனித்தனியா பிரிக்கிறது நாங்க கேட்ட பிரேயர் கிடையாது. ஏன்னா அது தப்பு. தனித்தனியா இருக்கனால ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஆம்பளைங்க வந்து வெளியே வந்து இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபேக்டரியோ அந்த ஒர்க் பிளேஸ்குள்ளாலையும் அவங்க வழங்க முடியறது இல்லை. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு அவங்க பெண்களுக்குன்னு ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் ப்ரொவைட் பண்ண மாதிரி விசாகா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் உங்களால் பெண்களால் ஃபுல்லாக ஒர்க் பிளேஸில் எக்ஸல் பண்ண முடியும். இதுவாக இருக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இங்கே இருக்கும் எல்லா வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும். நான் வேலை பார்க்குற ஹைகோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். லாக் எங்க வேலை பார்க்குற சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்த்த லாக்ல கூட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருந்தாகணும். அது இருந்தால் தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். எதை ஒதுக்கீடு அதே மாதிரி இருந்தா நல்லது.
1: இந்த மாதிரி தப்புகள் நடந்தவுடனே விமென் வந்து திருப்பி வேலைக்கு போற மைண்ட் செட்டு எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பாதி நேரம் இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு பயமே பெரிய தடையா இருந்துருது.
0: இந்த இதை இது பண்ணணும்னா அந்த பெண்களுக்கு நீங்க ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து உங்க வார்த்தையை கொடுக்கணும். அவங்க தப்பு செஞ்சவங்க மேல நாங்க வந்து நாங்க சும்மா விட மாட்டோம். தவறுகள் செஞ்சால் அவர்களுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனை இருக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஈவன் ஸ்மாலஸ்ட் இதுல உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் சென்டென்ஸ், ஜெயில் சென்டென்ஸ் இருக்கு, அபார்ட் ஃப்ரம் டிஸ்மிசல் ஆஃப் ஒர்க். கவர்மெண்ட் இதுலலாம் நீங்க ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ் அஃபீஸரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இதுவும், அவங்களோட எல்லா இதையும் ஸ்ட்ரிப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கூட இல்லாம அவங்கள 7 வருஷம் தண்டிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் இருக்கு. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது 3 பேர்கிட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களை நீங்க தண்டிச்சிங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் இதை செய்யறதுக்கு 100 தடவை யோசித்தே தீர்வாங்க. அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா வில்லியம் ஜெஃபர்சன் கிளின்டன், பில் கிளின்டன் ஒரு பிரசிடென்ட்டையே தண்டிக்கிற அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸரையோ ஒரு சாதாரண இவர்களையோ தண்டிக்க நம்ம இது பண்ணல. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கேஸ் வந்துச்சு. அவர் ஒரு பெண்ணும் அவரோட அம்மா 2 பேர்கிட்டையும் தவறாக நடந்திருக்காரு அவர். ஆனால் அந்த இதே மாதிரி நிறைய எக்கச்சக்க போலீஸ் கேஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே அது யாருக்குமே நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா போலீஸே அவங்களே அவங்க இதை வச்சு மிரட்டி பயத்தை உண்டாக்கி இந்த பெண்களை அடக்கி வச்சு கொண்டிருக்கார்கள்.

0: இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாதான், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது, நடந்துச்சுன்னா இவ்வளவு தண்டனை இருந்துச்சு காமிச்சாதான் பெண்களால நிம்மதியா வேலை பார்க்க முடியும்.
1: நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ், இப்ப 7 இயர் சென்டென்ஸ் எல்லாம் சொன்னீங்க.
0: 7 இயர் சென்டென்ஸ் ஃபார் சிம்பிளஸ்ட், இது ஃபார் மெனி இது அட்டெம்ப்டட் ரேப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு
1: அந்த மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நீங்க லாயர்ஸா ஆர் லா பிராக்டிஷனர்ஸா எப்படி நம்ம இருக்கிற பெண்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வருது? ஏன்னா பாதி பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமயே போயிடுது.
0: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேம்ப் நடத்தணும், பேசிக்கா கீழே இருக்கிற பெண்களுக்கு மெயினா அன்ஆர்கனைஸ் செக்டர் பிளஸ் அவங்களுக்கு கமிட்டிஸ் இண்டிபெண்டா ஃபார்ம் பண்ணணும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மாதிரி இதுவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கேசஸ் அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு ரிட்ரெசல் கமிட்டி, அவங்களுக்காக ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி தவறா நடந்துக்குவாங்க எல்லாரையுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கிரிமினல் அண்ட் சிவில் லைபிலிட்டி இருக்கணும். அந்த இது அந்த இத அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்க கொண்டு வந்தாதான் இதை நிறுத்த முடியும், இது இதுக்கான முடிவு தெரியும் நம்ம நம்மளுக்காக. மெயினா வந்து நடந்து நான் சொன்னதுல 90% இந்த ஃபேஸ் பண்றவங்க எழுதி படிக்காத தெரியாத பெண்கள் எங்கேருந்தோ அவங்களோட வயத்து பொழப்புக்காக செய்யறவங்க, அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை போச்சுனாலும் பிரச்சனை, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் தெரியாது. அவங்களுக்கு நீ வந்து ஒரு இது கொடுக்கணும், நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தவறா நடந்துக்கிட்டானா அவனுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னா அவனுக்கு உனக்கு உன் வேலை போகாது, உன் வாழ்க்கை சாதாரணமா இருக்கும், உனக்கு காசு வரும், உன் குடும்பம் பட்டினி கிடக்காது. அதே சமயத்துல அவன் மேல நாங்க ஆக்ஷன் அவங்க அவன் மேல ஆக்ஷன் எடுப்போம், அவனை நாங்க தண்டிப்போம். அதே சமயத்துல இத தவறா யூஸ் பண்ற நிறைய பெண்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆபீஸ்ட அவங்களுக்கு இது கிடைக்கலன்னு அவங்க சுப்பீரியர்ஸ் மேல ஏதாவது ஒரு இது எடுக்கணும்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்க சீரியஸ் இது ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இத வந்து மிஸ்யூஸ் பண்ண விடாம பாத்துக்கணும், பிளஸ் யூட்டிலைசேஷன் மேக்சிமமா இருக்கணும்.
1: இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க, இப்போ போற பெண்களுக்கு நீங்க எந்த மைண்ட் செட்டோட போகணும்னு நீங்க நினைப்பீங்க? ஒரு அட்வைஸா கொடுக்கறது
0: வந்து ஒரு பிரேவ் மைண்ட் செட், வேலையில போய் ஒரு ஆணால எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிக்க முடியும் அவங்களால, அவங்களுக்காக லாஸ் இருக்கு இது இருக்கு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு HRs இங்க இது ரிசோர்ஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது. அந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும், வேலை பாக்குற இடத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து கூறுறாங்க பெண்கள்கிடம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்க தவறாக ட்ரெஸ் பண்றதோ இல்ல இது காமிக்கிறதோ இல்ல அவங்களோட பாடி லாங்குவேஜோ அவங்க போன்ல எப்படி பேசுறதோ கிடையாது. அது வந்து அவங்க வந்து இது எப்பவுமே அதை வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது. நீங்க உங்க ட்ரெஸ்ஸிங்னாலேயோ உங்க பாடி லாங்குவேஜ்னாலேயோ நீங்க போன்ல பேசுறதுனாலயோ இது நடக்கிறது இல்ல, இது ஒரு ஆம்பளையோட பர்வர்ஷன், அதனாலதான் நடக்கிறது. நீங்க வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. நீங்க போய் அவன் கிட்ட எதுவும் தவறாக கூறாம அவனை கூப்பிடாத வரைக்கும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி கூறி கூப்பிட்டா கூட நீங்க விடாத வரைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை வச்சுட்டு நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே ஒரு இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டிக்னிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு முக்கியம். வர்க் வித் டிக்னிட்டி, இதுதான் மை ஸ்லோகன் ஃபார் ஆல் விமன். அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, இங்க சீனியர்ல மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிக்னிட்டி உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ நீங்க சண்டை போடணும், உங்க உரிமைக்காக நீங்க சண்டை போடணும், உங்க உரிமைக்காக சண்டை போட உங்களுக்காக சண்டை போடுறவங்க கிட்ட நீங்க போய் இது பண்ணணும். அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களை நீங்க எதிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இது பண்றதுக்கு என்கரேஜ் பண்றவங்களை நீங்க எதிர்த்தாதான் இது முடியும். ஆனா தைரியத்துடன் வேலை செய்யணும், இதுவுடன் வேலை செய்யணும். அண்ட் இந்த மற்றபடி உள்ள எக்ஸ்கியூசஸ் ட்ரெஸ்ஸிங்கோ இதையோ அது எதுவுமே நீங்கள் கண்டுக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்னாலே இதால இட் இஸ் சிம்பிளி மேல் பர்வர்ஷன், நத்திங் பட் தட்.
1: சோ நேர்களே, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துட்டோம். தேங்க்யூ டு மிஸ்டர் ரோஷன் ஜெயக்குமார், BABL ஜூனியர் அட்வொகேட் ஆஃப் சுதா ராமலிங்கம். இன்றைக்கு கத்துட்ட நிறைய விஷயத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சது என்னன்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளே நின்று சண்டை போடணும். ஏன்னா போராடுறது அடுத்தவங்க கிட்ட போகக்கூடாது, நம்மளோட தைரியத்தை வச்சு நம்மளும் சாதிக்க முடியுங்கிறத நம்பி போகணும். சோ தேங்க்யூ சோ மச். சோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஹர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. தைரியம், கான்பிடன்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷனோட பெண்கள் இருக்கணும்னு சொன்னாரு அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார். ஒரு பொண்ணுக்கு வேலை என்பது இந்த காலத்துல முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ். அண்ட் ஃபைனலி, தடைகள் இருக்க தான் செய்கிறது, ஆனா அதை தாண்டி வர அபிலிட்டி இந்த மந்த்ராவை ஃபாலோ பண்ணா முடியும். டெலிகேட், டிட்டர்மின், டெலிவர்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சவிதா குப்தா. இந்த விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நிலை தொடர்ந்ததுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோங்க. கையில தற்காப்புக்காக சின்ன விஷயங்கள் such as pepper spray எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக, எப்பவுமே பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. இந்த நல்ல கருத்தோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வர்தினி. இந்த நிகழ்ச்சியை வழங்கினது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த மிஸ் அனுஜா சோசன் பால், மிஸ் ஸ்ரத்தா ஆர், மிஸ் மரியம் கெட்டி அண்ட் மிஸ் வர்தினி சங்கர் நாராயண். இது MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
1: நன்றி, வணக்கம்.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
4: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: Presenting

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான்தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறது கணபதி ஐயர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்காக நிறைய நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவங்க நம்மளுக்காக அப்துல் கலாம், வேலு நாச்சியார், பாரதியார பத்தி நிறைய பாடியிருக்காங்க, நிறைய பேசவும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வேலு நாச்சியார் பத்தி. நம்ம வேலு நாச்சியார் 3rd January 1730 ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்தாங்க. அவங்க 1762-1790 சிவகங்கையோட இளவரசியா இருந்தாங்க. அவங்க அப்பா செல்லமுத்து சேதுபதி, அவங்க அம்மா முத்துமகள் நாச்சியார், இவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியார். இன்னைக்கு நம்ம கூட தேவிகா இருக்காங்க. தேவிகா வந்து வீரமணி வேலு நாச்சியார பத்தி ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம இப்ப கேட்போம்.
2: வணக்கம், என் பெயர் தேவிகா. கணபதி ஏர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பில் படிக்கிறேன். 1947 August 15 என்பது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் தினமாக கருதப்படுகிறது. அந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் உதய நாள் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் தொடக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இறையாண்மை கொண்ட நாடாக திகழும் நமது இந்தியாவின் சுதந்திரம் என்பது நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள், ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள், தலைவர்களின் வெற்றி என்று பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்லலாம். நமது தாய் நாடான இந்தியா சுதந்திரமடைந்து சுமார் அரை நூற்றாண்டுகளையும் கடந்து நமது தாய் மண்ணில் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதன் முதல் காரணம் தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. 200 ஆண்டுகளாக நமது நாட்டிலேயே நாம் அந்நிய தேசத்தவரிடம் அடிமைகளாக இருந்த போது அவர்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பலரும் வீறு கொண்டு எதிர்த்து பல புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் போர்களையும் நடத்தி வெற்றியும் தோல்வியும் கண்டுள்ளனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக ஏன் துணையாகவும் களமிறங்கிய பெண்களை போற்றி பாராட்ட வேண்டிய பண்பும் வரலாறும் பாழடிக்கப்பட்டுள்ளது. ஜான் பிள்ளையாக இருந்தாலும் அது ஆண் பிள்ளை என்பது பழமொழி. ஆனால் அந்த ஜான் பிள்ளையை கூட மண்ணில் நடமாட வைப்பவள் தான் பெண். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஆனால் நமது நாட்டில் வாழும் மனிதர்கள் பெண்ணிற்கு உரிய முக்கியத்துவமும் அங்கீகாரமும் வழங்கவில்லை என்பதற்கு வீரமங்கை வேலு நாச்சியாரே சாட்சி. ராமநாதபுரம் மாமன்னர் செல்லமுத்து சேதுபதி சங்கந்தி முத்தாத்தாளுக்கு 1730 ஒரே பெண் வாரிசாக பிறந்தவர் தான் இந்த வேலு நாச்சியார். ஆணுக்கு நிகரான ஆயுத பயிற்சி பெற்றார். பருவத்தில் அழகிய

0: வினால் மனமுடைந்த வேலு நாச்சியார் 1796 டிசம்பர் 25 நாள் இம்மண்ணுலகை விட்டு சென்றார். முன்னதாக அவர் வெள்ளையர்களிடம் தம்மை காட்டி கொடுக்காமல் வெட்டுண்ட உடையாளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு வைத்து தனது திருமாங்கல்யத்தையே முதல் காணிக்கையாக செலுத்தி வீராஞ்சலி செலுத்தினார். வீரர்களின் தியாகங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வீர வணக்க நாள் மணிமண்டபம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். ஆனால் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற வீரமங்கையை மறந்துவிட்டனர். இறுதியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நல்லதோர் வீணை நாம் பெற்றிருக்கும் மனித பிறப்பு என்பதை தடையின்றி ஏற்று உணர்ந்து வாழ்வோம். அதை நலங்கெட பொழுதியில் எரிய மாட்டோம். சுடர் மிகவும் அறிவுடன் பிறந்த நாம் ஒரு அஞ்சலையம்மாளை போலவோ, ஒரு இந்திரா காந்தியை போலவோ, ஒரு வேலு நாச்சியாரை போலவோ இந்த வையகம் வயனுற வாழ்வதற்கு உரிய வல்லமை பெறுவோம் என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நம்ம அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம சுப்பிரமணிய பாரதியை பத்தி. நம்ம சுப்பிரமணிய பாரதி 11th December 1882 எட்டயபுரம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்தாரு. அவருக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு: பாரதியார், சுப்பையா, சக்திதாசன், மகாகவி, முண்டாசு கவிஞர். இதெல்லாம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட சில பெயர்கள். இப்போ அவரோட சில காவியங்களை நம்ம பார்ப்போம். பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் தான் அவரோட சில அழகான காவியங்கள். அவரோட மனைவி செல்லம்மா, அவருக்கு இருந்த குழந்தைகள் பேரு தங்கம்மாள் பாரதி, சகுந்தலா பாரதி. அவரோட பெற்றோர்கள் பேரு வந்து சின்னசுவாமி சுப்பிரமணிய ஐயர், லக்ஷ்மி அம்மாள். நம்ம கூட இன்னைக்கு பர்கத் ரேஷ்மா இருக்காங்க. அவங்க வந்து எனது பார்வையில் பாரதி என்ற தலைப்புல பேச வராங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே பர்கத் ரேஷ்மா. நான் 10ஆம் வகுப்பு கணபதி ஐயர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்து வருகின்றேன். பாரதியார் கண்ணனை தோழனாய் பாவித்துள்ளார். இதனை குறித்து தோழனாய் நந்தலாலா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். தோழமை தூய்மையின் தொகுதிக்கு தோரணம். எதிர்பார்ப்பில்லாத இதயத்தை ஏந்தி கொண்டிருப்பவன் தான் தோழன். அவனுக்கு தன்னை விட தன் நண்பனின் பெருமையில்தான் அக்கறை அதிகம். பாரதியாருக்கு அவரது பாட்டிலே மயங்கிய தோழர்கள் பலருண்டு. ஆனால் கண்ணனையே நாளும் எண்ணிக்கொண்டிருக்கும் கவிஞரால் அவனிலும் உயர்ந்த ஒரு தோழனை எண்ணி பார்க்க முடியவில்லை. சேனை தலை நின்று போர் செய்யும் போதனில் தேர் நடத்தி கொடுப்பான் என்று பாடும்போது தானே விஜயனாக மாறிவிடுகிறார் கவிஞர். அறிந்த உறவுகளில் தன்னையே முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டு விடும் நிலை ஒரு கவிஞனுக்கு மட்டுமே உண்டு. பிழைக்கும் வழியை தான் கேட்கிறார் கவிஞர். அவன் உழைக்கும் வழி வினையாலும் வழி, பயன் உண்ணும் வழியாவும் உரைத்து விடுகிறான். கண்ணன் உண்மையான நண்பனாக அமைந்தால் உழைக்காமல் பிழைக்கும் வழிக்கு உபாயம் சொல்லிக் கொடுக்கவில்லை. நட்புக்கு தான் மனதில் எவ்வளவு ஆவல், எப்போது அழைக்கப் போகிறார் என்று காத்திருப்பார். அழைத்த அரை நொடிக்குள்ளேயே வந்து விடுவாராம். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்று கவிஞன் ஏன் சொல்ல வேண்டும்? கேட்ட பொழுதில் பொருள் கொடுத்து பழக்கப்படுத்தி விடுகிறான் கண்ணன். சில வேளைகளில் பொருள்கள் கிடைக்காத போது அதற்கு கண்ணனையே காரணமாக நினைப்பான். இத்தனை நாட்கள் அள்ளி கொடுத்தான், இன்று ஏன் கண்ணன் கொடுக்கவில்லை? அவனுக்கு ஏற்பட்ட அசந்தர்ப்பந்தான் என்ன? இப்படி எண்ணி பார்க்க தோன்றாது மனித மனதுக்கு உடனேயே அவனை கேலி செய்ய ஆரம்பித்து விடுவான். நம் மனம் என்னும் சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசிகள் எத்தனையுள்ளன. அவற்றை மட்டும் கண்ணன் பொறுக்கவே மாட்டான். உள்ளத்திலே கர்வங்கொண்ட போதினில் ஓங்கி எடுத்திடுவான். ஆம், அகந்தைக்கு மறக்க முடியாதபடி அடி கொடுத்தால்தான் அது அடுத்த முறை தலை தூக்காது. பரம்பொருளைத்தான் அவர் பாடியிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆழ்வார்களின் பாசுரங்களை படிப்பதிலும் அதன் ஆனந்தத்தில் தோய்ந்து அனுபவிப்பதிலும் தமது மற்றற்ற மகிழ்ச்சியை தன் நண்பர் குவளை கண்ணனிடம் வெளியிடும் போது பாரதியார் இப்படி குறிப்பிடுகிறார். ஆழ்வார்கள் இயற்றியுள்ளவை 4000 பாடல்கள் தான். ஆனால் நான் 1000 பாடல்கள் பாடிவிடுவேன். பாரதியின் கனவு கனவாகவே முடிந்துவிட்டது. முற்று பெறாத பராசக்தியின் திருவுளம் என்ன என்பது பாரதிக்கு மட்டுமே தெரியும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன் கண்ணன். நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் சொந்த பிள்ளையாகவே வளர்ந்த நந்தலாலாவை பாரதியால் மறக்க முடியுமா? வளர்ந்தவர்களின் அன்புக்கு காணிக்கையாக வையமெல்லாம் அவர் காணும் காட்சிகளில் நந்தலாலாவை பார்த்து மெய் மறந்ததை சிறு பாடலாக்கி மன நினைவடைகிறார். பறவையும் மரத்தையும் பார்த்தபோது

0: நந்தலாலாவின் நிறம் மட்டுமே தெரிகிறது கவிஞருக்கு. அதை போன்று எந்த ஒளியை கேட்கும் போது நந்தலாலாவின் கீதமே இசைவது போல் உள்ளது. இனிமையை மட்டுமே கண்டும் கேட்டும் இருக்கும் அந்த இரண்டற்ற நிலையில் தீக்குள் விரலை வைப்பது அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே இனிமையாக வாழ்க்கையில் அமைந்து விடுகிறதா? எத்தனையோ திருப்பங்களும் துன்பங்களும் எதிர்கொள்ளத்தானே வேண்டியுள்ளது. அந்த தீக்குள் விரலை வைக்கத்தான் வேண்டியுள்ளது. ஆனால் அந்த தீயிலும் பாரதி நந்தலாலாவையே எண்ணிக்கொண்டிருப்பதால் அது அவனை சுடவில்லை. அவ்வளவு எளிதில் இறைவனை தீண்ட முடியுமா? ஆனால் அதையே இன்பமாக உணர்ந்தாராம் பாரதி. எப்படி? அறியும் செந்தீயை தழுவி அச்சுத்தம் என் மெய்வாள் என நம்மாழ்வார் கூறியபடி என்று மூன்றெழுத்தில் நன்றி கூறி, ஐந்தெழுத்தில் வணக்கம் கூறி, ஏழெழுத்தில் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இப்போ நம்ம சமீனா வந்து நம்மளுக்காக விடுதலையும் பாரதியும் தலைப்புல பேச போறாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆசமீனா. நான் கோபாலபுரத்தில் உள்ள கணபத்தியர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்போது தேசிய கவிஞர் மகாகவி பாரதியாரை பற்றி நமக்கு தெரிந்த சில விஷயங்களும் தெரியாத பல விஷயங்களையும் பற்றி பேச வந்துள்ளேன். பாரதியார் என்றால் நமக்கு முதலில் கண்முன் வருவது அவருடைய முறுக்கு மீசையும் தலைப்பாக்கட்டும் தான். இவர் சின்னசுவாமி ஐயாவிற்கும் இலக்குமி அம்மாளுக்கும் December 11, 1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாசிரியர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். ஆகையால் இவ்வுலக இவரை மகாகவி என்றும் பாரதியார் என்றும் அழைக்கின்றனர். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டப்ப நாயக மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம்

0: பெண்களின் இலக்கண கட்டுகளை தகர்த்தெறிந்தவன். இவர் பெண்களின் கல்வி அறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்டார். சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார். பாரதி அளவு கடந்த தேசிய பற்றை கொண்டவர். நம் பாரத நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த போது தேச தலைவர்கள் எல்லாம் இதன் விடுதலைக்கு பாடுபட்டனர். தம்முடைய சிம்ம குரலாலும் தேசபக்தியை தூண்டும் பாடல்களாலும் மக்களை தட்டி எழுப்பியவர் மகாகவி பாரதியார் அவர்கள். பாரதியார் விடுதலை விருப்பம். பாரதியார் நம் பாரத நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் படும் பாட்டினை கண்டு மனம் குமரினார். எப்படியாவது மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என உறுதி கொண்டார். நாடு ஒரு நாள் விடுதலை பெற்றே தீரும் என ஆணித்தரமாக நம்பினார். நாடு விடுதலை பெறாத காலத்திலேயே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். பாரதியாரின் கனவு நனவானது. 1947 ஆகஸ்ட் 15 நாள் நாடு விடுதலை பெற்றது. பாரதியார் ஒற்றுமை உணர்வையே என்றும் வலியுறுத்தினார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்று பாடினார். நாட்டு மக்கள் வயிறார உண்ண வேண்டும் என பாரதியார் விரும்பினார். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை எரித்திடுவோம் என முழங்கினார். மகாகவி பாரதியாரின் எண்ணப்படி இந்தியா விடுதலை பெற்றது. ஆனால் சுதந்திர இந்தியாவை காண பாரதியார் நம்மோடு இல்லை. அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரின் நினைவுகள் நம்மிடம் என்றும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இவரை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவினை போற்றும் வகையில் பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லம், சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதி மணி மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக அரசு மகாகவியை போற்றியுள்ளது. அத்தகைய அந்த மகாகவியின் வழியிலேயே நாம் வீரநடை போடுவோம், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என எண்ணி வாய்ப்பளித்தமைக்கு மூன்று எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்து நம்ம அமுதவள்ளி சீர்மிகு பாரதியாரை பத்தி பேச போறாங்க.
2: வணக்கம், என் பெயர் எஸ் அமுதவள்ளி. நான் கணபதியர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் சுப்பிரமணிய பாரதியார். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். கம்பனுக்கு பின் தமிழ் மக்கள் உள்ளத்தில் நிலைத்து நின்று வரும் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார். தம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பற்று கொண்ட இவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரன். இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவரின் சமகாலத்தைய மனிதர்கள் மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், உவே சுவாமிநாத ஐயர், வ.உ. சிதம்பர பிள்ளை மற்றும் மகான் அரவிந்தர் ஆகியோர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, ஜாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிறமொழி இலக்கியங்களையும் மொழிபெயர்த்துள்ளார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுது கவிதைகள் எழுத தொடங்கினார். தன்னுடைய 11 வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். அவர் இளமையிலேயே கவி பாடக்கூடிய திறமை பெற்றிருந்த இவரை எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் பற்பல சோதனைக்கு உட்படுத்தினர். அவைகளில் வெற்றி பெற்றதால் அந்த புலவர்கள் வியந்து அளித்த பட்டம் பாரதி. அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்க பெற்றார். ஆங்கில கவிஞர் ஷெல்லியின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் தனக்கு ஷெல்லிதாசன் என்னும் புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனிமை புலமை பெற்று விளங்கினார். போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதை

0: கலைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மேலும் மகாகவி என்றும் தேசிய கவி என்றும் மக்களால் போற்றப்பட்டார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதியாரை பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவனொரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை என்று பாராட்டி மகிழ்ந்தார். பாரதியார் தன்னுடைய கடமையாக நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் தன்னுடைய தோழனாக, தாயாக, தந்தையாக, சேவகனாக, அரசனாக, சீடனாக, சர்க்குருவாக கண்ணனை கொண்டாடி மகிழ்ந்தார். பாரதியை மக்கள் கவி, மானுடம், பாட வந்த மாக்கவி, புதுநெறி காட்டிய புலவன், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர், பல்துறை அறிஞர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்றனர். உலகத் தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது. எனவேதான் இன்றளவும் இவர் சீர் மிகுந்த பாரதியாகவே திகழ்கிறார். நன்றி.
1: இப்போ நம்ம சுஷ்மிதா வந்து நம்மளுக்காக பாரதியும் புதுமையும் பத்தி பேச போறாங்க.
2: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ஆர் சுஷ்மிதா. நான் கணபதி ஐயர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். நான் பாரதியும் புதுமையும் பற்றி பேச வந்துள்ளேன். பாரதி பார் அதி. பார் என்றால் உலகம், அதி என்றால் வேகம். வேகமாக வளர்ந்து வரும் உலகத்தை பற்றி கனவு கண்டவர் பாரதி என்றாலே பார்ப்போற்றும். பாரதி புதிய அறம்பாட வந்த மறவன். பாரதியால் தமிழ் உயர்ந்ததும் தமிழால் பாரதி உயர்ந்ததும் இன்று யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். பாரதி மக்கள் கவி, மானுடம் பாட வந்த மகாகவி, புதுநெறி காட்டிய புலவன், தன்னை பின்பற்றி தமிழ் வளர்க்க ஒரு பரம்பரையை தோற்றுவித்த உயர்கவி, எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர், விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகிறார். புது கவிதை புலவன், பாட்டுக்கொரு புலவன், பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுகளை தகர்த்தெறிந்தவர். இவருக்கு முன்பாக கவி புனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வலுவாமல் பொருள்கொள், யாப்பு, அணி என இலக்கணத்தில் கட்டுண்டு கற்றோர் மற்றும் கற்றறியும் கவிதைகளை புனைந்தவர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. வாழி கல்வி செல்வம் ஏத்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் மனிதர் யாரும் ஒரு நிகர் மனமாக வாழ்வமே. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னிலந்து வகையிலும் நமக்குள்ளே காதல் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிணகாஸ்த மானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே. இதை நாம் என்றும் போற்றி வாழ்வோம். எனவே இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து கணபதி ஐயர் ஸ்கூல் மாணவிகள் பண நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.
3: ஆப்போசிட் கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் விளையாடலாம்.
4: வேணு, ஓ அம்மா பிக்கப் பண்ணிக்க வந்துட்டாங்க.
5: எஸ் கமிங்.
6: ஸ்கூல் ஜோன், டிரைவ் ஸ்லோலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம அடுத்து பார்க்க போறது, இப்ப நம்ம வந்து அப்துல் கலாம் பத்தி கேட்க போறோம். APJ அப்துல் கலாம் 15 அக்டோபர் 1931 ராமேஸ்வரம் ராமநாதம் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தாரு. அவரு நம்ம இந்தியாவோட 11th பிரசிடென்ட். அவர் 25th ஜூலை 2002 இருந்து 25th ஜூலை 2007 வரைக்கும் பிரசிடென்டா இருந்தார். அவர் வாங்கின சில அவார்ட்ஸ் பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன். இப்போ நம்ம பிரியா நான் கண்ட அப்துல் கலாம் பத்தி பேச போறாங்க.
2: அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வி. பிரியதர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் கணபதி ஐயர் பெண்கள் உயர்நிலை பள்ளி. இப்போது நான் உங்களிடம் சில மணித்துளிகள் நான் கண்ட கலாமை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கதிக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நான் கண்ட கலாமே நம் எல்லாருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தனது பள்ளிப்படப்பை

0: கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் ISRO தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் SLV செயற்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 SLV 3rd ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி ஃபர்ஸ்ட் என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியதக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999 போக்ரன் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படிப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 2002 பதவியேற்றார். குடியரசுத் தலைவர்வதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத் ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007 வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007 குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். படிக்கலாம், சிந்திக்கலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம், நீயும் ஆகலாம் அப்துல் கலாம். நன்றி, வணக்கம்.
1: இப்போ நம்ம பாரதிதாசனை பத்தி சந்தியா சொல்றதை கேட்போம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆசந்தியா. நான் கணபதி ஐயா பெண்கள் உயர்நிலை பள்ளியில் 10வகுப்பு பயில்கிறேன். நான் பேசும் தலைப்பு நான் விரும்பும் கவிஞர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழென்ப தமிழெண்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாங்கங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதா ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அதீத பற்றுடையவராக திகழ்ந்தார். சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார். பாரதியார் மீது பற்று, தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியாரிடமிருந்து பாராட்டுகள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு. அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்ரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதியாரிடமிருந்து நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே அவரது தனது படைப்புகளை வெளியிட்டார். அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதாலும் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டன் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைக்கு சென்றார். எண்ணற்ற படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு வழங்கி இருந்தாலும் ஜாதி மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதில் இருந்து அழிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார். பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினர். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது. எனவே இத்தகு சிறப்பு வாய்ந்த கவிஞரை நான் விரும்ப காரணமாயிற்று. நன்றி.
1: இன்னைக்கு நம்ம

0: இப்போ நீங்க வந்து கணபதி ஏர் ஸ்கூல் மாணவிகள் பண்ண நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேட்டீங்க. நம்ம இப்போ வந்து கணபதி ஏர் ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட பேசுவோம்.
1: ஹலோ மேம்.
2: ஹலோ.
1: எவ்வளோ நாளாக இந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா?
2: இந்த ஸ்கூல் ஆக்சுவலி ஆரம்பிச்சது 1924. ஸோ 1924லேருந்து 1950 வரைக்கும் இட் வாஸ் அ எலிமெண்ட்ரி ஸ்கூல். தென் ஆஃப்டர் தட் இட் அப்கிரேடட் டு மிடில் ஸ்கூல். தென் இட் கேம் டு ஹை ஸ்கூல்.
1: எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்கூலில் மொத்தமாக?
2: ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் 250 சில்ட்ரன் ஆர் ஸ்டடியிங். பட் இன் 70s டு 90s இட் வாஸ் 900 சில்ட்ரன் வேர் ஸ்டடியிங் ஹியர். So this was a very, very famous school in Gopalapuram. Mm. So actually so many schools have come in and around our school. Actually the enrollment of the children are slowly coming down.
1: Okay.
2: So we are trying our level best to bring our at least to 400 or 500 children.
1: Mm.
2: In the school. We are trying our level best.
1: So headmistress ஆகிறதுக்கு முன்னாடி you were a teacher?
2: Yeah, I was a teacher.
1: How many years?
2: In a private school. I was a teacher for 15 years. I was taking for plus two and all maths. Actually, I am a maths graduate. So MSc maths. So I was a teacher. Then suddenly I saw this advertisement in the paper. So I applied.

0: தென் ஐ வாண்ட் இட்.
1: டீச்சிங்குள்ள வரதுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு?
2: இன்ஸ்பிரேஷன் வந்து மை ஸ்கூல் டீச்சர்ஸ். சீரியஸ்லி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், இந்த அளவுக்கு உயர்வாக வந்திருக்கேன் அப்படின்னா மோர் தென் மை மதர், மை டீச்சர்ஸ். சீரியஸ்லி மை டீச்சர்ஸ்,
1: ஸ்கூல் டீச்சர்ஸ்,
2: ஸ்கூல் டீச்சர்ஸ்.
1: ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸா, ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலா, வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது?
2: ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் மாதிரி இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த சில்ட்ரன் வெல்ஃபேர் த டீச்சர்ஸ் ஆர் டெல்லிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ரைட் சென்ஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸோட இது வந்து கொஞ்சம் மாறியிருக்கு. பட் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வித் டச் அவுட், அது வந்து பேரண்ட்ஸ் ஆர் ரியலி வெரி குட். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அடுத்த நிமிஷம் அதை வந்து கரெக்டாக சென்ஸில் எடுத்துட்டு, மேடம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்றப்பறம் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து 90% டீச்சர்ஸ் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது இருந்தது. ஸோ நாங்கள் தான் வி டுக் கேர் ஆஃப் 90% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர். 10% தான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தது. பட் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, 10% ஆர் வித் த டீச்சர்ஸ் அண்ட் 90%
1: பேரண்ட்ஸ்.
2: ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 90%க்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி எனக்கு தோன்றது.
1: என்ன மாதிரி குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க? லைக்
2: ரொம்ப டவுன் ட்ராடன், வெரி எக்கனாமிக்கலி வெரி புவர் சில்ட்ரன், வெரி புவர் சில்ட்ரன்.
1: ஓகே.
2: ஸோ ஆக்சுவலி வெரி புவர் இன் த சென்ஸ், நம்ம வந்து நவடேஸ் வி கே நாட் கால் தம் அஸ் புவர். ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் மணி தான், பட் அந்த எஜுகேஷனுக்கு இக்னரன்ஸ் இருக்கு. அது பேரண்ட்ஸ் கிட்டே ரொம்ப, பேரண்ட்ஸ் ஆர் இல்லிட்ரேட் ஒன்லி, தே ஈவன் தே காண்ட் ஏபிள் டு ரைட் தேர் நேம். ஸோ நிறைய பேர் வந்து தம் இம்ப்ரெஷனில் தான் அவங்களுடைய சிக்னேச்சரே. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இக்னரன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அந்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல சரியாக.
1: அது இருக்கிறதுனால
2: அப்சலூட்லி கேர்ள் சைல்டுங்கிறது இல்லை, அது பாய்ஸுக்கும் ஐ கேன் சீ நவடேஸ். பட் அது அந்த அதனாலே வென்எவர் ஐ ஹாவ் அ பிடிஏ மீட்டிங், ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு கவுன்சில் த பேரண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் பண்ணுவேன். ஐ வில் ஸ்டார்ட் மை மீட்டிங் ஆஸ் நாட் ஆஸ் அ ஹெட் மிஸ்டர்ஸ், ஐ யூஸ் டு டாக் டு தெம் லைக் அ சிஸ்டர். ஸோ அது எப்போதுமே என்னுடைய நேச்சரே அப்படி தான், சிஸ்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கவுன்சிலிங் பேரண்ட்ஸ்க்கு பண்ணுவேன்.
1: ஸ்டூடெண்ட்ஸில் ஏதாவது லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்?
2: நிறைய லைஃப் சேஞ்சிங் இருக்குது, நிறைய லைஃப் சேஞ்சிங் இருக்குது. அது வந்து சில பசங்க சொல்லும்போது, மேடம் அன்னைக்கு நீங்கள் வந்து என்னை ரொம்ப என்னை வந்து நீ கோபமாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் லைஃப்லன்னு அந்த கோபமாக சொன்ன வார்த்தையை அன்னைக்கு என்னோ தட் ஹிட் மீ அ லாட். அதனால நான் அன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சது, நவ் ஐ ஹவ் பிகம் திஸ் மச், ஐ எம் ஒர்க்கிங் திஸ், ஐ எம் கெட்டிங் சேலரி திஸ் மச், அப்படிலாம் நிறைய குழந்தைங்க அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இது வந்து நம்ம கோபமாக சொல்கிறதுனால சில நல்ல விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிறைய லைஃப் சேஞ்ச் வந்து பசங்க அதை அப்படியே என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிறைய பசங்க ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குறாங்க இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும். அண்டு இன்ஃபேக்ட் ப்ளஸ் டூவில் வந்து நான் ஒரு சில டென்த்தில் வந்து இங்கே படிக்கும்போது ஒரு சில கேர்ள்ஸ்கிட்ட சொல்லுவேன், வாழ்க்கையில் இப்படி வரணும் அப்படின்னு நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்பொழுது, அந்த விதத்தில் ஒரு கேர்ள் வந்து ஷீ ஸ்டடீட் இன் ஆஃப்டர் டென்த்து ஷீ ஸ்டடீட் ப்ளஸ் டூ இன் பாய்ஸ் ஸ்கூல். ஆஃப்டர் தட் ஷீ வென்ட் டு காலேஜ். காலேஜுங்கிறது எப்படி பண்ணா அப்படின்னா, அந்த இசபல்ஸ் இருக்கு இல்லையா, இசபல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஷீ ஸ்டடீட் ஃபார் லேப் டெக்னீஷியன் கோர்ஸு. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து அவர் எங்கிட்ட வந்து நான் இந்த லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இந்த மார்க் வாங்கியிருக்கேன் இந்த மார்க் வாங்கியிருக்கேன், எவ்ரி இயர் ஷீ யூஸ் டு கம் அண்ட் டெல் மீ த மார்க் அண்ட் ஆல். ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, ஷீ டிட்ன்ட் கம். பட் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் அவள் என்ன முடிச்சாலா இல்லையா, திடீர்னு விட்டுட்டாளா ஸ்டடீஸை அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் வரி. ஸோ ஒன் சடன்லி ஒன் குட் மார்னிங் ஷீ கேம் அண்ட் ஷீ ப்ரெசன்டட் அ ஸ்மால் கிஃப்ட், அது தட் வாஸ் ஆன் மை பர்த்டே, ஷீ ரிமெம்பர்ட் மை பர்த்டே, ஷீ கேம் வித் அ கிஃப்ட். அதை கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணுற, என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க, எதுக்கு இது அப்படின்னு, மேடம் உங்களோட பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இவ்வளோ நாள் பார்க்காததுக்கான ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து எம்எஸ்சி படித்தேன், எம்எஸ்சி படிச்சுட்டு நான் ஐ ஷுட் கெட் அ ஜாப், அந்த ஜாபுக்கு போன பிறகு உங்களுக்கு நான் வந்து உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே ரொம்ப இன்டென்ஷன்லேயே இருந்ததுனால நவ் ஐ காட் அ ஜாப். ஐ எம் ஏர்னிங் 25,000 பர் மந்த்து. நவ் ஐ எம் கோயிங் டு பர்சூயிங் மை பிஹெச்டி த்ரூ த சேம் ஹாஸ்பிட்டல். நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் எம்இ டயபெட்டிக் சென்டர்.
1: ஓகே.
2: ஸோ அதில் தே ஆர் த மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் தே ஆர் கோயிங் டு கிவ் அவர் பிஹெச்டி. ஸோ அதை வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஆன் த டே. ஸோ அது ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. ஆமாம், ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. அது இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க, நல்ல இன்ஜினியரிங், நிறைய பேர் இன்ஜினியரிங் போயிருக்கிறாங்க. ஸோ நிறைய பசங்க இப்போது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குறாங்க. ஸோ தட் இஸ் மை ஆம்பிஷன் ஆக்சுவலி. ஆமாம், எந்த ஒரு குழந்தைய ஸ்கூலுக்குள்ளே வந்தாலே அந்த குழந்தையோட லாங் விஷன் எனக்கு வந்துடும். அது ஏன்னு எனக்கு தெரியல, வெதர் இட் இஸ் ஐட் ஆர் ராங் தெரியல. பட் ஐ யூஸ் டு திங்க் ஆஃப் தெம் நாட் ஒன்லி ஃபார் டென்த், டென்த் முடிச்சுட்டு போட்டோம் என்ன பண்ணிட்டு போம் அப்படின்னு ஐ நெவர் திங்க் ஆஃப். ஐ யூஸ் டு திங்க் ஆஃப் தெம் டூ பிளஸ் டூ, தென் வாட் ஷி ஹாஸ் டு பர்சியூ ஃபார் காலேஜ், தென் ஹையர் ஸ்டடீஸ், ஆல் திஸ் ஐ யூஸ் டு திங்க் ஆஃப் தெம் இந்த லாங் விஷனில் இருப்பேன். ஸோ ஏன்னா ஒரு கேர்ள் சைல்டுங்கிறது கண்டிப்பாக காலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போது எல்லாருமே இருக்கும். அதனால் ஒன்று வந்து லைஃப் செக்யூரிட்டியை விட வந்து இப்போ சதிக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணினா தான் லைஃப்பை ஓரளவுக்காவது நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் லீட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ த கேர்ள் சைல்டு ஷுட் டெஃபினெட்லி கெட் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கூலோட மெயின் மோட்டோ.
1: இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரி ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இல்லை, அப்டிக்கல்ஸ் வந்து சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆர் இல்லிட்ரேட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வீட்டுக்கு போனால் டீச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, டீச் பண்ணவே முடியாது அவங்களால. ஒரு சிங்கிள் வேர்டு கூட தெரியாமல் நிறையா பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்ததுனால வி ஸ்டார்டட் அ நைட் கிளாஸ். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, தென் 3:30 to 4:00 வி ஆர் கிவிங் ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்னா எப்படின்னா எங்களுக்கு வந்து நல்ல டிஃபன் இருக்கும். ஒரு நாளைக்கு தோசை, பூரி, சப்பாத்தி இப்படி நல்ல டிஃபன்ஸ் வரும். ஸோ அது 3:30 to 4:00 அந்த பிரேக். ஆஃப்டர் தட் தே ஹாவ் தேர் கிளாஸ். ஸோ 4 to 7:00 வி ஆர் கீப்பிங் திஸ் நைட் கிளாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், பர்டிகுலர்லி திஸ் ரீசன். நோபடி இஸ் அட் ஹோம் டு ஹெல்ப் தேம். ஸோ அதனால் அந்த ஒரு இதில் வந்து பசங்களை இங்கே படிக்க வைக்கணும். நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பசங்க இப்போது என்ரோல் பண்ணி நைட் கிளாஸ் இங்கே படிச்சுட்ருப்பாங்க. நைட் கிளாஸ்னால் தேர் நாட் டீச்சிங் எனதிங், தே ஆர் ஜஸ்ட் கிவிங் த ட்ரில்லிங் ஒர்க், அவ்வளோதான்.
1: இன்றைக்கி ஜென்ரேஷனோட யங்ஸ்டர்ஸ் பற்றி உங்களோட வியூஸ் என்ன?
2: தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், தே ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். பட் டு பி ஃப்ராங்க், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே ஆர் வெரி வெரி லேசி.
1: உங்களுக்கு இந்த பாஸ்ட் இயர்ஸில் ஏதாவது ஒரு மெமரபிள் இன்சிடென்ட்?
2: நிறைய மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக அவன் நிறைய இதில் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி நான் வந்து ஐ வாஸ் அ டீச்சர் இன் எஸ்ஆர்எம் நைட்டிங்கல் ஸ்கூல். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்ரீராம் பாத் சார்தின்னு சொல்லிட்டு வந்து நிறைய மூவிலெலாம் பாடியிருக்கான். அவன் ஆக்சுவலி அவன் வந்து கர்நாடிக் மியூசிஷியன். அவன் அவன் வந்து வென் ஹி வாஸ் 10 years old அவன் அப்பத்துலேருந்து கொஞ்சம் படிப்பு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கிடையாது, பட் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். இல்லை சம்திங் இஸ் தேர் வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது எப்போதும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே போல் அவங்க வீட்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப ரொம்ப மியூசிக்கல் லைன் தான் அவங்க வீட்லேயும். அதுக்கப்புறம் இப்படி கொஞ்ச நாள் போச்சு, தென் ஹீ ஃபினிஷ்ட் இஸ் 10th standard அண்ட் +2 முடிச்சு எல்லாம் வந்தாங்க. பட் பை த டைம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக அவன் வந்து மியூசிஷியன் ஆகிட்டான். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் யூஸ் டு நான் காண்டாக்ட் மீது என்னந்தேன், எப்போதுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். இன்ஃபேக்ட் ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கான். ஸோ அதை வந்து பார்க்கும்போதெல்லாம் அவன் வந்து ஒரு வாட்டி அதே மாதிரி வந்து பார்க்க போகும்போது ஏதோ அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி ஏதோ பேச்செல்லாம் வந்தது. அப்போது ஒரு டீச்சரை பற்றி அவன் தப்பாக பேசினான். அவன் வந்து என்ன டீச்சரை பற்றி தப்பாக பேசுகிற, ஐயோ அதே மாதிரி தானே, ஏன் அந்த டீச்சர் ரொம்ப அடிப்பாங்க என்ன, ரொம்ப கிள்ளி விடுவாங்க அப்படின்னு சம்திங் ஹி வாஸ் டெல்லிங் மீ. நான் சொன்னேன், அப்போ நானும் தானே நீ படிக்கலைன்னா எல்லா டீச்சர்ஸ் தானே அடித்தோம், அப்போ நானும் தானே உன்னை படி, அப்போல்லாம் அடிக்கலாம், அப்போல்லாம் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு அடிக்கலாம், இந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நானும் தானே உன்னை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹி வாஸ் ஜஸ்ட் 11 years 12 years old இருக்கும். அப்போ ஹீ ரிமெம்பர் தட் திங், நீங்கள் அடித்ததுக்கு வேறு காரணம், நீங்கள் நான் உருப்பணும்னு என்னை அடிச்சிங்க, வேற அந்த டீச்சர் வீட்டில் இருக்கிற கோவத்தெலாம் வச்சு என்ன அடித்தாங்க அப்படிங்கிறது ஹீ அட்டட் த சேம் வேர்ட். அப்போ தான் நினச்சிருந்தேன், என்ன ஏஜாக இருந்தானே நம்ம எதுக்கு தொடரோன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியறது பாருங்கள். ஸோ எந்த விஷயத்துக்காக நம்ம அடிக்கிறோம், எதை அந்த நம்மளுடைய மைண்டு வந்து நம்ம அடிக்கிற ஒரு சின்ன ஒரு தட்டு இல்லைனா சின்ன ஒரு கிள்ளல் கூட நம்ம மைண்டை வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஐ ரியலைஸ் ஆன் தட் டே. தட் இஸ் அ வெரி கிரேட் நோ இன்சிடென்ஸ். அதே போல் த சேம் பர்சன் இன்னொரு வாட்டி என்ன பண்ணினான் அப்படின்னா, ஹீ கேம் டு மை ஹவுஸ், ஹி வாஸ் டாக்கிங் சம்திங் மியூசிக்கை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது, ஹி யூஸ் டு கிவ் ப்ரோக்ராம் இன் மிஸ்டர் இளையராஜாஸ் ஹோம் ஜூரிங் திஸ் நவராத்திரி டே. எப்போதுமே நவராத்திரி டேல அவர் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாராம். ஒவ்வொரு மியூசிஷியனை ஒரு ஸ்லாட் கொடுத்து அந்த சமயத்தில் வீட்லேயே ஒரு கோவில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி அவன் பாட ஸ்லாட் வந்து நான் பாடிட்டு வந்தேன் மேடம், இந்த மாதிரி அங்கே இளையராஜா இவர்கிட்ட பாடிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஆஃபர் சொன்னார் அவர். என்ன ஆஃபர்னா, மலேசியாவுக்கு போய் மூணு சாங் பாடணும், சினிமா ஏதோ ப்ரோக்ராம் தான், அது வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி இருந்தது, அது வந்து மூணு சாங் பண்ணணும், 75,000 தரேன்னு சொன்னாங்க அப்படின்ன மாதிரி ஹி வாஸ் டெலிங் மீ. 75,000 இட் வாஸ் சீரியஸ்லி மோர் தேன் 10 to 15 இயர்ஸ் பிஃபோர் தட் இட் வாஸ் ஹேப்பன். இப்போ 75,000 இஸ் அ வெரி குட் அமௌண்ட்டு, ஏன் நீ அதை போகக்கூடாது அப்படின்னு. இல்லை இல்லை மேடம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம் நினச்சிட்டு, ஏன் நீ வேண்டாம்னு சொல்கிறேன், யூ ஆர் வெரி யங், இப்போ தானே சம்பாதிக்கணும், சம்திங் ஐ வாஸ் டெலிங் ஹிம். உடனே என்ன சொன்னான் அப்படின்னா, இல்லை இல்லை கர்நாட்டிக் மியூசிக்ங்கிறது ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி, அது ஈஸிலி வி கேன் கம் அவுட், பட் இது வந்து சினிமா மியூசிக் வந்து இட்ஸ் அ ஓஷன், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அதனால் இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ செட் த சேம் வேர்ட், பாலிட்டிக்ஸ் இருக்குங்க, அதனால் எனக்கு அதில் போக பிடிக்கல. உடனே வந்து நான் திரும்பி திரும்பி நான் இதையே சொல்லிட்டுருந்தேன், போக வேண்டியதானடா அப்படின்னு ஒரு 2-3 வாட்டி சொன்னோடனே அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டான். நான் வளர்க்கலையே, நான் என்ன அவனை தப்பாக என்ன வளர்த்துருக்கேன், ஏன்னா நேர் வழிக்கு போ ரைட்டாக பாரு இப்படியே தான் குழந்தைங்கள்ட்ட பாய்ஸ்ட்டு அதுவும் கேர்ள்ஸ்கிட்டையும் சொல்லுவேன். பட் அந்த ஸ்கூல் வந்து கோ எஜுகேஷன், அதில் வந்து ரேஷியோ வந்து பாய்ஸோடு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கேர்ள்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அது பாய்ஸோட ஃபேன்ஸ் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஜாஸ்தி, இந்த பாய்ஸ் பசங்க ரொம்ப ரொம்ப என்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நான் என்ன தப்பாக அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சீரியஸாக சொல்கிறேன், நான் ஒரு வாரம் தூங்கவே இல்லை, நான் ரொம்ப தப்பாக சொல்லி கொடுக்குறேன் நான் பசங்களுக்கு, நீர் வழிக்கு போ இது பண்ணு அதை பண்ணு அதை பண்ணாத தப்பாக பண்ணாத ரைட்டாக பண்ணு அப்படின்னு நிறைய சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப எனக்கு வரினஸ் ஜாஸ்தியாக எடுத்து. அப்புறம் ஐ டென்ட் கெட் ஏ நீ ஆன்சர் ஃபார் தேட், என்ன என்ன எனக்கு ஆன்சர் கிடைக்காம என்னால் சும்மாவே இருக்க முடியல. தென்ஸ் ஆஃப்டர் அ வீக் ஐ ஹேட் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கூல்ஸ் பிரின்ஸிபல். ஸோ அந்த பிரின்ஸிபல் கிட்ட வென் ஐ ஹே வென் வி ஹேட் அவர் பிரேக், தென் சடன்லி ஜஸ்ட் ஐ ஓப்பன் திஸ் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அந்த பையன் அப்படின்ன உடனே, சாரதாமணி யூ டோன்ட் வரி ஹீ இஸ் ரைட். ஏன் அப்படின்னா, 18 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது நம்மளோட டியூட்டி, அதை நீ கரெக்டாக பண்ணிட்டுருக்க. ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஆஃப்டர் தே கெட் மெச்சூரிட்டி தே மே செலக்ட் திஸ் வே ஆர் அனதர் வே. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹஸ் செலக்டட் யுவர் வே. ஸோ அதனால் அவனை வந்து ரொம்ப நேர்வழியிலே அந்த பையன் வந்துட்டுருக்கிறான். ஆஃப்டர் 18 இயர்ஸ் கூட நிறைய குழந்தைங்க தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் மாறிக்கும். அவன் மாறாமல் நீங்கள் சொன்னதே அப்படியே கரெக்டாக எடுத்துட்டு ஹி இஸ் கம்மிங் இன் இஸ் லைஃப் அப்படிங்கும்போது ரொம்ப கிரேட் தானே அது, நீயே அதை பற்றி வரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷி வாஸ் செலிங் வித் என் ஒன்லி ஐ சீரியஸ்லி தட் மேட்டர் கேம் அவுட் ஆஃப் மை மைண்ட். அது அப்படி ரொம்ப ரீமைண்ட் ஆகிட்டே இருந்தது, தென் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட்.
1: இங்கே இருக்க ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு பாரதியார் பாரதிதாசன் வேலுநாச்சியார் பற்றிலாம் நிறைய பேசுவீங்களா?
2: ரொம்ப நிறைய பேசுவேன். ஆக்சுவலி இங்கே வந்து நான் ஈச் அண்ட் எவ்வரி மேட்டரில் ஐ யூஸ் டு இன்வால்வ், ஹெட் மிஸ்டர்ஸாக அது பண்ணி தான் ஆகணும். பட் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு, எல்லா ஃபீல்டுலேயுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, பிகாஸ் ஐ நோ மியூசிக், ஐ நோ டான்ஸ்லலாம், அந்த ஸ்கூல்லலாம் நான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல் ஆனுவல் டேக்கே என்னோடய ப்ரோக்ராமே கம்பல்சரியாக ஒன்று இருக்கும் அப்படின்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ அந்த டான்ஸு. ஐ டோன்ட் நோ டான்ஸ், எனக்கு டான்ஸிங்கே தெரியாது, நான் எனக்கு டான்ஸும் கற்றுக்கல. ஆனால் டியூ டு மை நாலேஜ், மை ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு இதில் வந்து, பட் மியூசிக் நான் கற்றுனேன், எங்கள் வீட்டிலே பரம்பரையே மியூசிக்காக தான், அதனால் அது தெரியும். அப்புறம் என்னுடைய இது வந்து கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் எனக்கு வந்து என்னோடய டீச்சர்ஸ், நான் சொன்னேன் இல்லையா எல்லா க்ரெடிட்டும் என்னோடய டீச்சர்ஸ்க்கு தான் சேரும். ஸோ அந்த கிராஃப்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு க்ரியேட் பண்ணாங்க. அதே போல் டெய்லரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. அதே போல் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஸ்போர்ட்ஸில், நான் வந்து ஐ வாஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அதனால் என்னோடய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய பேஸ்கெட் பால் பிளேயர் நான். அண்ட் ரன்னிங் ரொம்ப ஸ்பெஷல் நான். ஸோ அது மாதிரி எல்லா ஃபீல்டும் எனக்கு தெரிஞ்சதுனால சீரியஸ்லி நான் என்னென்ன ஃபீல்டை என்னென்ன இடத்துல நான் மிஸ் ஆனேனோ, என் ஐ வாஸ் அ சைல்டு, நான் குழந்தையாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஏஜில் படிக்கும் போதெல்லாம் எதெல்லாம் மிஸ் பண்ணேனோ இந்த குழந்தைங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஈச் அண்ட் எவ்வரி போர்ஷன் ஐ யூஸ் டு யூனோ டேக் கேர் ஆஃப் மை கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி எடுத்து பண்ணுவேன். பட் அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ நோ கோஆப்ரேட்டிங் மீ லைக் என திங் வித் தேம் ஒன்லி ஐ கேன் டூ த ஒண்டர்ஸ் இல்லையா. தட் இஸ் ஆல்வேஸ்.
1: இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க?
2: ஃபர்ஸ்ட், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். தட்ஸ் மோர் தன் இனஃப். ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் தி எல்டர்ஸ், எவ்ரி திங் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு வயசான ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு மருமக இருக்கிறாங்க. இப்போ அந்த வயசானவர் வந்து பெரியவர் வந்து வேலைக்கு விவசாயம் பண்ண வெளில போயிருக்கிறாங்க. அப்போது மூணு பேர் வந்து அந்த வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க, மூணு ஞானிகள் மாதிரி இருக்காங்க. உடனே இந்த அம்மா வந்து வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, எங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் வந்து வெளியில் போயிருக்கிறாரு, வேலைக்கு போயிருக்கிறாரு, அவர் வந்துடுவார் இப்போ, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூணு பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் மூணு பேரும் வரக்கூடாது உள்ளே, உங்கள் வீட்டுக்கார் வந்த அப்புறம் தான், கணவர் வந்த பிறகு தான் நான் உள்ளே வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து சரி நீங்கள் அப்போது வெளியில் உட்காந்துக்கோங்க, திண்ணில் உட்காந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு அதே மாதிரி கணவரும் வேலையை முடிச்சுட்டு வராரு, விவசாயம் பண்ணிவிட்டு ஒரு 10:30 to 11 காலையில் வந்துட்டுருக்கிறாரு. அப்போ இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு, வாங்க ஐயா நீங்களாம் யார் அப்படின்னே, நான் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து வெற்றி, இன்னொருத்தர் சொல்கிறார் நான் செல்வம், இன்னொருத்தர் சொல்கிறார் நான் அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மூணு பேருமே ஐயோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு, உள்ளே வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வீட்டுக்குள்ளே கணவர் உள்ளே போயிட்டு தன்னோட இதெல்லாம் கால்க்கு எல்லாம் கழுவிட்டு அவரை வரவேற்கிறதுக்காக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து மூணு பேரும் உள்ளேயே வரலை. உடனே வெளியில் போயிட்டு, ஏன் நீங்கள் மூணு பேரும் உள்ளே வரல, உள்ளே வாங்க ஐயா நான் வந்துட்டேனே, இப்போ நீங்கள் மனைவி இருக்கும்போது தான் தனியாக இருக்கும்போது வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ நான் வந்துட்டேனே உள்ளே வாங்க அப்படின்னு மூணு பேரையும் கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க மூணு பேர் சொல்கிறாங்க, இந்த மூணு பேரில் முதல்ல ஒருத்தர் தான் வரணும், இது வந்து வெற்றி வேணுமா உங்களுக்கு செல்வம் வேணுமா இல்லட்டுனா அன்பு வேணுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற போல் நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கணவனுக்கு ஒரே குழப்பம், சரி மனைவி கிட்ட போய் என்ன வேணும் மூணுத்தில் என்ன வேணும் அப்படின்னே மனைவி என்ன சொல்வா ஆட்டோமேட்டிக்காக, எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்கிறா. செல்வம் வேணுமா, சரி செல்வம் கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் அவரோட மருமகள் இருக்காங்க, அவள் சொல்கிறா இல்லை அப்பா செல்வம் கேட்க வேண்டாம், நம்ம வந்து அன்பு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா புதுசாக ஏதோ அன்பு கேட்குற, இல்லைம்மா எனக்கு வெற்றி தாம்மா, எனக்கு நான் என்ன வேலை பண்ணாலும் விவசாயம் பண்ணாலும் நான் வெற்றியாக வரணும்மா, நான் வெற்றி கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு பேருக்குள்ளே இந்த கன்ஃபியூஷன் இருந்துனே இருக்குது. ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, மருமகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறா போல், சரி இந்த பொண்ணு சொல்லுதே படித்த பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணு சொல்கிறது என்ன தான் கேட்போமே அப்படி சொல்லி சரி அன்பே கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரை டிசைட் பண்ணிவிட்டு உள்ள வெளியில் போயிட்டு அவர் அன்புங்கிறவங்க யார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உள்ளே வந்தபோது கடகடான்னு மூணு பேரும் வந்துடுறாங்க. நான் ஒருத்தர் தானே கூப்பிட்டேன், அன்பு தானே கூப்பிட்டேன், நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டீங்க? அன்பு இருந்தால் வெற்றியும் வந்துடும் செல்வமும் வந்துடும், அதனால் நீங்கள் கரெக்டாக கூப்பிட்ருக்கீங்க, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேராக உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மொன்ன ஹியூமன் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நம்ம வந்து மனிதனாக பிறக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு எஸ்பெஷலி நம்ம இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேல்யூஸ் தெரியவே இல்லை. அந்த வேல்யூஸ் தெரியறதுக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பண்ணணும், அன்பு முதல்ல அன்பு செலுத்துறதுக்கு, ஏன்னா பெரியவங்க ரொம்ப அன்புக்காக இயங்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து நிறைய படங்கள்லேயே வந்து பெருசு ஏன் கிழவனே என் பெருசு ஏ வாய முடிக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு இது சொல்லி கொடுக்கறது இன்னும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கிறனால, அப்படி இல்லாமல் பெரியவர்களை மதிக்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் செஞ்சோன்னா, இந்த ஸ்கூலில் யார் பெரியவங்க வந்தாலும் முதல்ல பசங்க விழுந்து நமஸ்காரம் செய்வாங்க, அது மேண்டேட்ரியாக எல்லா பசங்களும் செய்வாங்க, எந்த கிஃப்ட் வாங்கினாலும் எந்த ப்ரைஸ் வாங்கினாலும் மேண்டேட்ரியாக பசங்க செய்வாங்க. ஸோ அது முதல்ல நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு வெளியில் போய் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறதுலாம் எங்களால் தெரியல, பட் ஹியூமன் வேல்யூ வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து அதுலேயும் ஒரு இவ்வளோ விஷயங்கள் ஹியூமன் வேல்யூக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து எனக்கு லாஸ்ட் இயருக்குள்ளலாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஹியூமன் வேல்யூஸ் அவசியம்ங்கிறது தெரிஞ்சால் கூட நம்மளாம் வேல்யூஸ் நிறைய கற்றுட்ருக்குறோம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வேல்யூஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம். அந்த வேல்யூஸ் தான் எனக்கு இப்போது வந்து யூஸ்ஃபுல்லாக பசங்களுக்கு சொல்லும் போது எங்கள் டீச்சர் இது சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு ஞாபகம் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் இயர் நான் யூஎஸ்ஏ போயிருந்தேன். ஆனால் சீரியஸ்லி அங்கே அந்த வேல்யூஸ் அவங்க கொடுக்குற ஹியூமனுக்கு ஒரு உயிருக்கு மனித நேயம் மனித உயிருக்கு அவங்க கொடுக்குற ஒரு இது வந்து விலை வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கே போனாலும் ஒரு சின்ன கடையாகட்டும் ஒருத்தன் வாசல் நிற்பான், வாட்ச் யுவர் ஸ்டெப் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதே போல் என்னோடய மகள் வந்து என்னுடைய டாட்டர் வந்து சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு குழந்தை விழுந்துருத்துன்னா அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனையும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம், ஃப்ரீயாக பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து அந்த வேல்யூ அவ்வளோ ஒரு அவங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் அப்படி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. உயிர்கள் உயிருக்கு இப்போ நம்ம ஹியூமனுக்கு வந்து அதுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா மனிதர்களுக்கு கொடுக்காமல் இருப்பாங்களா என்ன? ஆனால் அந்த மாதிரி அந்த அளவுக்கு உயர்வாக இருந்தது. அதே போல் அங்கே நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், நான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போயிட்டு வந்தேன். அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு க்ரீக் மாதிரி இருக்கும், அதில் நம்ம க்ரூவில் போனோம். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தவொடனே என்னுடைய டாக்டரோட ஃப்ரெண்டு கேட்டாங்க, எங்கே ஆண்டி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த க்ரூவில் போனேன், அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தேன். எனக்கு வந்து டிட் யூ ஃபைன் எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய நாட்டெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில, பிச்சாவரம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது, பிச்சாவரத்தில் போகிற மாதிரி தான் இருந்தது, அங்கேயே போட்டில் போவோம்ல. ஆனால் இது இன்னும் பெரிய போட்டாக இருந்தது, ஒரு க்ரூங்கிறது பெருசாக இருந்தது, இது போட்டில் நம்ம பிச்சாவரம் போவோம், இது வந்து இல்லை அது போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரைட்டு தான் ஆண்டி, பிச்சாவரத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆனால் இங்கே விழுந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஏற உயிர் வந்து உங்களுக்கு உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும், அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க. 100% ஷுர், 100% ஷுர் அது இதுதான். ஸோ அதெல்லாம் நம்ம ஏன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேல்யூஸ் குறைஞ்சி போச்சா, இல்லை நம்ம ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு இதை வந்து கற்றுக்குறோமோ, அவங்க நிறைய வேறு மாதிரி கற்றுக்குறாங்க, நம்ம வேறு மாதிரி கற்றுட்ருக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு அது தெரிஞ்சுது, அதுவும் லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப தெரிஞ்சுது எனக்கு.
3: தேங்க்யூ மேம், இவ்வளோ நாளும் உங்கள் ஸ்கூல் பற்றியும் உங்களோட நிறைய இன்சிடென்ட்ஸ் பற்றியும் பேசினதுக்கு. வி ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
2: எங்கள் ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மார்னிங் காலையிலேருந்து 8:30 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து ஸ்கூல் நடத்திட்டுருக்குறோம். ஸ்கூல் டைமிங் 3:30 வரைக்கும் தான், 8:30 to 3:30 தான். அதுக்கப்புறம் வி ஆர் ரன்னிங் அவுட், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி வி ஆர் ரன்னிங் அவுட் வித் நைட் கிளாஸு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், மார்னிங் வந்து எல்லா குழந்தைகளும்

0: 10-12 கிலோ டெய்லி வாங்கி அவங்க அதை கட் பண்ணி அதை வந்து வெஜிடபிள் பண்ணுறாங்க. அதே போல் எங்களுக்கு கர்டு கொடுக்குறோம் நாங்கள் சாப்பாட்டில். ஸோ இது வந்து மிட் டே மீல்ஸோட கவர்மெண்ட்டோட ஸ்கீம் கிடையாது, பட் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தரணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஆடு பண்ணியிருக்கிறோம். பட் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்லேயே எக்கு கொடுக்குறாங்க அண்டு இதெல்லாம் சுண்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர நாங்கள் இதையும் ஆடு பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் 3:30 அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு 7 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கராத்தே, செஸ்ஸு, கேரம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஆரோபிக்ஸு, அபாக்கஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எந்த பொண்ணுக்கு எதில் சேர விருப்பமோ கம்பல்சரியாக அதில் சேர்ந்து அவள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னு எவ்ரி மந்த் எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உண்டு. யாராவது ஒரு நல்ல ஒரு ஹையர் அத்தாரிட்டேரியன் நல்ல ஒரு பர்சனை கூப்பிட்டு வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அவங்க வந்து பசங்களை எப்படி அவங்க லைஃப்பில் எப்படி இது பண்ணணும், வாட் இஸ் தேர் கெரியர், அதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதே போல் ஒன்ஸ் இன் 2 months வி ஆர் கோயிங் ஃபார் நோ இயர் சென்னை ப்ராஜெக்ட். நோ இயர் சென்னை ப்ராஜெக்ட்டுங்கிறது லைக் எக்ஸ்கர்ஷன் மாதிரி. ஸோ சென்னையை சுற்றியே நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியல, அதனால் அதுக்கான இதை வந்து நாங்கள் ஒரு 4 years பண்ணிகிட்ருக்குறோம். அதே போல் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு 5-6 years பண்ணிகிட்ருக்குறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் 5-6 years பண்ணிகிட்ருக்குறோம். இதை தவிர பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப்னால் எல்லாமே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. 1 paisa அவங்க கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. யூனிஃபார்ம்ஸ்லேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே 2-2 sets அவங்க நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஓரளவுக்கு புவராக இருக்கிற சில்ட்ரன், அதாவது ஸ்டடீஸில் கொஞ்சம் புவராக இருக்கிற சில்ட்ரனையும் அவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது, அவங்க வந்து ஷுட் நாட் கெட் எ டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒவ்வொரு செட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட். இதை தவிர இன்னர்வில் கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹோஸ்ட்டுங்கிறவங்க அவங்களுக்கு எவ்ரி மந்த் பசங்களுக்கு சானிடரி நாப்கின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பியூரிஃபைடு ஆர்ஓ வாட்டர் இருக்குது. டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். ஏன்னா டெய்லி 3 times டாய்லெட்ஸ் அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் அதை விட முக்கியமான இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப அருமையான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் பேர் வாவ், WOW, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு. அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் வேஸ்ட்னா இந்த இடத்துல பேப்பர்ஸ், பசங்கள்லாம் பேப்பர் போடுறாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமில் ஒரு பேக் வச்சுருக்கோம். அந்த பேக்கில் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கிளாஸ் ரூம் பேக்ஸ் கலெக்ட் பண்ணதை இங்கே ஒரு பெரிய பேக் ஒன்று வச்சுருக்கோம், அந்த பேக்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டை மூட்டையாக வரதை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வந்து ஒரு ஆக்சுவலி இந்த வாவ்ங்கிறது WOW வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் வந்து இஸ் ரன் பை ITC. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு 10 கவர்ஸ் எங்களுக்கு பெரிய பெரிய பேக் கொடுத்துருவாங்க. ஸோ 10 ரெடியான உடனே நம்ம கூப்பிட்டோன்னா அதை அப்படியே வேவ் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதோ அதுக்கு வந்து எங்களுக்கு பிரிண்டிங் பேப்பர், கம்ப்யூட்டர் பிரிண்டருக்கு யூஸ் பண்ணுற பிரிண்டிங் பேப்பரை எங்களுக்கு அப்படியே கொடுத்துடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பிரிண்டிங் பேப்பர்ஸ் நாங்கள் வெளியிலேயே வாங்குறதில்ல. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் வந்து எவ்வளோ கேஜிஸ் போடுறோம், அதுக்கு வந்து எவ்வளோ ட்ரீஸ் வி ஆர் சேவிங் தேட் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அதை எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ தட் இஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் வி ஆர் டூயிங் இட் ஃபார் த பாஸ்ட் 7-8 years பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் ஆக்சுவலி இது ஐ ஷுட் இன் திஸ் கனெக்ஷன் ஐ ஷுட் தேங்க் மை கரஸ்பாண்டன்ட், மை சொசைட்டி, கோபாலபுரம் எஜுகேஷன் சொசைட்டி and the sponsors for giving me this opportunity as well as the complete freedom to fulfill all those activities. Thank you so much.
1: Thank you very much, ma'am. We wish you all the luck for all the projects and for your students.
2: Thank you so much. இன்னைக்கு நம்ம கணபதி ஏர் ஸ்கூல் மாணவிகள் நம்மளுக்காக அழகா பாடினாங்க. அப்புறம் அப்துல் கலாம், பாரதியார், வேலுநாச்சியார், பாரதிதாசனை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அதே ஸ்கூலோட பிரின்சிபல் நம்ம கிட்ட ஒரு அழகான இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் RJ வர்ஷா. நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8.
1: நீ
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்.ஓ.பி. லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்.ஓ.பி. லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8.

0: கம்யூனிட்டி ஆப் ரைட். வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வேலை வாய்ப்பு அப்படின்றத பத்தி நம்ம பேசும்போதே வந்து சில தரப்பினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, இல்ல சில தரப்பினர் வேலை வாய்ப்பு கிடைக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்ப வந்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு முகாம்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதே நேரத்தில் ஜாப் ஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேர்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை மாதிரி 21 மே அன்னைக்கு விஆர் த வாய்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசு சேர்ந்து இணைந்து நடத்தின நம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் திருநங்கைகளுக்கான தென்னிந்தியாவின் மெகா வேலை வாய்ப்பு விழா இது வந்து 21 மே அன்னைக்கு நடைபெற்றது. இதுல இருந்து எடுத்த சில ஆடியோ தொகுப்புகளை வாங்க நம்ம இப்ப கேட்கலாம்.
1: ஹாய்க்கா, சோ இப்போ உங்க பேர் என்ன, நீங்க யாருன்றதை எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
2: என் பேர் சௌமியா, நான் திருநங்கை, நான் செவாப்பேட்டில இருந்து வரேன். நான் இங்க ஜாஃபர் பத்தி சொல்லியிருந்தாங்க, அது ஜாப் அப்ளை பண்ணலாம்னு வந்தேன்.
1: சரி, ஓகே. இந்த ஜாப் ஃபேர்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்க எங்கயா வேற எங்கயும் பாத்திருக்கீங்களா, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா?
2: நான் ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் சரியாக எனக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் வரல. நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண இடத்துல வந்து எங்களுக்கு சரியாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கல. இங்கே கண்டிப்பாக வந்துருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் வந்திருக்கோம், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ லயோலா காலேஜில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. திருநங்கையும் வந்திருக்கும், திருநம்பிங்களும் வந்திருக்கும். இங்கே ஜாப் இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயின்னு இருக்கேன், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்.
1: ஸோ இந்த ஜாப் ஃபேர் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா?
2: யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் கண்டிப்பாக அப்ளை பண்ண தான் போகிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான்.
1: சரி, இப்போ நிறைய லைக் இந்த திருநங்கைகள் திருநம்பிகளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னமே திருநங்கை வந்து நான் மட்டும் வேலை செய்ய போனால் பார்த்தாது, எல்லாருமே போகணும், எல்லாருமே வேலை செய்யணும், எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு?
2: எனக்கு நிறைய ஸ்கீமிங் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் வெளியிட்டது இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு திருநங்கை வந்து காலேஜ் ஃப்ரீயாக படிக்கலாம் சென்னை யூனிவர்சிட்டியில்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மூலயமா நாங்களும் காலேஜ் கண்டிப்பாக இப்போ ஜாயின் பண்ணுவோம், இங்கே பார்ட் டைம் ஜாப்க்கு இங்கே அப்ளை பண்ணிட்டு போவோம்.
1: சரி, ஓகேக்கா, கண்டிப்பாக வந்து இங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். வணக்கம். ஸோ நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு ஃபஸ்ட் எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
3: என் பேர் வந்து அப்துல் ரஹீம், நான் சென்னையில் 800லேருந்து வரேன்.
1: சரி, இந்த மாதிரி ஜாப் ஃபேர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் அட்டெண்ட்
3: பண்ணிருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன். அது விஆர்என்ஆர் வாய்ஸ் வந்து எஸ்பெஷலி அவங்க வந்து டிசபிலிட்டிக்கும் இந்த மாதிரி பண்றதுனால இங்க எப்பவுமே வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா, இப்போ கம்யூனிகேஷன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் விஆர்என்ஆர் வாய்ஸ் மூலமாக தான் வருது. இன்னும் மற்றபடி அது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவும், இந்த ரேடியோ இப்போ இந்த மாதிரி வழியில் வந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அந்த மாதிரி நிறைய வந்தால் தெரியும், இது நிறைய பேர் தெரியாமையும் இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு வரப்போம்.
1: இந்த மாதிரி ஜாப் ஃபேரில் வந்து இப்போ இங்கே வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க?
3: இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஐடி, பிபிஓ, அப்புறம் ப்ரொடக்ஷன்ல இல்லை நிறைய இது பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனி இருக்குது, எந்த மாதிரி ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு. ஏன்னா இப்போ என்னோடய லைனுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கேன், பிபிஓவில் இருக்கேன், பேங்கிங்கில் இருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி லைனில் இது பண்ணுவேன், அவங்களுக்கு தேவையான லெவலில் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய பார்த்தா நிறைய விதமான ஃபுட் கம்பெனி இந்த வாட்டி நிறைய வந்திருக்க மாதிரி இருக்குது, இந்த ஃபுட் கம்பெனிலாம் வர வந்திருக்காங்க. ஆஃபர் வந்து இப்போ இங்க வந்தவங்க எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது.
1: ஓகே, ஸோ கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ஸ் உங்களுக்குன்னு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, லைக் உங்களுக்கு அது எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு?
3: கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, ட்ரெயின் பாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் இந்த ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் சில அந்த கிண்டி போன்ற தொழில் பயிற்சிங்கள்லாம் ஃப்ரீயாகவே நிறைய தொழில் பயிற்சிலாம் வர கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது.
1: இருக்கிற பீப்புள்ஸ்க்காக ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கா, அது ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: இப்போ வந்து ஆட்சி மாறினால நிறைய சப்போர்ட்ஸ் வந்திருக்கு எஜுகேஷன் லெவலில் ட்ரான்ஸ் உமன்ஸ்க்கு. எஜுகேஷன் ட்ரான்ஸ் உமன்ஸ் இது வரைக்கும் எஜுகேஷன் போனதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரான்ஸ் உமன் என்ன பண்ணுவாங்க, பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூஷன் தான், இதுதான் அவங்களுக்கு தொழிலே. ஏன்னா வந்து சொசைட்டி வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தது, முதல்ல வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்குது, வர ஜெனரேஷன் வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு நிறைய கவுன்சிலிங்லாம் போய் புரிஞ்சுக்கிறதுனால பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறதுக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் 4 ஷீட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
5: Hi, my name is Santoshni. I'm from the Perumbakkam. I'm a BSW student, a social worker. I'm running my own NGO, Anaya Oli Social Welfare Trust. In the trust, pathinga பிள்ளைகள் அதாவது ஸ்லம், நான் ஸ்லம் கிளீனர்ஸ் போர்டில் இருக்கேன். அதில் வந்து திருநங்கைகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே இருக்காங்க. என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ டிரான்ஜெண்டர்ஸ் எங்களை ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. திருநங்கைகளுக்காக நிறைய என்ஜிஓஸ், நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஆனால் வந்து திருநங்கைகள் மற்றவங்களுக்கு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா என்றது ஒரு இதுவாக இருக்குது. அதுமாரி பட்சத்தில் வந்து நான் வந்து ஸ்லம் போர்டில் இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து எஜுகேஷன் பேக் அவுட் ஆயிடுறாங்க. அதுபோல் பிள்ளைங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன், டெய்லி டியூஷன் நாங்கள் ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100+ சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் வர

0: நாங்கள் டெய்லி வந்து ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 55% ஸ்டூடெண்ட் வந்து தினக்கும் வந்து டியூஷனுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் இந்த HCL அசிஸ்டன்ட் HR-ஆக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து திருநங்கையாக வந்து HCL-ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த VR த வாய்ஸில் வந்து எனக்கு வந்து சௌந்தர்யமாமி மூலமாக இந்த லிங்க் கிடச்சிது. அதில் தான் VR வாய்ஸில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து வாலண்டியராக நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். VRU வாய்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிசபிலிட்டி பர்சன் அது போல் ஆட்களுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்கு. அது VR வாய்ஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த VR வாய்ஸில் பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்காக இது முத முறையாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வாலண்டியராகவும் திருநங்கைகளை கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஐ எம் ஹாப்பி ஃபுல். ஏன்னா வந்து சொசைட்டியில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் நேம்ஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து டாமினேட் அண்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த பார்க்குற அந்த வே ஆஃப் எல்லாமே அப்படியே தான் இன்னமும் இருக்குது. லைக் எவ்வளோ நாங்கள் அவேர்னஸ் பண்ணாலும், ப்ரோக்ராம் பண்ணாலும், எவ்வளோ நாங்கள் வந்து விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அது அவங்க எடுத்துக்க முடியல. அவங்க வந்து அப்படியே தான் அந்த இன்னமும் அந்த இது தான் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு உட்கார பஸ் சீட்டில் வந்து இன்னும் அவங்க பக்கத்து சீட்டு காலியாக தான் இருக்குது, இன்ன வரைக்கும் யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. அது போல் இருக்க பட்சத்தில் வந்து இது போல் இடத்துல நாங்கள் எங்களோட நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் திருநங்கைகளால் எங்களால் பண்ண முடியுன்ற காமிக்கிறதுல டிசபிள் பர்சனுங்களை ஹெல்ப் பண்ணுறதுப்பா. இப்போ பாருங்கள், நான் எங்களோட டிரான்ஸ் கமிட்டிக்கும் ஒர்க் பண்ணுறேன், ரெசியூம்ஸ் இல்லாதவங்களும் நான் ரெசியூம் கோஆர்டினேஷன் பண்ணுறேன், ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறேன், ஆன் ஸ்பாட்லேயும் இருக்கேன், ஃபுட்டு ஆன் கோயிங் எல்லாமே பண்ணுறேன், ஆல் இன் ஆலுமே பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் நான் சொல்லிக்கிது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து உங்களுக்கும் ஒருத்தவங்க தான். ஏன்னா வந்து வி ஆர் ஆல் சோ ஹியூமன், ஓகே, எல்லாருமே வந்து ஹியூமன் தான், ஓகே. அதில் வந்து பார்க்குற அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அக்கா வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் வந்து நிறைய வந்து பெக்கிங் பண்ணும்போது தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, எங்கள் கம்யூனிட்டி வந்து நான் இது பண்ணி சொல்ல எல்லாத்துலேயுமே இருக்காங்க. லிசன், அவங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படி, இப்போது அவங்க சுச்சுவேஷன் பேசிக்காக தான் அவங்க அப்படி பண்ணிட்டுருக்காங்க. ஒன்று வந்து புஷ் பண்ணி அவங்க பண்ணலாம், சில பேர் வந்து அவங்களாவே ஓனாகவே பண்ணலாம் பிடிச்சிருக்குன்ட்டு, சில பேர் வந்து ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டில் பண்ணலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிது என்னென்னா, அதுதான் சொசைட்டியில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஒரு நேம் இன்னமும் வந்து நல்ல ஒரு நேம் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர்க்கான டிஸ்கிரிமினேஷன் நடந்துட்டுருக்கு. அதனால வந்து வி ஆர் ஆல் ஆஃப் ஈக்குவல் கம்யூனிட்டி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்களோட டிஷர்ட் பின்னாடியே வந்து வி ஆர் ஆல் ஈக்குவாலிட்டி போட்டிருக்கு, அதை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே போட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அட்ரஸ் பண்ணுறதும் சரி, எங்களை பேசுகிறதும் சரி, எந்த விதமான இதுவாங்களும் சரி, அக்கா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னால் சந்தோஷமாக பேசுவாங்க. இது இந்த இடத்துல இது வி ஆர் த வாய்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சௌந்தர்ய மாமி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
1: என் பேர் திவ்யா, நான் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். இப்போது நான் வந்து கரஸில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் இங்கே வந்தேன்னா வந்து கரஸில் பண்ணுறதுனால நான் ஜாப் வந்து எனக்கு தேவைப்படுது. வீட்டில் நாங்கள் வந்து புவர் ஃபேமிலி தான், ஸோ வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பிள்ளை வீட்டில், எனக்கு அப்புறம் என் தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஸோ நான் வந்து வேலை பார்த்து வேலை கிடச்சி அதில் வேலைக்கு போயிட்டேன்னா என்னோட சம்பளமும் வீட்டோட நிலைமை வந்து கொஞ்சம் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இவங்களை வந்து எப்படி சொல்கிறது, எங்களை மாதிரி நிறையா பேருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திவ்யா மாதிரி எத்தனையோ திவ்யா இருப்பாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து இப்படி போடும் போது இங்கே இத்தனை கம்பெனிஸ் வரவங்க இன்னும் அதிகமான கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு வேலை கொடுக்க முன் வருவாங்க. ஸோ நீங்கள்லாம் தான் எங்களை வந்து உயர்த்துறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு.
2: இந்த மாதிரி முன்னாடி இந்த ஃபேருக்குலாம் வந்திருக்கீங்களா, ஜாப் ஃபேருக்கு?
1: நாங்கள் மூணு பேரும் வந்திருக்கோம். இந்த மூணு பேருமே வந்து ஃப்ரெஷர்ஸ் தான். இப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, டோன்ட் மிஸ்டேக், எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதனால யூடியூப்பில் அந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அந்த ஒரு நியூஸ் வந்து எங்களுக்கும் வந்தது. ஸோ நம்மளும் போகலாம் இப்படி ஒரு ஜாப் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம்.
2: நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் ஃபேர் வரணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருப்பீங்களே, இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கிற பீப்புள் எப்படி இருக்குது இந்த ஜாப் ஃபேரில்?
1: எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை, நியூ அப்படிங்கிறதுனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. காலேஜ் முடித்த உடனே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இப்போ நான் சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கிற யங்கு பீப்புள்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் ஃபஸ்ட்டாச்சும் பரவாயில்ல முன் வர மாட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய வந்து ஆர்கனைசேஷன்லாம் முன் வராங்க செய்ய விஷாலி சேலஞ்சு அப்படின்னு பார்க்காம. இப்போ இந்த திருநங்கை அது மாதிரிலாம் சொன்னாங்க, அவங்களுக்குலாம் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ண வேணாமே, நம்மளும் முன் வரலாம். நம்ம வந்து நம்மளோட ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தா தான் அவங்க செய்யும் போது ஓகே வராங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ நான் சொல்கிற ஒரே இது என்னென்னா, நீங்கள் முன் வாங்க, அப்போ தான் அவங்க செய்ய வந்து தோணும்.
1: பேர் சொல்லுங்கள் எங்கள் நேயர்களுக்கு, அப்புறமா எதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க?
2: என் பேர் ஓவியா, நான் வந்து ரெடிஸ்லேருந்து வரேன். இங்கே வந்து ஜாப் ஃபேர் கோசம் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ் உமனும் வரும், டிரான்ஸ்மேனும் வந்திருக்கோம். இங்கே வந்து ஜாப் ஃபேர் வந்து இருக்கேன், நான் இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயிருக்கேன்.
1: இதுலேருந்து என்னக்கா எதிர்பார்க்குறீங்க?
2: என்ன மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
1: அப்புறம் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து புதுசாக நிறைய வந்து டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம், எந்த காலேஜில் தான் படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க இல்லை ஆல்ரெடி நிறைய காலேஜில் இது இருக்கா? ஆல்ரெடி
2: ஆல்ரெடி காலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல, இப்போ தான் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுமாரி கண்டிப்பாக நிறைய ஸ்டாண்டர்ஸ்க்கும் டிரான்ஸ் மென் டிரான்ஸ் உமனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய ஸ்டாண்டர்ஸ் வந்து காலேஜ் படிப்பாங்க, கண்டிப்பாக நாங்களும் நம்புகிறோம்.
3: என்னோடய பேர் மிர்துலா, நான் இங்கே சென்னை லாயலா காலேஜில் படிக்கிறேன். பிஎம்எம் அனிமேஷன் தேர்ட் இயர் முடிக்க போகிறேன்.
1: ஓகே, நீங்கள் இந்த ஜாப் ஃபேருக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க?
3: ஜாப் ஃபேர் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே டிரான்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடக்குது. ஸோ இந்த இது நான் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். என்னை வந்து ஏன்னா டிரான்ஸ்க்காக நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி காலேஜில் இது பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் இது ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஆனால் யூஸ் பண்ணிக்க ஆளுங்க தான் இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆனால் ஆளுங்க இல்லை, அதுதான் கஷ்டமே, வேறு எதுவுமே இல்லை.
1: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க லயோலா காலேஜில் வந்து டிரான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அட்மிஷன் தராங்க, இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் மற்ற காலேஜ்லேயுமே இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கா, இல்லை மற்ற காலேஜ்லேயுமே வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்களா?
3: இல்லை அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. லாயலாவில் வந்து இப்போன்னு இல்லை, ஒரு 10 இயர்ஸாகவே படிக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அது அந்தளவுக்கு வெளியே ஒருத்தர் ரெண்டு பேர், இப்போ தான் வந்து ஒரு 4-5 பேர். நான்லாம் ஃப்ரீ அட்மிஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு ஃபீஸ் 1 ரூபா கிடையாது, வெறும் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ அட்மிஷன் ஃப்ரீ. இப்போ ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்குறது அதுவும் லாயலாவில் ஒரு பெரிய விஷயம். இப்போ தான் இந்த வருஷம் தான் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க 126 காலேஜஸ் மேலே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் படிக்கலான்ட்டு. அது ஒரு நல்ல ஸ்கீம், பட் ஆனால் யூஸ் பண்ணிக்க ஆளுங்க தான் இல்லை, யூஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். எங்க ஆளுங்கள் சொல்றேன், யூஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே, அவ்வளவுதான்.
4: இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சில ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, ஸோ அது வந்து எங்களோட MOPCRS லிசனர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமா?
3: ஓகே, இப்போ நிறையா எங்களுக்கு ஆஃபர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இது பண்ணாங்க. இப்போ வந்து எப்படின்னா, முதல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் யாருக்குமே கிடையாது, வீடும் கிடைக்குது, எல்லாமே இருக்குது சலுகைங்க. இப்போ கல்வி இதுவும் கிடச்சிருக்கு. இந்த கல்வி இது வந்து இன்னும் ஸ்கூல் இதுலேருந்து வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் இதில் தான் ரொம்ப, ஏன்னா படிக்கும் போது இப்போ வர பசங்களுக்கு ஸ்கூல் டேஸில் தெரிஞ்சால் சின்ன வயசில் அவங்களுக்கு தெரிஞ்சால் அது வளர வளர புரிய ஆரம்பிக்கும். அவங்க வளர்ந்த பேருக்கு போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஸ்கூல் பசங்க இந்த புக் படிக்கிறாங்க பாருங்கள், 5th 6th

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது குடுக்காத
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்சிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
2: என்னங்க நீங்க, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட் அவசியம் இல்ல, அத நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்ன வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: ஏதோ நடக்குது வயசுல வணக்கம். நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீடுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் திறனை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: Shubhadhinam. I am Chitra from the Department of BCom Corporate Secretaryship and I am here to present to you the Mahalakshmi Ashtakam. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Ashtakam essentially means a composition with 8 shlokas. This particular composition also contains 8 verses in praise of the goddess in all her ethereal glory, with an additional 3 verses containing the benefit of reciting the shlokas. It is said directly in the shloka that reciting the Mahalakshmi Ashtakam once a day will keep all your great sins away. Reciting this twice a day will bestow one with abundant wealth and food grains. However, reciting this thrice every day will destroy one's greatest enemies, and Goddess Mahalakshmi will be pleased with him and extend her boon-giving grace and auspicious presence. The goddess herself is described in many ways, a few of her forms being the one who is the terror to Kolasura, the giver of all boons, the giver of success, intelligence, worldly enjoyment, liberation, and so on. So, continuing on with the shloka.

0: மருத்துவத்தையும் மானுடத்தையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு மருத்துவரின் மகிமையை பத்தி சொல்ல ஒரு நாள் போதாது. ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அதை நோய் நொடி இல்லாம பேணி பாதுகாப்பது. அந்த வரிசையில 38 வருஷம் மருத்துவரா, அதிலும் குறிப்பா உயிரை உலகத்திற்கு கொண்டு வரும் கைனகாலஜிஸ்ட், சோனாலஜிஸ்ட், மேலும் கேன்சர் என்ற கொடிய நோயை எதிர்த்து போராடும் பேஷண்ட்ஸ்க்கு உறுதுணையாகவும் விளங்கும் ஒன் ஆஃப் த லீடிங் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங் ஸ்பெஷலிஸ்டுமான டாக்டர் ரேவதி அனந்தை இந்நேர்காணலுக்கு வரவேற்கிறோம்.
1: மருத்துவம் மற்றும் அது சார்ந்த பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கதான் இந்த சிறப்பு நேர்காணல். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. எங்களுடைய முதல் கேள்வியே, நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, அப்நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, இத பத்தி தெளிவா சொல்லுங்க மேம். அண்ட் மாதவிடாய ஒவ்வொரு வயதினரும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே வர சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு அல்டர்னேட்டிவா மென்ஸ்ட்ரல் கப் டாம்பான்ஸ்னு நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஆஸ் அ கைனகாலஜிஸ்டா லாங் ரன்க்கு நீங்க எதை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
2: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எது சரி எது விபரீதம்னு தெரியறதுக்கு முதல்ல சரியான மாதவிடாய் பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாதம் ஒரு முட்டை இந்த சினைப்பையிலேருந்து நமக்கு வெளியாகிறது. இந்த முட்டைக்கு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் எங்கேனாக்கா நம்ம மூளை. நம்ம மூளையில் ரெண்டு வித ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்டில் வருது, FSH LHன்னு சொல்கிறோம். ஒரு பெண் குழந்தை பூ பெய்தவுடன் இந்த நம்ம வந்து மெனார்கின்னு சொல்கிறோம். அந்த மென்ஸ்ட்ரேஷன் முதல்ல பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே சரியாக, அதாவது மாதம் ஒரு முறை 3 நாட்களுக்கு உதிரப்போக்குடன் அதிக வலி இல்லாமல் எந்தவித மன உடம்பு பாதிப்பும் இல்லாமல் சரியாக இருக்கும். இது 80% அமையிறது. ஆனால் 20% குழந்தைகளுக்கு ரெண்டு விதமாக அது இருக்கலாம். ஒன்று தள்ளி தள்ளி வந்து திடீர்னு எடை கூடிண்டு சோர்வோடு இருக்கலாம். இல்லை அடிக்கடி வந்து நிற்காமல் உதிரப்போக்கு இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் மெட்ரோபாத்தியா ஹெமராஜிக்கான்னு சொல்லுவோம். அதனால் பூப்படைஞ்ச குழந்தைகள்லேருந்து இந்த மென்ஸ்ட்ரல் அப்னாமலிட்டி வரலாம். நடு வயது, அதாவது நீங்கள் நன்றாக பூப்பழுது ஒரு 10 வருஷம் எல்லாம் சரியாக இருக்குது, திடீர்னு ஒருத்தருக்கு மாதவிடாய் வித்தியாசப்படலாம். அது எப்படி இருக்கலாம்னா இதே மாதிரி தான், தள்ளி தள்ளி வரலாம், இல்லை அடிக்கடி வரலாம், அளவு குறையலாம், உதிரப்போக்கின் அளவு அதிகமாகலாம், வலியுடன் இருக்கலாம், சில பேருக்கு வாந்தி வயிற்றுவலி தலை சுற்றல் என்று அவங்களுடைய தினசரி கடமைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்கலாம். இது ஒரு முறை நடுத்தர வயது எல்லா மகளிருக்கும் வரக்கூடியது. 45 வயது நெருங்கும்போது மாதவிடாய் நிற்கிற சமயம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மாறுதல் ஏற்படலாம். இந்த மாறுதல்ங்கிறது பியூபர்ட்டிலையும் இருக்கலாம், மேரேஜ் ஆன அப்புறம் மிடில் ஏஜ்லேயும் இருக்கலாம், மெனோபாஸ் கிட்ட வரும்போதும் வரலாம். இந்த மெனோபாஸ் கிட்ட வரும்போது எப்படி வரும்போது அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அவங்க சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும். ஏன் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோன்னு தோணும். நமக்கு ஏன் தான் இப்படிலாம் இருக்குது, உடம்பு சூடு வரலாம், படபடப்பு ஏற்படலாம், பால்பிட்டேஷன்னு சொல்லுவோம், திடீர்னு தொப்பமாக வேர்த்து கொட்டுவாங்க, ஹாட் ஸ்வெட்ஸ் அண்ட் கோல்ட் சில்ஸ் அப்படியும், இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி வரும்போது அவங்கள பார்க்குறதுக்கே சில பேருக்கு இந்த மெனோபாசல் சிம்டம்ஸோட அவஸ்தப்படும் போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது ஒரு சாதாரண டிரான்சிஷன்னு எடுக்கிறதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்டாக அவங்கள பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி ஏற்படுறதுங்கிறது புரியும். அதற்கெல்லாம் தீர்வும் இருக்குது. கடைசியாக வர மாதவிடாய் கோளாறு என்னன்னா நின்று போச்சுன்னு நினைக்கிறாங்க. 50-52 வயசில் ஒரு பெண் இனிமேல் நமக்கு வராது, நாம் இனிமேல் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் நடுத்தர வயதில் எல்லா பொறுப்பும் இருக்குது. அவங்க வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய சுமை அப்போது அதிகமாக இருக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க அவங்களுக்கு திடீர்னு உதிர போக்குவரத்து. இங்கே தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது கேன்சரின் சிக்னலாக இருக்கலாம். மாதவிடாய் நின்ற ஒரு மாதருக்கு உதிரப்போக்கு திடீர்னு காரணம் இல்லாமல் ஏற்பட்டால் அது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இதை எதுக்கு சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டிலே ஒரு வயசானவங்க இருப்பாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை புடவையில் ஏதாவது கொஞ்சம் கரை இருக்கும். நீங்கள் இளைஞர்கள்லாம் அதை ஒரு பெரிசா நினைக்காம உடனே டாக்டர்கிட்ட அவங்க போகணுன்னு அவங்கள தைரியப்படுத்தி அவங்க கூச்சத்தை நீங்கள் சரி பண்ணணும். இது மாதவிடாய்க்கு ஏற்படக்கூடியதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன். மாதவிடாயின் போது எப்படி உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ யோசிக்கிற இல்லையா, ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி. இன்னைக்கு பல குழந்தைகள் தானே கேள்வி கேட்டு அல்லது அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைகள் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறாங்க வயசுக்கு வந்துட்டோன்னு. அப்போது அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்கிறது, நீ வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா உள்ள பஞ்ச தள்ளிடு, அப்போ வெளியில் வராத தீட்டு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிறது. அதை கேட்டு ஒரு குழந்தை தான் பூ பெய்தின உடனே எங்கெங்கெல்லாம் பஞ்சு இருக்கோ அதெல்லாம் போட்டு உள்ளே அடைச்சி விட்டுறது. இது உண்மையாக நடந்த கதை. திடீர்னு அவங்க வீட்டில் ஒரே நாற்றம் அடிக்கிறது. அஞ்சாறு நாள் ஆகியும் அந்த குழந்தை இந்த பஞ்சை வெளியில் எடுக்காமல் உதிரப்போக்கு வந்தால் அதனால் வந்து தப்புன்னு பயந்து அந்த குழந்தை உள்ளே எடுக்கிறதெல்லாம் எடுக்காமல் இருந்து ரொம்ப நாறுதேன்னு அவங்க ஒரு மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போ

0: போன்ற சொல்யூஷனை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. கிளென்லினஸ்ன்னு பார்த்து நிறைய பேர் அந்த பிறப்பு உறுப்பிலலாம் டெட்டாலில் டைல்யூட் கூட பண்ணாமல் ஊற்றிடுவாங்க சில பேர், ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினச்சி. அப்போ என்ன ஆகும், அங்கே ஆரோக்கியமான கிருமிகளும் அதில் இறந்து விடும். கிளீன் சானிட்ரி நாப்கின்ஸ். இன்றைக்கு உங்களுடைய சிலபஸில் 10வதுலேருந்தே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பள்ளிகளில் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பூ பெய்துற வயசில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் சொல்லி கொடுக்காத கூட அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிகள்லேயே மருத்துவர்கள் வராங்க, அவங்க பேசும்போதும் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க பெண்ணுடைய ஒரு ஆரோக்கியத்தை பற்றி. கிளீன் சானிட்டரி நாப்கின்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிக உதரப்போக்கு இருந்தால் 6 மணி நேரத்துக்கோ 5 மணி நேரத்துக்கோ ஒரு தடவை கட்டாயம் மாற்றணும். ஒரு ஒரு முறையும் சிறுநீர் கழிக்கும்போது சுத்தம் பண்ணிக்கணும், மாற்றணும். இது வளரும் குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பு ஆகும். ஏன்னா இன்றைக்கி அப்படி அதிக உதரப்போக்கு போகிறவங்களுக்கு வேறு வேறு சைஸில் கூட கிடைக்கிறது. அதனால் முக்கியமாக சொல்கிற காரணம், இந்த டாம்பூன்ஸ், வெஜைனல் கப்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க, இது எல்லாம் எங்கன்னா முதல்ல டாம்பூன்ஸ் வெளிநாட்டில் தான் ரொம்ப பிராபல்யமாக இருந்தது. அங்கே கூட டாம்பூன்ஸ், ஃபர்காட்டன் டாம்பூன்ஸ்னு இந்த பஞ்சகதை சொன்ன மாதிரி ஃபர்காட்டன் டாம்பூன்னு இருக்கும். இட் கேன் லீட் டு செப்டிக் ஷாக். ஷாக்குனா உடம்புல எல்லா வைட்டல் சைன்ஸும் குறையிறது, செப்டிக் ஷாக் வரும். அதனால் டாம்பூன் யூஸ் பண்ணாலும் மறக்காமல் அதை எடுத்து போடணும், அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த வெஜைனல் கப்பு. வெஜைனல் கப் திருமணம் ஆகாதவர்கள் டாம்பூன்ஸும் வெஜைனல் கப்பும் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா அந்த வாய் ஹைமன் ஓப்பனால் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம செல்ஃபாகவே அதை விரிவடைய செய்து அதுக்குள்ளே அதை நொழுத்தி அதுக்குள்ளே வர இன்ஃபெக்ஷன்கள் ஏராளம். அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு வாட்டி நுழைச்சிட்டா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை திருமணமானவர்கள் மருத்துவ ஆலோசனையுடன் உபயோகிப்பது நல்லது. அந்த காலத்தில் சுத்தமான துணியை கூட பஞ்சு நடுப்புற வச்சு ஒரு டெட்டால் போட்டு கழுவி வெயிலில் உணர்த்துவாங்க. அந்த மாதிரி கிளீன் கிளாத் யூஸ் பண்ணாலும் தப்பில்லை, பேடா காட்டன் வச்சு. டாம்பூனும் வெஜைனல் கப்ஸும் இன்றைய சமுதாயத்தில் நிறைய வேலைக்கு போகிற திருமணமாகாத பெண்கள் உபயோகிக்கிறாங்க. அதில் நிறைய பக்க விளைவுகள் வருது, அரிப்பு, இன்ஃபெக்ஷன். நாளைக்கு நமக்கு தெரியாது, டியூபல் பிளாக் கூட வரலாம் அசெண்டிங் இன்ஃபெக்ஷனில். ஏன்னா நம்ம யூட்ரஸ்க்கு 2 ஃபெல்லோப்பியன் டியூப் இருக்குது. யூட்ரஸ் வாயை நம்ம அடைக்கிறோம், அந்த இடத்த பிளாக் பண்ணுறோம், வெளியில் ஃப்ளோ வராமல் இருக்க. எங்கே பிளட் இருந்தாலும் அங்கே செப்சிஸ். அதனால் பிளட்டை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணவர்கள் தான்.
1: இருக்கிற பெண்கள் பலரும் PCOD மற்றும் PCOS பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக PCOD அண்ட் PCOS இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேம். அண்ட் ஆல்சோ இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லுங்க. தைராய்டு மற்றும் PCOD-னால ஒரு பெண்ணோட ஃபர்டிலிட்டி ரேட் அஃபெக்ட் ஆகுமா? கன்சீவ் ஆன பிறகுதான் கைனுக்கு பாக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நம்ம சமூகத்துல மக்கள் நம்பிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா மேம்?
0: அருமையான கேள்விகள். இன்றைய சூழ்நிலையில அம்மாக்கள் கிளினிக்கு வந்து என்னுடைய பெண்ணிற்கு PCOD-ன்னு நினைக்கிறேன், PCO-ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில சமயம் குழந்தைகளே என்ன கேட்கறது கூகுள பார்த்துட்டு. நான் இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க ஆசைப்படுறேன். நமக்கு சினை முட்டை இருக்குல்ல, ஓவரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதில் மாதம் ஒரு சினை முட்டை நல்ல வளர்ச்சியுடன் வந்து அது கருவு இல்லாமல் இருந்தால் மாதவிடாயாக மாறுகிறது. அதாவது கருப்பை வழியாக, இந்த டியூப் வழியாக இந்த சினை முட்டை போய் கருப்பைக்குள் வரும்போது ஒரு ஆண் விந்துவோடு சேர்ந்தால் அது கருவாக ஆகிறது. விந்து இல்லாத போது அந்த ஹார்மோன்

உங்கள் லெவலும் குறைந்து நமக்கு மாத சுழற்சியாகி ஏற்படுகிறது. இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு. நம்ம மூளை இருக்கு இல்லையா, அதில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தான் நாங்கள் ரிங் மாஸ்டர் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் தலைவர். அங்கே முன் பக்கத்தில் பின்பக்கம் ஆன்டீரியர் லோபு போஸ்டீரியர் லோபுன்னு இருக்கும். இந்த முன்பக்கம் இருக்கிற இடத்துல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன்கிற ரெண்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஃபாலிக்கல்னால் ஒன்றும் இல்லை, இந்த முட்டை வளர்ச்சிக்கு முதல்ல வேண்டிய ஹார்மோன். லியூட்டினைசிங் ஹார்மோன்னா மேற்கொண்டு அது வளர்ச்சி அடைய வேண்டிய ஹார்மோன். இது ரெண்டும் ஒரு கரெக்ட் பேலன்ஸில் வரணும். முதல் ஹாஃப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஹையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிளில் எல்ஹெச் ஓவர் டேக் பண்ணும். அப்புறம் இந்த எல்ஹெச் பேலன்ஸ் கரெக்டாக அனுப்புகிறோம், மென்ஸ்ட்ரேஷன் வருது. அப்போ எப்படி வருதுனாக்கா, இந்த ஓவரியில் கேப்சூல்லேருந்து அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்கிறோம் அந்த முட்டை, அது ரிலீஸ் ஆனால் தான் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக இந்த முட்டை கருப்பைக்கு வருதுன்னு சொன்னேன். இதற்கு தைராய்டு, நம்ம கழுத்தில் ஒரு கிளாண்ட் இருக்குது, தைராய்டும் நம்ம பிட்யூட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த தைராய்டு கிளாண்டும் கரெக்டாக ஹார்மோன் அளவை சுரக்கணும். இது எல்லாம் அக்யூரேட், உங்களை பிரகாரம் பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருந்தால், இந்த கோஆர்டினேஷனுங்கிறது ரிங் மாஸ்டர் பிட்யூட்ரி, செயல்படுத்த வேண்டிய இடம் ஓவரி, இயக்கும் இடம் நம்முடைய உடல். இதனுடைய பாதிப்பு நம்ம உடலுக்கு வருது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் சரியா இல்லாத போதுதான் பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். என்னன்னா, பிங்கிறது பாலி மெனின்னு அர்த்தம், ஓவரி, ஓவரிக்குள்ள சிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிஸ்டின்னு என்ன, கேவிட்டி ஃபில்டு ஃப்ளூயிட். நீங்கள் ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, ஒரு ரப்பர் பேக்கில் தண்ணி ஊற்றி வச்சா அது ஒரு சிஸ்டம். அந்த மாதிரி நீர்க்கட்டி, இந்த மாதிரி நீர்க்கட்டிகளாக ஓவரிக்குள்ளே இருக்குமே தவிர ஓவரியிலேருந்து கரெக்ட் ஆயிடுச்சு வெளியில் வராது. இது மட்டும் இல்லை, இதனால் சிண்ட்ரோம்ங்கிறோம். சிண்ட்ரோம்னா என்னன்னாக்க, இதோட சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டு மாதிரி. எப்படி ஆறுதுனாக்க, உடல் வெயிட்டு கூடும், முகத்தில் பருக்கள் வரலாம். ஆண்களின் அமைப்பு போல் மீசை, கையில் முடி, வேண்டாத இடத்தில் மார்பிடத்தில் இடுக்கில் முடி, வயிற்றில் முடி, இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் என்னத்தினாலனா, இந்த ஆண்ட்ரோஸ்ட்ரியோன்கிற ஹார்மோன், இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப இருக்கும்போது டெஸ்டோஸ்டெரோன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த ஆண் இது ஏற்படுற மாதிரி எல்லாம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, எடை கூடும். இந்த எல்ஹெச் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இன்சுலின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், டயபெட்டிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், இந்த இன்சுலின் லெவலும் பேலன்ஸ் போய் அவங்களுக்கு எடை அதிகம், இரத்த கொழுப்பு வரலாம், முடி வளர்ச்சி நான் சொன்னேன், பார்க்கவே சோர்ந்து அவங்களுக்கு அவங்க ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், அவங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும். என்னடா இது, இதோடைய பாதிப்புனால கடைசியில் என்ன வருதுன்னா, தீட்டே சில பேருக்கு வராமல் இருக்கலாம். ஏதோ ரெண்டு மூணு மாதவிடாய் வயதுக்கு வந்த உடனே வந்திருக்கலாம், அப்புறம் பார்த்தா திடீர்னு வெயிட்டு போட்டுருவாங்க. முதல்ல நல்லா ஆயிட்டாலே பொண்ணு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, அப்புறம் ஏன் இப்படி குண்டாரா அப்படின்னு நினைப்பாங்க, அப்புறம் ஐயோப்பா படிச்சுட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நினைக்கிறது தான் இந்த பிசிஓடி சிண்ட்ரோமா ஆகிப்போச்சு. இதுக்கு யார் காரணம்னா, நமது வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் வந்து இவ்வளவு வசதிகள் கிடையாது, அதனால் ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா சின்ன வயதுலேருந்தே வீட்டு வேலையெல்லாம் பழக்கி குழந்தை குறிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு மேக்சிமம் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்கலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் கல்வி, வேலை வாய்ப்பு, பெண் திறமை எல்லாம் நமக்கு முன்னுக்கு வர்றதை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நம் உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு கவனம் வேண்டும். உணவு முறை, வாழ்க்கை முறை. நாம் இப்போ தொடப்பம் வச்சு பழுக்கலை, வேக்யூம் கிளீனர்னா உடற்பயிற்சியாவது செய்யணும். டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்ததுன்னா,
எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுறேன்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது சமைக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது. அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நம்மளே அதை பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ஸ். லைஃப்பில் எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கொஞ்சம் இடம் ஜாஸ்தி ஆனாலோ மாதவிடாய் கொஞ்சம் சரியாக வரலன்னா நாம் இப்போ கூகுள் மாஸ்டர் ஒருத்தர் எல்லாம் சொல்கிறார்ல, அதனால் நமக்கு இது இல்லாமல் இருக்கணும். வந்துருச்சான்னு பெருமையாக எனக்கு வந்து இப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்ட் பார்க்கும்போது இதுக்கு என்ன டயக்னோசிஸ்ன்னு கேட்பாங்க. இப்போது எனக்கு பிசிஓடி, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. உங்களை திருத்தறத்துக்கு ஆரம்பத்திலேயே வாழ்க்கை முறையே மாற்றிக்கோங்க. உடற்பயிற்சி, மன வளர்ச்சி, மன டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ எல்லோரும் யோகாவை பற்றி சொல்கிறோம். கீரை, பச்சை காய்கறிகள், எண்ணெய் கொழுப்பு சத்து உணவை தவிர்த்தல், இதெல்லாம் பண்ணினோன்னா இந்த பிசிஓடிங்கிறது பெருமளவில் இல்லாமல் போயிடும். இந்த பிசிஓடியில் சொன்னேன்னே இது ஒரு காரணம். இதை வச்சு அப்படியே அவங்களுக்கு திருமணமாக ஆகிடுறது. அவங்க வந்து அதை பற்றி சட்டம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகி அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ தான் அவங்க முதல்ல மருத்துவரை பார்ப்பாங்க. இது என்ன

0: உடனே இந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டர் ட்ரெயின் ஆகி அடிச்சிட்ட அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சைக்கிள்லாம் சரியாக வரும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணதுனாலே டயட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ தி ப்ராப்ளம் கெட் சால்வ். நீ அடுத்தது என்ன கேட்ட, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்க்கணுமான்னு. அந்த காலத்தில் கேட்டேன்னா அவசியம் இல்லைன்னு பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பல்ஸ் ரேட்டு பார்த்து கூட சொல்லுவாங்க, உங்கள் முகம் பாந்தி எடுக்கிறத பார்த்து விசேஷமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இன்ன கால போக்கில் திருமணமாகற வயதே ஏறி போச்சு. வி ஷுட் பி ஹாப்பி அபவுட். ஆனால் இந்த வயது அதிகரிக்கும் போது நம்முடைய இந்த வாழ்க்கை முறையினால நமக்கு பல இன்னல்களும் வருது. இப்போ நம்ம வேணும்னா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். போஸ்ட்போன் ப்ரெக்னன்சி, பிளானிங் ப்ரெக்னன்சி, இது ரெண்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்டை பார்த்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கவுன்சிலிங் அந்த ஆணுக்கே ஒரு கோளாறு இருக்கலாம், பெண்ணுக்கு ஹிடன் டயபெட்டிஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங், அவங்களுக்கு என்ன இருக்குது ஹிஸ்ட்ரி கேட்கணும், அவசியமான பரிசோதனைகளை பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய இம்யூனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீசல்ஸ் வேக்சின் கொடுக்காம சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா குழந்தை பாதிப்பு வருது. அப்படி அவங்களுக்கு மீசல்ஸ் வேக்சின் போடாதவங்களாக இருந்தால் அவங்களை போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதே மாதிரி ரத்த சோகை, திடீர்னு பார்த்தா சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஒரு டிக் 100% கொடுக்கறதுக்கு இன்றைக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் தேவை. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய எண்ணிக்கை இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வருது. நீங்கள் கேட்டிங்களே, இந்த வாழ்க்கை முறையினால தான் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஜாஸ்தியாயிருக்கு. நம்மளுடைய தேவை டிமாண்ட் அப்போ ஆயிருக்கு. இதுக்கு வயது, வாழ்க்கை முறை, நாம் சில சமயம் வேண்டாம் என்று பண்ணிக்கொள்ள அடிக்கடி எம்டிபி ப்ரெக்னன்சி அபார்ஷன் தானே பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறதுனால தப்பில்லை, அதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணலாம் டெர்மினேஷனை, ப்ராப்பர் கான்ட்ராசெப்ஷன். இதுக்கெல்லாம் தான் ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ப்ரீநேட்டல் கவுன்சிலிங்.
1: அடுத்ததாக மிஸ்கேரேஜ் தவிர்ப்பு முறைகள் என்ன என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க மேம். அண்ட் பிரெக்னண்டா இருக்கிற உங்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரியான டயட் பிளான் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அண்ட் அதை எந்த அடிப்படையில சஜஸ்ட் பண்ணுவீங்கட்டு சொல்லுங்க மேம். நார்மல் டெலிவரி அண்ட் சி செக்ஷன், இது ரெண்டும் இன்னும் சொசைட்டில ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா தான் இருக்கு. ஒரு சில குடும்பங்கள் நார்மல் டெலிவரி தான் வேணும்னு, இன்னொரு சில குடும்பங்கள் சிசேரியன் தான் வேணும்னு இன்னும் இருந்துட்டேதான் இருக்காங்க. சோ இத பத்தி உங்க பார்வை என்ன மேம், அண்ட் எப்ப நார்மல் டெலிவரி அண்ட் எப்ப சி செக்ஷன் நீங்க முடிவெடுப்பீங்க? இப்ப ரீசெண்டா சொசைட்டில விபேக் சொல்லப்படுற வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன் ட்ரெண்ட்ல இருந்துட்டே இருக்கு, இத பத்தி உங்க கருத்து என்ன மேம்?
0: கரு ஆரோக்கியமாக இருக்கிறதாங்கிறதுக்கு தான் முதல்ல பீரியட்ஸ் மிஸ் பண்ணவுடனேயும் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அவங்கவுங்களே ஹோம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 2 கோடி அதில் அழகாக வந்துருச்சுன்னா அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்போட அந்த கார்டையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த யூரினை பேஷண்ட்டை கொடுக்க சொல்லி நாங்கள் ஒரு ஸ்ட்ரிப்போ போட்டு பார்ப்போம். இந்த மாறுதலுக்கோசரம் சொல்லலை, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல 2 கோடி வரதில்லை. அதனால தான் 1 கோடி கம்மியாக, 2 கோடும் ஒரே நேரத்தில் இல்லாமல் 1 கோடி சந்தேகமாகவோ அல்லது சரியாவோ வரலனாக்க அந்த கோடு வரதே நம்மளுடைய ஹார்மோன் லெவல் காமிக்கிறது தான். பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுதான் அக்யூரட் டு கன்ஃபர்ம் அ ப்ரெக்னன்சி. இப்போது 25 வயசில் ஒரு அம்மா கருவுற்றிருக்காங்கன்னா அது ஒரு ஐடியல் ஏஜ். இன்றைய காலகட்டத்தில் 30 வயதுக்கு முன்னாடி 25-30 குள்ளையாவது

0: குழந்தைய அவங்க ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி ஆகிடுறது. அதாவது டயபெட்டிஸ், பிபி, ஒபீசிட்டி, தைராய்டு, இந்த மாதிரி நமக்கு மெடிக்கல் டிஸார்டர்ஸ் வந்துடுறது. ஏஜிங் ஆஃப் தி எக்கும் இருக்குது. ஒரு நல்ல எக்காக இருக்கிறது யூத்தில் தான். அதனால தான் 30 வயசுக்கு மேலே வரும்போது எல்டர்லி பிரைமின்னு சொல்கிறோம். 35 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகும்போது ஹை ரிஸ்க் எல்டர்லி பிரைமின்னே ஆகிடுது. ஸோ இதுதான் எந்த ஏஜில் இவங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அபார்ஷன் ரேட். ஒரு அபார்ஷனுங்கிறது கருச்சிதைவு தன்னால் ஏற்படுறது. இதுக்கு ஆரம்பத்தில் 12 வாரத்துக்குள்ள ஏர்லி ப்ரெக்னன்சியில் வர அபார்ஷன்ஸை பற்றி தான் இப்போ முக்கியமாக பேச போகிறோம். இதற்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா தெரியாது. சில பேருக்கு ரிப்பீட்டடாக அபார்ஷன்ஸ் ஆகும். அது அவங்க ஹார்மோனல் லெவல்ஸ் சிலதற்கு அதனாலேயும் ஏற்படலாம். அல்லது ஜெனிட்டிக் ப்ராப்ளம், குரோமோசோமல் அப்னார்மாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலேயும் ஏற்படலாம். 3வது காரணம் உங்கள் கர்ப்பப்பையோட பலவீனம். கர்ப்பப்பையோட வாய் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்ப்பப்பை வாய் தான் இப்படி இருக்குது. சாதாரண சுகாதாரமான கர்ப்பப்பை வாய், இந்த வாய் மூடி இருக்கும் ப்ரெக்னன்சியில். ஆனால் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாய் திறந்தே இருக்கிறதுனால 6வது வாரமோ 7வது வாரமாகவும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு வலி வந்து இந்த கருவழியில் வந்துடும். இந்த சர்விக்ஸ், இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், யூ ஆர் காம்பிட்டன்ட்டுங்கிறோம். இதுக்கு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸும். அப்படி இருக்கும்போது அதுக்கு சில சிகிச்சை முறை இருக்குது. ஹார்மோனல் லெவல்ஸ்னால ஆச்சுனாலும் அதுக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஃபீவர் வருது ஒருத்தருக்கு ப்ரெக்னன்சியில், அதனால தான் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறோம். இந்த ஃபீவர்னாலேயே அபார்ஷன் வந்துள்ள சிஸ்டமிக் டிசீசஸ் காசிங் அபார்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, டாக்ஸோப்ளாஸ்மோசிஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேக்சினேஷன் பண்ணாட்டாக்க மீசல்ஸ் வேக்சின், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம். இன்னைக்கு அல்ட்ராசவுண்டுங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னாக்க கொஞ்சமாக ஸ்பாட்டிங்னு சொல்கிறோம், திடீர்னு கருவு கலையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டுப்பட்டு இருந்துக்குனாக்க அவங்களுக்கு ஸ்கேன் மூலயமா கரு நன்றாக இருக்கிறதா, ஹார்ட் பீட் தெரியறதான்னு பார்ப்போம். வயபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இது சரியாக வளருமா, இந்த கரு இஸ் இட் கோயிங் டு டேக் அன் அப்வர்ட் ஸ்டெப் ஆர் கம் அவுட் அப்படிங்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட், ஹார்மோனல் லெவல்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான், அதனால தான் ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம கம்ப்ளீட் செக்கப் பண்ணும்போது ஸ்கேனு அப்புறம் தான் பண்ணுறோம், 7 வாரத்துக்கு அப்புறம் தான். சிம்டம்ஸ் இல்லாதப்போ அனாவசியமாக 7 வாரத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் நார்மலாக இருந்தால். ஆனால் ஒரு சிலருக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த ஹெச்சிஜி லெவல் லோவாகவே இருக்கும், வேக் அப்டாமினல் பெயின், இல்லை அடிவயிறு ஒரு மாதிரி ஹிம்சியாக இருந்துகிட்டே இருக்கும், அப்போ நிச்சயம் உங்கள் டாக்டர் ஸ்கேன் சொன்னாங்கன்னா ஐயோ 7வது வாரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த ப்ரெக்னன்சி கரு பைக்குள்ளே இல்லாமல் டியூபில் வரலாம். இட் இஸ் கால்ட் டியூபல் ப்ரெக்னன்சி. டியூபல் ப்ரெக்னன்சியில் கரு வளர முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அதால் வளர முடியாது, அது ஒயர் மாதிரி இருக்குது டியூப். இந்த டியூப்குள்ளே இருக்கும்போது ஹார்மோனல் லெவலும் மென்ஸ்ட்ரேஷனும் வராது, அடிவயிறு வலிக்கலாம், 1 or 2 drops வரும், மயக்கம் வரலாம், அடிவயிறு வர வலிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த வெஜைனல் அல்ட்ராசவுண்டு மூலியமாக டியூபல் ப்ரெக்னன்சியை டாப்ளருங்கிற ஹெல்ப்போட கண்டுபிடிச்சி இந்த டியூப் வெடிக்காமல் ஆரம்பத்திலேயே சிகிச்சை கொடுக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி டியூபல் ப்ரெக்னன்சி நடக்க வேண்டாம். ஆனால் இந்த டியூபல் ப்ரெக்னன்சிக்கோசரம் ஏர்லி ஸ்கேன் சொல்லுவோம். சில சமயம் மல்டிபிள் ப்ரெக்னன்சி, ரெட்டை குழந்தை, 3 குழந்தை, நீ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அப்போது 1 முட்டைக்கு பதிலாக 2 முட்டை அந்த மாதிரி வரும்போது, இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு ட்வின் ப்ரெக்னன்சி வரலாம். அதுக்கெல்லாமும் ஏர்லியா பார்க்கறது ஸ்கேன் அவசியம். இந்த மாதிரி நல்ல டெஸ்ட்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு தடுப்பூசிகளையும் போட்டு ஒரு அம்மா 9வது மாதம் வரும்போது அடுத்த கேள்வி, எனக்கு வெஜைனல் டெலிவரியா சிசேரியன் செக்ஷனா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டிங்களே சொல்லிடுவாங்க, 9வது மாதம் முடிஞ்சப்புறம் இந்த தொப்புள் கீழ் நோக்கி இருந்ததுன்னா தலை உள்ள போயிடுச்சு, இனிமேல் எப்போ நாளுக்கு வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி முறையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. பாட்டியோட அட்வைசஸ் எல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக். அடிக்கடி எழுந்து எழுந்து பாத்ரூம் போனால் அவள் இன்னும் 10 நாளில் பெத்துடுவா அப்படிம்பாங்க. ஏன்னா தலை உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம கருப்பைக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிற பை இருக்கு, பின்னாடி மலைப்பை இருக்கு. ஸோ அந்த இதோடைய எஃபெக்ட் அங்கே அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, மோஷன் போகணும் போல் இருக்கிறது எல்லாம். அதனால் ஒரு ஒரு பாட்டி சொல்கிறதையும் கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நீங்கள் லேபர்னா என்னென்னு த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அந்த நாலேஜை கெயின் பண்ணிடலாம். லேபரை ஒரு வெல்கமாக பண்ணுவேன். ஏன்னா டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு 3 பிரிவு. இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் கொஞ்சம் குறி மாதிரி பட்டுட்டு கொஞ்சம் அவ்வளோ பொறுக்கிறபடியாக தான் இருக்கும் வலி. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலியை அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அது சில மணி நேரங்கள் போகும்போது அந்த இடைவெளி, வலியின் இடைவெளி குறைய குறைய குறைய அவங்களுக்கு ஸ்வெட்டிங் கொடுக்கலாம், அடிக்கடி யூரின் போகலாம். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் ஒரு 6 மணி நேரம் ஆனோடனே வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அந்த கஞ்சி மாதிரி கீழே கசிவு கூட ஏற்படலாம், ரத்தம் கலந்து ஒரு ஷோன்னு சொல்லுவோம். ஷோ ஆஃப் ப்ரெக்னன்ட், டோன்ட் ஷோ ஆஃப்ங்கிறோம் இல்லையா, ப்ரெக்னன்சி ஷோஸ் இட் செல்ஃப். இந்த யூட்ரஸ் வாய் மூடி இருக்கு இல்லையா, இந்த யூட்ரஸ் வாய் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக மூடி இருக்கு. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி நல்லா திறக்கணும். இந்த கருப்பை வாய் முடி இருக்கு, இது டெலிவரி போது விரிவடை. கருப்பை வாய் முடி இருக்கு, குழந்தை இறங்கும் போது இது விரிவடை. ஸோ இந்த குழந்தை வெளியில வரும்போது ஃபுல் டைலட்டேஷன். அதுக்கு முன்னாடி இந்த மெம்பரேன் ஒன்று இருக்கு, அது ரப்சர் ஆச்சுன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ஃப்ளூயிட் இருக்கே அது வெளியில வரும். சாதாரணமாக இந்த தலை நல்லா கீழே இறங்கிடுச்சுனாக்க ஃபுல் டைலட்டேஷனில் மெம்பரேனும் ரப்சர் ஆகி குழந்தைய ஒரு ஆப்டீஷனாக அழகாக டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த அதற்கு வேண்டியது சரியான முறையில் பேஷண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி போஸ்ட் நேட்டல் அண்ட் ப்ரீ நேட்டல் எக்ஸசைஸ்னு ட்ரைனிங் கொடுக்குறோம். யோகாசனம், டீப் ப்ரீதிங் இதெல்லாமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பெயின் டாலரன்ஸே இல்லைனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. பேஷண்ட் கோஆப்ரேஷன். சில பேர் வந்து எனக்கு எப்போ வலியே தெரியாமல் ஆனால் நான் வெஜைனல் டெலிவரி, எனக்கு மயக்க டாக்டர் கூப்பிட்டு எபிடூரல் அனஸ்தீசியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை, வெளிநாடுகள்லாம் அந்த டாலரன்ஸ் கம்மி, ரொட்டீனாக இருந்தாலும் எபிடூரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஃபீட்டல் வெல்பீங் எப்படி பார்க்கணும்? ஃபீட்டல் வெல்பீங், மதர்ஸ் வெல்பீங், பல்ஸ் ரேட்டை பார்ப்போம், பிபியை பார்ப்போம், இல்லை ஃபீட்டல் பிபி, ஃபீட்டல் வெல்பீங், ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாங்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு அலுமினியம் குழா வச்சு ஃபீட்டஸ்கோப்புன்னு கேட்போம். பாட்டிமா நான் கூட அது ஃபீட்டஸ்கோப் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபீட்டல் மானிட்டர்னு வந்திருக்கு. ஸோ அது ரேடியோவில் வர மாதிரி ஹார்ட் பீட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த வால்யூம் எங்கே கீழே இறங்கியிருக்கா அப்படிங்கிறது, இந்த பீட்டும் கீழே இறங்க இறங்க எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெலிவரியாக இருந்ததுனாக்கா இந்த காலத்தில் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு, மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு இருக்குது. அந்த கிராஃப் பெல்ட் அதை அட்டாச் பண்ணிவிடுவாங்க, அதில் கிராஃபிக் ரீடிங்ஸ் வரும். வெளிநாட்டிலலாம் ரொட்டீனாகவே நார்மல் டெலிவரிக்கு அதை அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ நர்ஸ் அந்த ஸ்டேஷனில் அந்த கிராஃபை பார்த்துக்கிட்டு இருப்பாளே தவிர நமக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியறதா, த பேபி இஸ் ப்ரோக்ரஸிங் வெல் ஸோ யூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ டெலிவரி நார்மல் டெலிவரி. இப்போ இந்த நார்மல் டெலிவரியிலே சில சமயம் அசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவுட்லெட் ஃபோர்செப்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் வெஜைனல் டெலிவரி தான். வேக்யூம் ஃபோர்செப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வெஜைனல் டெலிவரி. இதெல்லாம் அசிஸ்டட் வெஜைனல் டெலிவரி. இது ஒரு ஆப்ரேஷன் இல்லை, அசிஸ்ட் பண். ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் தலை நின்றுடுச்சுனாக்க அதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் நிறைய நேரம் இருக்கும்னு. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் தான் டெலிவரி ஆஃப்டர் ஃபுல் டைலட்டேஷன். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இந்த குழந்தை வர்றது போகிறது பின்னாடி இருக்கிற நஞ்சு வரணும், குழந்தையோட நஞ்சு அட்டாச் ஆயிருக்கும். அந்த நஞ்சு தான் குழந்தைக்கு ஆக்சிஜனோ அந்த உணவோ கொடுக்கறது. தாய்கிட்டேருந்து போகிற குழ அம்பலைக்கல் காட்னு சொல்லுவோம் நஞ்சு. இந்த நஞ்சு வரணும், அதுக்கு திருப்பி பெயின் வரும், ஆஃப்டர் பெயின்ஸ் மாதிரி. அந்த குழந்தைய எடுத்த கையோட குழந்தைய டாக்டர் வந்து பார்த்துக்குவாங்க. ஓரளவு நாங்கள் ஆப்ஸ்டீஷியன்ஸ் ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த குழந்தை டாக்டர்கிட்ட கொடுத்துருவோம். குழந்தை உடனே அழறதா, பிங்காக இருக்கா, நல்லா ஆக்ஷன் பண்ணுறதா, இதெல்லாம் பார்க்குறது. அவங்க மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை வேணுனாலும் அவசர சிகிச்சைக்கு தயாராக வச்சுப்பாங்க. இதுதான் வெஜைனல் டெலிவரி. இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் நஞ்சு வரணும். அந்த நஞ்சு வராட்டா ரொம்ப டேஞ்சர். அந்த நஞ்சு கரெக்டாக இதில் எடுத்துட்டு உதிரப்போக்கு ஜாஸ்தி இல்லாமல் யூட்ரஸ் கன்ட்ராக்ட் ஆகும். அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா கர்ப்பப்பை, அது திருப்பி இந்த சைஸ்க்கு வந்துடும். அவ்வளோ பெரிய 3 kg குழந்தைய தூக்கின பை இவ்வளோக்கு வந்துடுது. ஸோ அது நல்லா கிரிக்கெட் பால்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பால் எப்படி ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வயிற்றை தொட்டு பார்ப்போம். இதெல்லாம் சரியாக ஆனால் தான் எங்களுக்கு அடுத்த மூச்சு வரும். இதில் 2 உயிர், நம்மளுடைய ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தையும் மதரும் நல்லா ஆகும்போது இட் இஸ் எ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது சிசேரியன். சிசேரியன் யாருமே வேணும்ட்டு பண்ணுறது மெடிக்கலாக நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு சிசேரியனுக்கு. மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் இண்டிகேஷன். மெட்டர்னலில் ஒரு அம்மாவுக்கு 39 இல்லை கல்யாண கர்ப்பமாயிருக்காங்க, அவங்க இடுப்பெல்லாம் நல்லா முத்தி போயிருக்கு, குழந்தை தலையும் இறங்கலைன்னா அந்த டாக்டர் வந்து அம்மா உனக்கு தலை இறங்கலை உனக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு இப்போ ஐ வில் ட்ரை நார்மல் டெலிவரின்னு சொல்ல முடியாது. இந்த டாக்டர் நோஸ்கிற நம்பிக்கை பேஷண்ட்டுக்கு ரொம்ப குட்டையாக இருந்தாலும் அதே ப்ராப்ளம், அந்த இடுப்பு குறுகி இருந்ததுன்னா குழந்தை வெளியில் வர கஷ்டப்படும். குறுக்க இருக்கலாம், பொசிஷன் சரியாதனால இருக்கலாம், நஞ்சு முன்னாடி இருக்கலாம். சாதாரணமாக நஞ்சு பின்னாடி இருக்கும், தலை முன்னாடி இருக்கும். ஸோ எதுக்கு தான் சிசேரியன் பண்ணுறதுங்கிறது தேர் ஆர் சம் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ், அப்போ நாங்கள் சிசேரியன் பண்ணுவோம். அன்கண்ட்ரோல்டு பிபி, சம்டைம்ஸ் ப்ரிமெச்சுராகவே சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கலாம் டு சேவ் த லைஃப் ஆஃப் தி மதர். இன்றைக்கி நியோநெட்டாலஜி யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துருச்சு, அதனால் அம்மாவின் உயிரை காப்பாற்றுறதுக்கும் குழந்தையின் நலத்துக்கோசரம் சில சமயம் 32 கூட சிசேரியன் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இந்த சிசேரியன் முதல் வாட்டி ஆனால் அடுத்த வாட்டியும் சிசேரியனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிகேஷன். போன வாட்டி 38 அவள் 40 இல்லை 35 கர்ப்பமானப்போ சிசேரியன் பண்ணியிருக்கனா 37 அவளுக்கு நான் வெஜைனல் டெலிவரி சொல்ல மாட்டேன். ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட். அதே போன வாட்டி வந்து ஒரு மெம்பரைன் முன்னாடி பனிக்கூடம் உடைஞ்சிடுச்சு, அதனால் எமர்ஜென்சி சிசேரியன். இந்த வாட்டி பனிக்கூடம் உடையாமல் அழகாக குழந்தை கீழே இறங்கியிருக்குன்னா ஐ டெஃபினெட்லி கிவ் ஹர் அ ட்ரையல் வெஜைனல். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் the station of the baby inside the pelvis and how the mother and the baby behave during labor. So the trend nu solla mudiyadhu, thappu illa, ana nariya patients oda cooperation iniki romba kammi aayirukku. Or small percentage of patients they demand for cesarean because they are unable to tolerate the pain. Idu ella konjam nammude or tolerance kammi aanathanaladhaane thavara doctor இன்டாலரன்ஸ்னால. ஓகே,
1: குழந்தை பிறந்த உடனே கோல்டன் அவர்னு சொல்லப்படுற அந்த முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ள கொலோஸ்ட்ரம்னு சொல்லப்படுற தாய்ப்பால் குழந்தைக்கு போய் சேரணும்னு சொல்றாங்க. இது உண்மையா? அப்படி உண்மையா இருந்தா இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பகிர்ந்துக்கோங்க. தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் அண்ட் அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மற்றும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நாள் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு நியூ மாம்க்கு வீட்டு சூழல் எவ்வளவு முக்கியம் அண்ட் அது எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க மேம்? பிரெக்னன்சி டைம்ல ஹெல்த்தியான வெயிட் கெயின் எவ்வளவு இருக்கணும் அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல வெயிட்டை குறைக்க எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
0: தாய்மை அதன் பெருமை. தாயாயிட்டோங்கும் போது ஒரு பெண்மணிக்கு ஏற்படுற பெருமை வேற எப்பவுமே கிடையாது. பெண்களுக்கு உரிய பெருமையே தாய்மை தான். அந்த தாய்மை பேர் 9 மாதம் சுமந்த இந்த குழந்தைய பிரசவம், சுகப்பிரசவம்ங்கிறது, அது வெஜைனல் டெலிவரியோ ஒரு சிசேரியனோ, அது முடிஞ்ச இந்த குழந்தையோட அழுகுறலை கேட்கும்போது பேரானந்தம் ஒரு தாய்க்கு ஏற்படுறது. அதற்கு எதையுமே ஒப்பிட முடியாது. சிசேரியனாக இருந்தால் கூட இந்த காலத்தில் ஸ்பைனல் அனஸ்தீசியால தான் பண்ணுறோம்னாலும் இந்த குழந்தை அழுகுறல இந்த தாய் கேட்க முடியும். அவங்களுக்கு உன் குழந்தை நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லி முகத்தை தொடச்சி கூட காமிப்போம் அந்த அறுவை சிகிச்சை முடிகிற சமயத்தில். அந்த மகிழ்ச்சியினால தான் அந்த தாய்மை வந்து பொங்கறதுங்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கனாக்க தாய்ப்பால் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாகவும் தாய்மையின் பெருமையாகவும் இருந்தது. நடுவு காலங்களில் நம்ம கலாச்சாரத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் இது அழகை கெடுக்கிறது என்று ஒரு கன்க்ளூஷனில் ப்ராப்பராக பிரஸ்ட் ஃபீடிங்கை ப்ரமோட் பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்ட் கேன்சருக்கு கூட பாதுகாப்பு ப்ரமோட் பிரஸ்ட் ஃபீடிங். பால் கொடுக்கணும், தாய்மையே அனுபவிங்கள். தாய்ப்பாலே முதன்மையான பொருள், முதன்மையான உணவு குழந்தைக்கு. த கோல்டன் அவர்னு சொல்கிறோமே அது ரொம்ப முக்கியம். அந்த கோல்டன் அவரில் அவங்க பால் கொடுக்கணும்னா ப்ரெக்னன்சிலேயே அவங்கள ட்ரெயின் பண்ணி இனிஷியேட் பண்ணணும். மார் காம்புகளை பார்த்துக்கிறது, அதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிராக் நிப்பிள்னு நிப்பிள் உள்ளே அழித்திருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் பால் உடனே வராது. தொட்ட உடனேமே டெலிவரி பெயின் போகாதுன்னு நீங்கள் அந்த மாறு அமுக்குனீங்கன்னா உடனே அந்த அம்மா கத்துவான். அதே அவளை நல்லபடியாக தயார் பண்ணி இப்படித்தாம்மா உனக்கிட்ட பிரசவம் ஆனவுடனே பாலை கொடுக்கணும், குழந்தை மேலே முட்டத்துக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லினாக்க அவளுடைய மோட்டிவேஷன் பெட்டராக இருக்கும். ஷீ ஷுட் நாட் டேக் எனி திங் பை சர்ப்ரைஸ், ஷாக் அண்ட் பெயின். ஷீ ஷுட் என்ஜாய் பிரஸ்ட் ஃபீட். ஸோ அதுக்கு தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த கோல்டன் அவர்னு என்ன சொல்கிறோன்னா முதல்ல வர ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் இருக்கே அது 5 to 10 cc ஆர் மேக்ஸிமம் 20 cc சில பேருக்கு. அதை கொலாஸ்ட்ரம்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம், சீமப்பால்னு தமிழில் சொல்லுவாங்க. பசுமாட்டோடைய சீமப்பால் கூட ரொம்ப டெலிவரி ஆனோடனே வஸ்தின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டி கொடுக்குறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீமப்பாலில் தான் நம்மளுடைய அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. இன்றைக்கி கோவிட்னு பயப்படுறோம், நமக்கு ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திங்கிறோம். இந்த எதிர்ப்பு சக்தி வரணும்னா அந்த இம்யூனோ குளோபுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா கோல்டன் அவரில் பிரஸ்ட் ஃபீடிங். அந்த ஃபியூ ட்ராப்ஸ் உங்களுக்கு தோணும் அது என்ன ஒரு சொட்டு மில்க்கு அதில் ஒன்றும் இல்லை கரைச்சி கொடுத்தா ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சில துளிகள் நாளைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவோ பாதுகாப்பு கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்ப்பீங்க குழந்தைக்கு, ஆனால் ஹெல்த்துங்கிற சொத்துக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட்டு கொலஸ்ட்ரம். அதனால தான் அது கோல்டன் அவர் சொல்லணும். அப்போ வந்து சிசேரியனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா கோக்ஸ் பண்ணணும். மதர் நர்ஸ் மட்டும் இல்லை, அவளே மோட்டிவேட் ஆகிருக்கணும். குடும்ப சூழ்நிலையும் பாட்டியோ ஒரு அம்மாவோ இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது எல்லா வேலையும் பகிர்ந்துப்பாங்க. முதியவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரைகள் செய்வாங்க. அவ்வளவு நிறைய பாட்டிமாரெல்லாம் ரொம்ப அசட்டு. அந்த அசட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா பால்வா.

0: வரும், மனசு சந்தோஷமா வச்சுக்கோ, பாட்டு பாட்டின்றே பண்ணு, இதெல்லாம் வந்து பாட்டிகள் சொல்றது. சில வித ஆகாரங்களில் நாட்டு வைத்தியம் மாதிரி அவங்க சிலதெல்லாம் லேகியம்லாம் கூட பண்ணி வைப்பாங்க பால் வரத்துக்கு. ஆயுர்வேதத்தில் கூட நிறையா அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் பாலை கொடுக்கணும்னு நினச்சா தான் இந்த பிரெயின், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹைப்போதாலமஸ் அது பெரிய ஆள், அங்கே நீ மைண்டில் செட் ஆனால் தான் இங்கே வரும். அங்கே மைண்டு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக இருந்து குழந்தைய வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், அதாவது குழந்தைக்கு இந்த பிரெஸ்ட் கிட்ட சுத்தமாக தொடச்சுட்டும் அந்த காம்பை வந்து இந்த குழந்தை வாயில் விடுறது ரூட்டிங். குழந்தைக்கு ரூட் சொல்லி கொடுக்குறோம், ரூட் அண்ட் சக்லிங் ரிஃப்ளெக்ஸ், அப்போ தான் இது குழந்தை கவிக்கும் அந்த காம்பை மார்க்காம்பு. தென் இட் லேர்ன் டு சக். முதல்ல இதெல்லாம் குழந்தைக்கு முடியாது, இவனுக்கு முடியாது, குழந்தை அழும். ஆனால் இதுக்கெல்லாம் பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன், நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணலை. இட் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் த சைல்ட் டு கெட் இட்ஸ் ஃபீட். அதை நினைவு, இதுதான் கோல்டன் அவர்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆகாரங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்சியில் இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு இது பிடிக்குதா அது பிடிக்குதான்னு போட்டு வெயிட்டை ஏற்றிடுறோம். ஆவரேஜாக ஒரு 10 kg சேரினா போடும், சில பேருக்கு 20 kg கூட ஏறிடுறது. அப்போ அது இறக்கணுமே, அது இறக்கிறதும் கிராஜுவலாக பண்ணணும். அதுக்கோசரம் அவங்கள வந்து நாளைக்கே நீ போன கல்யாணம் போது இருந்த மாதிரி ஆகு அப்படின்லாம், ஏன்னா ரொம்ப பேர் ஏற்கனவே அவங்களே வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னுடைய அப்பியரன்ஸே மாறி போயிடுச்சேன், நாளைக்கு ஆஃபீஸ் போனால் நான் இப்படி இருப்பேனே அப்படின்லாம் நினைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். ஸோ அந்த எந்த வெயிட் ஏறக்கூடிய ஆகாரங்கள் இருக்கோ, நம்ம நான் ப்ரெக்னென்ட்டில் நமக்கு நல்லபடியாக சர்வேவாக 1500 to 1700 கேலரிஸ் போடும், ப்ரெக்னன்சியில் 2000 calories to 2200, லாக்டேஷனில் 2500 calories மினிமம் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், பட் மில்க், அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் மில்க், ப்ரோட்டீன், க்ரீன் வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்து, கீரை வகைகள், இரும்பு சத்து மாத்திரையும் கொடுக்குறோம், கால்சியம் மாத்திரையும் கொடுக்குறோம். இது எல்லாம் ரொம்ப கரெக்டான அளவில் கொடுத்தா தான். சில பேர் வந்து தண்ணி குடித்தா சீழ் பிடிக்கும், அதெல்லாம் தப்பு. வாட்டர் நிறைய குடிக்கலன்னு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம். அதனால் வாட்டர், ஃப்ளூயிட்ஸ், இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ இல்லை கொழுப்பு ஆகாரங்களோ இதெல்லாம் தான். அந்த காலத்தில் பாட்டிமாலாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு மாந்தம் வந்துடும், புரியுதுங்க. அதனால் வந்து டயட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு, டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒரு விசிட்டும் ப்ரெக்னென்ட் உமன் வரும்போது இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பேசினாக்கா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சாலட்ஸ், சூப், வெஜிடபிள் சூப்ஸ், நான்வெஜ்லேயும் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் இல்லாமல் சூப் வெரைட்டிஸ், விச் வில் கன்சியூம் லெஸ் ஆயில் அண்ட் கிவ் மோர் ப்ரோட்டீன், அந்த மாதிரி சாப்பிட்டு. போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீநேட்டல்லையே சொன்னேன் இல்லையா, டெலிவரி ஆகிறதுக்கு இப்போல்லாம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு, அதே மாதிரி போஸ்ட்நேட்டலும் டு ரீஷேப் யுவர் செல்ஃப், டு ரீகெயின் யுவர் ஹெல்த் யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ். ஸோ இதில் கிராஜுவலாக வரும், எடுத்த உடனே இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடுங்கிறதே 6 weeks ஆஃப்டர் டெலிவரி, த டே யூ டெலிவர் ஃப்ரம் தேட் டே யூ கேல்குலேட், 6 weeks இஸ் த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அந்த பீரியடில் யூட்ரஸும் அப்போ தான் பழைய சைஸ்க்கு வந்துடும், 7.5 centimeters, இட் டேக்ஸ் 6 weeks. ஸோ இந்த ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆகும்போது டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம்னா வி கெயின் அவர் யூஷுவல் எனர்ஜி லெவல். பிரெஸ் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட் ஃபீட், கூடுமான வரைக்கும் சப்ஸ்டியூஷன் ஃபீட்ஸ், அன்லெஸ் மதர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, வேர் ஷி இஸ் நாட் ஃபார் ஷி ஹஸ் காட் ஏதோ இன்ஃபெக்ஷன், அதனால் அவங்க வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களை தவிர, த பர்த் ரைட் ஆஃப் த பேபி இஸ் டு கெட் இட்ஸ் பிரெஸ்ட் ஃபீட். எவ்வளவு நாள் ஃபீட் பண்ணலாம்? மினிமம் 1 இயர், 1 to 1.5 இயர்ஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வேக வச்ச கறிகாத நெசுக்கி கொஞ்சம் கொடுக்குறோம், தானிய கஞ்சியெல்லாம் கொடுக்குறோம் 9 மந்த்ஸ்லாம். பட் யூ கேன் கண்டினியூ டு கிவ் த பிரெஸ்ட் ஃபீடிங் அஸ் லாங் அஸ் யூ கெட் குட் பிரெஸ்ட் மில்க். இப்போல்லாம் பிரெஸ்ட் பேங்கே வந்திருக்கு, அந்த மில்கை ஸ்டோர் பண்ணுறாங்க ஆஃபீஸஸில். அப்போது வந்து நான் ஆஃபீஸ் போனோம் அதனால் நான் பண்ணலை அந்த மாதிரிலாம் சொல்கிற நாள் இல்லை. யூ கேன் யூஸ் த ரெஃப்ரிஜரேட்டட் பிரெஸ்ட் மில்க் ஃபார் த பேபி. தாய்ப்பால், சீமைப்பால், தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷத்தோட குழந்தைய கடல் பண்ணிட்டு பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, குழந்தையும் ஆசையாக குடிக்கும். நான் பண்ணினது போருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2 பிரஸ்ட்லையும் மாற்றி மாற்றி மினிமம் 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணும். உட்கார்ந்த பொசிஷன்லையும் பண்ணலாம், படுத்த பொசிஷன்லையும். ஆனால் முக்கியமானது ஃபீடு பண்ணப்புறம் பொறையேறாமல் குழந்தைய தோளில் போட்டு ஏப்பம் விடுறது, பர்பிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த குழந்தை ஏப்பம் விட்ட பிறகு தான் படுக்க வைக்கணும். ஏன்னா இந்த குழந்தையுடைய சுவாச குழாய்க்கும் ஜீரண குழாய்க்கும் நடுப்புல இருக்கிற வால்வு ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. இந்த சைல்ட் கேன் ஆஸ்பிரேட், அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாமல் சில சமயம் குழந்தை இறந்து கூட போயிருக்கு ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அதனால் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் ஆர்ட். எல்லாத்துக்கும் அதுக்கு வேண்டிய பயிற்சியை பண்ணிக்கணும். பாட்டிங்களை கேளுங்க, யுவர் கிராண்ட் மதர்ஸ் அண்ட் யுவர் மதர் இஸ் யுவர் அசட், யுவர் மதர் இல்லா எவ்ரிபடி இஸ் அன் அசட். இஃப் நாம் பேசுறதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வில் ஸ்டார்ட் ஃப்ளோ. பூண்டு, சுரைக்காய், அதே மாதிரி சில மிளகு அதெல்லாம் போட்டு ஒரு லேகியம் மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேலக்டோ கோக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னி அளவில் ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸும் இருக்குது, ஹை ப்ரோட்டீன் மில்க் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது மைண்டை சந்தோஷம். நீ சொன்னியே இந்த டிப்ரெஷன் ஏன் வருது தெரியுமா? அந்த காலத்தில் தாய்மையை மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தாய்மையை மட்டும் நினைக்கல. ப்ரெக்னென்ட் ஆனோனையுமே எனக்கு எவ்வளவு லீவு, எவ்வளவு லாஸ் ஆஃப் பே, எவ்வளோ எக்ஸ்டெண்டட் லீவ், இதிலெல்லாம் யோஜனை போகும்போது தாய்மையுடைய பால் அளவு குறையும். மூட் ஸ்விங்ஸ் அப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்திலே தனி கொடுத்தனம் பண்ணுறவங்களா தான், ஹஸ்பண்டுக்கும் லிமிட்டட் லீவ் தான். அதே ஒரு குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ எல்லாம் பேபி சிட்டர், பிளே ஸ்கூலு, பிளே ஏரியான்னு விடுறோம். நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்ந்து வாழ்ந்ததுனால ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருடைக்கு நன்மை பாழ்த்து. அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, குழந்தைய பார்த்துக்கிறத பற்றி நாம் பரிமாணிக்கிறது, எல்லாமே விரிவடைகிறது. அதே மாதிரி உங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸோடைய அட்வைஸும் கேட்டுக்கலாம். பயந்து போய் ப்ரெக்னென்சி என்னமோ ஒரு டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி லாக்டேஷன் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சுன்னா நிச்சயம் தூக்கம் வராது. வெளிநாட்டிலெல்லாம் நார்மல் டெலிவரியான 4 ஹவர்ஸில் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, அங்கெல்லாம் ஹெல்ப்பே கிடையாது. சிசேரியன்னா கூட 48 ஹவர்ஸில் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நாம் நம்மளுடைய குழந்தைய பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தாய்மைங்கிறது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கிற ஒரு ரைட், அதை என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலியில் கோஆப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும், அதுக்கு நாம்ளும் அதை மாதிரி நடந்துக்கணும். வி ஹெல்ப் எவ்ரிபடி, வி கெட் ஹெல்ப். ஒரு நட்பு மனப்பான்மை இருந்ததுனாக்க நம்மால் எதையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் இல்லை, ஞானப்பால் மாதிரி அந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சியும் உங்கள் கையில் தான். டு நாட் திங்க் ப்ரெக்னன்சி இஸ் அன் இவெண்ட், இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடாது. நான் தாய் ஆயிட்டேன், இந்த தாய் அடுத்த தாயையோ அல்லது ஒரு தந்தையோ நல்லபடியாக வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்ததுன்னா குடும்ப சூழ்நிலை சில சமயம் நமக்கு எக்கனாமிக்ஸ் எல்லாரும் இஎம்ஐயில் வீடு வாங்கிடுறாங்க, டென்ஷன், வேலை போய்டுறது, இல்லை லாக்டவுன்னால் எத்தனையோ மனப்பாதிப்பு எத்தனையோ பேர் சமீபமாக ஏற்பட்டிருக்கு. இதுவும் கடந்து போகும். அந்த காலத்தில் பெரியம்மா வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி இந்த கோவிடும் கடந்து போகும். நாம் வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமே தவிர அதை வச்சு நமக்கு நாமே சைக்கோ மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டோம்னாக்க முடியாது. அது தீராத வினையாய். நீங்கள் ப்ரெக்னன்சி, லாக்டேஷன், கோயிங் த்ரூ மதர்ஹுட் அண்ட் கோயிங் த்ரூ மெனோபாஸ் ஷுட் பி எ ஸ்மூத் ஜேர்னி. விஞ்ஞான ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான பாதை. இந்த பாதையில் பெண் குழந்தை, பூ பெய்திய பெண், மணமான பெண், மகப்பேறு முடிந்த பெண், அவளும் பாட்டியாகிறாள், கொள்ளு பாட்டியும் ஆகிறாள். இந்த அனுபவத்தை நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். இதை ஒரு ப்ராசஸாக நினச்சிங்கனாக்க ஐடி ஃபீல்டு மாதிரி இது ஒரு ப்ராசஸ் இல்லை. This is an event in your life. அப்படி நினச்சிங்கனாக்க சிறு சிறு துன்பங்கள் உங்கள் மனசை பாதிக்காது. அதையும் நீங்கள் நல்லா அக்செப்ட் பண்ணி எப்படி இப்போ எஜுகேஷனில் இப்போ ஹை லெவல் வரை பெரிய பெரிய உயர்ந்த பதவிகள் வகிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமைங்கிற ஒரு நகையை எடுத்துட்டோம்னாக்க அட்ஜஸ்ட்மெண்ட் இன் லைஃப் கோஸ் அ லாங் வே டு லீட் ஹாப்பி ஃபேமிலி லைஃப்.
1: சர்விகல் கேன்சர் மற்றும் பிரஸ்ட் கேன்சர் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் மற்றும் வராம எப்படி தடுக்கலாம்னு பகிர்ந்துக்கோங்க மேம். அண்ட் இது ரெண்டு கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னென்ன மேம்? அது மட்டும் இல்லாம எத்தனையோ துறைகள் மருத்துவத்துல இருந்தும் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங்ல ஸ்பெஷலைசேஷன் பண்றதுக்கான காரணம் மற்றும் தூண்டுதல் என்ன மேம்?
0: தாய்மையிலிருந்து அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சாதாரண குழந்தை இருக்கு, நல்ல குழந்தை, அது சொன்ன பேச்சு கேட்டுண்டு இருக்கு, படிப்பு எல்லா விஷயத்துலையும். அடுத்தது ஒரு குழந்தை பிடிவாதமாக இருக்கு, இன்னொரு குழந்தை அயோக்கியனாக இருக்கு, கட்டு கடங்காமல் ரவுடி, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவுக்கு கம்ஸ் அ கிரிமினல். இப்போ நார்மலாக இருக்கிற செல், நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்குது, அதை ஒரு நார்மல் குழந்தைக்கு கம்பேர் பண்ணலாம். நம்ம உடம்பில் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை கிருமியின் தாக்குதலாலேயோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் செல்லில் ஒரு வித்தியாசம் ஏற்படுறோம். அதை புற்றுநோயின் முன்னோடி நிலை, அதுதான் இந்த பிடிவாதம் பிடிக்கிறது. கொஞ்சம் இட் கேன் பி கரெக்டட். புற்றுநோயின் முன்னோடியான நிலை ஒழுக்கமற்று தானும் கெட்டு பிரத்தையாரையும் கெடுக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னுடையதையும் இழந்து வேறு இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோய். ஒரு இடத்துல தோன்றது, அங்கேருந்து அது வேறு இடத்துக்கு போகிறது, இதுதான் புற்றுநோய். பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக வரக்கூடிய முக்கிய புற்றுநோய் கருப்பை வாய் சர்விக்ஸ். இந்த பிரசவான இடம் சொல்கிறேன் இல்லையா, இந்த கருப்பை வாய் 7.5 சென்டிமீட்டர் நீளம் தான் நம்ம கருப்பை, 5 சென்டிமீட்டர் உப்பை ஒரு பேரிக்காவடி கொண்டது. இது கட் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்விக்ஸில் புற்றுநோய் வர்றதுங்கிறது ரொம்ப காமன். ஆனால் இன்று மார்பக புற்றுநோயும் அதிகரித்து வருகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் வர காரணம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாக ஒரு மீடியாவுக்கு சொல்லும்போது அந்த காலத்தில் சிறு வயதில் திருமணம், அடிக்கடி மகப்பேறு பெறுதல், சுகாதாரமற்ற நிலையில் கருக்கலைத்தல், ஆண் பிற பெண்களுடன் உறவு கொண்டு வந்து பிறகு உடல் உறவு கொள்ளுதல் மனைவிடம், பால் புற்று பாலிலே நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சொல்றோம் வைரஸ். இதுக்கு காரணம் வைரஸ். முன்னாடி ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு சொல்றோம், இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்றோம். இந்த வைரஸ் தாக்குதல்ங்கிறது இப்போவும் டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இந்த சர்விக்ஸ் ஃபுல் மெச்சூரிட்டி இல்லாதப்போ ஒரு ஆண் உறவு கொண்டது, அந்த மெச்சூர் செல் இல்லாததுனால அந்த செல்க்கு கொஞ்சம் இன்ஜரி ஏற்படலாம். ஸோ பி சே மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இப்போ கலாச்சாரம் மாறிட்டுருக்கு. இனி ஸ்மோக்கிங் விமனும் இருக்காங்க, இப்போ ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். மீந்தி ஆண் மட்டும் ஸ்மோக்கிங் இல்லை, இப்போ பெண்களும் ஸ்மோக்கிங் இருக்கு. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த முதல்ல எப்படி காமிக்கணும்னா என்ன, ஒரு டிஸ்சார்ஜ் கசிவு, சாதாரணமாக இல்லாத ஒரு கசிவு போக்கு. இதோட திடீர்னு உதரம் கலந்த கசிவு வரலாம். ஆண் பெண் உறவு கொள்ளும் பெண்ணு கையோட கசிவு, இரத்த கசிவு ஏற்படலாம். மாதவிடாய் நின்ற மாதற்கு திடீர்னு கசிவு ஏற்படலாம், இரத்த கசிவோ இல்லை துர்நாற்றத்தோடு இருக்கிற கசிவு. இதுதான் கருப்பை புற்றுநோயின் அறிகுறிகள். வெளிநாட்டிலலாம் இந்த அறிகுறிகளுக்கு ஒரு தவிர்ப்பு முறை பேப் டெஸ்ட், ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த பிடிவாத குழந்தை அந்த மாதிரி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க கட்டாயமாக ஒரு பரிசோதனை இன்றும் இருக்கிறது வெளிநாட்டில். நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்தாலும் சிஸ்டமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கேன்சர், எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆல் மேரிடு விமன் ஆர் ஆல் விமன் ஹூ ஆர் செக்ஷுவலி எக்ஸ்போஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் பண்ணினா கூட விமன் ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் ஸ்க்ரீனிங். இந்த பீக் ஏஜ் அதுக்கு வந்து 35 38 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும், தட்ஸ் 45 இஸ் த பீக் ஏஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் நான் சொன்னேன் ஏற்கனவே, யாருக்கு வேணால் அந்த கேன்சர். இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு பேப் டெஸ்ட்டுங்கிற எளிய முறையில் இந்த செல்ஸ் கசிவு எடுத்து டெஸ்ட் பண்ணாலே இது நார்மலாக இது கெடுதலாக இருக்கா இல்லை கேன்சராக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நாம் இதுக்கு ஒத்துழைக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இப்போ நம்ம நாட்டிலையும் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்டில் பூதக்கண்ணாடி மாதிரி மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு, அதுக்கு மேக்னாவிஷன் சொல்லுவோம், லைட் சோர்ஸ் வச்சு கருப்பை வாயை வெறுமையாவது பார்க்கறது, அது ஏதாவது புண்ணுன்னு தெரியறதா. அப்புறம் அது மேலே ஒரு திரவம் அசட்டிக் ஆசிட்னு போட்டு வெள்ளையாயிடுச்சுன்னா அந்த இடம், அந்த இடத்துல பயோப்சி எடுக்கணும், ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா பேப்ஸ்மியர் வந்து பெரிய அளவில் பண்ண முடியாதப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். வெளிநாடுகளில் இந்த மாதிரி அப்னார்மல் பேப்ஸ்மியர்னு வந்ததுன்னா கால்பஸ்கோப்புன்னு ஒரு நூதன கருவியை வச்சு, இப்போ நீங்கள் லேப்ரஸ்கோப்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்டாஸ்கோப் தொண்டைக்குள்ளே விடுறாங்க அல்சர் இருக்கா, அந்த மாதிரி இந்த கால்பஸ்கோப் கருவி மூலிமா கர்ப்பப்பை வாயை பார்க்க முடியும். அதில் வந்து சிறப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா முன்னிலை நிலையை கண்டுபிடிக்கலாம். பூத்து போன காலிஃப்ளவர் மாதிரி க்ரோத்துன்னு சொல்லுவோம், அப்புறம் யாருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் அட்வான்ஸ்டு கேசஸ் பார்த்தா நிஜமாகவே காலிஃப்ளவர் மாதிரி பூத்து தான் இருக்கும். அந்த கேன்சர் அவ்வளோ ஸ்டேஜுக்கு விடக்கூடாது. அப்படியே கேன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட வேண்டாம், அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், யுவர் ஃபியர் ஷுட் நாட் பி ஃபியர் ஆஃப் கேன்சர் பட் ஃபியர் ஆஃப் டிலே, நாள் கடத்தாதுங்க. சோஷியல் ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இந்த கருப்பை வாய்ப்புண்ணை பற்றியோ கேன்சரை பற்றியோ மீடியாஸ் பண்ணினாக்க யாருக்காவது அவங்களுக்கு இருந்தால் அவங்க அட்லீஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வரும். இதை தவிர ஜென்ரலாகவே கேன்சருக்குன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, காஷன்னு ஒரு வேர்டை வச்சு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது என்னென்ன பவல் ஹேபிட்ஸ், திடீர்னு மலச்சிக்கல் அல்லது மாற்றி மாற்றி கருப்பாக ஸ்டூல் போகிறது, பேதி மாதிரி ஆகுது, திடீர்னு அதில் மாற்றம் ஏற்பட்டால் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அந்த குடலில். விழுங்குவதில் சிரமம், நல்லா நேற்று வருஷத்துக்கு ப்ரோக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பாடு உள்ளே போகாது, அப்படி இருந்தால் ஜிஐ பைப்போடைய கேன்சராக. வாய்ஸ் மாறலாம் திடீர்னு, ஸ்மோக்கர்ஸ் எஸ்பெஷலி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னு சொல்லுவோம், அது பண்ணினா தட் குட் பி த்ரோட் கேன்சர் ஆர் லங் கேன்சர். நாகிங் காஃப், இன்சசன்ட் நாகிங் காஃப், தட் கேன் ஆல்சோ பி லங் கேன்சர் சிம்டம். உங்களுக்கு ஏற்கனவே சர்வைக்கல் கேன்சர் சிம்டம் சொல்லிட்டேன். அடுத்த முக்கியமானது மார்பக போர். விமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் இப்போ அதுவே லீடிங் கேன்சராக இருக்கு. என்னக்க இப்போ ஓரளவு சர்வைக்கல் ஏஜ் ஆஃப் மேரேஜ், நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நல்லா டெலிவரி கண்டக்டிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பிஎஸ்சிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால் கிளீனினஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால சர்வைக்கல் கேன்சர் ஓரளவு குறைஞ்சிட்டு வருது, பட் பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வருது அப்படின்னாக்க, இது ஒரு பாரம்பரிய நோயாக இருக்கு பிரஸ்ட் வரைக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்போம், அதுக்கு குழந்தை பேர இல்லாதவங்க, கல்யாணம் பண்ணிக்காதவங்க, தாய்ப்பால் கொடுக்காதவங்க, அதை தவிர கொஞ்சம் கொழுப்பு சத்து நிறையா சாப்பிட்றவங்க, ஒபீசிட்டி டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் உண்டு. லம்ப்ஸ், அதாவது நம்ம குளிக்கும் போது சோப் போட்டு நம்மளுடைய மார்பகத்தை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், அதில் திடீர்னு தோல் மேலே மாற்றமோ மார்காம்பில் மாற்றமோ அல்லது கட்டி மாறி தென்பட்டாலோ அல்லது அக்குள்ள நெறிக்கட்டி வந்தாலோ மார்பக

0: பாகம் உள்பாகம், வெளிபாகம் கீழ்பாகம், வெளிப்பாகம் மேல்பாகம், இப்படி நிப்பளை சுற்றி நாலாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஃபோர் கட்ஸ். அதுக்கப்புறம் அக்குள், இதை நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்க. எதனால் பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மகளிரே தானே வர்றாங்க, இந்த கட்டின்னு கையில் தென்படுறது, இந்த கசிவுங்கிறது அவங்களுக்கு புரியல, அதை நம்ம விவரிக்கணும். இந்த பிரஸ்ட் லம்ப் ஒன்று இருந்ததுன்னா வர்றாங்க. இளம் பால் கொடுக்கும்போது கட்டி வந்தால் அது கேன்சரில், பால் கட்டி ஒழுங்காக ஃபீட் பண்ணதுனால வரும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபைப்ரோ அடினோமா, ஃபைப்ரோ அடினோசஸ் அப்படின்னு சாதாரண கட்டிகள் வரலாம், அது எல்லாமே கேன்சர் இல்லை. அதனால் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்று சுய பரிசோதனை டீனேஜர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். 35 வயசுலேருந்து ஆண்டிற்கு ஒரு முறை எப்படி நீங்கள் வந்து ஒரு சைல்டு பர்த்துக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம், அந்த மாதிரி இதில் தேர்ச்சி பெற்ற மகளிர் பரிசோதனை மையத்துக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதில் சந்தேகத்தின் பேரில் மேற்கொண்டு எதாவது டெஸ்ட் பண்ண சொன்னேன் அதை பண்ணிக்கணும். பிரெஸ்ட் வரைக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த நீர்க்கட்டியெல்லாம் அல்ட்ராசவுண்டிலே கண்டுபிடிச்சிடலாம், பிரெஸ்டில் சாதாரண கட்டிகள்லாம். மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, இந்த மேமோகிராம் டெஸ்ட்டை நாங்கள் அந்த கை பரிசோதனையில் சந்தேகமாக இருந்தால் தான் 35 வயசில் பண்ணுவோம், இல்லைன்னா 40 வயசுக்கு மேலே. அதில் கட்டி மேமோகிராம் எடுத்தோன்னா அதில் சில மாறுதல்கள் எங்களுக்கு அந்த ஃபீல்டில் தெரியும். அந்த மேமோகிராம் கைடடு பயாப்சியில் அது பரிசோதனையில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் டயக்னோசிஸ். பிரெஸ்ட் கேன்சர்னால் அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பரிசோதனை டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் பண்ணி சிகிச்சைகளும் இன்றைக்கு விஞ்ஞான முறையில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எல்லாரும் நம்ம ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம்னு தன்னைத்தானே அறிவை மேம்படுத்திக்கணும். தன்னை உணர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் இசிஜி எடுக்கிறாங்க, பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, ஆனால் இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு விமன் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் இதை ஒரு பரிசோதனைகள் கேன்சருடைய அறிகுறி இதை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, வருமும் காப்போம் நீங்கள் நினைக்கிறேன். இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அதனால் குழந்தை பேர் பார்த்தாலும் நானும் நிறையா குழந்தை பேர் பார்த்துருக்கேன், இதில் எனக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கிறதுனால்தான் இந்த புற்றுநோய் பற்றி பிரத்யேகமாக பேசியிருக்கேன். ஆண்டுக்கு ஒரு முறை 35 வயது, 30 வயசில் அவங்க சைல்ட்ஹுட் சைல்ட் பேரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கனாக்க, அதுவும் ஸ்டெர்லைஸும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, குழந்தை வேண்டான்னு, அதுக்கப்புறம் அவங்க எங்கள் முகத்தையே பார்க்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. அன்லெஸ் தே ஹேவ் ப்ராப்ளம் தட் ஷுட் நாட். ஒரு தாய் வீட்டுக்கு வரா மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பரிசோதனை மேற்கொண்டு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அந்த பாண்டேஜ், நீங்கள் சொன்னீங்களே ஒரு குழந்தை பிரசவம் ஆகும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதே பேஷண்ட் இந்த கேர் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பாட்டி ஆகும்போது இன்னும் சந்தோஷம் வருது.
1: போற டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடலாம், ஆனா ஒரு தாயையும் சேயையும் இந்த உலகத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வர கைனகாலஜிஸ்ட நம்ம வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டோம். சோ அப்படி பிரசவ நேரத்துல ஒரு தாயை கம்ஃபர்டபுளா வச்சுக்க அஸ் எ கைனகாலஜிஸ்டா நீங்க என்ன மேம் பண்ணுவீங்க? பிரிவென்டிவ் ஆன்காலஜியில ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கிற நீங்க உங்களோட கெரியர்ல ஹைலைட் ப்ராஜெக்ட்னு நீங்க எதை மேம் சொல்வீங்க? அண்ட் ஆல்சோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அண்ட் உங்க கரியர்லயும் சரி ஒரு மென்டரா உறுதுணையா எப்பவுமே இருந்த மறைந்த டாக்டர் சாந்தா, அவங்க கூட உங்களுடைய பாண்ட் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க மேம். உமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல நீங்க 7 வருஷம் PhD கைடா இருந்திருக்கீங்க, அதுல உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேம்.
0: தாய்மை அதன் என்ன சொல்றது, அதோடைய ஒரு புரிப்பு உண்மையா, அந்த புரிப்புக்கு எதையும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை பிரசவம் ஆன உடனேயும் அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அந்த மருத்துவரை பார்த்து கால் வணங்குவாங்க, அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட்.

0: ஆயும் சேயும் நலமாக இருக்காங்க. பெத்து பொழைச்சுட்டா. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. இந்த ஆனந்தத்தை அவங்களோட பகிர்ந்துக்கும் போது எங்களுடைய மனசுல ஒரு இருந்த அழுத்தம், மன அழுத்தம், ஏன் சொல்றேன்னா ஒரு பெண்ணு வலி எடுத்து வந்தாச்சுன்னா அவளுக்கு 24 மணி நேரம் கூட பிரசவ வலி இருக்கலாம். அந்த காலத்தில் பொய் வலின்னு சொல்லுவோம். அப்புறம் திருப்பி கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆகலாம், அதுக்கப்புறம் பிரசவ ஆகலாம், ப்ரொலாங்டு லேபர், இதெல்லாம் நிறைய சந்திக்கிறோம். இதனால் எங்கள் மனசில் இந்த குழந்தைய அம்மாவும் நல்லபடியாக இருக்கணும் திக்கு திக்குன்னு இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய திக்கு திக்க அந்த அம்மாவோட பேசுறதுலையே பாதி குறைஞ்சிடும். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம், பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன படித்த, அவளுக்கு பிடித்தமான கேள்விகள் என்ன கேட்டிங்கன்னா, நான 38 வருஷம் ஏவி மருத்துவமனைன்னு என்னுடைய சொந்த மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டை கூட நான் விட்டுட்டு போனதில்லை. லேபர் பெயின்ஸ்னு வந்தால் அங்கே ராத்திரி தங்கி பிரசவம் ஆற வரைக்கும் இருக்கிறது தான் என்னால் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொண்டு. என்ன வைக்கிறது, மகேசன் அருள்ங்கிறோம், மழை பெய்யறதும் வலி எடுக்கிறதும் மகேசன் கையில்ங்கிறோம், பெத்து பொழைச்சாங்கிறோம், அதில் ஆண்டவன் அருளால் எங்களுக்கு ஒரு சிறு பங்கு கொடுத்துருக்கு. இந்த சிறு பங்கை நாங்கள் பெருமிதமாக எடுத்துக்கக்கூடாது, ஆண்டவன் கொடுத்த வரமாக எடுத்துக்கணும். ஒரு காலத்தில் நம்ம பாட்டிகள் கூட வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டிகளுக்கு இருந்த வசதிகள் மிகவும் குறைவு, ஆனால் அவங்க உடம்புல அறிவும் தெம்பும் இருந்த அளவு நம்மிடம் இன்று இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு சமயம் நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழையும் போது திடீர்னு ஒருத்தர் என் மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து விட்டது, ஆனால் நடக்க முடியவில்லை, தயவுசெய்து வர்றீங்களா அப்படின்னார். இதுதான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். நான் என் நர்ஸை அழைச்சி கொண்டு அவசரமாக ஓடினேன். எங்கள் தெருக்கோடியிலே இருந்து அந்த வீடு பார்த்தா வாச வரைக்கும் வந்துட்டால் பிரசவம் ஆகிடுத்து பாதி. அப்போது முதல்ல அனுபவம் எனக்கு ஒரு கிராமத்தில் பிரசவம் பார்க்குற மாதிரி குழந்தைய டெலிவர் பண்ணி அங்கேருந்து அவளை ஒரு காரில் போட்டு காட கிளாம்ப் பண்ணி நஞ்சை வந்து இந்த ஆஃப்டர் பர்த்னு சொல்கிறோமே அதை இங்கே ஆஸ்பத்திரியில் பண்ணி எடுத்து அவளை சுகப்பிரசவமாக முடித்தோம். இதில் எங்களுடைய பார்ட் என்ன, ஒன்றும் இல்லை, அவளுக்கு தானே வலி அடிச்சிருச்சு, குழந்தை வந்துருச்சு வெளியில், இதுதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி இயற்கையை நாம் செயற்கையாக நினச்சி பண்ணுறதுனால தான் மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு குறையிறது. அதனால் தாய்மையே ஒரு ரைட்டாக எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற உங்கள் ஆப்ஸ்டீஷனையும் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. இஃப் நாட் as God, treat them as your mother or as a person who is knowledgeable. அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கங்கிற பூரண நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா அது எங்களுக்கும் ஒரு பெருமிதமாக இருக்கும். அடுத்தது, இந்த பிரசவம் பார்க்குற டாக்டர் ஏன் வருமுன் காப்போங்கிற ஒரு நிலைக்கு மாறிக்கிட்டாங்க அப்படின்னாக்க, மாறலை, இரண்டும் என் இரண்டு கைகளாகத்தான் நான் நினைத்தேன். எனக்கு எப்போவுமே யாருமே செய்யாத ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு. அப்போவே நிறைய இந்த குழந்தையின்மை கிளினிக்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தது, ஆனால் எனக்கு மட்டும் கேன்சருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து நான் 84 எம்டி முடித்து 79 எம்டி முடித்த பிறகு இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கிறத நானாகவே ஒரு கிரியேஷன் பண்ணிட்டு, நான் நம்ம இளமையான டாக்டர் இல்லையா, நிறைய பேஷண்ட் வரமாட்டாங்க, அப்போது வந்து நமக்கு ஏதாவது நம்ம இன்னொருத்தர் செய்யாத செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலில் கால்போஸ்கோப்பில் ஒரு ட்ரைனிங் எடுத்து பாம்பேக்கு போயிட்டு வந்து அதை பற்றி நான் ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து ராமகிருஷ்ணா மட்டுக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருந்த விசாலாட்சி தோட்டத்துக்கெல்லாம் சீட்டை அனுப்பிச்சு நீங்கள்லாம் புத்துநோய் டெஸ்ட்டுக்கு வாங்க அந்த மாதிரியே ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆசை இளமை ஒரு முறை டாக்டர் சாந்தா அம்மையாரை 86வது வருடம் அவங்கள பத்மபூஷனுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க எங்கள் விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷன். அப்போ அவங்களுடைய பேச்சில் சொற்பொழிவில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு ப்ரைவேட் டாக்டர், ஒரு 32 வயசு இளமை திமிர். அவங்க கேள்வி ஏதாவது கேட்கலாம்னு அவங்க உரை முடித்த பிறகு அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டோமா? எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் ப்ரைவேட் டாக்டர்ஸ்க்கு கிடையாதுங்கிறாங்க. நாங்களாக போனோன்னா ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஏதோ பண்ணுறோங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்போ மனசில் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு அவங்க ஆங்கிலத்தில் யூ கேன் கம் டு கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு. நாங்கள் ஒரு வாரத்தில் அவங்கள போய் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன். அவங்களுக்கு நான் டிஜிஓவான் தெரியாது, எம்டியாக தெரியாது, பெத்தாலஜியாக தெரியாது. ஷாக் அடித்த மாதிரி, ரேவதி யூ கேன் லேர்ன் வாட் யூ வாண்ட் அப்படின்னு நாங்கள் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த செல்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கறது, இந்த சர்வைக்கல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்கள்ட்ட விடை பெற்றேன். இந்த ட்ரைனிங்னால என்ன ஆச்சு, என்னால் சைட்டாலஜியும் பண்ண முடிஞ்சது, கால்போஸ்கோப்பியும் பண்ண முடிஞ்சது. அதாவது சைட்டாலஜிங்கிறது பேப் டெஸ்ட். இந்த பேப் டெஸ்ட் வந்து இட் லொக்கேட்ஸ் தி கிரைம், பட் கால்போஸ்கோப் லொக்கேட்ஸ் தி கல்பரிட். எங்கே அப்னாமாலிட்டின்னு நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை வச்சு நான் வந்து நிறைய பேப்பர்ஸ், சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்போ ஒரு 4 வருடம் ஆச்சு. என்னை பற்றி டாக்டர் சாந்தா மேடத்துக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, அவள் எப்போ பாரு டாக்டர் சாந்தா சாந்தான்னு சொல்கிறா, அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன், அந்த நாலேஜில் தான் இப்படி என்னால் பண்ண முடியறது சொல்கிறான்னு சொன்னப்போ, விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் எங்கன்னு அப்ரோச் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நீ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கை உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடத்த முடியுமா, நடத்தி தரேன் அப்படின்னு. நாங்கள் டாக்டர் சாந்தாவை இன்வைட் பண்ணியிருக்கோம் கெஸ்டாக, சீஃப் கெஸ்டாக. நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவங்க வருவாங்களான்னு ஒரு பயத்தோட, அந்த வருஷம் மறக்க முடியாத ஆண்டு. அவங்க வந்து எளிமையாக விளக்கேற்றி என்னுடைய ஒர்க் ஷாப்பில் லெக்சர் கொடுத்து நான் பண்ணியிருக்கிற எக்ஸிபிட்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்கிற மாதிரி அவங்க என்னை அன்பாக பார்த்து ஒரு வார்த்தை போகும்போது சொன்னாங்க, நீ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வா, என்னை வந்து பார், ஐசிஎம்ஆரில் ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை நீ தான் எடுத்து பண்ணணும்னு. நான் ஒரு வாரம் கழித்து அவங்கள போய் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை பார்க்கும்போது, அதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை, இட் வாஸ் த ஃபஸ்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இன் இந்தியா. என்னன்னா, ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், சிவிலியர், நாட் ஈவன் ட்ரெயின்டு நர்ஸ், ஆக்சிலரி நர்சஸ் மிட்வைஃப்னு இருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை அனுப்பிச்சு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது போனால் அவங்க திடீர்னு ப்ராஜெக்டை கையில் கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணணும், இதுக்கு ஒரு 4 வாரத்துக்கு உனக்கு டைம் கொடுக்குற ப்ரிப்பரேஷனுக்கு, நீ வந்து தமிழில் புக் எழுதணும், தமிழில் தான் பேசணும், கிளாஸ் எடுக்கணும், 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில், அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க, நீ அதுக்கப்புறம் 1-6 மந்த்ஸ் கழித்து வில்லேஜுக்கு ஒரு ஜீப்பில் போகணும், அவங்க பார்க்குற கேசஸ் கரெக்டானு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் இந்தியா கேன்சருக்கு நம்ம தான் பெரிய டார்ச்சுங்கிற மாதிரி மனசில் ஒரு சந்தோஷம். அதுக்கு சொல்கிறேன், ஒரு வெறி, தமிழே எனக்கு அவ்வளவாவது எழுதி பழக்கம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதினேன். அதையெல்லாம் மேடம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கேமரா எடுத்துன்னு போய் விசாலாட்சி தோட்டத்தை ஃபோட்டோ எடுத்தேன் சீன்ஸை. அந்த ஃபோட்டோ பின்னாடியே கேப்ஷன்ஸ் தமிழில் எழுதி, ஏன்னா இன்றைக்கி வேணால் வீடியோ இதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஃபோட்டோ ஃபோல்டர்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஃபோட்டோ ஃபோல்டர்லேயே முன்னாடி படம் இருக்கும், பின்னாடியே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நர்சஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அவங்க கிட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன ஒரு தாயாக தான் அவங்கள நான் பார்க்குறேனே தவிர, அவங்க பண்ணின சேவையை எல்லாரும் என்ன வேணால் சொல்லலாம், மகத்தான வார்த்தைகள் அது. ஆனால் என் வரைக்கும் மேடம் வாஸ் மை காட் மதர். ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் சுப்பு ஆறுமுகம் சேர வச்சு ஒரு வெள்ளுப்பாட்டு பண்ணோம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சாந்தா இருவரும் அந்த வெள்ளுப்பாட்டை என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு ஒரு விஷயத்தில் என்னை என்கரேஜ் பண்ணும்போது தான் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்தது. மேடம்க்கு அப்போது என்ன அந்த முத்துலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆங்காலஜி சயின்சஸ், அப்போ தான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கிளினிக்கல் சைடுக்கு பிஹெச்டிக்கு ரெக்கக்னிஷன் வந்திருந்தது. ஸோ மேடம்கிட்ட கேட்டு அவங்க பிளெஸ்ஸிங்கோட ஐ பிகேம் ஹர் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அண்ட் மை தீசிஸ் வாஸ் ஆன் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த கால்பஸ்கோப்பியும் நான் வில்லேஜுக்கே எடுத்துட்டு போனேன், டாக்டர் இல்லாத இடத்திலேன்னு. அந்த நர்சஸ்களுடைய ஒரு பணி, அவளே டார்ச்சை வச்சு பார்த்து ஒரு பெரிய படிவம் ஃபார்ம் தமிழில் கொடுத்துருந்தோம், அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. நான் மாதம் வாரம் ஒரு வாட்டி போகும்போது அவங்க போன வாரம் பார்த்த கேஸில் எது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த கேசஸ் எடுத்து வைப்பாங்க. இந்த பிஹெச்சியில் நான் அவங்கள ரீ எக்ஸாமின் பண்ணி அப்படி பார்த்ததில் 32 கேன்சர் கேசஸை ஜீப்பில் நாங்கள் அழைச்சின்னு வந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி பண்ணிடுவோம். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணலை, நர்சஸ் ட்ரெயின் ஆகி நாங்கள் அந்த டயக்னோஸை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அழைச்சின்னு வந்து சிகிச்சை கொடுத்து அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இந்த ப்ராஜெக்ட் ஏரியாங்கிறது மரக்காணம், கிளியானூர், சாரம் இதெல்லாம் இந்த ஆர்காட் முல்லை திண்டிவன ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு இதை மிமிக் பண்ணி. ஆனால் எங்கள் மேடம் முதல் டாக்டர் சாந்தா பண்ணின முதல் ப்ராஜெக்ட்னால்தான் காஞ்சி WHO பண்ணினாங்க, அதனால் காஞ்சிபுரத்தில் கேன்சர் இன்ஸ்டியூட் உற்பத்தியாச்சு. அவங்களுடைய ஒரு அன்பும் ஊக்கமும், தினமே அவங்கள நினைக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு தாய் செய் பந்தம் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்னை அவங்க தொடர்ந்து வர சொன்னாங்க. என் குடும்ப சூழ்நிலையினால் என்னால் என் உடம்பும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஐ குட் நாட் கண்டினியூ தேர். பட் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நீ ஒரு PhD கைடானும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, மேடம் டெய்லியெல்லாம் என்னால் ட்ராவல்லாம் பண்ண, த ஸ்டூடெண்ட் வில் கம் டு யூ, டோன்ட் வரி, யூ கோ, அப்படி யூ அக்செப்ட் அப்படின்னாங்க. இந்த உமையாள் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்கிறது எப்படி இருந்ததுன்னா பிளெயினில் போகிற மாதிரி இருக்கு. ஜீப்பில் போனேன் இல்லையா, ஜீப்பில் போகும்போது ஸ்டெப்பர் வேணும்னு தெரியாது, குதிச்சு போனேன். ஏழ்மையை பார்த்தேன், ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. எப்படி பேஷண்ட் வராலும் என்ன பண்ண முடியுமோ, அந்த பெண்கள் அந்த செவிலியர்கள் எளிய செவிலியர்களுடைய ஒரு உன்னதமான சேவை. அவங்கெல்லாம் என்னோட ஒரு தாய் செய் மாதிரி பழகினான். அந்த 100 நர்ஸுகளும் இன்றைக்கும் என்றைக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேடம் கேன்சர் சுட்டுக்கு ஒரு பேஷண்ட்டை அனுப்பணும், உங்களை வந்து அப்படியே பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு அந்த ICMR ப்ராஜெக்டில். படிப்பு வித்தியாசம், வயசு வித்தியாசம், கிராமம்னா என்ன, சிட்டினா என்னங்கிறத ஒரு பெரிய அனுபவ பாதை. இன்ஃபேக்ட் எங்கள் அது அப்போ நிறைய ஆன்மீக அனுபவமும் எனக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சது. சிறு துளி பெருவெள்ளம், புத்துநோய்ங்கிறது பெரிய புத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம ஏதாவது பண்ணினாக்க இந்தியாவில் இது ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செவிலியர் தொழில், செவிலியருக்கு கொடுத்த ட்ரைனிங், தமிழ் எளிய முறை, இதை தான் நான் சொன்னேன். ஜக்கா வண்டியோ ஜீப்போ வச்சுக்கலாம். நான் இதே ட்ரைனிங்கை பிஹெச்டி கைடாக, முதல் பிஹெச்டி கைடாக உங்கள் காலேஜுக்கு போனேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு. நான் பண்ண பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி முடித்து பிஹெச்டி நர்ஸு. வெரி ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் காலேஜ் அண்ட் த ட்ரஸ்டீஸ், அவளுடைய ஒரு கமிட்மெண்ட், அந்த டீச்சர்ஸ், பிரின்சிபல், எவ்ரி ஒன், லைப்ரரி ஃபெசிலிட்டி, தி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் ஆன வில்லேஜஸ் அவள் அடாப்ட் பண்ணியிருந்தான். ஸோ அந்த வில்லேஜில் அவள் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா அந்த பேஷண்ட் அட்ரஸ்லேருந்து எல்லாம் கோடட். தே ஹாவ் அ கிளினிக் விச் இஸ் ரன்னிங் இன் வெரி குட் கண்டிஷன், இன்க்ளூடிங் கேன்சர் ஸ்க்ரீனிங் எல்லாம் இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி என்வாயன்மெண்டில் இருக்கும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுத்து. ஐ டிட் guidance for 7 PhD students and one of them did on the cervical cancer. அவங்க எல்லாருமே லேப்டாப் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃப் ஷூட் பண்ணிட்டு பாருங்க எப்படி லெவல் மாறுறது. ஆர்டினரி டார்ச் என்ன, தமிழில் பண்ணி என்ன, இந்த கிராமத்தில் நடந்ததே அதே இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மோர் ஆர்கனைஸ்ட் மேனர் அந்த இன்டர்நேஷ்னல் கிளைம் பண்ணுறபடி ஒரு தீசஸ் சர்வைக்கல் கேன்சரில் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு ஒரு கைடாக இருந்து அந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது ஒரு ஒரு முறை யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் மை ஹம்பிள் ஆஃபரிங்ஸ் இஸ் டு லேட் டோயன் டாக்டர் வி சாந்தா. பாண்டேஜ் ஹஸ் பீன் ஃபார் மோர் தென் 30 இயர்ஸ். இட் ஹஸ் பீன் அ சைலண்ட் பாண்டேஜ் பட் அ வெரி ஃபர்ம் பாண்டேஜ். இந்த மாதிரி ஒரு பாண்டேஜ் ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் கிடைச்சா கம்யூனிட்டி கேன்சர் ஸ்க்ரீனிங், கம்யூனிட்டி வெல்ஃபேர், சோஷியல் கம்யூனிகேஷன் ஃபார் ஹெல்த் வில் க்ரோ அப். லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் கிவிங் மீ திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி to open my heart in the 7th decade. Maybe if I was younger, I could have contributed more. But nevertheless, it is all few drops of water which are going to add to the ocean. I thank your principal, your lecturers, your department, and lovely students who have come to make me feel younger by at least 25 years. Thank you.
1: மகேசன் பணினு சொல்ற மாதிரி கடந்த 38 வருஷம் மருத்துவ வாழ்க்கையை நம்மளோட பகிர்ந்துகிட்ட டாக்டர் ரேவதி ஆனந்த் அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்டுட்டு இருந்த நேயர்கள் ஆகிய நீங்களும் கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய சேவையை கேட்டு இன்ஸ்பயரும் மோட்டிவேட்டும் ஆயிருப்பீங்கன்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியை நேர்த்திகரமா கையாளுறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னும், அது மட்டும் இல்லாம கேன்சர் அப்படின்ற கொடிய நோயை எதிர்த்து போராடணும்னா அதற்கான முதல் படியை அதை கூடிய சீக்கிரத்துல டயக்னோஸ் பண்றதுதான் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா மற்றும் ஆர்ஜே அமிர்தா. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போறோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிலாம் இல்லாம பைசா ரொம்ப செலவு பண்ணாம அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ நாம இருக்கிற வீடு, இல்ல நம்ம வேலை பார்க்கிற ஆபீஸ், நம்ம சுற்றி இருக்கிற இடம், எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில தான் இருக்கு, இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு வீடுன்னு எடுத்தா பெரிய பெரிய ஊருகள்ல எல்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 square feet ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊர்ல இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 square feet இல்லைன்னா ஈவன் 450 square feet ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்கள்ல பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோட வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதுலதான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ள போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ், கொஞ்சம் அந்த லீஜர் கொஞ்சம் லீஜரா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டா, ரொம்ப நெருக்கமா, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாம கொஞ்சம் பாக்கிறதுக்கு அட்ராக்டிவா கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்ல இருந்து வராங்க தங்கறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம விருந்தோம்பல்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்றது, அந்த அகாமடேட் பண்றப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமா இருக்கும். அதை எப்படி உங்களால இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும்? இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்தே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப டிராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, டிராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பா கபோர்ட்ஸ் வேணும் உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்ல இன்க்ளூடிங் ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹால்ல மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்கு, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. அப்ப அதை எங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் அந்த கபோர்டுக்கும் அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேல போடுற கிளாத் இருக்கு இல்லையா உங்களோட, அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத் வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தா அங்க ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்திருக்கீங்க, ஒரு டிரா கொடுத்திருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துலயே சோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும் யூஸ்வலா சோஃபாஸ்லாம், நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ராக் வேணும். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது, பாக்குறவங்களுக்கு நீட்டாவும் இருக்கும். பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும் இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது அந்த இதுல. அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்ல வந்த உள்ள நுழைஞ்ச உடனே நேரா பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பாக்கிறதுக்கு நல்லா இல்ல அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பா. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னர்ல தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லயும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி பிளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வால்ல வந்துட்டு டோருக்கு பேக் சைட்ல வர வால்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு மேக்சிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதுல ஸ்லைட்டா ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு அதுல நீங்க செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணீங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரக்டா தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூம்ல எடுத்தோடனே செப்பல்ஸா இருக்கு அப்படின்றது மைண்ட்ல இல்லாம நீட்டா இருக்கும், உங்க வீட்டுல அது பாக்குறப்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா பாக்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது நீங்க விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அதுக்கு மேல சின்னதா ஒரு டாப் ஸ்லாப் ஒண்ணு போட்டுட்டு அதுல குட்டி குட்டி பொம்மை இல்லைன்னா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிபிஷியல் ஃபிளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃபிளார்ஸ் சின்ன சின்னதா அதெல்லாம் கூட நீங்க சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறது அது வைக்கலாம். இல்ல நீங்களா ஏதாச்சும் டிசைன் பண்ணிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ் அது மட்டும் இல்ல இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல அதெல்லாம் கூட நீங்க டாப்ல டெக்கரேட் பண்ணிட்டு சோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாத்திடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாக்குறப்போ அந்த இத்தனோட இடத்துல ரொம்ப கிராம்டா ஐயோ என்னத்துக்கு இவ்வளவு செப்பல்ஸ் இருக்கு இத்தனை கெஸ்ட் அவங்க வீட்டுல இத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்ல போனா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துட்டாலே ஒரு 4 pair செப்பல்ஸ் ஆகுது இப்ப ஆயிடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ் எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸா இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறா இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 2-3 pair ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க அரேஞ்ச் பண்றது பார்க்க நீட்டா இருக்கும். ஓகே சோ நம்ம இப்ப பாருங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டுல ஒரு டைனிங் ஹால்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆயிருக்கும். டிராயிங் ரூம் நான் சொல்றது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹால்ல வந்து லிவிங் ரூம் சொல்லுவாங்க அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே ஒரே இடத்துலயே உங்களுக்கு டைனிங் டேபிளும் பிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்துல வச்சிருக்காங்க. இப்ப வந்து மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடா இருக்கலாம் இல்லன்னா ஏற்க ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃபிளாட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப். நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க. டைனிங் டேபிளுக்கு நீங்கள் டேபிள் 4 சேர் வேணும், மினிமம் 4 நம்பர்ஸாவது சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தால் கூட போகிறோம். பட் உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டவர் இட்ஸ் ஒரு மினிமம் 4 சேர்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூமில் ஃப்ரண்ட்டில் என்டர் பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைனா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக டேபிளை வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்பவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா, நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடிச்சு வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட் சாப்பிடல, அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லா கவரேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பிளாங்க் வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்க மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு 4 சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணணும், பிளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூம்ல வந்துட்டு 2 சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தேவை அந்த மாதிரினா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்ல சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்து 450 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ், அந்த உங்க கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்க உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்க டெக்கரேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னன்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபிளாட்ல இந்த ஸ்பேஸ்ல இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு போன் மூலியமாகவோ இல்ல நேர்ல வந்தோ இல்ல தபால் மூலியமாவோ கண்டிப்பா நீங்க எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்க உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், இதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்றது கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அந்த இதுல என்னென்ன பண்ண முடியுமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: மூன்று வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: நான் உங்க பாக்யலட்சுமி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேரு நேர்மை தந்த பரிசு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட பையனுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவர் பையன் என்ன நினைச்சானா, நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவியும் பக்கத்துல வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்தாராம். அதை கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்களாம். அவரு என்ன சொன்னாருன்னா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விதை கொடுக்க போறேன். அந்த விதையில வந்து யாரு நல்லா பூ வளர்த்து கொண்டு வரீங்களோ 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். அதுல கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். உடனே எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க. அதுலயே ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யற ஒரு வேலைக்காரோட பொண்ணும் அந்த விதைய வாங்கினாலாம். அவ என்ன பண்ணாலாம், வீட்டுல கொண்டு போய் பத்திரமா வச்சு நல்லா பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தாலாம். அப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விதை கொஞ்சம் கூட வளரவே இல்லையா. அவ என்ன பண்ணாலாம், ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் போய் எப்படி வளர்க்கறீங்க, என்ன பண்றீங்கன்னா கேட்டாலாம். அந்த அவங்க என்ன சொன்னாங்களா, இப்படி வளர்க்குறோம் நாங்க, இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ அதெல்லாம் கேட்டுட்டு வந்து வளர்த்து பார்த்தாலாம், ஒன்னும் வளரலையா. 6 மாசம் கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சான். அரண்மனைக்கு எல்லா பொண்ணுங்களும் போனாங்களாம். எல்லா பொண்ணு கிட்டயும் அழகழகான பூச்செடிகள் இருந்துச்சான். ஆனா அவகிட்ட இல்லையாம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களா அவளை பார்த்து. உன்னை ராஜா என்ன முடிவு பண்ணாராம், வெறும் தொட்டிய பார்த்து ராஜா சொன்னாரா, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மற்ற பொண்ணுங்கெல்லாம் கேட்டாங்களா, ஏன் நாங்களாம் நல்லாதான் வளர்த்துருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்க, நல்லா யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் கொடுத்த இதெல்லாம் எதுவுமே முளைக்காதது, ஆனா நீங்க எல்லாரும் மத்ததை வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க, ஆனா அவ தான் உண்மையா நேர்மையா ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதுதான் உண்மையா காமிச்சிருக்கா. எனக்கு வர வேண்டிய மனைவி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். இத கேட்டுட்டு மத்த பொண்ணுங்கெல்லாம் முகம் சாய்ச்சிட்டு வெளியே போயிட்டாங்களாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம நேர்மையாவும் ஒழுக்கமாகவும் இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலாம்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

காபி செஞ்சது மாதிரி நம்பராட்ட காபி செஞ்சது காபடி செஞ்சு தெரியுமா காபடி செஞ்சு ஆ

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட. ஹாய் சொல்ற.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டா இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன
2: அம்மா?

0: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
1: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்க கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ், அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால ஏதாவது தொல்லை பண்றாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வழங்கும்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த மதுர

பானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.